நேயர்களுக்கு எழில் நிறை காலையில் இதயம் நிறை கனிந்த மகிழ்வுடன் வணக்கம். அகாஷ்வாணி காரைக்கால் இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின் மாதம் 3 2026 செப்டம்பர் மாதம் 25 வெள்ளிக்கிழமை நேரம் 5:56 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

அகாஷ்வாணி காரைக்கால் இமைதிறக்கும் காலை இழில் மிகச் சோலை இருள் நீங்கும் வேளை இழில் கதிர் தோன்றும் காலை இனி எப்பொழுதும் மகிழ்வாய் முப்பொழுதும் அமைய நேயர்கள் கேட்கவிருப்பது குரலோசை. காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. செய் நன்றி அறிதல் அதிகாரத்தில் அமைந்த இக்குறப்பாவிற்கான விளக்கம் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. உச்சகாலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை ஆராய்ந்தால் உலகத்தை விட பெரிதாகும். காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. குரலோசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் கரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. இன்று காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் இதயம் காப்பு

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் கரைகள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. இன்று காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் இதயம் காப்போம் உலக இதய நாளை ஒற்றிய சிறப்பு தொடர் இதய நோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஆர் வி சிவக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி குறிப்புகள் அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 6:10 இணைத்தரும் நிலவை கேட்க வழங்குபவர் உமா குமாரசாமி அவர்கள் படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை 6:35 கரைகள் ஓஎன்ஜிசி காவிரியை சிற்காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு இன்று காலை 6:40 ஸ்ரீலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவானன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனைக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடர்ஸ் வழங்கும் பசும் தளிர் பங்கேற்கும் தளிர் எம் அப்துல் ஷயான் அவர்கள். 7:00 திரை இசை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் கேட்கலாம். இன்று காலை 7:35 காலை காம்போம் 8:05 காந்தி அஞ்சலி 8:15 துள்ளி வரும் பாட்டு 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் துள்ளி வரும் பாட்டு 9:00 0.2 முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருநள்ளார் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ் மகப்பேறு நலன் குறித்த விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள். இன்று காலை 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் 0.2 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும் 9:35 0.2 10:05 சிந்தனை அரங்கம் பார்வையின் பண்பு என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்று காலை 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் தொலைபேசி நிகழ்ச்சி 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ் 12:10 மனதில் நின்றவை நேயர்கள் கடிதங்கள் வழிய விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி 12:50 ஜெயங்கண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசும் தலைவர் பங்கேற்கும் தலைவர் எம் அப்துல் ஷயான் 12:55 பன்னிசை தொண்டரடி என தொடங்கும் பாடல் பாடியவர் டி ஆர் நாராயண ஓதுவார் அவர்கள். இன்று பகல் 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனிவரன் 1:55 மெல்லிசை 2:00 லஞ்ச் பிரேக் உழவை போற்றுவோம் மதிப்பூட்டப்பட்ட மீன் உணவுகள் புதிய தலைமுறைக்கான தொழில் வாய்ப்புகள் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் வி அலமேலு அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி 3:00 காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் பிலிம் சாங் சோசியல் மீடியா பேஸ்ட் இன்று மாதிரி 4:00 ஊரும் உறவும் 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் ஊரும் உறவும் இன்று பூம்புகார் கண்ணகி சிலை அருகிலிருந்து நேயர்களிடையே நேரலையாக மலரும் இன்று மாலை 5:00 திரை இசை 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றி மலை 6:00 பன்னிசை ஐங்கரணை என தொடங்கும் பாடல் பாடியவர் கிருபானந்த வாரியர் அவர்கள் 6:20 நாச்சியார்கள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமத் ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லம் அது வழங்குவோர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாரன் அவர்கள் 6:25 லைட் ஹவுஸ் 6:40 கரைக்கல் உங்கள் கடை காரைக்கல் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ் மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள் 6:45 இசைத்தோரிகை இன்றைய 25 கரைக்கால் கேம்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவரேசர் கும்பகோணம் ஸ்கை வின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம் மதிப்பு கூட்டத்தினால் மதிப்பு பெறும் மங்கையர் நாகப்பட்டினம் மாவட்டம் வெள்ளிப்பாளையம் பே சித்ரா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காட்சி வரும் காணும் 9:00 ஆங்கில செய்திகள் 9:15 பொன்னியின் செல்வங்கள் 9:30 இசை ஊஞ்சல் 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் எயின் சொல்லமது வழங்குவோர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவான் அவர்கள் 10:00 இரவு மலரும் 11:00 காற்றலை நாளில் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 11:10 துயிலும் முன் இன்று ஒளிபரப்பாகுள்ள விளம்பரதா நிகழ்ச்சி இன்று காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்எஸ் நடேசா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் 10:00 நாமக்கல் மீன்சாலி மருந்து உடலும் உறுதியும் 2:00 நாமக்கல் கந்தன் தங்கம் கேன்சர் அன்புடன் அரைக்கும் 5:15 சீராடி பரஞ்சோதரின் சிட்டுக்கு ஒரு பாட்டு நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Renu Kataria. Prime Minister Narendra Modi will interact today via video conference with participants of Seva Yatra travelling from Varanasi in UP to Vadnagar in Gujarat under Seva Sankalp Abhiyan. The interaction with the Prime Minister will give the Seva Yatris a chance to share their experiences from the journey, which is intended to connect youth participation and

0: பார்க்கும் காலம் அது. தன்னை வாட்டும் வறுமை நோய் களைய ஒரு புரவலனை நாடி வருகின்றார் அப்புலவர். காடும் மேடும் கடந்து பல நாட்கள் நீண்ட பயணம் செய்து மன்னனின் அரண்மனைக்கு வருகின்றார். முன்றிலில் காவலுக்கு நின்றவர்கள், மன்னன் தன் பரிவாரங்களோடு வேட்டைக்கு சென்றிருக்கிறான், திரும்பி வர பல நாட்களாகும் என்று கூற, மன்னன் பொன்னும் பொருளும் தந்து தன் துயர் களைவான் என்ற நம்பிக்கையோடு வந்த புலவர் செய்வதறியாது திகைத்து நிற்கின்றார். அங்கே சின்னஞ்சிறு பாலகன் ஒருவன் சிறுதேரை உருட்டி விளையாடி கொண்டிருக்கிறான். சிறுவனாக இருந்தாலும் முகத்திலே ஒரு ராஜக்கலையும் கம்பீரமும். பொன்னால் செய்த அழகிய சிறுதேரை வைத்து விளையாடி கொண்டிருந்த சிறுவன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். ஏமாற்றத்தால் வாடிய புலவரின் வாடிய முகம் சிறுவனுக்கு சொன்ன செய்தி என்னவோ. கனிந்த பார்வையோடு அழகிய முகத்தில் புன்னகை தவழ தன் கையில் இருந்த அந்த பொன் தேரை புலவரிடம் காட்டுகிறான். ஐயா, இது உங்களுக்குத்தான், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பணிவோடு கூறுகின்றான். புலவர்க்கு மட்டுமல்லாமல் அங்கே நின்று இருந்தவர்களுக்கும் கூட சிறுவனின் அச்செயல் கண்டு அதிர்ச்சியும் ஆனந்தமும். புலவர் புல்லரித்து போனார். உள்ளத்தில் பேரானந்தம். பால்மணம் மாறா அப்பாலகனை அள்ளி அணைத்து ஆனந்த கண்ணீர் சொருகின்றார் புலவர். தன் வறுமை நோய் நீங்க பொற்றேர் கிடைத்ததால் ஏற்பட்ட ஆனந்தம் அல்ல அது. இல்லை என்று வந்தவர்க்கு இல்லை என்னாது வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தந்தையின் குணம் இந்த தனையனுக்கும் சிறிய வயதிலேயே இருப்பதை அறிந்ததால் ஏற்பட்ட ஆனந்தம்தான் அது. வள்ளலின் மகனும் வள்ளன்மை உடையவனே என்று எண்ணி பார்க்கின்றார். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அல்லவா, ஈத்துவக்கம் இன்பம் பேரின்பம் அல்லவா, முல்லைக்கு தேறிந்த பாரியும் மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகனும், பொன்னும் பொருளும் அள்ளி அள்ளி கொடுத்து புலவர்களை காத்த புறவலர்கள் எல்லாம் பாடப்பெற்று காலம் காலமாக போற்றப்பட்டு வருவதற்கு காரணம் அவர்களது ஈகை பண்பல்லவா. தலைதனை கொடு போய் தம்பி கை கொடுத்து விளைதனை பெற்று நின் வறுமை நோய் களையை என்று குமணவள்ளல் தலையை கூட கொடுக்க துணிந்ததன் காரணம் ஈதலின் இன்பம் அறிந்ததனால் அன்றோ? கொடை என்பது மிக மிக உயரிய பண்பு. அது எல்லோரிடமும் வாய்ப்பதில்லை. அத்தகைய அருங்குணம் வாய்க்க பெற்றவர்கள் உண்மையிலே பேரருள் பெற்றவர்கள்தான். கொடுப்பதற்கு நிறைய செல்வம் தான் வேண்டும் என்பதில்லை. தன்னிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தாலே போதும். நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை மனமு வந்து கொடுப்பது பெரிய கொடைதான். அது அன்பான இனிய சொற்களாகவும் இருக்கலாம். அறியாமை இருளில் இருப்பவர்களின் அகவிரலை அகற்றி அறிவொளி ஏற்றிட நாம் கல்வியை வழங்குவது மிகச்சிறந்த ஈகையாகும். கொடுக்க கொடுக்க குறையாதது கல்வி செல்வம் அல்லவா? செய்வோமே. உதவிக்கு ஆளின்றி தனித்து வாழ்கின்ற முதியவர்களுக்கு செய்யும் சிறு சிறு உதவிகளால் ஏற்படும் இன்பம் பேரின்பம் அன்றோ? தேவையில்லாதது என்கின்ற பொருளை அவற்றை தேவைப்படுகின்றவர்களுக்கு மனதார கொடுத்து மகிழ்வோமே. கொடுக்கின்றவர்களுக்கு அது அற்பமாக தோன்றலாம், ஆனால் பெறுகின்றவர்களுக்கோ அது பெரிய பொருள். நம் தாய் திருநாட்டின் அடிமை தலையை அறுத்தெறிந்த மாபெரும் தலைவர்களும் அவர்கள் வழிநடந்த தொண்டர்களும் ஈந்தது தங்களது உடல் பொருள் ஆவியே அல்லவா? எத்தனை எத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகள், மருத்துவ சாதனைகள் தங்களது அறிவையும் ஆற்றலையும் பொன்னான நேரத்தையும் ஈந்ததால் தானே காலமெல்லாம் ஒரு சிறந்த வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோம். உயிர்காக்க இரத்த தானம், கண் தானம், உறுப்பு தானம் ஆகியவையெல்லாம் கொடுக்க எவ்வளவு பெரிய கொடை உள்ளம் கொண்டிருக்க வேண்டும்! இத்தகைய ஈகை பண்பு கொண்டவர்களால், ஈத்துவக்கம் இன்பம் அறிந்தவர்களால் தான் மானுடம் வாழ்கின்றது, வளர்கின்றது. பண்புடையார் பட்டுண்டு உலகம், அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண் என்ற வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கு வேத வாக்கன்றோ?
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.

அகஷ்வணி காரைக்கால். நேரம் 6:15. பொழுது விடிந்தது, பொன்னெழில் பூத்தது, தொழுதிடும் மனங்களில் தூய்மையாய் விளங்கிட இதழென மலர்ந்த இனிமையாய் வருகிறது பக்தி மாலை. முதலாவதாக கே. வீரமணி பாடிய பாடல்.

கவலையா இருக்கு. இனி இந்த டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம். பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் மூன்று கிலோவாட்டிற்கு சோலார் பேனல் அமைத்து ரூபாய் 1,08,000 வரை மானியம் பெறுங்கள். மேலும் 25 வருட மின் உற்பத்தி 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு. இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் பிஎம் சூரியகர் டாட் ஜிஓவி டாட் இன். வானவீதியில் தேனமதாய் கானமழை பொழியும் கரைக்கால் பண்பலை 100.3 ஒலித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் அடுத்து வி.எஸ். சசிரேகா பாடிய பாடல்.

காற்றில் கலந்து காது மடல்களில் கவிதை தீட்டும் கரைக்கால் பண்பலை நூறுப்பிள்ளை மூன்றில் ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் நிறைவாக

இதுவரை நேயர்களின் செவிநுழைந்து சிந்தை கவர்ந்து முந்தை வினை அகல மொழி இசைத்து மகிழ்ந்தது பக்தி மாலை.

0: அகஷ்வணி கரைக்கால். நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கல் ஓஎன்ஜிசி காவிரியேசர் கரைக்கல் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சி வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவிரியேசர் கரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதா கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் கரைக்கல் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது கரைக்கல் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பர்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை.
7: உழவர்களுக்கு
8: ரேவதியக்கா, ரேவதியக்கா, என்ன ஆளே காணோம், இப்படியே சந்து வழியா போய் பாப்போம். அட அக்கா, மாட்டு கொட்டகையில நிக்கிறீங்களா?
9: அப்பா, இதெல்லாம் சுத்தம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நேரம் பொழுதே ஓடி போயிடுது.
8: நல்லா சுத்தம் பண்ணிருக்கீங்கக்கா, தரையெல்லாம் பார்த்தா அங்கே உட்காந்து சாப்பிடலாம் போல இருக்கு. என்ன, கொட்டகையோட மேல பார்த்தாதான் அந்த காக்கா குருவிங்களே உள்ள பூந்து சாப்பிட்டுட்டு வெளில போயிடும் போல இருக்கு. கூரை பழசாயி அங்கங்க வானம் தெரியுது.
9: ஏன் சுபா, உனக்கு தெரியற வானம் எனக்கு தெரியாதா? நானும் குளிர்காலம் முடிஞ்சு வெப்பகாலம் ஆரம்பிச்சுச்சேன்னு கூரை சரி பண்றவங்கள வர சொல்லி ஒரு வார காலம் ஆகுது. இன்னைக்கு வர நாளைக்கு வரேன்னு ஆள் வர காணோம். இப்பதான் பக்கத்து வீட்டு பால் இல்ல, அதுகிட்ட கடுந்து சொல்லி அழைச்சிட்டு வந்தாலே போச்சுன்னு சொல்லி வச்சிருக்கிறேன்.
8: அதானே அக்கா, ஆடு மாட கண்ணுங்கருத்தமா பாத்துப்பீங்களே, இப்படி போட்டுட்டீங்களேன்னு நினைச்சேன். இப்ப வரப்போறது வெயில் காலம்,
9: வெப்பத்தினால என்னென்ன பிரச்சனை ஆடு மாடுகளுக்கு வரும் அப்படின்னு நல்லாவே தெரியும்.
8: வெப்பத்தினால வெப்ப அயர்ச்சி வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
9: வெப்பத்தினால வெப்ப அயர்ச்சி மட்டும்தான் வருமா, மாடோட ஆரோக்கியமே ஒட்டுமொத்தமா குறைஞ்சு போகும். சுபா,
8: என்னக்கா சொல்றீங்க?
9: மாடு சரியா தீவனம்லாம் எடுத்துக்காது.
8: தீவனம் சரியா எடுத்துக்காதுன்னா உடல் எடை குறைஞ்சிரும்லக்கா?
9: உடல் எடை குறைஞ்சதுன்னா பால் உற்பத்தி தன்னால குறைஞ்சு போயிடும்.
8: ஓ, முதலுக்கே மோசங்கிற மாதிரி நேரடியா பால் உற்பத்தியே குறைஞ்சிருமா?
9: அது மட்டும் இல்ல, அடுத்து மாடு செனை பிடிக்கணும்னா அந்த திறன் கூட குறைஞ்சு போயிடும். பிறகு சொல்லவே வேணாம், நோய் எதிர்ப்பு சக்தி சேர்ந்தே குறைஞ்சு போயிடும்.
8: இங்க பாட்டி கூட சொல்லுவாங்க, வெப்பம் இந்த மாதிரி அதிகரிச்சுட்டே போகும்போது மாடுங்களுக்கு குடிக்க நிறைய தண்ணி காட்டணும்னு சொல்லுவாங்க.
9: சரியா சொன்ன, தண்ணிய சரியா குடுக்கல, அதுல தாது உப்ப சரியா கலக்கலன்னு வச்சுக்கோயேன், அதோட வளர்ச்சி திறனும் குறையும், வெப்ப அயர்ச்சி நோயால முற்றிலுமா பாதிக்கவும் படும், பாலோட உற்பத்தி குறையும் அப்படிங்கறது உனக்கு தெரியும்ல?
8: ஆமா, இப்பதான் சொன்னீங்களே.
9: அது மட்டும் இல்ல, பாலோட தரம் குறையும்ன்றது உனக்கு தெரியுமா?
8: ஓ, பாலோட அளவே குறையும், அப்படி கறக்குற பால்ல அதோட தரம் வேற குறைஞ்சிருமா?
9: ஆமா சுபா, ஆமா.
8: சரி ரேவதியக்கா, இவ்வளோ பிரச்சனையை தெரிஞ்சு வச்சிருக்க நீங்க, கண்டிப்பா அதுக்கான தீர்வையும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, அது என்னன்னு எனக்கும் சொல்லுங்களேன்.
9: முதல்ல

0: முக்கியமா நாம செய்ய வேண்டிய பல விஷயங்கள்ல ஒரு விஷயம், மாடுங்களை வெப்ப காலத்துல தொடர்ந்து உத்து கவனிக்கணும் சுபா.
1: ஓ,
0: அந்த மாதிரி மாட்டுங்க மேல நம்ம கவனம் வச்சாலே அதுங்களோட நாடி துடிப்பை நாம அறிஞ்சு வச்சுக்க முடியும், தண்ணி தீவன அளவை எவ்வளவு எடுத்துக்குது அப்படிங்கிற கணக்கை நாம புரிஞ்சு வச்சுக்க முடியும், அதுங்களோட நடமாட்டம் எப்படி இருக்கு, கூடுதா குறையுதா அப்படிங்கிற விவரத்தையும் நாம கண்காணிச்சுக்க முடியும். மாடுங்களை குறைஞ்சபட்சம் 2-3 தடவையாச்சும் நல்ல குளிர்ந்த தண்ணியில குளிப்பாட்டி விடணும். தீவனம் குடுக்கற நேரத்தை கூட கொஞ்சம் மாற்றம் பண்ணி குடுக்கணும்.
1: அப்ப எந்த நேரத்துலக்கா குடுக்கணும்?
0: நல்லா உச்சுவெயில் நேரத்துல தீவனம் குடுக்கறத தவிர்த்துட்டு காலையிலயும் மாலையிலயும் கொஞ்சம் கூடுதலா குடுக்கணும் அதுக்கு பதிலா.
1: சரிதான்க்கா.
0: இது மட்டும் சரின்னு சொல்லிட மாட்டேன், இந்த பால் கறக்கிற நேரத்துல கூட கொஞ்சம் மாற்றம் பண்ணணும்.
1: அதுல என்ன மாற்றம் பண்ண முடியும்?
0: பால் கறக்கிற நேரம் குளிர்ச்சியான நேரமானு பாத்துக்கணும். அதிகாலையில கறக்கிறது நல்ல விஷயம், அதே மாதிரி மாலையில 3 மணிக்கு கறக்கிறது, 2.5 மணிக்கு கறக்கிறது இதெல்லாம் வச்சுக்க கூடாது. நல்லா வெப்பம் தணிஞ்சு குளும கூடின பிறகுதான் மாடு கறக்கிற வேலையை செய்யணும். அப்பதான் பாலோட அளவு குறையாம பாத்துக்க முடியும்.
1: இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குக்கா. அக்கா அக்கா அங்க பாருங்க, நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த பாலு ஒண்ண வராங்க தென்னங்கீத்தோட.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை கரைகள் ஓஎன்ஜிசி கவரிய சிற்சேகர் டெக்ஸாஸ் நியூஸ் சேகர் காரைக்கால் வழங்கிய உழவர்களுக்கு கேட்டீர்கள். நிகழ்ச்சி வழங்கியர் ஓஎன்ஜிசி கவரிய சிற்காரைக்கால்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: மேலும் நிகழ்ச்சி வழங்கியவர் கரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
5: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: நேயர்கள் நினைவிற்கு, இன்று பகல் 2 மணிக்கு உழவை போற்றுவோம். மதிப்பூட்டப்பட்ட மீன் உணவுகள், புதிய தலைமுறைக்கான தொழில் வாய்ப்புகள். தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் வி அலமேல் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியை கேட்கலாம். அகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:40. நேயர்கள் கேட்கவிருப்பது சலிதம்பாள் சித்தாபாமாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்குமீன் சொல் அமுது. நிகழ்ச்சி வழங்குவோர் சலிதம்பாள் சித்தாபாமாவின் விடங்களூர் எண்ணெய்.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
7: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: விடங்கலூர் எண்ணெய்
3: இணைந்த நிகழ்ச்சி வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
8: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
9: நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். நற்குணங்களிலேயே உயர்ந்த குணம் பொறுமைதான். பொறுமைக்கு பூமி தாயைத்தான் உதாரணம் சொல்வார்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினார் காடுகொள்வார் என்பார்கள். பொறுமைக்கு எல்லையே இல்லை, அது கடலினும் ஆழமானது. பிறர் நம்மை தூற்றினாலும், அவமானப்படுத்தினாலும், கடும் வார்த்தைகளால் திட்டினாலும், பொறுக்க முடியாத தொல்லைகள் கொடுத்தாலும், நாம் கோபப்படாமல், வெகுண்டு எழாமல், பழிக்கு பழி வாங்காமல் பொறுமையாயிருந்தால் இறுதி வெற்றியாளர்கள் நாம் தான், இது நிச்சயம். இதற்கு நம் சுதந்திர போராட்ட நிகழ்ச்சியையே எடுத்துக்காட்டாக எடுத்துக் கொள்ளலாம். ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் நம் நாட்டு மக்கள் பட்ட இன்னல்கள் கணக்கில் அடங்காது. நம் சொந்த நாட்டிலேயே நாம் அடிமைகளானோம். அப்போ நாட்டு மக்களை காப்பாற்ற, ஆங்கிலேயரை எதிர்க்க மகாத்மா காந்தி கையில் எடுத்த ஆயுதம் அகிம்சையும் பொறுமையும் தான். கத்தி இல்லாமல் இரத்தம் இல்லாமல் யுத்தம் ஒன்றை நடத்தி பொறுமையையும் அஹிம்சையையும் மட்டுமே ஆயுதமாக கொண்டு போராடினோம். அவ்வளவு படைபலத்தோடு இருந்த ஆங்கிலேயனை நாட்டை விட்டு ஓட வைத்தது நம் பொறுமை என்னும் அஸ்திரம்தான். காந்தியடிகள் போன்ற நல்ல மனமும் மிக்க மனவலிமையும் கொண்டவர்களை அழிப்பது அவ்வளவு சுலபம்.

0: அல்ல. என்றுமே பொறுமைக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் தர்மத்திற்கும் வலிமை மிக மிக அதிகம். அவ்வளவு சுலபமாக அக்குணங்கள் உடையவர்களை அழித்துவிட முடியாது. பொறுமையின் இத்தகு சிறப்பினால்தான் தம்மை தோண்டி அகழ்வாரையும் தாங்கிக் கொள்ளும் நிலம் போல நாம் பொறுமை கொள்ள வேண்டும். ஐம்பூதங்களின் நிலமாகிய பூமியைத்தான் பூமி மாதா என்கிறார்கள் நம் வள்ளுவரும். பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் என்கிறார். காந்தியடிகளின் நீடித்த புகழுக்கும் நாம் சுதந்திர இந்தியாவில் மகிழ்வோடு வாழ்வதற்கும் நம் பொறுமையே காரணமானது. எனவே பொறுமையின் மகிமை உணர்ந்து பொறுமையை கடைபிடித்து நீடித்த வெற்றியை கைக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதம்பல் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கிய
2: இன்சொல் அமுது. வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
1: நிகழ்ச்சி வழங்கியோர் ஸ்ரீ லலிதம்பல் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்.
1: எண்ணெய் இணைந்து வழங்கும் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ். தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ். எங்கும் என்றும் நம்பர் ஒன்
6: பூமேக்ஸ். பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
5: பூமேக்ஸ்.
1: நேரில் நாம் அணிந்திருக்கிறோம் காற்றில் கலந்து காதில் மலரும் கரைக்கல் பண்பலை 100.3. நேயர்கள் அனைவருக்கும் இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் பூம்புகார் கண்ணகி சிலை அருகில் இருந்து நேயர்களிடையே நேரலையாக மலர காத்திருக்கிறது. நேயர்களை நீங்களும் காத்திருங்கள். மலரும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
7: மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சந்தை வாய்ப்புகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகேதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மோதல்களுக்கு தீர்வுகாண ராஜதந்திர நடைமுறைகள் அவசியம் என்றாலும் அதையே நம்பியிருக்கக்கூடாது என்றும் ராணுவத்தை பலப்படுத்துவதும் அவசியம் என்றும் அவர் கூறினார். ராணுவ பலம் மற்றும் ராஜதந்திரம் ஆகியவற்றுக்கிடையே சமநிலையை கடைபிடிப்பது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்ட ராஜதந்திரத்தை இந்தியா பயன்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டிற்கு எதிரான அனைத்து அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தற்காப்பு நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் முப்படைகளின் திறனையும் மேம்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு சுதான்ஷு திரிவேதி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் ஆணையம் எப்போது வேண்டுமானாலும் தகுந்த முறையில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை நடத்த அதிகாரம் பெற்றுள்ளதாக அவர் கூறினார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்க வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அருண்ராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தாராபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவும் அஇஅதிமுகவும் தாவேக்க அரசு குறித்து உண்மைக்கு மாறான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிந்தவுடன் திமுகவும் அஇஅதிமுகவும் கூட்டணி அரசு அமைக்க முயன்றதாகவும் அதை எதிர்த்துதான் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் அக்கட்சியிலிருந்து விலகிவிட்டதாகவும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் கோஆப்டெக்ஸ் மண்டல

0: பணியாளர்களுடன் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூலம் 100 கோடி ரூபாய் அளவிற்கு கைத்தறி துணிகளை விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் புதிய வடிவமைப்புகள் மற்றும் தரமான கைத்தறி துணி வகைகள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். விற்பனை நிலையங்களில் போதுமான அளவு கைத்தறி துணிகளை இருப்பு வைத்து வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர். மாமண்டூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தாவேக அரசு ஆட்சிப் பொறுப்புக்கு வந்து கடந்த 4 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கியுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவைத் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றும், குடும்பத் தலைவிகளுக்கு 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும், முதியோர் உதவித்தொகை 3,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இதனிடையே மதுராந்தகம் தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். நேற்று ஒரு காரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 4.5 லட்சம் ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்து மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள்.
0: மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மதுரையில் இப்பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலாளர் திரு தாரிஷ் அகமது, காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனையை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டார்.
2: தமிழ்நாட்டில் பருவமழை காலத்தை முன்னிட்டு டெங்கு காய்ச்சல் பரவதை தடுப்பதற்கும் நோயை ஆரம்ப நிலையில கண்டறிந்து தடுப்பதற்கும் அரசு பல்வேறு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதுவரை 2,23,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு 131 மையங்கள் டெங்கு ஆர்டிபிசிஆர் ஒர்க் நடைபெற்றிருக்கிறது. சென்னை, கோயம்புத்தூர், திருவள்ளூர், சேலம், செங்கல்பட்டு அதிக பாதிப்பு பதிவாகும் மாவட்டங்களில் அதிதீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 5,818 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தினசரி காய்ச்சல் கண்காணிப்பு பணிகள் நாள்தோறும் நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 26,303 டொமஸ்டிக் பிரீட் செக்கர் பணியாளர்கள் வீடு வீடாக ஆய்வு, கொசு ஒழிப்பு மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தேவையான இடங்களில் கொசுப்புழு ஒழிப்பு மருந்துகள், அபேட் மற்றும் புகை மருந்து தெளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. டெங்கு டெஸ்டிங் இன்கிரீஸ் பண்றோம், அதனால எல்லா கேசஸும் டெஸ்ட் பண்றோம். நெகட்டிவ் இருந்தாலும் எல்லா ஃபீவர் கேசஸும் பிரிசம்ப்டிவ் டெங்கு நம்ம ட்ரீட் பண்ணி அதுக்கான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கிறோம்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா இஸ்ரேல் இடையேயான உறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகூ தெரிவித்துள்ளார். நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசினார். திருப்பதி மலைப்பாதையில் அலிபிரி என்ற இடத்தில் சிறுத்தை புலி நடமாட்டம் உள்ளதால் அப்பகுதியில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் பால்கரில் ரப்பர் ஆலையில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ராமக்காபேட்டையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையம் இன்று முதல் செயல்பட உள்ளது. துபாய் மற்றும் சிங்கப்பூரிலிருந்து விமானங்களில் திருச்சி வந்த 2 பயணிகளிடமிருந்து 1,31,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. கடலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று ஒரே நாளில் 24 கோடி ரூபாய் அளவிற்கு பருத்தி விற்பனை நடைபெற்றுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சில் அருகே நீர்க்காகத்தை வேட்டையாடி சமைத்து சாப்பிட்ட பிரபல சமூக வலைதள பதிவாளரை வனத்துறையினர் கைது செய்தனர். சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கான வார்டு மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சாலைகள் அமைக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் புரட்டாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பெரிய நந்தி பகவானுக்கு நேற்று நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி துணை ஆணையர் திரு கௌஷிக் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகிதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகலில் நேற்று நடைபெற்ற இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 7-5, 10-3 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மனா ஆயுக்காவா அமெரிக்காவின் எமிலி வெப்லே ஸ்மித் இணையை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கும் 10,000 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்ற சீமா குமாரிக்கும் முதலமைச்சர் திரு விஜய், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சந்தை வாய்ப்புகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகிதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: அகஷ்வணி காரைக்கால், நேரம் 6:55.
4: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
5: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
4: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணைக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசும் தள்ளியர் நிகழ்ச்சி. விழுங்கூர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
3: மேலும் நிகழ்ச்சி விழுங்கூர் ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு.
7: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
8: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்கின?
7: மேலணிக்குழி அபிநயா ட்ரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி SAT ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
9: புன்னகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா?
10: வணக்கம் தம்பி.
11: வணக்கம்.
10: உங்க பேர் என்ன?
11: அப்துல் சயான்.
10: தம்பி என்ன படிக்கிறீங்க?
11: UKG.
10: UKG படிக்கிறீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
11: ஹம்டி டம்டி ரைம் சொல்லறா.
10: ரைம் சொல்றீங்களா? சொல்லுங்க கேப்போம்.
11: ஹம்டி டம்டி சச் எ நெபால், ஹம்டி ஹம்டி ஹார்ட் கிரேபால், ஆல் தி கிங் ஹார்ஸ், ஆல் தி கிங் ஸ்மெல்ஸ், குட் இன் தி போட், டம்டி டம்டி டு ரத் கைன்.
10: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. தம்பி வளர்ந்து பெரியளாகி என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
11: போலீஸ்.
10: அப்படிங்களா? நீங்க வளர்ந்து பெரியளாகி ஒரு காவல் அதிகாரி ஆகிறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா கியூட்டா மலையாள மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா?

0: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசந்தளர்.
1: நேயர்கள், இதுவரை கரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழு குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கிய பசும் தள்ளியர் கேட்டீர்கள். நிகழ்ச்சி வழங்கியவர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்கியவர் ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணி குழு குடிகாடு.
3: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம். ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணி குழி நீண்ட காலம் துருப்பிடிக்காமல் உழைக்கும் மைக்கான் கம்பிகளால் தயாரிக்கப்பட்ட சூப்பர் ஃபென்சிங் முள் கம்பிகள் உற்பத்தி விலைக்கே வாங்கிட ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ். தொடர்புக்கு 9698328636.
1: காற்றில் அசைந்து காதில் மலரும் கரைக்கல் பண்பலை 100.3 இனி கேட்கலாம். தித்திக்க மொழி வேசித்து விட்டாமல் சுவை தர வருகிறது திரை இசை. திரை இசையில் முதலாவதாக ஒலிக்கிறது வள்ளி படத்தில் இருந்து பாடல்.

தித்திக்கு மொழி பேசித்து விட்டாமல் சுவை கூட்டும் திரை இசையில் அடுத்து ஒலிக்க இருக்கிறது வானத்தை போல படத்திற்காக மனோஜ் சித்ரா குரலில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ப விஜயின் வரிகள். இதோ மாலை சூட வருகிறது.

கரைசல் நிறைவாக உழைக்க வருகிறது. வரலாறு படத்திற்காக நரேஷ் மகதி குரலில், ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்துவின் வரிகள்.

0: நிறைவு பெற்றது. இணைய காலையில் எழிலாய் தோன்றிய திரை இசை. தொடரும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இரண்டாவது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்தியா ஏ, ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மொஹாலியில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 2வது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். பிரதமரின் 25 ஆண்டுகால பொது வாழ்வை சிறப்பிக்கும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து குஜராத் மாநிலம் வத்நகர் வரை இருசக்கர வாகன பேரணி நடைபெறுகிறது. இதில் பங்கேற்றுள்ள இளைஞர்கள் தங்களின் அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொள்ள உள்ளனர். இந்த இளைஞர்கள் வாகனத்தில் செல்வதோடு மட்டுமல்லாமல் வழிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளில்

0: தூய்மைப் பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். அதுகுறித்த அனுபவங்களையும் பிரதமர் கேட்டறியவுள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய பொது விவகார மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியா தற்போது 20 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உள்ளது என்று கூறினார். இதனால் உலகளவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார். உலகில் உள்ள பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக பேச்சுக்களை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் செமிகண்டக்டர் நுகர்வு அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அவசியத்தை உணர்ந்து தொழில் நிறுவனங்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விண்வெளியில் தனியார் துறை மூலம் ராக்கெட்டை செலுத்திய 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் பெருமிதத்துடன் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்றுள்ள அவர் நேற்று எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதர் அப்துலேட்டியை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக இருந்தது என்றும் மேற்காசிய நிலவரம் குறித்து இருவரும் விவாதித்ததாகவும் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜோர்டான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஐமன் ஹஸ்வதியை சந்தித்து இம்மேற்காசிய மற்றும் மத்திய கிழக்கில் தற்போதுள்ள நிலவரம் குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். ஆண்டிகுவா பார்புடா பிரதமர் திரு கேஸ்டன் பிரௌனியை சந்தித்து பருவநிலை மாற்றத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்வதில் இணைந்து செயல்படுவது குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எட் மெலிபாண்டை சந்தித்து உணவு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் உலகளாவிய சவால்கள் குறித்தும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் விவாதித்ததாகவும் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உயிர் தொழில்நுட்பம் ஆய்வக ஆராய்ச்சிகளை தாண்டி மிகப்பெரிய அளவில் வர்த்தக மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கும்பி பகுதியில் மக்கும் நெகிழி பொருட்களின் உற்பத்தியை நேற்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2015ஆம் ஆண்டு சுமார் 10 பில்லியன் டாலராக இருந்த நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 195 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது என்று கூறினார். உயிரி தொழில்நுட்பம் சார்ந்த பொருளாதார செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துள்ளதை இது எடுத்துக்காட்டுகிறது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். அனைவருக்கும் தரமான மற்றும் குறைந்த கட்டணத்திலான மருத்துவ வசதியை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக சுகாதாரம் குறித்து நடைபெற்ற அமர்வில் அவர் சுகாதார சவால்களை எதிர்கொள்வதில் இந்தியாவின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். மக்களை பொருளாதார சுமையிலிருந்து பாதுகாக்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முதல் மாவட்ட மருத்துவமனைகள் வரை சுகாதார வசதிகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தாய்சேய் நலன், முதியோர் பராமரிப்பு போன்றவற்றுக்கு இந்தியாவில் முன்னுரிமை அளிக்கப்படுவதோடு நோய் தடுப்பு நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: கர்நாடகாவில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசின் சார்பில் 2500 ரூபாய் இடுபொருள் மானியம் வழங்கப்படும் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஜி பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று வறட்சி நிலவரம் குறித்து நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், மத்திய அரசின் நிதி உதவிக்காக காத்திராமல் மாநில அரசே இதை வழங்க முன்வந்துள்ளதாக கூறினார். இந்த உதவித்தொகையால் மாநில அரசுக்கு 1250 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் இதன் மூலம் சுமார் 50 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள கர்நாடக மாநிலத்திற்கு மத்திய அரசு நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்றும் வறட்சியை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் திரு பரமேஸ்வரா கேட்டுக் கொண்டார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த பீகார் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது.

0: நாளந்தா மாவட்டத்தில் இயற்கை சுற்றுலா மூலம் பொதுமக்களுக்கும் வனவிலங்கு ஆர்வலர்களுக்கும் புதிய அனுபவத்தை மாநில அரசு ஏற்படுத்தி தந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வைபவகிரி மற்றும் சோன்கிரி மலைகளுக்கு இடையே சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ராஜ்கீர் பீகாரின் மிக முக்கிய சுற்றுலா தலமாகும். பீகார் மாநில வனத்துறை அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் விலங்குகளை பார்ப்பதற்கு பாதுகாப்பான நவீன பேருந்துகள் மூலம் காடுகளுக்குள் அழைத்துச் சென்று விலங்குகளை மிக அருகில் பார்க்கும் வசதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சஃபாரி மொத்தம் 5 முக்கிய பகுதிகளை கொண்டது. ராஜ்கீர் பகுதியில் உள்ள வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலத்தில் 14 சிங்கங்கள் பராமரிக்கப்படுகின்றன. சிங்க சஃபாரியில் கம்பீரமான ஆசிய சிங்கங்களை நாம் காணலாம். மேலும் புலி சஃபாரியும் இடம்பெற்றுள்ளது. ராயல் பெங்கால் புலிகளை மிக அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பையும் வனத்துறை ஏற்படுத்தி தருகிறது. மேலும் சிறுத்தை சஃபாரி பகுதியிலும் இந்திய சிறுத்தைகளை நாம் காண முடிகிறது. அதே போல கரடிகளின் நடமாட்டத்தையும் நாம் காணலாம். தாவர உண்ணி சஃபாரியில் மான் வகைகள், நீலக்கான், காட்டுப்பன்றிகள் இங்கே உள்ளன. இதுபோன்ற வனவிலங்கு பயணங்களை பார்த்து முடித்துவிட்டு அதன் அருகில் உள்ள கண்ணாடி பாலம் மற்றும் தொங்கு பாலம் ஆகியவற்றையும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் ரசித்து வருகின்றனர்.
2: ராஜ்கீர் மலைப்பகுதியிலிருந்து எஸ் கண்ணன்.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா அருகே உள்ள ஃபதேபாத் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு சோட்டாலால் வர்மா நொய்டாவில் நேற்று காலமானார். காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அவரது மறைவுக்கு உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இரங்கல் தெரிவித்துள்ளார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 49 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். மீதமுள்ள பயணிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்நாட்டு தலைநகர் காங்கோவை நோக்கி டாங்கனிகா ஏரியில் 100 பயணிகளுடன் சரக்குகளும் அந்த படகில் ஏற்றிச் செல்லப்பட்டது. டாங்கனிகா ஏரியானது உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாகவும் பைக்கால் ஏரிக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது ஆழமான ஏரியாகவும் உள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் தியா சிட்டாலே மனுஷ் ஷா இணை இன்று ஹாங்காங்கின் ஓங் சுன் டூ ஹோய் கிம் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்ள உள்ளது. இப்போட்டி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. மகளிர் கபடி அரையிறுதியில் இந்தியா இன்று நேபாளத்தையும் ஆடவர் பிரிவில் இந்தியா தாய்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா வேலவன் செந்தில்குமார் இணை பங்கேற்கிறது. மகளிர் குண்டெறிதல் இறுதிப் போட்டியில் மன்பிரீத் கவுர் பங்கேற்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 2வது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்தியா ஏ ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மொஹாலியில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: கற்றோடு கலந்து காதோடு பேசும் கரைகள் பண்பலையின் ஊறுப்பிள்ளை 3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெடல் ஸ்டோர் நேரம் 7:25.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
2: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது

0: சைபால் வழங்கும் தகவல் நேரம் நிகழ்ச்சி வழங்கும் ஒரு சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்
1: முகத்தில் வருவா சைபால் சரியா சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து சைபால்
2: சைபால்
3: மனம் நிறைந்த தரத்தில்
0: காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம்
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்ப்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை
6: நீயா நானா இது இன்னைக்கு எல்லா மட்டத்திலையும் இருந்துகிட்டு வர்ற ஒரு கேள்வி. ஒரு சமயம் மனசுக்கும் வாக்குக்கும் இடையில கூட இந்த பிரச்சனை வந்துட்டு தான், அதாவது ரெண்டு பேருக்குள்ள யார் பெரியவங்க அப்படிங்கிற சண்டை. மனம்ங்கிறது நினைக்கிறது, வாக்குங்கிறது பேசுறது. வாக்கு தேவை தான் முதல்ல சண்டைக்கு வந்து தான் இந்த வாக்கு தேவதை. அதாவது எந்த தேவதையின் உதவியால் வாக்கு பேசுதோ அதுதான் வாக்கு தேவதை. வாக்கு தேவதை மனசை பார்த்து சொல்லித்தான், ஏன் மனசே நீ எவ்வளவோ விஷயங்களை நினைக்கிற, உண்மைதான். நீ நினைக்கிறத வெளியில் சொல்கிறது நான் தானே. நான் பேசாமல் இருந்துட்டால் நீ நினைக்கிறது என்னங்கிறது வெளியில் யாருக்குமே தெரிய போகிறதில்ல. அதனால் உன்னை பற்றி வெளியில் தெரியறதுக்கே நான் தான் காரணம். அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னு தான் வாக்கு தேவதை. இதுக்கு மனசு பதில் சொல்லித்தான், இதை பாரு நீ பேசுகிறதுக்கு விஷயம் கொடுக்கறதே நான் தானே. நான் நினைக்கலன்னா நீ எப்படி பேச முடியும்? முதல்ல நான் சிந்திக்கிறேன், அப்புறம் அதை நீ வந்து வார்த்தையால் வெளிப்படுத்துகிற. அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னு மனசு. இப்போ மனசு பெருசா வாக்கு பெருசா, இதுதான் அவங்களுக்குள்ள போட்டி. எண்ணினா தானே பேச்சுங்குது இது, பேசினா தானே எண்ணமே வெளியில் தெரியுங்குது அது. இப்போ என்ன பண்ணுறது? சரி, நமக்குள்ளே சண்டை வேணாம், நேராக பிரம்மா கிட்ட போவோம். அவர் தானே எல்லாத்தையும் படைத்தவர், உண்டாக்குனவர், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் பிரம்மா கிட்ட போனாங்க. பிரம்மா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, படைப்பு ரீதியாக பார்த்தா நான் முதல்ல மனசை தான் படைத்தேன், அதனால் மனசு தான் பெருசு அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் வாக்கு தேவதைக்கு ரொம்ப வருத்தம், ஒரு மூலையில் போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டுது. அப்போ மனசு அங்கே வந்து ஆறுதல் சொல்லித்தான், இதை பாரு அழாதே, நமக்குள்ளே யார் பெரியவங்க அப்படிங்கிறத நாமே ஒரு பரீட்சை வச்சு தீர்மானம் பண்ணிக்குவோம், அதுக்கு நீ ரெடியானது ரெடின்னுது. அது அதாவது இப்போ நாம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறோம்னா வேகமாக ஓடி போய் பிரம்மத்தை பார்த்துட்டு இதே இடத்துக்கு திரும்பி வந்துடணும். யார் முன்னாடி திரும்பி வர்றாங்களோ அவங்க தான் பெரியவங்க, சரியா அப்படின்னுது மனசு. சரின்னு ஒத்துக்கிட்டது வாக்கு. உடனே போட்டி ஆரம்பமாச்சு, ரெண்டு பேரும் பிரம்மத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. மனசு மனோவேகத்தில் போச்சு. மனோவேகம்னா அது எவ்வளவு ஸ்பீடு தெரியுமா? இப்போ நீங்கள் மனசால் அமெரிக்காவுக்கு போகணும்னு எவ்வளவு நேரத்தில் நினைப்பீங்க? ஒரு வினாடி அதுக்குள்ளே ஆகாது. இப்போ நாம் அமெரிக்காவில் இருக்கிறதா நினச்சோம்னா நினச்சாவே போனது மாதிரி தானே, அவ்வளவு ஸ்பீடு, அதுதான் மனோவேகம். இந்த ஸ்பீடில் மனசு பிரம்மத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. வாக்கு அவ்வளோ வேகத்தில் போக முடியாது, அது அதனால் அது வந்து மெதுவாக போயிட்டுருக்கு, ஓட முடியல. கொஞ்சம் தூரம் போய் பார்த்தது, அதுக்கு மேலே போக முடியல, நின்றுட்டுது. முன்னாடி ஓடின மனசு ரொம்ப காலம் கழித்து திரும்பி வந்தது. வழியில் நின்றுக்கிட்டு இருந்த வாக்கு தேவதை அதை பார்த்துது. என்ன பிரம்மத்தை பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டது. எங்கே பார்க்குறது, பிரம்மங்கிறது எனக்கும் எட்டாத ஒரு விஷயங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்துட்டேன் எனது மனசு. அது எனக்கும் எட்டாத ஒரு விஷயமாக தான் இருக்குது, அதனால் நமக்குள்ள போட்டி வேணாம், ரெண்டு பேரும் நண்பர்களாக இருப்போம் அப்படின்னுது வாக்கு. மனசும் வாக்கும் நெருக்கமாயிட்டாங்களாம். நமக்கெல்லாம் மனசும் வாக்கும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கோ அவ்வளவுக்கு உலகத்தில் நமக்கு மரியாதை கூடும். மனம் வாக்கு செயல் இது மூணும் ஒன்றா இருக்கணும். என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லணும், என்ன சொல்கிறோமோ அதை செய்யணும். இப்போல்லாம் அப்படியா இருக்கிறோம்? நினச்சி பாருங்கள், ஒரு கூட்டத்தில் ஒரு சொற்பொழிவாளர் பேசி முடித்தார். கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் மனசுக்குள்ளே என்ன நினைச்சாரோ தெரியல, ரொம்ப உற்சாகமாக கை தட்டினார், ரொம்ப நேரம் விடாமல் தட்டினார். தட்டி முடித்ததும் பக்கத்தில் இருந்த நான் அவர்கிட்ட கேட்டேன், அவருடைய பேச்சுக்காகவா இந்த கைத்தட்டல் அப்படின்னு. இல்லை, அவர் பேச்சை நிறுத்தினத்துக்காக இந்த கைத்தட்டல் அப்படின்னார் அவர்.
0: நேயர்கள் இதுவரை

0: அவர்கள் வழங்கிய தகவல் நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து. நிகழ்ச்சி வழங்கியவர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: இணைந்த நிகழ்ச்சி வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறை பூண்டி.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறை பூண்டி.
0: கரைக்கல் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான வழியில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்
7: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். காற்றில் கவறு வீசிய காது மணல்களில் கவிதையோட்டம் கரைக்கால் பண்பலை நூறு பிள்ளை மூன்று. நேயர்கள் கேட்கவிருப்பது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை வழங்கும் இதயம் காப்போம். நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை.
8: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
9: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
8: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
9: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
8: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
9: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நேயர்கள் கேட்கவிருப்பது இதயம் காப்போம். உலக இதய நாளை ஒட்டிய சிறப்பு தொடர் வழங்குகிறார் இதய நோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஆர் வி சிவகுமார் அவர்கள்.
13: வணக்கம். இந்த மாரடைப்பை பற்றி பேசுவோம். இந்த மாரடைப்பு என்பது இருதயத்துக்கு செல்லும் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு இருதய தசைகள் பாதிக்கப்படும் போது ஏற்படுவதுதான் மாரடைப்பு. இந்த மாரடைப்பு எதனால் ஏற்படுகிறது? இந்த மாரடைப்பு வருவதற்கு முக்கியமான காரணங்கள் சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, அதிக கொலஸ்ட்ரால் அளவு, உடல் எடை பருமன், அடுத்து உடற்பயிற்சி இல்லாமை, முக்கியமாக லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள், அதாவது நம்ம சாப்பிடும் உணவு பழக்க வழக்கங்கள், இதில் ஏற்படும் மாற்றங்களினால் மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இதை எப்படி தடுப்பது என்பதை பார்க்கலாம். மாரடைப்பு வருவதற்கு முன் நமக்கு நெஞ்சு வலி வரும். இந்த நெஞ்சு வலி என்பது இருதய பகுதியில் ஒரு கனமாக இருக்கும். இந்த வலியானது நெஞ்சிலிருந்து விரல்களுக்கோ கை விரல்களுக்கோ அல்லது தாடைக்கோ பரவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வலி வரும்போது அதிக வேர்வை, படபடப்பு, மயக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இவை இருந்தால் அவை மாரடைப்புக்கான அறிகுறிகள். இந்த மாரடைப்பை தடுப்பதற்கு நாம் சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு ஆகியவை கரெக்டான கண்ட்ரோலில் வைத்திருக்க வேண்டும். மாதம் ஒரு முறை சர்க்கரையை பரிசோதனை செய்து அதற்கான மாத்திரைகளை உண்டு அதை சரியாக வைத்து கொள்ள வேண்டும். அதேபோல் இரத்த கொதிப்புக்கும் மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டு இப்போ இரத்த கொதிப்பையும் கரெக்டான அளவில் வைத்து கொள்ள வேண்டும். அதிக கொழுப்பு சத்து உள்ளவர்கள் அதற்கான மருந்து மாத்திரைகளையும் சாப்பிட வேண்டும். இவை மூன்றுக்குமே அடிப்படையாக உள்ளது உடற்பயிற்சி. தினமும் 30-45 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்தால் சர்க்கரை அளவு, பிரஷர் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவு எல்லாமே கரெக்டாக கண்ட்ரோலில் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனால் தினமும் உடற்பயிற்சி தேவை. அடுத்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்றால் முதலில் உடற்பயிற்சி, ரெண்டாவது உணவு பழக்க வழக்கம்.

0: பாருங்கள். இப்பொழுது நமது உணவில் அதிக கொழுப்பு சத்துள்ள பொருட்களை உண்கிறோம், அவற்றை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட் போன்றவையை தவிர்க்க வேண்டும். அதிக அளவில் கீரை, காய்கறிகள் போன்ற இயற்கை உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து உணவு எடுத்துக்கொள்ளும் நேரத்தையும் சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். காலம் தாழ்த்தி உண்ணுவதும் நல்லதில்லை. அடுத்து தூங்குவது. முக்கியமாக இப்பொழுது 8 மணி நேரம் தூங்கினால் உடலுக்கு நல்லது என்று கூறுகிறோம். ஆனால் அந்த 8 மணி நேரம் என்பது இரவு 10 மணிக்குள் படுத்து காலை 6 மணிக்கு எழுந்திருப்பது தான். ஒரு சிலர் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள், நாம 8 மணி நேரம் தூங்குகிறோம், எப்போ வேணாலும் தூங்கிக் கொள்ளலாம் என்று. அந்த மாதிரி கிடையாது. நம்மளோட பாடியில் பயாலாஜிக்கல் கிளாக் என்று ஒன்று உள்ளது. அதற்கு இரவு 10 மணி, காலை 6 மணி என்று டைம் செட் பண்ண உள்ளது. அதே போல் நம்ம உறங்கி எழுந்தால் உடலுக்கு நல்லது, பிரஷர், சுகர் மற்றும் ஹார்ட் அட்டாக்கை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது இதயம் காப்போம், உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர். வழங்கினார் இதய நோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் R.V. சிவகுமார் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை தஞ்சை உழவண்ணாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கிய இதயம் காப்போம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி வழங்கியவர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்கியவர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: ரொம்ப நன்றி. உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: கதிர் வீசும் ஒளி அனலில் காலையது சிறப்பது போல், ஒளிபட்டு கலை காட்டி கண் வியக்க வைப்பது போல், மயில் விரித்த தோகை அழகு மனம் சிலிர்க்க வைப்பது போல், மலர் விரிந்து சுரியும் மனம் நாசிக்க மழை நர்த்திப்பது போல், நெல் வயல்வரப்பில் அசையும் பயிர் பசி தவிர்க்க வருவது போல், சொல்லெடுத்து வரும் தமிழ் நம் அறிவின் எல்லை கூட்ட வருவது போல், எப்போதும் மக்கள் நலம் நினைத்து நல் விருந்து படைக்க காற்றில் தவழ்ந்து காதில் மொழியும் காரைக்கால் பண்பலை 100.3.

0: விரைவு திருச்சி சாரதாசில்
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை
2: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
4: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ரூபாய் 1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
3: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
5: சிந்தனை துளி. தண்ணீர் என்பது திரவத்தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். புவி மீதில் புதுப்பன் இசைத்து செவியோடு செந்தமிழ் சேர்க்கும் உங்கள் ஆர்ஜே இரா சுந்தரபாண்டியன்.

சின்னஞ்சிறு மலர்கள் மனம் கமழ்ந்து நம்மை மகிழ்விக்கின்றன. சிந்தையுள்ள நம் செயல்கள் பிறர் மனமகிழ இருக்கட்டும் எனும் எண்ணத்தலுடன் எழும் மனங்களுக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்த மலர்கிறது இந்த காலை காம்போ.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோ ஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047642424 அண்ட் 7094455911 அண்ட் 7094466311.
4: நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செப்டம்பர் 2026 மாதத்திற்கான விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதன்மை மாநாட்டு கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை தூய்மை இயக்கம் விடுத்துள்ள அறிவிப்பு.

நாளை சனிக்கிழமை காலை 7 மணி முதல் 9 மணி வரை கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு நமது காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள 9 மீனவ கிராமங்கள் மற்றும் காரைக்கால் பிரதான கடற்கரை ஆகிய பகுதிகளில் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 1500 மேற்பட்டோர் கலந்து கொண்டு கடற்கரை தூய்மை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்த கடந்த ஆண்டு நடைபெற்றது போல் சிறப்பாக நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நமது காரைக்கால் பகுதியில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், ரோட்டரி சங்கம், லயன் சங்கம், ஆன்மீக அமைப்புகள், பொதுநல அமைப்புகள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொள்ள இசைந்துள்ளனர். பொதுமக்களிடையே கடற்கரை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல் நோக்கத்துடன் நடைபெறும் இந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இது காற்றோடு கலந்து காதோடு பேசும் காரைக்கால் பண்பலை 100.3 இல் உங்கள் காலை நேரத்தை கலகலப்பாக மாற்றிக் கொண்டிருக்கும் காலை காம்போ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: திருவாரூர் மாவட்ட ஆட்சியிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-27 நிதியாண்டிற்கு கால்நடை பராமரிப்பு துறையால் கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணை அலைகள் நிறுவ 50% மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நாட்டுக்கோழிகள் வளர்ப்பதில் ஆர்வமும் திறனும் கொண்ட கிராமப்புற பயனாளிகள் சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணை அலைகள் நிறுவ 50% மானியம் வழங்கி திட்டத்தினை செயல்படுத்த தேவையான கோழி கொட்டகை கட்டுமான செலவு, உபகரணங்கள் வாங்கும் செலவு, 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றிற்கான மொத்த செலவில் திட்ட மதிப்பீடு 2,93,750 50% மானியமாக 1,46,875 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தில் சேர விரும்பும் பயனாளிகளுக்கு கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் சொந்தமாக இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பு மற்றும் நீர்நிலையிலிருந்து விலகி இருக்க வேண்டும். பயனாளி தொடர்புடைய கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். விதவைகள், ஆதரவற்ற திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் பயனாளிகளில் 30% தாழ்த்தப்பட்ட பழங்குடி இனத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு முன்னர் அரசு வழங்கிய நாட்டுக்கோழி உறுப்பு திட்டத்தில் பயனளிதராக இருத்தல் கூடாது. மேலும் பயனாளி கோழிப்பணியை தொடர்ந்து 3 வருடங்களுக்கு குறையாமல் பராமரிக்க உத்தரவாத கடிதம் மற்றும் இதற்கு முன் 2023-24, 2024-25, 2025-26 நாட்டுக்கோழி திட்டத்தில் பயனடையவில்லை என்பதற்கான சான்றிதழ் அளிக்க வேண்டும். இத்திட்டத்தின் மூலம் நாட்டுக்கோழிகளை 72 வாரங்கள் வளர்த்து பயனாளிகள் கோழிகளிலிருந்து கிடைக்கும் முட்டைகளை குஞ்சு பொறிப்பதற்காக 9 முட்டைகளை பயன்படுத்தலாம். 1 வயதுடைய குஞ்சுகள் 9 முட்டைகள் மற்றும் வளர்ந்த பெண் கோழிகள் மற்றும் சேவல்களை இறைச்சிக்காக விற்பனை செய்வதன் மூலம் பயனாளிகளுக்கு நல்ல வருமானம் ஈட்ட முடியும். எனவே இத்திட்டத்தில் சேர விருப்பமுள்ள பயனாளிகள் தங்கள் கிராமத்தில் அருகில் உள்ள கால்நடை மருந்தகத்தை அணுகி விண்ணப்பம் பெற்று பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை உரிய ஆவணுடன் 30/9/2026 கால்நடை மருந்து கால்நடை உதவி மருத்துவரிடம் அளித்து தகுதியின் அடிப்படையில் மேற்படி திட்டத்தில் பயன்பெறுமாறும் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது காற்றில் தவிழ்ந்து கவிதை பாடும் காரைக்கால் பண்பலை 100.3 காலை காப்போம்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: சமூக நீதிக்காக பாடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 1995 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெறுவோருக்கு ₹5,00,000 மட்டும் விருது தொகையும் ஒரு சவரன் தங்கப்பதக்கமும் தகுதி விரையும் வழங்கப்படும். இவ்விருதாளர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தேர்வு செய்யப்படுகிறார். 2026 தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. எனவே சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்த மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எழுதிய சாதனைகள் ஆகிய தகுதியில் உடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு 20/10/2026 அனுப்பி வைக்கலாம். தங்களது விண்ணப்பம், தங்களின் சுய விவரம், முழு விவரம், தொலைபேசி எண் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விவரம் மற்றும் ஆவணங்கள் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். 2026 சமூக நீதிக்கான தந்தை பெரியாரதற்கான விண்ணப்பங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 20/10/2026 ஆகும் என்று தெரிவிக்க மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இது திருவாரூர் மாவட்ட ஆட்சியரால் விடுக்க வைக்கப்பட்ட அறிவிப்பாகும். நேரலை அடுத்து 8:15 துள்ளி வரும் பாட்டு வர இருக்குது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆர்ஜே செல்வ சுகப்பிரியா. இது காலை காம்போ.

0: இதுவரை காற்றில் கலந்து காதில் மொழியாகி கானமிசைத்து கருத்தை கவர்ந்து மகிழ்ந்து மகிழ்வித்தது கரைக்கல் பண்பலையின் காலை காம்போ. காற்றில் அலையாய் காதில் மொழியாய் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8:00.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் அனைத்தையும் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.
0: நேயர்கள் இணைக்கலாம் துள்ளி வரும் பாட்டு. தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சியில் முதலில்
2: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து எல்லா இடத்துலயும் அமைதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சில நேரத்துல சில குரலை உயர்த்தி சில வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல வந்து மீதி பேர் அமைதியா போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா சாதாரண ஆட்கள் கூட நம்மளுடைய அமைதியை பயன்படுத்திக்கிட்டு அவங்க நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு ஊர்ல பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா ஒதுக்குப்புறமா வந்து ஒரு கொடிய விஷமுள்ள பாம்பு இருந்தது. அந்த பாம்பு பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா அந்த பக்கம் போற வரவங்களை வந்து அந்த புத்துல இருந்து சீரும் குத்திடும் பயம். யாரும் அந்த பக்கம் போறதே கிடையாது. ஏன்னா பக்கத்து ஒரு சந்தைக்கு போகணும்னா ஒரு குறுக்கு வழி அந்த வழிதான். ஆனா அந்த பாம்புக்கு பயந்துட்டே பல தொலைவு சுத்தி சுத்தி போயிட்டே இருந்தாங்க. வேற வழியே இல்லாம ரொம்ப சலிப்போட வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல இருக்கிற மக்கள். அப்ப வந்து ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்து ஒரு யோகி வந்தார். அவர் வந்து ரொம்ப மிருகங்கள்கிட்ட வந்து பேசக்கூடிய வரம் பெற்றவர். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஊர் மக்கள் வந்து அவரு குறைய போய் சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த ஊர்ல வந்து ஒரு பாம்பு இருக்கு, அது

0: இடத்துல வந்து மீதி பேர் அமைதியா போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா சாதாரண ஆட்கள் கூட நம்மளுடைய அமைதியை பயன்படுத்திக்கிட்டு அவங்க நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு ஊர்ல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒதுக்குப்புறமா வந்து ஒரு கொடிய விஷமுள்ள பாம்பு இருந்தது. அந்த பாம்பு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பக்கம் போற வரவங்களை வந்து அந்த புத்துல இருந்து சீரும், குத்திடும் பயம், யாரும் அந்த பக்கம் போறதே கிடையாது. ஏன்னா பக்கத்து ஒரு சந்தைக்கு போகணும்னா ஒரு குறுக்கு வழி அந்த வழிதான். ஆனா அந்த பாம்புக்கு பயந்துட்டே பல தொலைவு சுத்தி சுத்தி போயிட்டே இருந்தாங்க. வேற வழியே இல்லாம ரொம்ப சலிப்போட வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல இருக்கிற மக்கள். அப்ப வந்து ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்து ஒரு யோகி வந்தார். அவர் வந்து ரொம்ப மிருகங்கள்கிட்ட வந்து பேசக்கூடிய வரம் பெற்றவர். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஊர் மக்கள் வந்து அவரு குறைய போய் சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த ஊர்ல வந்து ஒரு பாம்பு இருக்கு, அது வந்து எங்களை கடிக்க கூடாதுன்னு மட்டும் அதுக்கு ஒரு கட்டளை போடுங்க, நாங்க பக்கத்து ஊருக்கு நாங்க போய் போயிட்டு வந்துருவோம், நாங்க அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த யோகி என்ன பண்றாரு, அந்த பாம்புகிட்ட போய் பேசுறாரு. அந்த கட்டளைக்கு அது கட்டுப்பட்டு சரி நான் வந்து யாரையும் கடிக்க மாட்டேன் அப்படின்னு அது சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஊர் மக்கள் அந்த பக்கமா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாம்பு வந்து ஓரமா பேசாம படுத்திருக்கு. ஆனா இந்த போற வரபோது அந்த சிறுவர்கள் அந்த கூட போறவங்க எல்லாம் சும்மா இருக்கிறதே இல்லை. அந்த பாம்பை பார்த்துட்டா போதும் அதை கல்லால் அடிக்கிறது, அதை துன்புறுத்துறது, அதை விரட்டி அடிக்கிறது, அதுக்கு வாழ்க்கையே நிம்மதி இல்லாம பண்ணிட்டாங்க. உடம்புல ஏகப்பட்ட காயம், ரொம்ப குத்துயிரும் குலையுருமா அந்த பாம்பு அப்படியே பாவமா இருக்கு. அந்த யோகி ஒரு நாள் வந்து அந்த ஊர் பக்கமா திரும்பி வர்றாரு. போனவரு அந்த புத்து வழியா வரும்போது இந்த பாம்போட பரிதாப நிலையை பார்த்துட்டு விசாரிக்கிறாரு. பாம்பு நடந்தனா சொல்லி ரொம்ப கதறி அழுவுது. அப்ப யோகி பாம்பு பார்த்து சொன்னாரு, அட முட்டாள் பாம்பே, மக்களை கடிக்க வேண்டாம் தானே சொன்னேன், பக்கத்துல ஒருவனை சீறி பயமுறுத்தாதுன்னு சொன்னனா, இப்படி பழக்க தெரியாம நடந்துகிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி வந்து சொன்னாரு. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, சில நேரத்துல வந்து நம்ம வந்து அப்பாவியா இருப்போம். அப்படி அப்பாவியா இருந்தோம்னா மத்தவங்க நம்மள வந்து ஈஸியா வந்து ஓவர்டேக் பண்ணி நம்மள வந்து முன்னில்லாத ஆளாக்கிடுவாங்க. கொஞ்சமாவது நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மத்தவங்க எதிர்க்கக்கூடிய அந்த சக்தி, நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா நம்மளை காப்பாத்திக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு எண்ணம் வரணும். அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நீங்க அந்த இடத்துல எப்படி எதிர்கொள்றீங்களோ, அதை எப்படி ஃபேஸ் பண்றீங்களோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா அதை வந்து பாக்குறவங்க ஏ அப்பா ரொம்ப பயங்கரமான ஆளுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா எல்லாத்துக்கும் அமைதியா இருந்தோம் அப்படின்னா இந்த பாம்புக்கு தான் நமக்கு வரும். அப்ப மக்களுடைய மனசுல வாழணும் அப்படின்னா நம்ம எப்ப தேவையோ அப்ப மட்டும் நம்ம படம் எடுத்தா போதும், எப்ப தேவையோ அப்ப மட்டும் நம்மளுடைய குரலை உயர்த்தினா போதும், எப்ப தேவையோ அப்ப மட்டும் நம்ம வந்து உதவி செஞ்சா போதும். இப்ப தேவைக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் மத்தவங்க மனசுல பர்மனண்டா போய் ஒரு நிலையான இடத்த பிடிக்கும். சோ அப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. இதனால வரைக்கும் சீரக்கூடிய பாம்பா இருந்திருக்குமா இல்ல கொத்தக்கூடிய பாம்பா இருந்திருக்குமா அப்படின்னு பாருங்க. சீரக்கூடிய பாம்பா இருந்தோம் அப்படின்னா நம்மள யாரும் வந்து சீண்டி பார்க்க மாட்டாங்க. ஆனா அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளை தேவையில்லாம சிந்தி பார்ப்பாங்க. அதனால வந்து நம்ம இடம் பார்த்து ஆட்களை பார்த்து நம்ம பழகணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளை யாருமே ஈஸியா டச் பண்ண முடியாது, நம்ம லைஃப் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.
1: உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே.
2: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715672829715167282. சரி நேர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: நேரம் 8:05.
5: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி இன்று இடம்பெறுவது. விடை பெற்றுக் கொள்கிறேன், அத்தியாயம் 2. வாசிப்பவர் கே. பரந்தாமன் அவர்கள்.
6: என்னுடைய எல்லா சோதனைகளின் பலனாகவும் ஒன்றை மாத்திரம் நான் நிச்சயம் கூற முடியும். அகிம்சையை பூரணமாக அடைந்தால் மாத்திரமே சத்தியத்தின் பூரணமான சுரூபத்தை தரிசிக்க முடியும். பிரபஞ்சம் அனைத்திலும் நிறைந்து நிற்பதென சத்திய சுரூபத்தை நேருக்கு நேராக ஒருவர் தரிசிக்க வேண்டுமாயின் மிக தாழ்ந்த உயிரையும் தன்னை போலவே நேசிக்க முடியாதவராக அவர் இருக்க வேண்டும். அந்த நிலையை அடைந்துவிட

0: ஆசைப்படுகிறவர் யாரும் வாழ்க்கையின் எந்த துறையிலிருந்தும் விலகி நின்று விட முடியாது. அதனாலேயே சத்தியத்தினிடம் நான் கொண்டிருக்கும் பக்தி என்னை ராஜ்யத்துறையில் இழுத்து விட்டிருக்கிறது. சமயத்துறைக்கும் ராஜ்யத்துறைக்கும் எந்தவிதமான சம்பந்தமுமே இல்லை என்று கூறுவோர் சமயம் என்பது இன்னாதென்பதை அறியாதவர்களாவர். இதை கொஞ்சமேனும் தயக்கமின்றி ஆயினும் முழு பணிவுடன் கூறுவேன். தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி கொண்டு விடாமல் எல்லா உயிர்களிடத்திலும் தன்னை ஒன்றுபடுத்திக் கொள்வது என்பது முடியாத காரியம். தம்மை தாம் தூய்மைப்படுத்திக் கொள்ளாமல் அகிம்சை தர்மத்தை அனுசரிப்போம் என்பது வெறும் கனவாகவோ முடியும். மன தூய்மை இல்லாதார் என்றுமே கடவுளை அறிதல் இயலாது. ஆகையால் தம்மை தாமே தூய்மைப்படுத்திக் கொள்வது என்பது வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் தூய்மை அடைவதாகும். தூய்மைப்படுத்திக் கொள்வது என்பது வெகு விரைவில் மற்றவர்களுக்கும் தொத்திக் கொள்ளும் தன்மை உடையதாகையால் ஒருவர் தம்மை தாமே தூய்மைப்படுத்திக் கொள்ளுவதனால் அவசியமாக தம்முடைய சுற்று சார்பையும் தூய்மைப்படுத்தி விடுவதாகிறது. ஆனால் ஆன்ம தூய்மைக்கான மார்க்கம் மிகவும் கஷ்டமானதாகும். பூரண தூய்மையை ஒருவர் அடைவதற்கு அவர் எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் காம குரோதங்களை அறவே நீக்கியவராக இருக்க வேண்டும். அன்பு, துவேஷம், விருப்பு வெறுப்பு என்னும் எதிர்ப்பு சூழல்களினின்றி அவர் வெளிப்பட்டவராகவும் இருக்க வேண்டும். அம்மூவகை தூய்மையும் அடைவதற்காக இடைவிடாது நான் முயற்சி செய்து கொண்டு வருகிறேனாயினும் அந்த மூன்று தூய்மைகளும் இன்னும் என்னுள் இல்லை என்பதை நான் அறிவேன். இதனாலேயேத்தான் இவ்வுலகத்தின் புகழுரைகளெல்லாம் எனக்கு இன்பம் தருவதில்லை. உண்மையில் அவைகளினால் எனக்கு அடிக்கடி மனக்கஷ்டமே உண்டாகிறது. ஆயுத பலத்தை கொண்டு உலகத்தையே வெற்றி கொண்டு விடுவதை விட உள்ளுக்குள் இருக்கும் காம குரோத உணர்ச்சிகளை வென்று விடுவது அதிக கஷ்டமாக எனக்கு தோன்றுகிறது. நான் இந்தியாவிற்கு திரும்பியதிலிருந்து என் உள்ளத்தினுள்ளே மறைந்து கொண்டு தூங்கி கிடக்கும் ஆசா பாசங்களை நான் அனுபவித்து வருகிறேன். அவை இன்னும் என்னிடம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதை பற்றிய எண்ணம் நான் தோல்வியுறும்படி செய்துவிடவில்லையாயினும் அவமானப்படும்படி செய்கிறது. அனுபவங்களும் சோதனைகளுமே என்னை நிலைபெற்றிருக்க செய்து எனக்கு ஆனந்தத்தையும் அளிக்கின்றன. ஆனால் இன்னும் நான் கடக்க வேண்டிய மிக கஷ்டமான பாதை என் முன்னால் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். என்னை நான் அணுவிற்கு அணுவாக்கிக் கொண்டு விட வேண்டும். தன்னுடன் உயிர் வாழ்வன எல்லாவற்றிற்கும் தன்னை கடையனாகத்தானே விரும்பி ஒரு மனிதன் வைத்துக் கொண்டு விடாத வரையில் அவனுக்கு விமோசனமே கிடையாது. அடக்கத்தின் மிக தொலைவான எல்லையே அகிம்சையாகும். தற்போதைக்கே ஆயினும் வாசகரிடம் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மனம், வாக்கு, காரியங்களில் அகிம்சை விருதத்தை எனக்கு அருளுமாறு சத்தியமேயான கடவுளை பிரார்த்திக்கிறேன். அந்த பிரார்த்தனையில் என்னுடன் கலந்து கொள்ளுமாறு வாசகரை கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெற்றது விடைபெற்றுக் கொள்கிறேன் அத்தியாயம் 2. வாசித்தவர் கே. பரந்தாமன் அவர்கள்.

வணக்கம் நேயர்களே, சிந்தனை துளி. இன்று நாம் தண்ணீரை சேமித்தால் நாளை அது நம் தலைமுறையை காக்கும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோ ஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047642424 அண்ட் 7094455911 அண்ட் 7094466311.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: விரைவில் திருச்சி சாரதாசில்.

பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்கவிருப்பது துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைஞ்சிருக்கிறனா அறிவிப்பாளர் சுகப்ரியா. நேர்களை துள்ளி வரும் பாடல் நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 0436 இணைப்பு என்னுடன், 231-231-2999-80, 299-585-80 அலைபேசி எண் 9566-427-231. இன்னைக்கு நம்மளுடைய துள்ளி வரும் பாடல் நிகழ்ச்சியில ஒரு கேள்வி முகநூல் பக்கத்துல போஸ்டரோட பதிவிட்டிருக்கோம். ICGS அக்சர் கப்பல் எதனுடன் தொடர்புடையது? இதுதாங்க இன்னைக்கான கேள்வி. நேர்களும் உங்களுடைய விடைகளை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். ICGS அக்சர் கப்பல் எதனுடன் தொடர்புடையது? கரைகள் பண்பலையில் 1.3 இசையோடு நம்ம இணைத்திருப்பது துள்ளி வரும் பாட்டு.

கண்ணா அண்டர் பெட்ல அண்டர் குண்டர் அண்டர் வந்தர் ஜூண்டு கண்ணா.

0: துளிவரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். தொடர்புடைய முதல் நேயர் இங்கிருந்து பேசுறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: ஜோதி, அன்னப்பன்பட்டில இருந்து.
0: என்ன பாடல்மா வேணும் நிகழ்ச்சியில?
1: மேடம், கச்சேரி.
0: சரி, பாடல் கொடுத்தெல்லாம் நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நாளை காலை 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு நிகழ்ச்சியை வழங்குவோர் ஒஎன்ஜிசி காவேரி அசர் காரைக்கால் மற்றும் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
2: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெயின் இன்சுலமது நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேல்நிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மற்றும் மேல்நிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ்.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணிக்குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
0: அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
6: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
7: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
8: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
9: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: அண்ணா
1: என்னடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: தொழில் பாடல் நிகழ்ச்சிக்காக காரை பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடர்புடைய அடுத்த நேரங்க இருந்து பேசுறாங்க. வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம். நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவிச்சந்திரன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
2: அனைவரும் நலமா இருக்கும் சார். நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கமா, நல்லா இருக்கமா.
2: சரிங்க சார், என்ன பாடல் வேணும் தொழில் பாட்டுல?
3: எனக்கு வந்து இட்லி கடையில இருந்து ஒரு பாட்டு சாங் போடுங்கம்மா.
2: சரிங்க சார், உங்களுக்காக பாடல் வரும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நெர்களை நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மயிலாடுதுறை ஏஆர்ஸ் நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நன்பேண்டா. நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
6: காரைக்கால்
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: கேட்டுக்கொண்டிருப்பது துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க். தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சீதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: விரைவில் திருச்சி சாரதாஸ்.

நேர்களை, நம்ம தொழில் வரும் பாடல் நிகழ்ச்சிக்காக முகநூல் பக்கத்தில் போஸ்டர் பதிவிட்டிருந்தோம் இல்லையா, ஒரு கேள்வியோட ICGS அக்சர் கப்பல் எதனுடன் தொடர்புடையது அப்படிங்கிற கேள்வியை கேட்டு இன்றைக்கு போஸ்டர் பதிவிட்டிருந்தோம். நேயர்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சரியான விடை சொல்லியிருக்காங்க. சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையம், கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, கடலூர் சுரேஷ், ஜோதி அன்னப்பன்பேட்டை, காட்டுமன்னார்கோவில் மடப்புறம் வேல்முருகன், இன்பா இலக்கியா, கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், இஞ்சிக்குடி கைலாஷ் முருகன், திட்டச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான், பூவம் குபேர், பூவம் தினேஷ், ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், திருவாரூர் ரவி மகாலட்சுமி, கொள்ளிடம் கருணாநிதி, பூவம் நிலா, பேரளம் சந்தோஷ்குமார், மயிலாடுதுறை சுஷாந்திகா கவிநிலா, இரவஞ்சரி ஷாகுல் ஹமீது, நாகூர் ஜகவர் சாதிக் முகமது யூசுப், ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்கு, இரவஞ்சரி கலாவதி ராஜ்மோகன், நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன், அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், மல்லியம் ரவி, அலிநகரம் மகாதேவன், மயிலாடுதுறை ரவிச்சந்திரன், நாகப்பட்டினம் தீக்ஷிதா ஜெயகிருஷ்ணன், புவனகிரி சுமதி பாபு, அரியலூர் வீரதுரை, நெம்மேலி நந்தகுமார், இஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன், தீபா வைஷ்ணவி, பிரவாகினி சிவபாலன், காரைக்கால் சேப்பு விஜயராகவன், பாக்கியராஜ் கத்திரிப்புளம், மேலவாஞ்சூர் பாத்திமா, ஆண்டிமடம் கார்த்திகேயன், இளங்கோவன் வைத்தியலிங்கம் குவாகத்திலேருந்து, மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டுமன்னார்கோவில், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், ஆண்டிமடம் சுதி சுபிதா, காரைக்கால் நளினி அருள், ஷாலினி ரியா, சென்னை வனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, வலங்கைமான்துரை, நாகூர் முகமது ஜலீல், சோமசுந்தரம் சிவபுரி, சுபா வீரா வேட்டைக்காரன் இருப்பு, வீரமணி யோகஸ்ரீ, அக்கறைவட்டம் உஷா, புதுத்துறை செல்வகுமார் காரைக்கால், ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், கண்ணாரப்பாளையம் சுகுமார் ராஜேந்திரன், கைலாசபுரம் ரவி, காரைக்கால் ஸ்ரீதர், மங்கைநல்லூர் ராமதாஸ், சிவபுரி ஜெயலட்சுமி சுமதி. ICGS அக்சர் கப்பல், இந்த கப்பல் இந்திய கடலோர காவல்படையினுடைய ஒரு அதிநவீன விரைவு ரோந்து கப்பலுங்க, ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல். இது மத்திய அரசினுடைய மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டங்களின் கீழ் கோவா ஷிப்யார்ட் நிறுவனத்தால் 60% அதிகமான உள்நாட்டு தொழில்நுட்ப பொருட்களை கொண்டு இந்த கப்பல் முற்றிலும் இந்தியாவிலேயே வடிவமைத்து கட்டப்பட்டது. இந்த கப்பல் 2025 அக்டோபர் மாதம் புதுச்சேரியினுடைய காரைக்கால் துறைமுகத்தில் அதிகாரப்பூர்வமாக சேவையில் இணைக்கப்பட்டது. காரைக்கால தளமாக கொண்டு இந்திய கடலோர காவல்படையின் கிழக்கு பிராந்திய கட்டுப்பாட்டின் கீழ் இந்த கப்பல் இயங்குது. வங்காள விரிகுடா, கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்துறதுக்கும் இந்த கப்பலை சேவையில் ஈடுபடுத்தியிருக்காங்க. சுமார் 51 மீட்டர் நீளமும் 320 டன் எடையும் கொண்டது. நவீன ரக 30 மில்லிமீட்டர் CRN-91 துப்பாக்கி, நிலைப்படுத்தப்பட்ட ரிமோட் கண்ட்ரோல் துப்பாக்கிகளும் இதில் பொருத்தப்பட்டிருக்கு. கடல்சார் எல்லைகளை கண்காணிக்கிறது, கடத்தல் தடுப்பு, கடற்கொள்ளையர் தடுப்பு, கடலில் தத்தளிக்கிறவங்களை மீட்குதல் மற்றும் தேடுதல் பணி, இப்படி பல பணிகளுக்காக இந்திய கடலோர காவல் படையில் இந்த கப்பல் பணியமர்த்தப்பட்டிருக்கு. 8 ஆத்மயா வகை அதிவேக ரோந்து கப்பல்களோட வரிசையில் 2வதான இந்திய கடலோர காவல் படை கப்பல் தாங்க இந்த ICGS அக்சர். இது சுமார் 3000 கிலோவாட் டீசல் என்ஜின்னால இயக்கப்படுது. இதன் மூலம் அதிகபட்சமாக 27 knots வேகத்தில் செல்ல முடியும். இந்திய கடலோர காவல் படையில் சேர்க்கப்பட்டுள்ள ICGS அக்சர் கப்பல் அதிநவீன விரைவு ரோந்து கப்பல் ஆகும். நிறைய நேயர்கள் முகநூல் பக்கத்தில் அப்படியே அடிச்சுட்டே இருக்காங்க. காரைக்கால் பண்பலையோடு நம்ம இணைத்திருப்பது துள்ளி வரும் பாட்டு.

0: தொழில் வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இருந்திருக்கிறோம். தொடர்புடைய அடுத்த நேரங்க இருந்து பேசுறாங்க. வணக்கம்.
1: காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்?
1: சேப்பெருமானூர் சரவணா கம்ப்ளீட்.
0: என்ன பாடல் சார் வேணும் நிகழ்ச்சியில்?
1: தங்கலான் படத்துலேருந்து அன்னக்கிளி பாடல்.
0: சரிங்க சார், பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி.
1: நன்றிம்மா.
0: நேர்களை, நமது பண்பலையில் இன்று காலை 10:05 சிந்தனை இறங்கும் நிகழ்ச்சியானது பார்வையின் பண்பு. இந்த தலைப்பில் தாங்க நேரலை நிகழ்ச்சியாக உள்ளவர இருக்கு. நேயர்கள் பங்கெடுத்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்று காலை 10:05 சிந்தனை அரங்கம். இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். மதிப்பூட்டப்பட்ட மீன் உணவுகள், புதிய தலைமுறைக்கான தொழில் வாய்ப்புகள், தலைஞாயிறு, டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் வி அலமேலு அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது பூம்புகார் கண்ணகி சிலை அருகிலிருந்து

நேயர்களுக்கு உலகில் இந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: இன்று மாலை 6:40 நலமாய் வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறிவள் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் பி வினிஷா அவர்கள். நேர்களுக்கு உள்ளங்கள் இந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
3: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோ ஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047642424 அண்ட் 7094455911 அண்ட் 7094466311.
2: இன்று இரவு 7:30 மணிக்கு உழவர் அரங்கம். மதிப்பு கூட்டுதலால் மதிப்பு பெறும் மங்கையர். நாகப்பட்டினம் மாவட்டம் வெளிப்பாளையம் பி சித்ரா அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பெய்ய சத்தாங்க மாளிகை வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
3: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: தொழிவரும் பாடல் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நேரம் 8:48 பாகிட்டிருக்குங்க. தொடர்புடைய அடுத்த நேரம் இங்கேருந்து பேசுகிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மேலக்காசாக்குடி வடிவேலர்.
0: என்ன பாடல் சார் வேணும் தொழிவரும் பாடலுக்காக?
1: வாரிசு படத்திலிருந்து தீ தளபதி.
0: சரிங்க சார், விளம்பரத்தினை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டே இருக்கும். தொடர்புடைய அடுத்த நேரம் இங்கே பேசுறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். மேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: என்ன பாடல் சார் வேணும் தொழில்வரும் பாட்டுல?
1: விசுவாச மரத்திலிருந்து வேட்டி வேட்டி சரிஞ்சுகிட்டுங்கிற பாடல் மேடம்.
0: சரிங்க சார், பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் நினைமைக்கு. நேர்களை நம்ம துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக முதன் முகநூல் பக்கத்தில் ஒரு கேள்வி பதிவிட்டிருந்தோம் இல்லையா, ஐசிஜிஎஸ் அக்சர் இந்த கப்பல் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு. இந்திய கடலோர காவல் படையில் அமைக்கப்பட்ட ஒரு விரைவு ரோந்து கப்பல், இது கடல்சார் பாதுகாப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகளுடன் தொடர்புடையது அப்படின்னு நேர்களும் சரியான விடை முகநூல் பக்கத்தில் அனுப்பிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து மங்கநல்லூர் ராமதாஸ், சிவபுரி ஜெயலட்சுமி, விஜயா சுமதி, பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், செட்டிப்புலம் செந்தில், பிரதாமரபுரம் கவியரசன், பிரியா, யோகநாயகி, அனல்யா, நன்னிலம் அம்பலவாணன், நாகூர் ராஜ், புறவச்சேரி பிரியா, கணன், திருமூலஸ்தான வீரசுந்தரி, கும்பகோணம் குமரன், நாகை பாபு, அதம்பர் ராமன், காரைக்கால் பிரகாஷ், கடலங்குடி பூங்கோதை, திட்டச்சேரி நிஷான் ஹலீம், நிரவி நச்சிப்பலை, தேவனூர் ஜோதி லட்சுமி, திருபுவனம் அலமேலு பங்கை சத்யபாமா, நன்னிலம் சுப்பிரமணியன், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன், குரோப்புளம் பழனிவேல், பூந்தோட்டம் கார்த்திகேயன், முல்லக்காடு பாபு, அமுதா சேகர் மேமாத்தூர். இந்த நேர்களும் சரியான விடை நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்காங்க முகநூல் பக்கத்தில். நேர்களே, காரைக்கால் பண்பலையோடு நம்ம இணைத்திருப்பது துள்ளி வரும் பாட்டு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். காற்றில் அலையாய், காதில் மொழியாய், காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9:00.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
6: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
10: திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ்.
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ABC மிக குறைந்த விலையில், மனம் நிறைந்த தரத்தில்.
10: ABC கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்களிடம் கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்கவிருப்பது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி தெருவார் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ்.

0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்
2: தார்பாய் நாக்குபாய் நெல் சாக்கு பேக்கரி ஃபாஸ்ட் ஃபுட் மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
1: அருண் என்டர்பிரைசஸ் எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
2: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
3: நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை

0: என்டர்பிரைசஸ் திருவாரூர். நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
1: இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா போஸ்ட்மார்ட்டம் கேர், அதாவது டெலிவரி ஆனதுக்கப்புறம் இருக்கிற பீரியடை தான் வந்து போஸ்ட்மார்ட்டம்னு சொல்கிறோம். நம்ம ப்ரெக்னென்சியில் மட்டும்தான் வந்து அம்மா வந்து மோராக கேர் பண்ணிகிட்ருக்கோம், அவங்க நல்லா சாப்பிடணும், நல்லா வெயிட் கெயின் இருக்கணும், குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி அவங்கள கேர் பண்ணுவோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்மளோட எல்லா அட்டென்ஷனும் வந்து பேபிக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்காமல் இந்த கேருங்கிறது வந்து அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஈக்குவலாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பயுமே ஒரு டெலிவரி முடிஞ்ச உடனே வந்து டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது சில டிஸ்சார்ஜ் அட்வைஸ்னு சொல்லி அனுப்புவாங்க ஒவ்வொரு மதருக்குமே. அது வந்து மதர் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் கண்டிப்பாக அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படின்னா, அதாவது நார்மல் டெலிவரியாக இருக்கலாம், சிசேரியனா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், அதுல போட்ட தையல் எப்படி வந்து கேர் பண்ணிக்கணும், அது மட்டும் இல்லாம வார்னிங் சைன்ஸ்லாம் என்ன, சில அறிகுறிகள் இருந்தால் உடனே வரணும், வெயிட் தூக்கக்கூடாது, இந்த மாதிரி சில அட்வைசஸ்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. அதை வந்து நம்ம அலட்சியமாக விடாமல் கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட எனர்ஜிலாம் ஓகே போதும் அப்படின்ட்டு அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது, ஃபுல்லாக பேபியை மட்டும் பார்த்துட்டு. ப்ரெக்னென்சி முடிஞ்ச லாக்டேஷன் டைமில் தான் வந்து அவங்களுக்கு இன்னும் அதிகமான நியூட்ரிஷன்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படும். சத்தான உணவு, நிறைய தண்ணீர், பிகாஸ் பிரஸ்ட் மில்க் வந்து வாட்டர் கண்டென்ட் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்போது போதுமான அளவு தண்ணீர் வந்து அவங்க குடிக்கணும், அது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பேபி தூங்க மாட்டேங்குது, பேபி தூங்குற டைம்ல எனக்கு வீட்டு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸா இல்லாம வீட்டில் இருக்கவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இவங்களோட ஸ்லீப் அடிக்குவேட்டா இருக்காங்கிறது பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுல எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டெலிவரி ஆன உடனே வந்து சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் தேவையில்லாம அழுகை, எரிச்சல், காரணம் இல்லாம கவலைப்படுறது, இதுக்கெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில பேர்த்துக்கு இருக்கும், அது தன்னாலவே சரியாயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது எமோஷனல் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம பாட்டுக்கு பேபியை மட்டும் கேர் பண்ணிட்டு இவங்களோட எமோஷனுக்கு சப்போர்ட்டே இல்லாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு அது ரொம்ப ஆக்ரவேட் ஆகும். அப்படி எமோஷனல் சப்போர்ட் கொடுத்தும் சரியாகாமல் ரொம்ப நீண்ட நாள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு டாக்டரை வந்து மீட் பண்ணணும். அது தவிர முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்மளோட போன பிளட் லாஸை திருப்பியும் ரிப்ளெனிஷ் பண்ணுறதுக்கும் நம்மளோட பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு இருக்கிற கால்சியம் சப்போர்ட் எல்லாமே போயிடும். ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் அயன் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் வந்து உங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி 1-3 months எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரெக்னன்சி டைமில் என்ன தொந்தரவு இருந்தது, மேபி பிபி இருந்திருக்கலாம், சுகர் இருந்திருக்கலாம், தைராய்டு இருந்திருக்கலாம், அதோட டேப்லெட்ஸ் எப்போ கண்டினியூ பண்ணணும், கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா, இல்லை கண்டினியூ பண்ணாமல் டெஸ்ட் எடுத்து பார்க்கணுமா, எல்லாத்துக்குமே வந்து டாக்டர் என்ன அட்வைஸ் சொல்லியிருக்காங்களோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். குழந்தை பிறந்ததும் ஒரு தாய் பிறக்கிறார், அந்த தாயை நாமும் கவனித்தால் தான் குடும்பம் முழுமையாக நலமாக இருக்கும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
0: நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
2: நிகழ்ச்சி வழங்கும் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
3: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
3: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
4: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்கும் ஸ்ரீ பரன் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். காற்றில் கலந்தாடும் கலைநிலவு, இது காரைக்கால் பண்பலையின் 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: சிந்தனை துளி. மரமளர்ப்போம், மழை பெறுவோம், பூமியின் சுவாசப்பையை காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். காலை நேரத்தில் கலகலப்பா இருக்கிற இந்த நேரத்தில் உங்களோட இணைகிற இந்த நிகழ்ச்சி பாயிண்ட் டு பாயிண்ட். அந்த முனையில் ஆர்ஜே சுகப்பிரியா இருக்கிறாங்க.
1: இந்த பக்கத்தில் நம்ம ஆர்ஜே சுந்தரபாண்டியன் சார் இருக்காங்க.
0: நீங்கள் என்ன பாயிண்ட் டு பாயிண்ட்ல பாயிண்ட் பாயிண்டா என்ன கேட்க போகிறோம், நேரில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி எப்பயும் பிஸியா இருப்பாங்க. பிஸியா இருந்துட்டு இருக்கும்போது அவசர அவசரமா ஒரு வேலை செய்வோம், அதுல ஏதாச்சும் நகைச்சுவை ஏற்பட்டுரும். நீங்க பிஸியா வேலை பார்க்கும் போது நடந்த நகைச்சுவையான நிகழ்வு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அட்டை பட்டு பட்டு பட்டு பட்டு தட்டிருக்காங்க போற நேர்கள்லாம்.
1: நம்ம வந்து அவசரமா ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம்.
0: சரி,
1: ஒண்ணு இல்ல, நம்ம ஒரு நோட்ஸே எடுக்கணும், பேனா வச்சு எழுதிக்கிட்டு தான் இருப்போம்
0: இருப்போம்
1: திடீர்னு பார்த்தா பேனாவை நம்ம பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு சுத்தி தேடிக்கிட்டு இருப்போம்.
0: தேடிட்டு இருப்போம், அந்த மாதிரி கூட இருக்குல்ல,
1: அந்த மாதிரி கூட இருக்கு. அப்புறம் தான் ஞாபகம் வச்சே, பேனாவை நம்மளே பாக்கெட்ல வச்சுட்டு நம்மள நம்மளே பார்த்து சிரிச்சுப்போம்ல, மறந்துட்டோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி நீங்க பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப
0: முடியப்போகிறது அப்படின்னு சொல்ற அந்த செய்தி வரும். கோபமும் காமெடியாவும் இருக்கும் அப்படிங்கிற இது கூட நினைவூட்டுது. சமயத்துல வரும் பெரிய பெரிய கூத்து நடக்கும். உங்களுக்கு லோன் வேணுமா அப்படின்னு ஒரு நாட்டோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அது ரொம்ப காமெடியா போனதா ஒரு செய்தி உண்டு. அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா,
1: கும்பகோணத்துல இருந்து செந்தில்நாதன் ஜெயவா விவேகானந்தன் அனுப்பியிருக்காங்க.
0: என்ன அனுப்பியிருக்காங்க,
1: மனைவி ஊருக்கு போயிருந்த சமயம் செல்ஃப் குக்கு தான் பாருங்க, பரபரப்பா சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
0: சரிங்க,
1: சாம்பார்ல உப்புக்கு பல சீனிய போட்டேன்.
0: வெரி குட்.
1: அப்புறம் என்ன பண்றது, கீழே கொட்ட மனசு இல்லாம அதையே சாப்பிட்டேன், வேற வழி.
0: இப்ப எல்லாம் நிறைய கடையில அப்படிதான் போடுறாங்க. ஏன்னா அந்த வட மாநிலங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் இனிப்பு சேர்ப்பாங்க.
1: ஆமா,
0: அதனால இந்த பக்கத்துலயும் சாப்பிட்டு போங்க அப்படின்னு போட்டாங்க. நீ ஹோட்டல்ல முதலாம் சார் அடுத்த நாளும் சாப்பிட்டா திகட்ட ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னா சாம்பார்லாம் அப்படி லேசா இனிக்குது.
1: நிச்சயமா
0: அடுத்தது
1: வருங்க,

0: நம்ம வாழ்க்கையே காமெடியா தான் போயிட்டு இருக்கு. என்னத்த சொல்ல, டீ போடும் போது ஏதோ ஒரு நினப்புல சீனிக்கு வேலை உப்பு போட்டுட்டாங்க.
1: இதை விட மாட்டு பரவாயில்ல,
0: டீ ஏதாச்சும்
1: சாப்பிடலாம். என்ன தெரியல,
0: அத வந்து என் கணவர்கிட்ட கொடுத்துட்டேன். குடிச்சிட்டு ஒரு பார்வர் பார்த்தாரு பாருங்க, நல்ல வேலை வீட்டுக்கு கெஸ்ட் யாரும் வரல, தப்பிச்சுட்டேன் இருக்காங்க. ஜோதி அண்ணப்பன் பேட்டையிலேருந்து.
1: அதாவதுங்க இந்த வச்சு செய்யறது தான்.
0: ஆமாம், இதை வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்தி
1: சொல்லியிருக்கலாம்.
0: ஆமாம்,
1: இல்லை கொடுக்காம இருந்திருக்கலாம். அது அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் முகம் எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்க.
0: அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியிருக்காங்க.
1: பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆமாம், கேட்டுட்டு இருப்பார் உங்கள் வீட்டுக்காரங்க. சரி, ஒரு முறை நான் ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஈ வந்து என் காதலிகள் சுற்றி சுற்றி தொந்தரவு செய்தது.
0: சரி,
1: கையால் விரட்டினேன் போகவில்லை, துணியால் விரட்டினே அதுவும் போகவில்லை. கடைசியில் என்னடா உனக்கு இன்றைக்கு வேலையில என்று அதனிடமே கோவப்பட்டேன். பாருங்க எப்படி தன்னை மறந்து அதுக்கு மொழி பேசியிருக்கிறேன். யாரு திருவாரூர் குடிக்கால் பழைய சாகுல் கமிதி ராஜா,
0: நான் வேலையில பிஸி, அந்த ஈ என்ன தொந்தரவு செய்யறதுல பிஸிங்க.
1: அன்னைக்கு என்னை விட அந்த ஈ தான் அதிக நேரம் வேலை பார்த்துன்னு வேற சொல்லியிருக்கிறாரு.
0: ஆமா, அடுத்ததா நான் வேலை செய்ய வேலை பார்க்கும் போது சாப்பிட மறந்துடுவேன் சில சமயம்.
1: சரி,
0: சாப்பிட நேரம் பார்த்தா நேரம் ஆகிட்டு, அப்ப பெட்ரோல் நிறுத்தாம வண்டியை எடுத்துக்கிட்டு அலுவலம் போயிடுவேன் அப்படின்னு இருக்காங்க. தானி ரவிக்குமரன் தானி கோட்டகம் தெற்குலேருந்து
1: சொல்லிட்டாரா. அடுத்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு எழில் முத்து சாமி நாழிக்கல் பட்டியிலிருந்து. அப்புறம் காட்டுமணவன் டீ மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன். நான் பிஸியா வேலை பார்க்கும் போது எதை பத்தியும் பேச மாட்டேன், பேச்சை குறைத்து வேலையை மட்டும் பார்ப்பேன். ரேடியோ மூலம் நகைச்சுவை கேட்பேன் இருப்பாரு.
0: நான்
1: ஒரு சமயம் ஆய்வு கூட்டத்திற்காக பரபரப்புடன் குறிப்புகள் தயார் செய்து கொண்டிருந்த போது என்னுடைய பணியாளர் ஐயா ஏற்கனவே விவரங்களை தயார் செய்து வைத்துள்ளேன், அதனை எடுத்து செல்லு என்று கூறினார். நானும் அவசரத்தில் எடுத்து சென்று விட்டேன். ஆய்வு நடக்கும் போது அதனை பிரித்து பார்த்தால் அவருடைய பையன் எழுதிய காம்போசிஷன் அதில் இருந்தது. ஒவ்வொரு கோபமா இருந்தாலும் அதை பார்த்தா சிரிப்பு வந்து விட்டது. அப்புறம் மீட்டிங்கை சமாளித்தது வேறு கதை அப்படின்னு சமணர் குணசேகர் அவருடைய அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சி சொல்லியிருக்காரு. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. மளிகை லிஸ்ட் வாங்க போவாங்க, லிஸ்ட் எடுக்க போவாங்க. லிஸ்ட் எடுத்து போய் பார்த்தா அதில் காய்கறி லிஸ்ட் இருக்கும். வெங்காயம் 2 கிலோ, தக்காளி 2 கிலோ, மளிகை கலர் முடிப்பார். என்னடா எப்படி இருக்கு சொல்லி,
0: அரிசியும் பருப்பும் இல்லாமல் தக்காளி வெங்காயம் பில்லு மாறிடுச்சுங்க.
1: அப்புறம் தான் தெரியும் ஓஹோ நம்ம எடுத்துட்டு வந்து மாத்தி.
0: அடுத்ததா அறிவிப்பாளருக்கு வணக்கம், நிகழ்ச்சி வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அசோக் ராஜ் கனிமொழி. அதே போல நல்லம்பல் சேக்கலாவதி, நான் பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப தெருவில் கால் மீதி வித்துக்கிட்டு இருந்தாங்க, அது மேட்டு. அப்ப ஒரு ஒரு ஓடி போய் அவருக்கு ஏதோ காலில் தொல்லை அப்படின்னு அவங்க காலை நிறுத்திட்டாங்க. கால் மீதி அவங்க காலில் ஏதோ தொல்லை நிறுத்திட்டாங்களாம். எல்லாரும் அனைவரும் சிரிச்சிட்டாங்க.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா, கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் 0.2 பாயிண்ட்.

0: நேரில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சி வழங்குவது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி. மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும் நிகழ்ச்சி வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 8:45 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சி வழங்குவோர் எஸ்வி ஜுவல்லர்ஸ்.
3: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
0: நாளை மாலை 5:30 விலைக்கேற்று மலை நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசும் தலை நிகழ்ச்சி வழங்குவோர் ராமு நகை மாளிகை.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பாரத் பால்.
6: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியர்குள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்க மெயின் சொல் அமது நிகழ்ச்சி வழங்குவர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
7: வீட்டு உபயோகப் பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவர் ARC காமாஜி ஜுவல்ஸ்
9: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
10: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
11: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நீங்க எடுத்துட்டு போனா நீ அப்படின்னு சண்டை.

0: மூடி கூட இங்க தான் இருக்கு, நீங்க யாரதான் எடுத்துட்டு போயிட்டீங்க
1: அப்படி இல்ல சொல்லலாம்
0: சொல்லிருப்போம். அந்த மாதிரி அடுத்து யாரு என்ன சொல்றாங்க,
1: வீட்டுக்காரமா வேற என்ன செய்வாங்கன்னா அந்த பேனா கிடைச்ச உடனே பாப்பாங்க ஒரு பாரு நீ எல்லாம் அப்படிங்கிறது மாதிரி
0: வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க.
1: இப்ப அந்த காலத்துல சொல்ல முடியும், இப்ப எல்லாம் சொல்லுவாங்க.
0: அடுத்தது யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்கூர்ல இருந்து மடப்புறம் நாச்சா மன்சூர், இருவருக்கும் வணக்கம். கடைக்கு வடை செஞ்சு கொடுப்பாங்க,
1: சரிங்க.
0: ஒரு நாள் உப்பு போடாம செஞ்சுட்டேன்,
1: வெரி குட்.
0: கடைசியா நான் சாப்பிட்றப்பதான் தெரிஞ்சது. ஆனா என்னுடைய கஸ்டமர்கள் யாரும் எதுவும் சொல்லலைங்க, அவ்வளவு நல்லவர்கள் சார் மேடம்.
1: அடுத்த நாள் வந்தாங்கல்ல,
0: வருவாங்கல்ல.
1: இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, இது மாதிரி தான் வடையில உப்பு போடாம விட்டாரு. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, வடையில எப்படிங்க இனிமே உப்பும் சேர்க்க முடியும்? என்ன செய்யறாங்க, ஒண்ணும் கவலை பண்ண டபாரம் சட்னில உப்பள்ளி கொட்டி ரெண்டையும் கலந்து சாப்பிடுகின்றாரு. அரியலூர் மாவட்டம் கீழே குடியிருப்பு சிங்காரவில் பில் போடும் போது நிறைய கூட்டமாக இருக்கும் நேரத்தில், சில சமயம் பில்லுக்கான தொகை வேறு நபருக்கு மாற்றி கொடுத்து பின்பு சுதாகரித்து உரிய நபருக்கு வாங்கி கொடுத்தேன்.
0: அடுத்ததாக கீழ்குடியிருப்புலேருந்து ஜான்சி கவிரசி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் நான் பிஸியாக இருக்கிறப்பையும் சரியாக இருப்பேங்க, அப்படி எதுவும் நடக்கலை. நிரவி நச்சுப்பிள்ளை இவங்க சொல்லியிருக்க கமெண்ட்.
1: கடலூர் துறைமுகம் சுரேஷ், என்னுடைய வேலையே பிஸியான வேலை தான், எலக்ட்ரீஷியன். இதில் நகைச்சுவை வேலை கிடையாது, நகைச்சுவை பார்த்தால் நான் நகைச்சுவை ஆகிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பாருங்க.
0: அடுத்ததா பாருங்க, ஆனால் உண்மையிலேயே சீரியஸானா அவங்க சொல்ற மாதிரி மின்சார சம்பந்தமான வேலை இல்லையா,
1: அதுலயே நடக்கும். நம்ம ஒரு லைட் போடுறது ரொம்ப, அவர் சுவிட்ச் வேற எங்கயாச்சும் வச்சிருப்பாங்க மாத்தி,
0: அது அந்த டெஸ்டர் எல்லாம் அவங்க கையிலே வச்சுக்கணும் இல்லையா,
1: அதெல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வச்சு பாதுகாப்பா செய்ய வேண்டியதான் செய்வாங்க. சுவிட்ச் மாறி போயிடும், நம்ம ஒண்ணு போட்டு தேடிட்டே இருப்போம், அடுத்த சுவிட்ச் போட்டு பார்க்க மாட்டோம். ஏன்னா இதுதானே
0: சொல்லும், இதை தானே சொன்ன
1: குத்தி குத்தி அது புதுசா வாங்குற மாதிரி ஆயிடும்.
0: ஆமா,
1: குவைத்துல இருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம் பேருங்க. நான் குவைத்துல மிகவும் பிஸியாக பணிபுரிந்த வேளையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நகைச்சுவை நிகழ்வு இதோ
0: சொல்லுங்க.
1: ஒரு நாள் அலுவலகத்தில் வேலை போல உச்சத்தில் இருந்த நேரம் அவசரமாக பல ஆவணங்களை சரிபார்த்து அனுப்ப வேண்டியிருந்தது. அந்த பரபரப்பான சூழலை என் கையில் இருந்த தொலைபேசி தேடிக்கொண்டே அலுவலகம் முழுதும் அங்கும் இங்கும் அலைந்த கடைசியில் மிகவும் பதற்றத்துடன் பக்கத்தில் இருந்த சக பணியாளர் நான் போனில் பேசிக்கொண்டே இருக்கேன். ஆனால் என் போனை காணோம், எங்க விஷயம் தெரியலையே என்று சொல்லி தேட சொன்னேன். அதை கேட்ட சகாமல் சிரித்துக்கொண்டே, நீங்க இப்ப காதல வச்சு பேசிடுறது அந்த போனை தானே அப்படின்னு கேட்டார். அப்பதான் எனக்கு புரிஞ்சு, நான் கையில பிடிச்சிருந்த தொலைபேசி தான் பரவாயில்ல தேடிக்கொண்டு இருந்தேன், அந்த வேல் பரப்பு என்னை அந்த அளவுக்கு மண்டைக்காய் வைத்திருந்தது அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையை சொல்லியிருக்கிறார்.
0: அடுத்ததான் வந்து திட்டச்சேரி பஜரகமான அந்த மாதிரி நிகழ்வு எனக்கு நடந்ததுல இருக்காங்க. அடுத்து இரவாஞ்சேரி கலாபதி ராஜ்மோகன், இருவருக்கும் வணக்கம். போன மாசத்துல என்னோட தம்பி வீட்டுக்கு போயிருந்தேங்க,
1: சரிங்க.
0: அங்க வந்து சிக்கன் கிரேவி செய்ய சொன்னாங்க, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப உப்பு பத்தல,
1: போன உடனே வேலை சொல்றாங்களா,
0: வந்திருக்காங்கல்ல விருந்தாளிய சிறப்பிக்கணும்ல,
1: சிறப்பிக்கணும்ல,
0: அப்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அழகா செஞ்சிருங்கட்டாங்க.
1: சரி,
0: அப்ப உப்பு பத்தலையா, செஞ்சிட்டே இருந்த போது பேசிக்கிட்டே உப்பு போடுறதுக்கு வேல ஒரு 20-25 கிராம் அளவுக்கு சோம்பு போட்டுட்டேன். பாக்குற வெள்ளையா இல்ல பச்சையா தெரியுது,
1: சரி.
0: கடகடன்னு அதை கரண்டியா அள்ளி போட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டேன். இன்னைக்கு நினைச்சாலும் ஒரே சிரிப்பு தான், சிரிச்சுட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க.
1: ஏதோ நிறைவு பண்ணிட்டீங்க,
0: சமாளிச்சிட்டாங்க, கரண்டியால அள்ளிட்டாங்க.
1: சரிங்க சரி. அடுத்தது பாருங்க, நீலம் நாகை குமரன், ஒரு நாள் ஆபீஸ் லேட் ஆயிடுச்சு,
0: சரி.
1: வேகமா போய் அவசரமா வேலையை ஆரம்பிச்சேன், பெல் அடிச்ச மாவட்ட ஆட்சியார் கூப்பிட்டாரு. பயத்தோட உள்ள போனேன், ஏன் லேட்டுன்னு கேட்டார். சார் முடிவெட்ட போற லேட் ஆயிடுச்சு சொன்னேன். சும்மா போய் சொல்லாதீங்க, மண்டையில முடியல அப்புறம் எப்படி வெட்ட முடியும்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். என்ன செய்ய, ஒரு காலத்துல நிறைய முடிஞ்சிருந்துச்சு, இப்ப இல்ல, நானும் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டேன். இந்த மாதிரி நேரத்துல என்ன ஆயிடும், நல்ல வேலை நம்ம சொன்ன பொய்யை நம்பிட்டாருன்னு நினைச்சிட்டு வந்துடும்.
0: அவங்க சிரிச்சிட்டே இருக்கப்பட்ட
1: வழியா.
0: அடுத்து பண்பலைக்கு வணக்கம் சொல்லிருக்காங்க, புஷ்பாதே சிரமம், இதுல நகைச்சுவைக்கு இடமே இல்ல போங்கய்யா அப்படின்ட்டாங்க. நாகூர் ஜகபர் சாதிக்,
1: ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பல் டாக்டர் புரண்டு போனார். அவர் படிச்சு கிடிச்சு முடிக்காம பாதி, இப்போ அது மாதிரிலாம் இல்லை, இப்பெல்லாம் கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கிறாங்க.
0: சரி,
1: ஒரு காலத்தில் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, பல்லு பார்க்க போகும்போது அவர் வந்து வலது பக்கம் புள்ள பிடுங்குறாரு. எனக்கு புரியல, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, என்ன வலது பக்கம் பிடுங்குறாரு அப்படின்ட்டு. ஏன் சார் இதை பிடுங்குறீன்னு கேட்குறாரு, புரிஞ்சு பேச முடியாது. நீங்கள் தானே பிடுங்க சார், நான் சொன்னது இந்த லெஃப்டில் இல்லை அப்படின்னு. அப்புறம் என்ன செய்ய முடியும், ஒட்ட வாங்க முடியும். அதனால பிஸியில் இந்த மாதிரி நடந்ததா ஒரு கதைகள் உண்டு, நகைச்சுவை துணுக்குகள்.
0: அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்கன்னா, திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, நண்பர் ஒருத்தவங்க ட்ரெயினில் ஊருக்கு போயிருக்காங்க, நான் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஃபோன் செஞ்சு பஸ் காசு பணம் தொலைஞ்சிட்டு, 1 ரூபா கூட இல்லை, செல்லு மட்டும்தான் இருக்குது, எனக்கு 100 ரூபா பணம் இணையதள பரிமாற்றத்தில் போட்டு விடுங்கன்னு
1: கேட்டாங்களாம்.
0: ஏன் 100 ரூபா கேட்குற அப்படின்னு கேட்டேன். தூங்கிக்கிட்டே திருச்சி வந்து இறங்கிட்டேன், தஞ்சாவூர் இறங்க வேண்டியனா திருச்சி வந்து இறங்கிட்டேன், அதனால திரும்ப போறதுக்கு 100 ரூபா அனுப்பணும் தாண்டி வந்து இறங்கிட்டாங்க.
1: அதுக்காக ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஆசிரியர் வச்சுட்டு அவர் பழைய கூப்பிட்டாங்க, போனாரு பாருங்க, போய் உட்காந்து பேசிட்டு இருக்காரு.
0: சரி,
1: என்ன என்னமோ கருகிறது மாதிரி இருக்குன்னு கூப்பிட்டு, பையன் எல்லாம் கூப்பிட்டு
0: அயன் பண்ணது அப்படியே இருக்கல.
1: அந்த

0: மெயின் பாக்ஸ் பாருங்க, அங்க பாருங்க, இங்க பாருங்க அப்படிங்கறாங்க.
1: எங்க
0: பாருங்க, மனைவியோட கிச்சன்ல போய் பாருங்க, ஏதோ துணி
1: வாங்கணும் பாருங்க.
0: அப்புறம் இழுத்துட்டு வந்து இங்க பாருங்க அப்படின்னா தான் தெரியுது, அது வந்து கட்டில் வரைக்கும் போயிட்டு.
1: அப்ப வந்து இந்த மனைவியோட ஃபேஸ் ரியாக்ஷனையும் ஹஸ்பண்டோட மனசு ரியாக்ஷன் நம்ம யோசிச்சு பார்க்கணும்.
0: அப்படியே நீங்க ஏதோ நடந்திருக்கு அது மாதிரி உங்க முகத்தை நினைவுபடுத்துறீங்க. நான் பட்டு சில நெசவு செய்து வருகிறேன். அந்த வேலையை பிஸியாக செய்யும் போது சில நேரங்களில் கோந்து பசை போடுவதற்கும் புட்டாப்புலருக்கும் மறந்து விடுவேன் சொல்லி குவாகம் இளங்கோவன் சொல்லியிருக்கிறாரு. அதையெல்லாம் யார் தள்ள கட்டுவீங்க அப்படின்னு ஒன்றுக்குல்ல.
1: ஆமா, அதை ஏதாவது சரி பண்ணி தான் ஆகணும். அதே போல அடுத்ததை வந்து
0: நான் வேலை பார்க்கும் போது ஃபோன் வரும்.
1: சரி,
0: திட்டுச்சா பிடிச்சான்னு எடுத்தா யாரோ எனக்கு வேண்டிய பிள்ளை இருக்கும்னு எடுத்து பார்த்தா கம்பெனி காலங்கோ அப்படின்னு அவதாரி பாரிய வரையில் சொல்லியிருக்கிறார்.
1: நிச்சயமா அடுத்ததா வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சங்கர் டிஆர் பட்டினத்துலேருந்து. ஸ்ரீதரம் அதே மாதிரி எதுவும் நடக்கவில்லை அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் வந்து ஒன்றா ரெண்டா சொல்வதற்கு இருந்தாலும் நீங்க கேட்கறதுக்காக ஒன்று சொல்றேன்.
0: இந்த காம்போசிஷன் பேப்பர் காணா அப்படின்னு சொன்னார் பாருங்க.
1: ஆமா,
0: அதே மாதிரி இருக்கு. படிங்க.
1: அதான் நீங்க கேட்டதுக்காக ஒன்னே ஒன்னு சொல்றேன்.
0: என்ன?
1: ஒரு முறை கடையில ராத்திரில மர வேலை பாத்துக்கிட்டு இருந்தோம்.
0: சரி,
1: ஒரு மூணு நபர்கள் வேலை செஞ்சாங்க. நல்ல சுறுசுறுப்பா வேலை ஓடிக்கிட்டு இருக்கு.
0: சரி,
1: அதுல ஒருத்தவங்க கடையில இருந்த பாட்டில தண்ணி குடிச்சிட்டு என்ன தண்ணி புளிக்குது அப்படின்னு கேட்டாங்க.
0: சரி சரி,
1: நானும் ஒண்ணு இருக்காது, மதியம் புதுசா தான் புடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு
0: சொன்னேன்.
1: கடைசியில பார்த்தா கடையில விற்பனைக்கு வச்சிருந்த வினிகரை எடுத்து குடிச்சிருக்காங்க. ஒரே சிரிப்பு. சரி, வினிகர் ஒண்ணு செய்யாது, புளிப்பு சுவை கொஞ்சம் அதிகமா இருக்கும், அவ்வளவுதானே
0: விட்டுட்டோம் அப்படின்னு விட்டுட்டீங்க.
1: ஆமா,
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்த நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நேரம் 9:30 காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம்.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை.
8: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: VPN கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
9: VPN கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
1: நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
10: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
10: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் செய்தியும். வரலாற்றில் கடந்த காலங்களில் இதே நாளில் நடைபெற்ற நிகழ்வுகளை கூறுகின்ற நேரம் அது. இன்று September 25.
1: இந்திய கணிதவியலாளர், விண்வெளி பொறியாளர் சதீஷ் தவான் அவர்களின் பிறந்த தினம் என்று 1920. 1972 முதல் 84 வரை இஸ்ரோவின் தலைவராக பணியாற்றினார். மேலும் இந்தியாவின் சோதனை முறை பாய்ம இயக்கவியலின் ஆராய்ச்சியின் தந்தை என்றும் கருதப்படுகிறார். இவரின் பங்களிப்பை போற்றும் வகையில் ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைந்துள்ள இந்தியாவின் இரண்டாவது ஏவுதளத்திற்கு சதீஷ் தவான் விண்வெளி மையம் என்று இவரின் பெயரால் கௌரவிக்கப்பட்டு அழைக்கப்படுகிறது. மேலும் லூதியானாவில் உள்ள சதீஷ் சந்தர் தவான் அரசு ஆண்கள் கல்லூரிக்கு அவரது பெயரும், ரோபரில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில் உள்ள இந்திய பொறியியல் துறை கட்டிடமும் அவரது நினைவாக தவான்

0: பிளாக் என பெயரிடப்பட்டது. 2019 கான்பூரில் உத்தரப்பிரதேச ஜவுளி தொழில்நுட்ப நிறுவனம் தனது கணினி மையத்திற்கு பேராசிரியர் சதீஷ் தவான் கணினி மையம் என்று பெயரிடப்பட்டது. பத்ம விபூஷன், பத்ம பூஷன், தேசிய ஒருமைப்பாட்டிற்கான இந்திரா காந்தி விருது, இந்திய அறிவியல் கழகத்தின் சிறந்த முன்னாள் மாணவர் விருது உள்ளிட்ட விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. 1956 TAT-1 முதல் கடலடி டிரான்ஸ் அட்லாண்டிக் தொலைபேசி கேபிள் அமைப்பு திறக்கப்பட்ட நாள் இன்று. இந்த கேபிளில் ஒரே நேரத்தில் 35 தொலைபேசி இணைப்புகளை மேற்கொள்ள முடிந்தது. ஸ்காட்லாந்தின் கெர்ரெரா, நியூ ஃபவுண்டனின் கிளாரண்டோவின் இடையிலான அமைந்தது இந்த அமைப்பு.
1: 1906 இதே நாளில்தான் கரையில் இருந்து படகை வழிநடத்தும் முறை ஸ்பெயினில் இயக்கி காட்டப்பட்டது. தொலை கட்டுப்படுத்தி அதாவது ரிமோட் கண்ட்ரோல் பயன்படுத்தப்பட்டது இதுவே முதல் முறையாகும்.
0: டேனிஷ் வானியலாளர் ஓலே கிறிஸ்டன்டன் ரோமர் அவரின் பிறந்த தினம் என்று 1644. 1676 ஒளி வெளிச்சம் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் பயணிக்கிறது முதன் முதலில் நிரூபித்தவர். நீர் கொதிக்கும் மற்றும் உறையும் புள்ளிகளை இரண்டு நிலையான புள்ளிகளுக்கு இடையே உள்ள வெப்பநிலையை காட்டும் நவீன வெப்பமானி தெர்மாமீட்டரையும் ரோமர் கண்டறிந்தார். சந்திரனில் உள்ள ரோமர் பள்ளம் இவரது பெயரால் அழைக்கப்படுகிறது. ரோமர் அளவுகோல், சக்லாய்டு பற்சக்கரம், ஒளி நேர திருத்தம், ஆல்சிட்டா முத் மலை, மெரிடியன் வட்டம் உள்ளிட்ட கண்டுபிடிப்புகள் இவரின் பெயரால் கருதப்படுகிறது.
1: இதுபோன்ற பாடல்களை இந்த உலகிற்கு தந்த உடுமலை நாராயணகவி பிறந்த நாள் இன்று. 1899 திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை வட்டத்தில் உள்ள புதுவிளை வாடி என்னும் பூலவாடி சிற்றூரில் இதே நாளில் பிறந்தவர். 4வகுப்போடு தனது பள்ளி படிப்பை முடித்துக் கொண்ட நாராயணசாமி கிராமிய கலைகளான புறவியாட்டம், சிக்குமேளம், தம்பட்டம், ஒடுக்கடிப்பாட்டு, உயில் கும்மி போன்ற கொங்குமனின் கலைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு ஆர்வத்துடன் பங்கேற்றார். தொடக்கத்தில் ஆன்மீக பாடல்களை எழுதிய நாராயணகவி மகாகவி பாரதியாரின் நட்புக்கு பின் பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி அதன் மூலம் சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர். தேசிய எழுச்சி மிகுத்திருந்த அக்காலத்தில் கதற்கடை ஒன்றை தொடங்கினார். கதற்பாட்டு பாடி ஊர் ஊராக சென்று கதர் விற்றார். கலைவாளர் என் எஸ் கிருஷ்ணனுக்கு கிந்தனார் கதா கலைச்சபம் எழுதியவர். அறிஞர் அண்ணா எழுதிய வேலைக்காரி, ஓரிரவு, நல்லத்தம்பி போன்ற படங்களுக்கும், கலைஞர் மு கருணாநிதி கதைவசனம் எழுதிய பராசக்தி, மனோகரா திரைப்படங்களுக்கும், பிரபாவதி, காவேரி, சொர்க்கவாசல், தூக்கு தூக்கி, தெய்வப்பிறவி, மாங்கல்ய பாக்கியம், சித்தி, எங்கள் வீட்டு மகாலட்சுமி, ரத்த கணிர, ஆதிபராசக்தி, தேவதாஸ் போன்ற படங்களுக்கும் பாடல்கள் எழுதியவர். ஏறத்தாழ 10,000 பாடல்களை எழுதியுள்ளவர் நாராயணகவி. நாடக எழுத்தாளரும் ஆவார். விடுதலை போராட்டத்தின் போது தேசிய உணர்வு மிக்க பாடல்களை எழுதி மேடைதோறும் முழங்கியவர். முத்துசாமி கவிராயன் மாணவர். தொடக்க காலத்தில் நாடகங்களுக்கு பாடல் எழுதினார். இவருடைய பாட்டுகள் நாட்டுப்புற இயலின் எளிமையும் தமிழ் இலக்கிய செழுமையும் கொண்டிருந்தன. 1933 திரைப்படங்களுக்கு பாடல் எழுதி தொடங்கினார். தமிழ் திரைப்படத்தில் அறிவி புகுத்தி மக்களை பண்பட வைத்த கவிஞர். நல்ல செய்திகளை மட்டுமே நாட்டுக்கு சொல்லி உலகை உயர்த்த பாடுபட்டார். இந்திய அரசு உடுமலை நாராயணகவி நினைவை போற்றும் வகையில் இந்திய அஞ்சல் துறை அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு இவர் வாழ்ந்த திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உடுமலை நாராயணகவி நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபம் அமைத்துள்ளது.
0: பிரபல இந்திய பின்னணி பாடகர், தொலைக்காட்சி தொகுப்பாளர், நடிகர், இசையமைப்பாளர், டப்பிங் கலைஞர், திரைப்பட தயாரிப்பாளர் உள்ளிட்ட பன்முக திறமை கொண்ட பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் நினைவு தினம் இன்று. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உள்ளிட்ட 16 மொழிகளில் பாடியுள்ளார். மேலும் பல மொழிகள் பங்களிப்பிற்காக சிறந்த ஆண் பின்னணி பாடகருக்கான 6 தேசிய திரைப்பட விருதுகளையும், தெலுங்கு சினிமாவின் பணிக்காக 25 ஆந்திர பிரதேச மாநில நந்தி விருதுகளையும், கூடுதலாக கர்நாடகா, தமிழ்நாடு அரசுகளிடமிருந்து பல்வேறு மாநில விருதுகள், பிலிம்பேர் விருதுகள், 16 மொழிகளில் 50,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பதிவு செய்த கின்னஸ் சாதனையும் பெற்றுள்ளார். 1981 ஒரே நாளில் அதிக திரைப்பட பாடல்களை பாடியும் சாதனையாக கருதப்படுகிறது. அவரது பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக 47வது சர்வதேச இந்திய திரைப்பட ஆண்டு விழாவில் சிறந்த திரைப்பட ஆளுமையாக பெயரிடப்பட்டார். மேலும் ஆந்திர பிரதேச அரசின் NDR தேசிய விருதையும், கேரள அரசிடமிருந்து ஹரிவராசன விருதையும் பெற்றுள்ளார். இந்திய அரசு அவருக்கு 2001 பத்மஸ்ரீ விருதையும், 2011 பத்ம பூஷன் விருதையும், 2021 மறைவுக்கு பின் பத்ம விபூஷன் விருதையும் வழங்கி கௌரவித்தது.
1: அமெரிக்கர் நோபல் பரிசு பெற்ற கென்னிய சூழலியாளர் வாங்கரி மாத்தாய் நினைவு நாள் இன்று. கென்யாவில் பிறந்தவர்,

0: இளங்கலை முதுகலை படிப்புகள் அமெரிக்காவில் முடித்தார். கென்யாவிலேயே முதல் டாக்டர் பெற்றம் பெற்ற பெண்மணி இவர். பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் பேராசிரியர் எனும் மதிப்பையும் இவர் அந்த நாட்டில் பெற்றார். பல்வேறு பணிகளை செய்தார். மரங்களை எல்லாம் வளர்த்து உலகை தன் கவனத்தில் ஈர்த்தார். அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 2011 இதே நாளில் இந்த மண்ணை விட்டு மறைந்தார்.
1: தாமஸ் ஹண்ட் மோர்கன், இவரின் பிறந்த தினமன்று 1866 அமெரிக்க பரிணாம உயிரியலாளர், மரபியலாளர், கருவியல் நிபுணர். 1933 பரம்பரையில் குரோமோசோம்களின் பங்கு பற்றி கண்டுபிடிப்புகளுக்கு உடலியல் மற்றும் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. மேலும் 22 புத்தகங்களையும் 370 அறிவியல் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக பண்பலியோடு இணைந்திருக்கிறோம்.
6: விரைவு திருச்சி சாரதாசில்
7: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
8: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
7: இன்றைய பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
0: பாயிண்ட் டு பாயிண்ட்ல ரொம்ப அழகா கேட்டிருந்தோம்ல. நீங்க பிஸியா வேலை பார்க்கும் போது நடந்த நிகழ்ச்சி வேற நிகழ்வு. ரொம்ப அழகா நேரில் சொல்லிட்டு வந்திருக்காங்க. கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன், நான் கடையில பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நிகழ்ச்சி நடந்திருக்கு சார். மோட்டார் ஓடுது, தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் சார், மோட்டார் நின்னதுக்கு அப்புறம் தண்ணி வரும். எப்படி ஓடிட்டு இருக்குல்ல, நின்னா தண்ணி வரணும்.
1: அடுத்ததா திருப்பூடி சுந்தரி பாஸ்கர் சொல்லியிருக்காங்க, காலை வணக்கம். ரொம்ப பிஸியா சமையல் அறையில வேலை பார்க்கும்போது உப்பு போட்டதை மறந்துட்டு திரும்ப போட்டுருவேன்.
0: ஓஹோ,
1: அப்புறம் அதை சரி பண்றதுக்குள்ள ஆத்தி கண்ணை கட்டும் பாருங்க.
0: அப்படியா, ஏன் சரி வேற படுத்துறீங்க, உற்ற வேண்டியதானே.
1: சில நேரத்தில் உப்பே போடாமல சமையல் இருக்கும்ல.
0: காரைக்கால் நளினி, நேத்து நடந்தது, ஸ்கூலுக்கு 12 சாப்பாடு எடுத்துட்டு போகணும்.
1: சரி,
0: எனக்கு முதலாளிக்கு 12 ஜூஸ் கொடுக்கணும். எடுத்து அந்த லஞ்ச் பேக்ல வச்சுட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கு சென்று விடுவேன். வந்து பார்த்து பார்த்தா சாப்பாடை குடிச்சிட்டு இங்க ஓடி வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு சிரிப்பா போயிருச்சு. எனக்கு ஒழுங்கா கொடுத்துட்டே போயிருக்கலாம் சார், உங்களுக்கு என்ன நிகழ்ந்து இருக்கிறது சொல்லுங்க, நாங்களும் கேட்டுக்கிறோம் அப்படின்னு நம்மள வேற
1: கேட்டிருக்காங்க.
0: நீங்க சொல்லுங்க, அவசரத்துல
1: என்னென்ன
0: பண்ணி அவர்கிட்ட கொடுத்தீங்க?
1: அவசரத்தில் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு கிளம்புறப்ப எத்தனை தடவை வீட்டை பூட்டிட்டு வெளில வந்தாலும் திரும்பி ஒரு தடவை போய் திறந்து அந்த அடுப்பெல்லாம் சரி பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்ப்பேன். அவ்வளோ நேரம் அவங்களும் பொறுமையாக தான்
0: இருப்பாங்க.
1: 3 தடவைக்கு மேலே 3வது தடவை போகிறப்ப தான் அதுக்கு நீ வராமே இருந்தலான்னு ஒரே வார்த்தையாக முடிச்சிடுவாங்க.
0: முடிச்சிட்டு போயிடுவேன். டக்குனு அதுங்களும் பார்க்கவே மாட்டி ஓடிடுவீங்க. வீட்டுக்குள்ள வச்சது அப்புறம் ஞாபகம் வருது, அதுக்குள்ள பஸ் எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு. ராமதாஸ் மங்கை நல்லூர், நான் பிஸியா சாப்பாடு கட்டி கொண்டு இருக்கும் போது கஸ்டமர்கள் ஒரே நேரத்தில் வந்து எனக்கு முன்னாடி கொடுங்க என்று சப்தம் போட்டாலும் அலட்டிக் கொள்ளாமல் முன்வந்தவர்களுக்கு வரிசைப்படி கொடுத்து எனக்கு தீங்கப்படி பார்த்துக் கொள்வேன். என் மனைவியை அலட்டிக் கொள்வார்கள். என்னதான் உங்களுக்கும் பதில் சொல்லணும், கஸ்டமருக்கும் என்ன செய்வோம்?
1: அடுத்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வல்லியம் ரவி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் அனிலம் சுப்பிரமணியன், நான் பிஸியா வேலை பாக்குறப்ப போன் வலிக்கும், கொஞ்ச நேரத்துல கூப்பிடுற அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வேலையை பார்க்க போனாலும் திரும்பி திரும்பி போன் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து அழைச்சா ஒரு நாள் போனை பார்த்து நீயும் கொஞ்சம் ஓய்வெடு அப்படின்னு சொல்ல வேண்டியதான்.
0: அப்படி ஆயிட வேண்டியதான்,
1: அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
9: இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோ ஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047642424 அண்ட் 7094455911 அண்ட் 7094466311.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நேர்களுக்கு உலகின் இந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு உலகின் இந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: பாயிண்ட் டு பாயிண்ட்ல ரொம்ப அழகா நேரில் செய்ய சொல்லிட்டு வந்துருக்காங்க இல்லையா. அடுத்து யாரும் வந்திருக்காங்க பாருங்க. நான் பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது போன் ஒழிக்கும், அதான் சொல்றீங்களா காதெல்லாம் வலிக்கும் அப்படின்ட்டாரு. அடுத்தது வந்து கொள்ளிடம் கருணாநிதி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டாரு. மயிலாடுதுறை ஜே கே நகர் ஆனது. ஒரு நேரம் வேலை பார்க்கும்போது அவசரமா எலக்ட்ரிக்கல் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு தண்ணி வரல. பார்த்து கொடுங்க, நான் ஒண்ணுமே சொல்ல முடியல. கொஞ்சம் கொலால தண்ணி வரல, குழாயில்லையா, கொஞ்சம் பார்த்து கொடுங்க, நான் ஒண்ணுமே சொல்ல முடியல அப்படின்னு. அதாவது தண்ணி வரலங்கிறதுக்காக சொன்னாங்களாம், அதை என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு.
4: அடுத்ததா சீதா கலியபெருமாள், ஒரு மாட்டு பொங்கலுக்கு பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப என் பிள்ளைங்க வந்து ஏதோ பேச்சு கொடுத்தாங்க. அப்புறம் என் கணவர் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு விளக்கேத்தி எல்லாம் போட்டு சமைச்ச உணவையெல்லாம் எடுத்து வச்சு எடுத்து வைக்க சொன்னாங்க. வறுவல் பொரியல் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. சோறு கொண்டு வந்து இலையில வைக்கும்போது தான் சோறு சோத்து பானையே காணும். அப்புறம் சோத்து பானையை காணும்னு சாமி தான் தூக்கிட்டு போயிட்டுன்னு இருந்தோம்.

0: அப்புறம் தான் தெரிஞ்சது மறதியில சோறே சமைக்கலன்னு.
1: அப்படியா? இதுக்குதான் இவ்வளவு தூரமா?
0: கடைசியா தானே வச்சிருக்காங்க அந்த லைன். முதலே சொல்லிட்டா எப்படி இவ்வளவு தூரம் பொறுமையா
1: படிக்காத சொத்தையே பரிமாற வந்திருக்காங்களே.
0: சாமி எடுத்துட்டு போயிட்டு நினைச்சிருக்காங்க பாரு.
1: அது இன்னும் நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கு.
1: வேலை பார்க்குறப்ப அப்படி நகைச்சுவையான சமையல் எதுவும் எனக்கு நடந்தது இல்லை சார், உண்மையை சொல்லிட்டா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. யாரு அப்படின்னா சிவசண்முகம். சிவந்தபுரம் நடராஜன் சொல்லியிருக்காரு, பிஸியாக நெசவு செஞ்சுட்டு இருக்கும்போது சார்ஜில் போட்டிருப்பேன், ஃபோன் வரும், அவசரமாக எடுத்து பார்த்தா இன்சூரன்ஸ் போட்டிருக்கலாம் என்று வரும். சிலனா எடுக்கவே இல்லைன்னா முக்கியமான ஃபோன் வரும், அதுதான் மாட்டிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாகூர் ஏஜேஎம்என் முகமது ஜலீல். நான் அரசு அலுவலகத்தில் பணியாற்றிய காலத்தில் நடந்த சுயான நிகழ்ச்சி. கலெக்டர் அலுவலக மீட்டிங் நடைபெறும் என அறிவித்ததால் எல்லோரும் மீட்டிங் செல்வதற்கான விவரங்களை சேர்த்துக் கொண்டிருந்த போது மீட்டிங் ரத்து செய்யப்பட்டுவிடுது. மேஜிக் நிகழ்ச்சி நடைபெறும் என்று அறிவிப்பு செய்யப்படுது. அனைவருக்கும் சிரிப்பு, அனைவரும் மகிழ்ச்சியுடன் மேஜிக் நிகழ்ச்சி கலந்து கொண்டோம்.
0: ஜாலியாக கலந்துக்கிட்டாங்க.
1: தயாரித்த பேப்பர்லாம்
0: அடுத்ததான் வந்து திருப்பூர்
1: வேகமா ஓடுவோம் ஸ்கூலுக்கு.
0: சரி,
1: அங்க போனா கிளாஸ் டீச்சர் அப்பதான் வரமாட்டாரு.
0: அது ரொம்ப
1: இருக்கு, இந்த பட படப்பெல்லாம் அடங்கி.
0: அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் பீரியடு நமக்குள்ளேயே ஒரு பேச்சு இருக்கும், இன்னைக்கு இந்த டீச்சர் வந்துடக்கூடாது, இந்த சப்ஜெக்ட் அடுத்து வரணும்.
1: நிறைய வேண்டியிருக்கீங்களோ
0: இல்லை, பக்கத்தில் பேசியிருக்கோம்ல நாங்களும் அந்த மாதிரி. அடுத்ததான் வந்து திருபுவனத்துலேருந்து ரவி லக்ஷ்மி சொல்லியிருக்காங்க, இப்போ பட்டு சேலை சேலைலாம் நெய்கிறப்ப பிஸியாக இருக்குங்க, இதுக்குள்ளே வேலையை முடிச்சிடணும், அடுத்த வேலை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த நேரம் பார்த்து நண்பர்களோ உறவினர்களோ வந்துடுவாங்க, அப்போ நினச்சிப்பாங்க சேலை முடிஞ்ச மாதிரி தான், வெளியே சொல்ல முடியாது.
1: அவசரமா ஒரு ஜாமான் போவாங்க, பார்த்த உடனே பல பலன் இருக்கும், வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு திரும்பி கார்ல ஏறும்போது பார்த்தா, இல்ல பைக்ல ஏறும்போது பார்த்தா, பக்கத்து கடை பக்கத்து கடை பொருள் இதை விட நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். வாங்கிட்டமே படபட பாருங்க, கிடைச்சே நினைக்காது.
0: அது எப்ப தெரியுமா அதிகம் தோணும், ஆடை தேர்வு அப்ப அந்த
1: பட்டு புடவை நெய்தாங்களே, நெய்யும் போதே நீங்க இவ்வளவு படபடப்பா வரீங்களே, வாங்கும் போது எங்க மக்கள் எப்படி படபடப்பாங்க தெரியுமா? இவங்க வாங்கி எடுத்துட்டு போய் பில்லு போடும் போது பக்கத்துல ஒண்ணு எடுத்தாத போடுவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அந்த அம்மாவுக்கு இவங்க எடுத்தது நல்லா இருக்கும் போது தெரியும், இதை கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படிம்பாங்க. வேலை செய்யும் போது சொல்ல முடியாத நகைச்சுவை நடந்திருக்கு, கஸ்டமர் சந்தோஷப்படுறதா சரிதான், குத்தாலம் தேரடி தில்லை வில்லலன்னு சொல்லியிருக்கிறாரு.
0: அடுத்ததா
1: வளங்கைமேடு வண்ணை கணேசன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு.
0: அடுத்ததா வளங்கை மாண்டேந்து துரை சொல்லியிருக்காங்க, அடுத்தடுத்து சவாரி வருவதா ஒத்துக்கிட்டு குறிப்பிட்ட சவாரியை ஏத்துக்கிட்டு அவசரமா போயிட்டேங்க, அப்ப போறப்பதான் செல்போனை மறந்து வீட்டுல வச்சுட்டு
1: போயிட்டேன்.
0: எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இல்லையா?
1: என் வேலையில அப்படி எதுவும் நடந்தது இல்லைங்க அப்படின்னு கார்த்திக் என் பூந்தோதன் சொல்லியிருக்கிறாரு.
0: அடுத்ததா
1: வணக்கம் சொல்லியிருக்காரு கத்திரிபுலம் பாக்கியராஜ், நல்வாழ்த்துகளை மிக்க மகிழ்ந்து தெரிவிச்சுக்கொள்கிறார். யாரு? காரைக்கால் மடத்துல சேர்ப்பு விஜயராகவன்.
0: அடுத்ததா வந்து வளத்தாமங்கலம் சம்பந்தம் சொல்லியிருக்காங்க, இருவருக்கும் வணக்கம், நான் பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப போன் வலிக்கும், கொஞ்ச நேரத்துல கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வேலையை பார்க்கறது திரும்ப வலிக்கும். இப்படி தொடர்ந்து அழைச்சா அதுக்கு மேல அடைக்கிறவங்க மேல ஒரு கடுப்பு வந்துடும், அதனாலயே அந்த ஃபிளைட் மோட் ஆக்டிவேட் செய்யப்படும்.
1: அடடா, அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா சேர்த்தும் ஃபிளைட் ஆகிடும்.

0: காற்றோடு கலந்து காதோடு பேசும் கரைகள் வன்மலை 100.3 இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியில நேர்கள் சொல்லிட்டே வராங்கல்ல, பிஸியா இருந்தாங்க. ஒன்னே ஒண்ணு தெரியுது, எல்லாரும் பிஸியா இருக்கிறாங்க
1: நிச்சயமா,
0: அப்படி இல்லையா? அது ரொம்ப முக்கியம்.
1: ஆமா,
0: பிஸி இல்லாம நம்ம பல்லுக்கு சும்மா இருக்கும் போது நடந்ததுங்கன்னு சொல்றதை விட பிஸியா இருக்கும் போது நடந்த நகைச்சுவையா இருந்தா இன்னும் நகைச்சுவையா தான் இருக்கு. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா வளங்க மல்லன் துறை அனுப்பியிருக்காரு. அடுத்தடுத்து சவாரி ஒரு தான் ஒத்துக்கொண்டு குறிப்பிட்ட சவாரி ஏற்றிக்கொண்டு அவசரமா செல்லும் போது செல்போனை வீட்டுல வைத்து விட்டேன் வண்டியை அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: ஆமா, இந்த செய்தி படிச்சாச்சே. அடுத்தது
0: திருப்பங்கள் என்று சொல்லும் போது விதியேன்னு திருப்புவேன் அப்படிங்கிறாரு.
1: கொடைக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், பிஸியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நகைச்சுவை கேட்டிருக்கீங்க இல்லையா? மதியம் லஞ்சுக்கு பிறகு பிள்ளைகளை ஸ்கூல்ல விட்டுட்டு கடைத்தெருல ஒரு நிழலான பகுதியில பைக்கை பார்க் பண்ணி நம்ம பண்பலைக்கு விமர்சன கடிதம்லாம் எழுதுவேன் அவசர அவசரமா. அப்படி எழுதிட்டு ஒரு தடவை போஸ்ட் ஆபீஸ்ல போடுறதுக்கு பல அந்த பாக்ஸ்ல என் பாக்கெட்லயே வச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இது ஒரு முறை மட்டும் இல்லைங்க, இருமுறை பல முறை நடந்திருக்கு.
0: ஜோசியம் பார்க்க போவாரு. வடிவேல்
1: சரி
0: பாக்கும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா, உங்க பேரு இது, உங்க வீட்டுக்காரர் பேரு இது,
1: அரிசி வாங்கியிருக்கேன்
0: அப்படின்னு சொல்றேன். அடடா, எப்படி கண்டுபிடிச்சுக்கினாரு? ரேஷன் கார்டை கொடுத்தா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காரு. என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? போன் வரும் பாருங்க, அந்த கம்பெனி போன் கஸ்டமர் கேர் இருந்து உங்களுக்கு இந்த ஆஃபர் அந்த தரும் டென்ஷன் ஆயிடும். இவர் வந்து பிஸி ஆகும் போது டென்ஷன் ஆக சொல்லல, டென்ஷனே பிஸி ஆக்கிடுவாங்க பாருங்க, அதை சொல்றாரு.
1: இப்போ இதுக்கு முன்னாடி படித்தேன் இல்லையா அந்த போஸ்ட் கார்டு, அந்த கமாண்ட் வந்து நமக்கு கொடிக்கால் பாளையம் ஜான் ஹஜம் ஹாஜா நஜ்முதீன் அனுப்பியிருக்காங்க. அடுத்ததான் வந்து திருச்சேரி ஷாவல்கா மீது வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்காக. சென்னை வண்ணரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, நான் ஒரு முறை பிஸியாக இருந்தபோது கேஸ் பதிவு செய்ய மறந்துட்டேன்.
0: சரிங்க,
1: சிலிண்டர்
0: சரி.
1: அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு மீண்டும் பதிவு செஞ்சு ஒரு மாதம் கழிச்சு அப்புறம் வந்தது பார்த்துங்க.
0: வந்துட்டுலங்க,
1: வந்துடுச்சு.
0: அப்புறம் என்ன, வந்தா சரிதான். அடுத்தது பாத்தீங்கன்னா அதம்பர் ராமன் செய்யும் வேலையை நகைச்சுவன் கல்லா போய் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னாரு. அது ரொம்ப அழகா இருக்கு, நிகழ்ச்சியை கேட்டிருந்தா அப்படிதான் இருக்கும்.
1: அடுத்ததா வந்து பிஸியா வேலை பாக்குறப்ப எங்கெங்க நகைச்சு வர்றது,
0: எங்கெங்க வருது?
1: நான் ரொம்ப பிஸிங்க,
0: நாங்களே பிஸியா இருக்கிறதே
1: எப்போதான் தெத்தில இருந்து செல்வி,
0: அதை வேற இப்ப வேற கேட்டு போறீங்க. குத்தாலம் தோப்பு தெரு கே சோசோரி, நான் பிஸியா வேலை பார்க்க போற நகைச்சுவை நிகழ்ச்சி ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாரு. நகைச்சுவே அதை பண்ணிவிடுங்க
1: அப்படின்னு
0: சொல்லுவோம். வித்யா வீரமணி, நான் பிஸியா இருக்கும் போது செய்யற வேலையில மட்டும் கவனமா இருப்பேன், அதனால

0: அப்படி எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு.
1: அடுத்ததா கன்கிராச்சுலேஷன் நிகழ்ச்சிக்கு காட்டூர் சிவகுமார் இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதா செல்வமரி, நான் ரொம்ப பிஸிங்க, நான் விவசாயம் செய்யறேன், விவசாயம் ஆரம்பிச்சுட்டா அதுல பிஸி பிஸி வணக்கங்க அப்படின்னு
0: சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது வந்து மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன்
0: என்ன சொல்லியிருக்காங்க,
1: ரெண்டு வாடிக்கையாளர் ஒரே டிசைன்ல துணி எடுத்து கொடுத்தாங்க.
0: சரிங்க,
1: அதுல ஒருத்தவங்க கொஞ்சம் பருமனா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ஒரு நார்மலா இருப்பாங்க.
0: சரி,
1: டெலிவரி பண்ணும்போது மாத்தி கொடுத்தாச்சு, தடுமாற்றம் தான், கடையில நடப்புறது சகஜம்தான். அப்புறம் இவங்களுக்கு மாத்தி குடிச்சத, அவங்களுக்கு அவங்களுக்கு மாத்தி குடுத்த சட்டை, ஒரே சண்டை தான்.
0: கல்யாணத்தனை காலையிலே போட்டு பார்த்தா எப்படி இருந்திருக்கும்.
1: ஆமா,
0: நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லிருக்காங்க, கடலாங்குடி போகுது சொல்லிருக்காங்க. அடுத்தது வந்து கோவி இளவரசன் பஞ்சாதிக்குள்ள என்னங்க இப்படி கேக்குறீங்க, பிஸியா இருந்தது, அவசரமா வெளியே கிளம்பி கொண்டிருந்த சமயம் மூக்கு கண்ணாடியை தலையில காதுக்கு மேல தூக்கி வச்சிருந்த மறந்துட்டு கண்ணாடியை காணும் கண்ணாடியை காணும்னு தெரிகிட்டு இருந்தேன். பக்கத்துல என் மனைவி என்னங்க அவங்க தலையில தான் கண்ணாடி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, உங்களை நினைச்சா சிரிப்பா இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம்.
1: அப்ப நம்ம மூஞ்சி எப்படி இருந்திருக்கோம்,
0: இதே நம்பன்னு வச்சுங்க, தலையில கண்ணாடி இருக்கு, மூளை எங்க இருக்குன்னு கேட்டிருப்பாங்க நம்மளை பார்த்து. கல்லேரி ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க, சின்னவன வார சந்தைக்கு காய்கறிகள் வாங்க போயிருந்தேன், அப்பொழுது வீட்டில இருந்து போன் வந்தது, விளக்கு எண்ணெய் வாங்கி வர சொன்னேன், சரி என்று சொல்லிட்டு விளக்கெண்ணை வாங்கி வந்து கொடுத்துறேன், ஒரே சிரிப்பா போய் தீபமெற்றி எண்ணெய் என்று சொல்ல வேண்டியது தானே
1: என்றேன். அந்த விளக்கு எண்ணெய்
0: விளக்கரண்டு பேர் வச்சா விளக்கத்தை வச்சு கொண்டு தானே.
1: ஆமா, அதையும் பயன்படுத்திக்கலாம், இருந்தாலும் அவங்க அந்த விளக்கு ஏற்ற தீபம்னு தெளிவா
0: கேட்டு சொல்லுங்க.
1: சொல்லுங்க, மேமாத்தூர் அமுதாசேகர், இது போல நிறைய நடக்கும், எதை சொல்றதுன்னு தெரியல.
0: தெரியல எப்படி சொல்ல முடியும், ஒன்றா ரெண்டா.
1: ஆமா, மதிய நேரத்துல அவசர அவசரமா சமைக்கிறப்ப ஒரு அடுப்புல துவரம் பருப்பும் ஒரு அடுப்புல டீயும் போட்டுக்கிட்டு இருந்தேன், மஞ்சத்துல எடுத்து துவரையில போடாம டீல போட்டுட்டாங்க, என்ன செய்யறது, கீழே போட்டுட்டேன்.
0: இவ்வளவு நகைச்சுவையா நடக்கும் போது, அதனால நம்ம கேட்காம இருந்தா நேரம் சொல்லிருப்பாங்களா, எவ்வளவு பேர் சொல்லிருக்காங்க பாருங்க. அப்ப ஒன்னே என்ன தெரியும், பிஸியா வேலை பார்த்திருக்காங்க நிறைய பேர், ஆனா வேலை பார்த்திருக்க எல்லாருமே நம்மள மாதிரி ஏடிஎம் முடியாத செஞ்சிருக்காங்க. ஒன்னு தூக்கி அங்க வச்சுட்டு தேர்றது, இன்னொன்னு இங்க வச்சுட்டு தேர்றது, வைக்கிறதா வைக்கிற இடத்துல ஒழுங்கா வைக்கல உத்தரம் அப்படிங்கறதும் தெரியுது. அதனால இதெல்லாம் ஒரு நகைச்சுவை தாங்க, அவசரத்துல பதறத்தில் நடக்கும், கொஞ்சம் நிதானப்படுத்தி நிதானப்படி செஞ்சோம் அப்படின்னா அந்த நகைச்சுவை எல்லாம் வராது இல்ல.
1: நிறைவு பெறுகிறது பாயிண்ட் டு பாயிண்ட்.
0: காற்றில் மிதக்கும் கற்பூர பெட்டகம், அரைக்கல் பண்பலை 100.3. நேரம் 10 மணி, நேயர்களை கேட்கலாம் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியின் முதலில்

0: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
1: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேஷண்ட் வந்து கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் இப்ப நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொண்டு, அந்த மாதிரி எனக்கு கிட்னி பிரச்சனை இருக்கு சார், இந்த மாதிரி எலும்புல நிறைய வீக்னஸ் இருக்கு, எனக்கு எலும்பு வலியெல்லாம் நிறையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிட்னி சப்போஸ் பாதிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டா எலும்பு அதை சாருமா, எலும்போட சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ டெஃபினட்டா கண்டிப்பா கிட்னிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எலும்புக்கு மட்டும் இல்ல, மீதி எல்லா உறுப்புக்கும் கிட்னிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கிட்னி தான் நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றுது. ஒரு முக்கியமானது கிட்னி, நம்மளோட ரத்தத்துல இருக்க கழிவுகள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றுது, தேவையில்லாத உப்பு இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ கிட்னி ஃபெயிலியர்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த விட்டமின் டிங்கிறது எலும்புக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதுதான் வந்து கால்சியம் அப்சர்வ் பண்ணி கொண்டு போய் எலும்புகிட்ட விடுது. இந்த இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விட்டமின் D3 ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது கிட்னி, ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. சரியா ஆக்டிவேட் ஆகல அப்படின்னா டெஃபினட்டா அது கால்சியமோட நம்மளோட சாப்பிட்றப்ப மாத்திரம் கால்சியம் சாப்பிட்றோம்னா எல்லா கால்சியமும் நம்ம இதுக்கு உடம்பு ரத்தத்துக்குள்ள போய் உட எலும்புக்கு போயிருமானா கிடையாது. குறிப்பிட்ட கால்சியம் மட்டும்தான் போவோம். அதுக்கு ரொம்ப முக்கியமான பாட்டு விட்டமின் D3 இருக்கும். அந்த விட்டமின் டி வந்து டெஃபினட்டா கிட்னி ஃபெயிலியர்ல ஆக்டிவேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால என்ன கேட்டோம்னா போன் ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்கும், ஒரு விஷயம். ரெண்டாவது இந்த பாஸ்பேட் நம்ம உடம்புல ஒரு உப்பு இருக்கு, அதுதான் வந்து கிட்னி வந்து ஓவர் ஆச்சுன்னா அது வந்து வெளியில தள்ளணும் இந்த பாஸ்பேட்டுங்கிறது. இங்க நமக்கு கால்சியம் பாஸ்பேட் பேலன்ஸ்

ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்கேஸ் வந்து கால்சியம் கம்மியா இருக்கு, பாஸ்பேட் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போகுதுன்னா அதுலயும் டெஃபினட்டா ஒரு பிரச்சனை வரும். அதனால அது பேலன்ஸுக்கு ரொம்ப முக்கியம். இது எல்லாமே என்ன கடைசியா ஆகும் அப்படிங்கன்னா போன் ரொம்ப வீக் ஆயிரும் ஒண்ணு. அடுத்தது எலும்பு வலிகள், ஹிப் பெயின், பேக் பெயின், இந்த மாதிரி இது வரும். மைனர் ட்ராமா, சின்னதாக அவங்க இது போட்டு உட்காந்த மாதிரி தான் இருக்கும், லைட்டாக உளுந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஃப்ராக்சர் ஆயிரும் உங்களுக்கு எலும்பெல்லாம், ஏன்னா எலும்பு வந்து வீக்காக இருக்கு. அதே மாதிரி தசை வந்து பார்த்தீங்கன்னா தசையெல்லாம் கிசிக்கிற சூம்பி போக ஆரம்பிச்சிடும், நடக்கக்கூடியது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்து உடஞ்ச எலும்பும் கூடக்கூடிய தன்மை வந்து ரொம்ப ஸ்லோவாயிரும். அதே மாதிரி குழந்தைங்களா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அதோட வளர்ச்சியில் இது ஒரு பிரச்சனையாக தான் மாறும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே சில இடத்துல வந்து நமக்கு வந்து வாஸ்குலர் பிரச்சனை நடக்கிறதுக்கான வாய்ப்பு. வாஸ்குலர் பிரச்சனை என்ன அப்படின்னா ரத்த குழாயில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க உப்பு எல்லாம் கிட்னினால தள்ள முடியாதனால ரத்தத்திலே இருக்கனால அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது போய் அந்த ரத்த குழாயில படிய ஆரம்பிச்சிடும். ரத்த குழாயில படிஞ்சிச்சுனா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ரத்த குழாய்ங்கிறது பைப்புங்கிறது விரிஞ்சு சுருங்கணும், இந்த தன்மை இருக்கக்கூடியது. பட் ஆனால் அதுல உப்பு படியும் போது அது சுருங்கக்கூடியது விரியக்கூடிய தன்மையும் அதோட போயிடும். அடைச்சு அடைச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான

0: கிட்னால தள்ள முடியாத ரத்தத்திலே இருக்கனால அது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அது போய் அந்த ரத்த குழாயில படிய ஆரம்பிச்சிடும். ரத்த குழாயில படிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ரத்த குழாய்ங்கிறது பைப்புங்கிறது விரிஞ்சு சுருங்கணும், இந்த தன்மை இருக்கக்கூடியது. பட் ஆனா அதுல உப்பு படியும் போது அது சுருங்கக்கூடியது விரியக்கூடிய தன்மையும் அதோட போயிடும். அடைச்சு அடைச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கிட்னி ஃபெயிலியர் இருக்க பேஷண்ட் டெஃபினட்டா வந்து கால்சியம் பாஸ்பேட், பிடிஎச், இந்த விட்டமின் டி, அல்கைன் பாஸ்பேட்டிஸ் இந்த மாதிரி உப்பு, கிரியாட்டின் உப்பு, இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்டாவே அவங்க பார்த்துட்டு இருக்கணும். அதே மாதிரி டெக்ஸா ஸ்கேன் இல்லை பிஎம்டி ஸ்கேன் வந்து எவ்ரி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் அவங்க பார்க்கணும். இருந்ததுன்னா அதுக்கான கால்சியமோ விட்டமின் டி 3 சப்ளிமெண்ட்ஸோ தேவைப்பட்டதுன்னா அதை எடுத்து நம்ம வந்து டெஃபினட்டா அதை சரி பண்ணணும். இல்லைனா இருக்க இருக்க அவங்களோட எலும்போட ஸ்ட்ரென்த் வந்து மோசமாயிட்டே தான் போகும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: காற்றில் கலந்து காதில் கவிபாடும் காரைக்கால் பண்பலை 100.3.

சிந்தனை துளி. நீரென்று அமையாத உலகு, அதனால் சேமிப்போம் நீர்த்துளியை. அக்கருடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நிகழ்ச்சியில் இணையும் நான் உங்கள் ஆர்ஜே இரா சுந்தர பாண்டியன். செந்தமிழ் சொற்கள், அதில் சிந்தனை துளிகள், செயல்பட தூண்டும் வார்த்தைகள், அரிய தகவலோடு உலாவரும் சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு பார்வையின் பண்பு. இந்த தலைப்பில் நேயர்கள் பேசணும் இல்லையா அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 0943 6 8 என்கின்ற காரைக்கால் இணைப்பகை எண்ணை தொட்டு 2 3 1 2 3 1 இந்த எண்ணில் நீங்கள் அழைக்கலாம். அல்லது 2 9 9 4 8 இந்த எண்ணிலும் நீங்கள் இணையலாம். அல்லது 2 9 9 5 8 இந்த எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9 5 6 6 4 2 7 2 3 1 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் இணைந்து பேசலாம். நிரலை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா முகநூல்லையும் இந்த தலைப்பில் நீங்க கருத்துக்களை பதிவு செய்யலாம். உங்கள் கருத்துக்களும் அவ்வப்போது படிப்பதற்கான நேரம் இருக்கும். பார்வையின் பண்பு, அதாவது பண்பு அப்படிங்கிறது ஒரு குணம் இல்லையா? ஆனா நம்முடைய பார்வை இருக்கு பாருங்க, அது இந்த குணம்.

0: மதத்தோடு சேர்ந்து வருவதாக பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார். இப்போ நான் பார்க்குற பார்வையில் வந்து ஒருத்தர் இப்படி நல்லா இருக்காரே அப்படிங்கிற எண்ணம் எனக்குள் வரக்கூடிய வகையில் ஒரு பார்வை இருக்கலாம். பார்வை ஒன்றாகத்தான் இருக்கிறது இல்லையா, அது வந்து ஒரு புலன் தான். ஆனால் அவைகளை மையப்படுத்துவது எதுவாக இருக்கிறதுன்னா மனம், அப்படி தான் இருக்கிறது. இந்த மனம் சார்ந்த பார்வை இருக்கு பாருங்க, அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச இருக்கிறோம். என் குணம் மனம் எதுவாக இருக்கிறதோ அதன்படி தான் என்னுடைய பார்வை அமைகிறது. அப்போ நாம் என்ன மாதிரி பார்வை பார்க்கணும்? முதல்ல என் பார்வை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல நான் உள்வாங்கணும். என் பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்கணும். இது ரெண்டையும் எடுத்து சொல்லுகிற வகையில் தான் இந்த தலைப்பை இன்றைக்கு காரைக்கால் பண்பலை நேயர்கள்ட்ட உலகவிட்டு இருக்கிறது. பார்வையின் பண்பு எதுவாக இருக்க வேண்டும், பிறருடைய பார்வை இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லுவோம். என்னுடைய பார்வை எதுவாக இருக்கிறது அப்படின்னு முதல்ல உள்வாங்கிக்கோங்க. அதன் பிறகு இந்த பார்வையோட பண்பு என்கிட்ட இருக்கிறத கூட நான் மாற்றணுங்க, இல்லை நான் மாற்றிருக்கிறேங்க, இப்படி இருந்தால் நல்லா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவான வகையில் நீங்கள் கருத்துக்களை எடுத்து போகலாம். மற்றவர்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு போயிடக்கூடாது. ஆகையினால் இந்த அழகிய தலைப்பில் நீங்கள் பேசலாம். நம்மை பற்றி ஒரு மீள் பார்வை கூட இதன் மூலமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. நாம் யாராக இருக்கிறோம், நம்முடைய பார்வை எதுவாக இருக்கிறது, நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இது தீர்மானிக்கிறதாக இந்த தலைப்பு உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த தலைப்பில் பேசுகின்ற பொழுது நேயர்கள் குறைந்த நேரம் எடுத்துக்கங்க. நிறைந்த கருத்துக்களை, செறிவான கருத்துக்களை, சிறப்பான கருத்துக்களை நீங்கள் சொல்லுவீங்கிற நம்பிக்கை இருக்கிறது. இணையக்கூடிய நேயர் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் ஐயா.
0: சொல்வது யார்
1: ஐயா? உங்க காலை வணக்கம் குருது ராஜேந்திரன் மணக்குடி.
0: பேசுங்க ஐயா.
1: ஐயா நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், பேசுங்க.
1: ஐயாவது என்னுடைய பார்வையில பாத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைப்பேன் ஐயா. நான் ஒரு யதார்த்தமான மனிதன் தான் நானு. அதாவது எந்த ஒரு மனிதனையும் வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டேன். பொருளாதார ரீதியாக வயதுக்கு மதிப்பு கொடுப்பேன், வயதுக்கு அவர்களுக்கு மதிப்பு கொடுப்பேன். ஆனா பொருளாதார தடவை எனக்கு எல்லோரும் சமம் தான். மனிதனாக பிறந்தவர் வந்து ஏற்றத்தாழ்வு அவங்க அவருடைய பதவிகளுக்கு மரியாதை கொடுப்பேன். ஒரு ஏற்றத்தாழ்வு என்னுடைய எனக்கு தேவை எளிமையான ஒரு குணம் தான் அவங்க கிட்ட. நல்ல இறக்க குணம் இருக்கணும், எளிமை இருக்கணும்,
0: எல்லாரையும் சமமா பார்ப்பீங்க.
1: எல்லாரையும் சமமா, ஏன் மனிதனாக பிறந்த நம்ம வந்து எல்லாரும் எனக்கு ஏன்னா எனக்கு அந்த ஒரு எண்ணத்தை உண்டாக்குனது என்னுடைய பெறாத தாய் அன்னை தெரசா. அவங்க பார்வையை பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பசீரமான பார்வையா இருக்கு. அது என்னங்கிறது எனக்கு தெரியல. ஒரு அந்த இறக்கத்தனா என்னங்கிறது, இறக்க குணம் என்னங்கிறது அவங்கள்ட்ட தான் நான்
0: கத்துக்கிட்டேன். அவங்க ஆமா இணைப்புல வந்து
1: அவங்களோட இருந்தேன். நன்றியா.
0: அவருடைய சிந்தனையை சொல்லியிருக்கார், என் பார்வை இப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் நாம் கேட்டிருக்கிறது இப்போ அன்னை தெரசாவை மேற்காட்டினார். அன்னை தெரசாவுடைய பார்வையில் எல்லாமே இரக்கமாக இருந்தது, அதுதான் பார்வை. அவருடைய சிந்தனையும் இரக்கமாக இருந்தனால அவருடைய பார்வை எதை கொடுத்தாலும் கருணையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பார்வை, சிந்தனையை உள்வைத்து கொண்டு பார்க்குற பார்வை. ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஒரு இடத்துக்கு போனாருன்னா அப்படியே கண்ணாலையும் அப்படியே பார்ப்பார். அவருடைய பார்வை இவங்கள்ட்ட இவ்வளோதான் இருக்கே அப்படின்னு கூட பார்க்கலாம். பரவாயில்லையே இவ்வளவு வச்சு சேர்த்துருக்காரு, நல்லா மகிழ்ச்சி தான் அப்படின்னு பார்க்கலாம். நம்மள்ட்ட இப்படி இல்லையே அப்படிங்கிற இயக்கத்தோடு இருக்கலாம். அதனால் பார்வையின் பண்பு எதுவாக இருக்கிறது, எதுவாக இருக்க வேண்டும், ரொம்ப அழகான நேரில் சொல்லலாம். இணையக்கூடிய அடுத்த நேர் யார்? வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: யார் பேசுவது?
2: நாகூரிலிருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
0: பேசுங்க ஐயா.
2: ஒரு ஆள் பார்க்குற பார்வையிலேயே உங்களை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாம்.
2: அதாவது நீங்க சொன்னீங்கல்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் வாழ்றாரேன்ட்டு கூட நினைப்பாங்க.
0: நினைக்கலாம்.
2: இந்த மாதிரி வாழ்க்கை கூட நமக்கு இல்லையே நினைக்கலாம். ரெண்டு முறையான பார்வை. அவங்க பேசும் போத பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லா அமைஞ்சது, எனக்கு தான் ஆண்டவன் கொடுக்கலன்னு மாதிரி பேசுவாங்க. அதாவது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க முயற்சிகள்ல அவங்க வந்து உழைப்புல அவங்க முன்னேறிப்பாங்க. சில பேர் பார்வையாலேயே பாத்தீங்கன்னு சொன்னா நம்மள வந்து மனசு வருத்தப்படும் முடியா பாத்துருவாங்க. அதாவது இப்போ போய் ஒரு இடத்துக்கு போகும்போது வாங்க அப்படிங்கறதுலயே பாத்தீங்கன்னா ரெண்டு மாதிரியான வாங்கலா இருக்கும். வந்துட்டு யாருன்னு கேக்குற மாதிரி இருக்கும். சில பேர் வாங்க வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா அவரை உள்ளரா உள்ளது தெரியும்,
0: வாங்க அப்படின்னு
2: தெரியும். ஆமா,
0: அதான் வாங்க அப்படின்னா தெரிஞ்சு போய் நமக்கு.
2: ஆமா சார், பாத்தீங்கன்னா சார் முகமலர்ச்சியோட பாக்குற பார்வை இருந்தே வாங்க வாங்க அப்ப பாத்தீங்கன்னா
0: தெரியும். அழகா சொன்னீங்க. ஒவ்வொரு விதமான பார்வையெல்லாம் அப்படியே பட்டியலிட்டாரு முகமது ஜலீல். நன்றி. நேயருக்கு இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: மத்திய வணக்கம் சார்.
0: யார் சொல்வது?
3: திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி சார்.
0: பேசுங்க ஐயா.
3: ஒருத்தங்க

0: பார்த்து பேசுறாங்கன்னு சொன்னா நம்ம சொல்ற வார்த்தையை கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம். சில பாத்தியம் சில பேர் வந்து முகத்தை பார்த்தாவே கவர்ச்சிகரமா இருக்கும், அவங்க பார்வை இனிமேல் பாக்கலாம் கூட இருக்கும். சில பேரை பாத்தீங்கன்னா அப்படியே புடுங்குடுன்னு இருப்பான், அவனை பார்த்தோம்னா அவன்கிட்ட பேச வேண்டியதான் நவுந்து போற மாதிரி இருக்கும்,
1: கண்ணாலே கண்ணாலே படம் பிடித்து விடலாம்.
0: ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா காவல்துறையில வந்து நம்ம போய் நின்னாங்கன்னா இவன் குற்றம் பண்ணிருக்கான், இவன் குற்றம் பண்ணலன்னு அவங்க கண்ணை வச்சே கணிச்சிருவாங்க. பார்வையை பார்த்து அவன் அவன் செய்யற செயல அவன் செய்யற ஆக்சிடன் பத்தி பஸ் முகத்தை பார்ப்பாங்க, அவனுக்கு செக் பண்ணிடுவாங்க.
1: இவர் பார்வை நல்ல பார்வையா இல்லையே அப்படின்வாங்க.
0: ஆமா, இவன் சரியில்லை, இவன் புடிக்கிறதே சரியில்லை, இவன் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க, அவங்க பயிற்சியே அதுதான். அவங்க
1: ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க, அதாவது முடிக்கிற முடிய பாரு அப்படிம்பாங்கல்ல. ஒரு செய்கை கூட அந்த பார்வையை மாற்றுகிறது, இதுதான் பார்வையின் பண்பு. ரொம்ப அழகா பேசுறாரு நேயருக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் யாரு? வணக்கம். இப்ப எக்கோ அடிக்குது, நம்ம அவர் பேசுறது. யார் பேசுறது?
2: மயிலாடுதுறையிலிருந்து கோபிடாமணி சார்.
1: பேசுங்க.
2: சொல்லுங்க சார்.
1: என்ன சொல்ல, நீங்க தான் சொல்லணும் தலைப்புல. மறந்துட்டீங்களா? அடுத்த முறை நிகழ்ச்சியில் நினைக்கும் போது பேசுங்க, இப்ப கேட்டு பேச நேரம் இல்லை. நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் பேசுறது?
3: இனிய காலை வணக்கம்.
1: சொல்வது
3: ஒரு மாவட்டம் வளைட்டோ துறை.
1: பேசுங்க.
3: அதான் சார், பார்வையில கண்டிப்பா பண்பு வரும் சார். ஒருத்தருடைய பார்வைங்கிறது வெறும் கண்ணால பார்க்கறது மட்டும் இல்ல, அது அவருடைய குணம், வளர்ப்பு, மனநிலை, இப்படியே அவருடைய எண்ணங்களுடைய வெளி. ஒரு தாய் வந்து தன் குழந்தைய பார் நான் அடுத்த உயிரெழுத்துல காட்டும் பார்வையில நம்முடைய பாசம் மற்றும் கனிவான பண்பு வெளிப்படும், நல்லா தெரியும். பெரியவங்களையும் மற்றவங்களையும் நம்ம மதிப்போடு பார்க்கிறப்ப நம்மளோட நல்ல ஒழுக்கமும் மரியாதையும் அந்த பார்வையில கூட தெரியும். நேர்மையா தைரியமான மனிதர்களோட பார்வை எப்போதுமே நேராகவும் உறுதியாகவும் இருக்கும், அது அவங்களுடைய நாணயத்தை உணர்த்தும். இப்படி பார்வை பார்வைங்கிறது பல வகை, அதை நம்ம கல்வர்களை அடிச்சிட்டு போய் காவல் நிலையத்துல வச்சிட்டு இருக்கும் போது அந்த பார்வையை கண்காணிக்கிறதுக்கு மட்டுமே ஒரு காவலர் அவரை நியமிப்பாங்க. ஒரு அஞ்சு பேர் இருந்தா அஞ்சு பேர் நான் இல்ல நீ இல்ல நீ இல்லம்பாங்க, ஆனா அந்த அவங்க கண்ணை மட்டுமே பாக்குறது
1: நியமிப்பாங்க. சரிங்க, நன்றி.
3: அந்த கண்ணு தப்பு செஞ்சவன் கண்ணு திருத்துன்னு முழிக்கும், அவன் கண்ணை சுத்தி வேர்க்கும், இதை வச்சு அவங்களை பிடிச்சிருவாங்க. அது மாதிரி பார்வையில நிறைய விஷயங்கள் இருக்கு. நன்றி.
1: நன்றி நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. ரொம்ப அழகா நேயர்கள் சொல்லிக்கிட்டே வராங்க இல்லையா, பார்வை பண்பை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தடுத்து நேரில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். அதற்கு முன்பாக ஒரு பாடலை கேட்டும் வரலாம்.
4: விரைவு திருச்சி சாரதாசில்
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேரலை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாடு நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சி வழங்கும் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்களியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். எப்பொழுது விற்பனையில் மங்களியான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்களியான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவர் திருச்சி.

0: மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: சிந்தனையரங்கம் இன்றைய தலைப்பு பார்வையின் பண்பு. ரொம்ப அழகா பண்பான வார்த்தைகளை நேயர்கள் சொல்லிட்டு வரங்க. நேயர் கூட அடுத்த நேயர் யார் என்ன சொல்ல வர்றாரு? வணக்கம்
3: பாபுராஜ்.
0: பேசுங்க ஐயா, பேசுங்க.
3: பண்புகளை பத்தி கேக்குறீங்க.
0: பார்வையின் பண்பு,
3: பார்வையின் பண்புகள் சொல்றீங்க. பார்வை வந்து ஆச்சரிய பார்வை, இறக்க பார்வைன்னு இருக்குங்க. இறக்க பார்வை தான் நம்ம எல்லாத்தையும் இருக்கணும். அதாவது நம்ம ஏழை எல்லோரும் நம்ம இறக்கமான பார்வையை பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யணும். அது மாதிரி இவர் வள்ளலார் சொல்லியிருக்காரு, வாடிய கருவிகள் வாடினு சொல்லியிருக்காரு. அது மாதிரி இது இவர வந்தீங்க தேகன் வந்து மயில் வந்து ரொம்ப குளிர்ல இருந்ததுனால அவரு தன் போர்வையை கொடுத்திருக்காரு குளிருக்காக. அது மாதிரி முல்லை கொடி வந்து தவச்சிருக்கும் போத பாரி வள்ளல் வந்து இந்த தேரே நிறுத்தினாருங்க.
0: வள்ளல்கள் கடையேழு வள்ளல்கள் கொடுத்திருக்காங்க, அது மாதிரி செஞ்சிருக்காங்க.
3: அதனால இறக்க குணம் இருக்கணும் நமக்கு. பார்வை என்னன்னா
0: நம்முடைய பார்வை வந்து இறக்க குணமா இருக்கணும் அப்படிங்கிறீங்க.
3: ஆமா, என்னுடைய பார்வை இல்லாதாங்க பார்வை.
0: நன்றி. உங்க பார்வையே நல்லா இருக்கு. இறக்க குணமா இருக்கணும் மற்ற எல்லாருக்கும் அப்படிங்கிற பார்வையே நல்லா இருக்கு.
4: அன்பான பார்வை, இரக்கமான பார்வை நிறைய இருக்கு சார்.
0: சரி,
4: உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிட்டா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பளம் பாடம் முகம் கடிந்துடுவாராயின் தப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் விவேக சிந்தாமணி பாடல் சார்.
0: சரி,
4: பார்வைக்கு உதாரணமா இதுல ஏகப்பட்ட
0: உப்புடன் முகமலர்ந்து ரொம்ப அழகா சொல்றேன். உப்புடன் முகமலர்ந்து, அந்த முகம் மலர்தல் அப்படிங்கறது விழிகளோட சேர்ந்துதான் இல்லையா?
4: ஆமா சார்,
0: விழிகள் சிரிக்காம முகம் சிரிக்காது.
4: நிச்சயமா,
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்,
0: யார் பேசுறது? உங்களுடைய வானொலிய ஒளியளவு குறைச்சாதான் நீங்க பேசுறது எல்லாருக்குமே கேக்கும். குமரன், நீங்க வந்து ஒண்ணு வாழ்ந்து இருந்துட்டு வாங்க. உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது பாருங்க. அப்படியா? அப்பெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. குடுத்துட்டு நிறைய பேர் ஏமாந்து போயிருக்காங்க. கண்ணை பார்த்து குடுக்கறாங்க, இறக்கப்பட்டாருன்னு கொடுத்தாங்க, கேட்டாருன்னு
5: குடுக்கறாங்க.
0: சரி சரி, கண்டுபிடிச்சலாம். நன்றி இணையப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நபர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
6: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க?
6: வணக்கம் சார். வணக்கம் சார், நான் சூப்பர்ல இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: பேசுங்க.
6: நம்ம வந்து எல்லாரையும் வந்து ஒரே கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாதுங்க. ஒருத்தர் வந்து நம்ம அவர் வந்து வரும்போதே சொல்லுவாங்க, ஏதாவது உதவி கேட்டுதான் வருவாரு. எங்க ஃப்ரெண்டுக்குள்ளார நாங்க பேசிப்போம். அங்க உட்காந்துருக்கும் போது யாராவது வந்தாருன்னா அவரு ஏதோ கேட்கறதுக்கு, வண்டி காலையில வண்டி கேட்கறதுக்கு வந்திருக்கிறாரு போல இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு.
0: ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அவர் கண்ணு அப்படி தேடு அது அப்படின்னு கண்டுபிடிப்போம்.
6: ஆமா இல்லையா, அவரு வேற ஏதோ காரணத்துக்காக தான் வராரு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில பாத்தீங்கன்னா அவரு தங்கச்சிக்கு பத்திரிகை குடுக்கறதுக்காக தான் அவர் வந்தாரு. அவர் எதுவுமே எதிர்பார்த்து வரல.
0: ஓஹோ,
6: அதனால நம்ம வந்து அகட்டின முகத்தில் தெரியுங்கிறதுனால நம்ம ஓரளவு தான் அதை கணிக்க முடியுமோ ஒழிய அதை வந்து நம்ம அந்த அளவுக்கு துல்லியமா கணிக்க முடியாது.
0: வெரி குட், வெரி குட். ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
6: நன்றி நன்றி.
0: கண்ணோட்டம், அதாவது இந்த பார்வையை வந்து நம்ம ஒரு இதாக சொல்ல முடியாது அப்படிங்கிறத. நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கலாம், ஒரு காலம் இன்னும் நமக்கு அதுக்கு தெரியாமல் இருக்கோ அப்படின்னு கூட இருக்கலாம். இணையக்கூடிய நிகழ்ச்சி அனைத்து பேர் வணக்கம்.
7: வணக்கங்க.
0: யார் பேசுவது?
7: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுகிறேன்.
0: பேசுங்க.
7: பார்வையின் பண்பு. அதுக்கு ஒரு கடைக்கு ஒருத்தவங்க வர்றாங்கன்னு வச்சுக்கலாம், கோபத்தோட வருவாங்க. அவங்க கோபமா இருக்காங்களா எப்படி இருக்குன்னா, நம்ம பார்வையிலே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை கொஞ்சம் கூலா, ஏன்னா நான் தைல கிடைக்கிறதுனால தைக்காம இருக்கும். அப்ப வந்து கோவப்படுவாங்க. ஆனா அந்த அவங்க பார்வையிலே நான் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சிரிச்சிருவேன். சிரிச்சு அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்தி அனுப்பிவிடுவேன். அப்ப ரெண்டாவது இந்த பஸ்ல வந்து கண்டக்டர் விதமா

0: ஐநூறுவா நூறுவா நோட் வாங்கிட்டு போது அவர் பார்த்த பார்வை இருக்க, அவர் பார்க்கிற பார்வை அப்படியே நம்மள எரிக்கிற மாதிரி இருக்கும். நான் பெரும்பாலும் சில்லறையை தான் எடுத்துட்டு போவோங்க ஐயா. ஏன்னா ஏன்னா அவருடைய வரும் கஷ்டம் வந்து எல்லாருக்கும் தெரியணுங்க, தெரியும். அந்த நேரத்துல நம்ம வந்து ஏன் வந்து இது பண்ணுவானு, சில்லறையை தான் பொதுவா பொதுவா 10 ரூபா 20 ரூபா எடுத்து போவேன். அவங்களுக்கு சில்லறை வேணும்னாலும் நான் கொடுப்பேன் ஐயா.
1: நன்றி நன்றி, இணைப்புல வந்ததுக்கு
0: நன்றி.
1: இணையக்கூடிய அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம். யார் பேசுவது?
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
2: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்
1: பேசுங்க.
2: பார்வையின் பண்பு ஆரம்பத்துல சொன்னீங்க, அன்னை தெரசாவின் பார்வை அன்பு, தகுனி பாண்டவர் போன்றவரின் பார்வை வம்பு. அதாவது இந்த அதாவது அந்த பார்வைங்கிறது எப்படி இருக்குன்னா, ஈர்க்கக்கூடியதா இருக்கணும். நம்மளுடைய பார்வையே அது ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது போன்ற பார்த்து அன்ப அரவணைக்குள்ளதான் அந்த வணிகம் பெருகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிலருக்கு இன்னும் அதெல்லாம் என்ன காலச்சக்கரம் எப்படி சுழலுதுன்னே தெரியாம பாப்பாங்க. இப்ப நீங்க திருமண வரவேற்போ ஏதோ ஒரு முக்கியமான இடங்களுக்கும் போகல பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் சட்டை எல்லாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு 7 மணி நிலையில போனாங்கன்னா அவங்கள பாக்குற பார்வை வேற மாதிரிதான் இருக்கும். அதே ஒயிட் அண்ட் ஒயிட்ல போட்டா உருந்து அடிச்சு உடகுல இவன் வேட்டி அவுட்டு, அதை கூட தெரியாது அவனுக்கு.
1: அப்ப பார்வை என்பது ஒருவர் ஒருவருடைய அந்தஸ்தை வைத்து வருகிறது. ஒரே நேரத்துல பார்வை மாறுது. ஒருத்தர் பணக்காரனா வந்தார்னா அவர் மேல ஈர்ப்பு இருக்கு, ஒருத்தர் ஏழ்மையா வந்தா அவர் மேல ஈர்ப்பு குறைகிறது. அப்ப பொருளாதாரத்தை வைத்தும் பார்வை மாறுகிறது. ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி
0: நன்றி.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், என்ன சொல்ல வர்றாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
1: யார் பேசுவது? பேசுங்க, நல்லா இருக்குங்க ஐயா.
5: பறவைகள் பல விதங்கிற மாதிரி பார்வைகளும் பல விதம் ஐயா,
1: பல விதம்.
5: என்ன ஓட்டத்தின் வெளிப்பாடு தான் கண் ஓட்டம் என்னுடைய கருத்து. இத வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்குங்க. இதுல வந்து லேடிஸ் வந்து அந்த கண்களை வச்சே கிடைக்கிறதுல ரொம்ப கெட்டியா இருக்காங்க. ஒரு பார்வை வளர்த்த ஒரு பார்க்க போது அது வந்து 7 ரூபா 10 ரூபா பார்வை பாக்குறாங்களா, பாகவா பாக்குறாங்களா, வேற நோக்கத்தோட பாக்குறாங்க, எளிதில கண்டுபிடிச்சிருவாங்க. ஆண்களுக்கு வந்து அந்த தர கொஞ்சம் கம்மி தான்.
1: நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொன்னார். நேயருக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்ல வர்றாங்க? வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம். கும்பகோணம் பாடு
1: பேசுங்க.
6: சில முரண்பாடுகள் உண்டு. அதாவது இந்த பார்வை இருந்தாதான புலன்படும் இல்லீங்களா? இப்ப வந்து ஆர்ஜே இரா சுந்தர பாண்டியன் அப்படிங்கறத விட வானொலி நிறைய அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப அழகா இருக்கும், எங்களுக்கு மன மகிழ்ச்சியா இருக்கும்.
1: சரி,
6: இதை நிலைய இயக்குனர் வந்து பரிசோதிக்கணும். ஆர்ஜே அப்படிங்கறது அந்த ஆங்கிலங்கிறது தவிர்க்கணும்.
1: சரி, நன்றி நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி
6: நன்றி.
1: இணையக்கூடிய அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: ஏலவஞ்சில பாத்திமா பேசுறேன் சார்.
1: பாத்திமா பேசுங்க.
7: பார்வையின் பண்பு.
1: ம்,
7: பிள்ளைங்களை நான் கரைக்காச்சு பண்ணிட்டீங்களா, காத்துல என்ன சொல்ல மாட்டான். பிள்ளைங்க கேட்பாங்க, கண்ணை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க அம்மாட்ட காசுல போல அப்படின்ட்டு.
1: ஓஹோ,
7: ஆமாங்க சார்,
1: ரொம்ப சிறப்பு.
7: அது மாதிரி பணமத்துக்கு பாலை குடிக்க கூட கல்லுன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம பாக்குற விதம் தான் சார், அப்படி
1: பாக்குற விதம் கூட பார்க்கிற இடத்தை பொறுத்து பார்வை மாறுது இல்லையா?
7: ஆமா சார்.
1: பணங்கெடுத்து பண மரத்தின் கீழே இருந்து பாலை குடிச்சாலும் அது வேறு ஊர்லாக சொல்லப்படுதுன்னா அந்த இடம் அது மாதிரி.
7: ஆமா சார்.
1: சரி, நன்றிமா இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
7: அதனால
1: எந்த இடத்துல நாம இருக்கணும் அப்படிங்கறத சொல்வதற்காக வந்த சொலவடையா தான் அது இருக்கும். பனமரத்தின் கீழே இன்னும் பாலை குடிச்சாலும் பார்க்குற மக்கள் வேறு மாதிரி சொல்வார்கள். அப்படின்னா எந்த இடத்துல நம்ம சேரக்கூடாது, எந்த இடத்துல இருக்கணும், யார்கிட்ட இருந்தால் என்ன நம்ம சரியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம போயிடவும் முடியாது. சில இடங்கள் நாம் போகக்கூடாத இடங்களாக இருக்கும், அதை தவிர்க்கிறதே நல்லது தான். இப்போ தொலைபேசி வழியாக நிறைய நேர்கள் கருத்துக்களை பகிர்ந்தாங்க இல்லையா, முகநூல்லையும் நேர்கள் கருத்துக்களை பகிர்ந்துருக்காங்க. அது யாராக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். திருவாரூர் கொடைக்கால் பாளையம் சாகுல் கமிதராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்வையின் பண்பு, ஒருவரை பார்க்கும் பார்வை என்பது கண்களால் மட்டும் பார்ப்பதில்லை, மனதால் புரிந்து கொள்வதும் கூட. அழகை காண்பது சாதாரண பார்வை, அடுத்தரின் வழியை உணர்வது அன்பான பார்வை, குறைகளை தேடும் நிறைகளை பார்ப்பது.

நல்ல பார்வை. நம் பார்வை மாறும்போது வாழ்க்கையை பார்க்கும் விதமும் மாறுகிறது. எனவே மற்றவர்களை பார்க்கும் பார்வை, அவர்களின் சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் பார்வையை வளர்த்துக் கொள்வோம். பார்வையின் பண்பு மனித பண்புகளாக இருக்கட்டும். ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காரு சாகுல் கமது ராஜா. இந்த பார்வைங்கிறது மனசோட தொடர்புபடுத்துறார், அதுதான் குணநலன். பார்வையின் பண்பு அப்படிங்கிறதே, பண்புங்கிறது குணம் சார்ந்தது, அது நம்முடைய மனசோட தொடர்புடையது. நம்முடைய பார்வை என்பது, இப்போ கூட நேயர் சொன்னாங்க பணக்காரவங்களை பார்த்தா அதீத வரவேற்பு இருக்குது அப்படின்னா, நம்முடைய மனம் பணக்காரர்களை விரும்புகிறது. எல்லோரும் சொல்லுவாங்க அடுத்தவங்க செய்யும்போது குறை சொல்லுவோம், அவர் பார்த்தா அப்படி தான் இருப்பார் நல்லவர் இல்லை அப்படின்னா. நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த குணம் தான் இருக்குது, அது பார்வையில் வெளிப்படுது. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு நேயர். நேயருக்கு நன்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மனித வாழ்க்கையில் பார்வையின் பண்பு வந்து நாம் உலகையும் சூழ்நிலையும் பார்க்கும் கோணத்தையும் அதற்கேற்ப நமது சிந்தனையை செதுக்கிக் கொள்ளும் உன்னத மனநிலையும் குறிப்பதாகும். எத்தகைய கடினமான சூழ்நிலையும் அதில் உள்ள நன்மைகளை காணும் தன்மை, குறுகிய சூழ்நிலை சிந்தனைகளை விடுத்து அனைவரையும் சமமாக பார்க்கும் அகன்ற நோக்கு, பிறரின் நிலையை புரிந்து கொண்டு அவர்கள் கோணத்தில் இருந்து சிந்திக்கும் பண்பு அப்படின்னு சொல்லி பௌனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அருள் செல்வம் விண்ணர் குறுக்கத்திலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது ஜோதி அண்ணன்பேட்டை, பார்வை என்பது நமது ஐம்புலன்களில் மிக முக்கியமான ஒன்றாகும். புருவங்களை மட்டுமல்ல நமது எண்ணங்கள், அனுபவங்கள் மற்றும் மனநிலையை பொறுத்து நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறோம். புறக்கண்களால் உலகை பார்ப்பதில் அகக்கண்ணால் உண்மைகளை காண்பது உயர்ந்த பிறகு கருதப்படுகிறது அப்படின்னு அதை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து கேப்புதுப்பட்டி பொன்னமராவதிலேருந்து ஹைதா மகி வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி, கண்கள் வழியே பார்ப்பது காட்சி, மூளையின் வழியே சிந்திப்பது பார்வை. ஒவ்வொரு மனிதனும் உன்னை ஒரு கோணத்தில் பார்ப்பான், அதனால் உன்னை நீ எப்படி பார்க்கிற என்பதை உன் வாழ்க்கைக்கு அடையாளம்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து திட்டச்சேரி நிஷான்களின் கோயத்திலிருந்து, பார்வை என்பது தகவலை திரட்டும் ஒரு கருவியாக மட்டும் அமையும், ஆனால் அதன் பின்னால் இருக்கும் உண்மையான ஆழத்தை புரிந்து கொள்வதே அறிவாகும். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். இது ஒரு கருவி, பார்வை என்பது ஒரு கருவி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. டிஆர் பட்டினம் ரமேஷ் சொல்லியிருக்காரு, நாம் பார்க்கும் பார்வை ஏளனம் இல்லாமல் ஒருவரையே குறைத்து மதிப்பிட நோக்கத்தில் இல்லாமல் தெளிவான கருணை உள்ள மற்றும் தெளிவான பார்வை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருநெல்லிக்காவிலேருந்து சுமதி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் நளினி, நாம் பார்க்கும் பார்வையிலேயே அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா உங்கள் முக பாவனையிலேயே தெரியும், நமக்கு அது புரிஞ்சிடும். நம்ம மனசுலேயும் நல்ல விதமாக அது எண்ணி இருந்தால் தான் உண்மையாக என்ன நடக்குதுன்னு தெரியும். மனசில் அழுக்க வச்சுட்டு அந்த பார்வை பார்த்தோன்னா அவங்களும் தப்பாக தான் தெரிவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குள்ளிடம் கருணாநிதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், பார்வையின் பண்பு, ஒருவரை பார்த்தாலே தெரியும் சார், கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும் சார், பார்வையில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது சார், அதை புரிந்து கொள்ள தனித்திறமை வேணும் சார்னு சொல்லியிருக்கிறாரு. திருமணம் சத்யபாமா, மருத்துவமனையில் நான் பணியம்பெறும் வரும்போது நோயாளிகளை, வரும் நோயாளிகளை கனிவான பொருடன் அவரின் தேவைக்கேற்ப மருந்து மாத்திரை வழங்குவதில் உற்பத்தியான டேட், அதன் தரம், என் பார்வை என்பவே கனிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மன்னருடைய சசிகலா தியாகராஜன், பார்வை என்பது ஒரு கண்களில் செயல்பாடு அல்லது ஒரு மனிதனின் மனசாட்சியின் கண்ணாடி. நம் உலகத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோமோ உலகம் நமக்கு அப்படியே காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மருத்துவமனையை பற்றி ஒரு நேர் சொல்லியிருக்காங்க பாரு, பார்க்குற ஒருத்தர் வந்து நம்மள்ட கேள்வி கேட்க வரும்போதே டக்குன்னு நம்ம முழிச்சு பார்ப்பாங்க. இந்த பார்க்குற பார்வையிலே கேட்கலாமா, எதோ ஓடிடலாமா அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். பார்வைக்கு அவ்வளவு வலிமை உண்டு. ஒரு நேயர் சொன்னார், கண் பார்வை தெரிந்தவர்கள் தானே அப்படின்னு, இதை பற்றி பேசலாம் அப்படின்னா இது ஒரு சிந்தனை அவ்வளோதான். பொதுவாக வெளியில் எங்கே பார்த்தாலும் நடமாடுவது இப்படி இருக்கிறது அப்படின்னா நம்முடைய பார்வையை மாற்றணும். கண் பார்க்க இயலாத மாற்றுத்திறனாக கூட அவர்களுடைய குணம் இருக்குது பாருங்கள், அதை பார்வையாக வச்சுக்கலாம். அவங்களுடைய பார்வையும் எதை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிற கருத்துலையும் அவர்கள் பேசலாம். என்னுடைய பார்வை இதாக இருக்கிறது அப்படின்னா அவருடைய நோக்கம் அப்படின்னு அர்த்தம். பார்வை என்பது பொதுவான பெயரை வச்சு, இது ஆகு பேராக வச்சு கூட பேசுவாங்க. அதனால் பார்வை என்பது நமக்குள் இருக்கின்ற சிந்தனையை சொல்வதாக எடுத்துக்கொண்டும் அவர்கள் பேசலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேரத்தில் பேசலாம். அதுக்கு முன்பாக ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேயர்களுக்கு பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்காலில் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நாயகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: விரைவு திருச்சி சாரதாசில்
0: காற்றில் கலந்து காதில் பேசும் கரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம். சிந்தனையானது இன்றைய தலைப்பு பார்வையின் பண்பு. ரொம்ப அழகா நேயர்கள் சொல்லிட்டு வராங்க அந்த பார்வையை பத்தி. இணையக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்ல வர்றீங்க? வணக்கம், வாங்க.
3: ஹலோ,
0: வாங்க, யார் பேசுங்க?
3: சந்திரசேகர் பேசுறேன்
0: சார். பேசுங்க ஐயா.
3: பார்வையில் 1000 அர்த்தங்கள் உண்டு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முகத்தை பார்த்தாலே நாம் புரிந்து கொள்ளலாம். உலக பொதுமறை தந்த பொய்யாமொழி புலவன் வள்ளுவன் சொல்லுவான்,

0: நோக்கக்குறையும் அனைத்தும் முகந்திருந்து நோக்கக்குறையும் விருந்து. வீட்டுக்கு வரும் விருந்தினர்கள் நம்முடைய பார்வை பார்த்தாலே அவர் தங்குவாரா போய்விடுவாரா என்பதை உணர்ந்து கொள்வார்கள்.
1: அதாவது நம்ம இருக்கலாமா இல்லையானு நம்ம வீட்டுக்காரவங்களுடைய பார்வையிலே கண்டுபிடிச்சா வர்றவர்
0: அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு வேளை சாப்பிடலாமா இல்ல ஒண்ணு உடனே ஊருக்கு போயிடலாமா?
1: முதல்ல இந்த வித்தையை தெரிஞ்சுட்டு தான் ஒரு வீட்டுக்கே போகணும்.
0: பாரதிதாசன் ஒரு பார்வை 1000 வருஷம் சொல்லும் ஆயிரம் சொல்லிட்டு கவிஞர் எழுதுறான் சினிமாவில். ஆக பார்வைக்கு இருக்கு பாருங்க, அந்த பார்வைக்கு ஒண்ணுமே சொல்லவே முடியல.
1: நன்றி,
0: சொல்லலாம்.
1: அழகா சொன்னீங்க, நன்றி நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. நிறைய சொன்னார். அதாவது பெண்ணுடைய பார்வைப்பட்டால் மாமலையும் ஓர்க்கெடுகாம், ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த எந்த வேலையும் உடனே மாமலைக்கு போகிறது கூட ஒரு கடுகுல ஏற மாதிரி விரைந்து செல்வார், ஒரு பெண்ணுடைய பார்வைக்கு அந்த குணம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சொன்ன உதாரணங்கள் தான் இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ப போயிட்டு. பொதுவாக ஒரு பெண்ணை அடைவதற்காகன்னு அந்த காலத்தில் காலை அடக்கத்தை எல்லாம் செஞ்சுருக்கிறாங்கல்ல. அது மாதிரி பார்வையை பற்றி சொன்னும்பொழுது தான் அண்ணலும் நோக்கினால் அவரும் அவளும் நோக்கினால் அப்படிங்கும்போது இரண்டு பேரும் பார்வையில் தான் அந்த சூழலே ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் இருக்குது. பார்வையினுடைய பண்பு நிறைய இருக்கிறது. அழகா நேயர் கையாண்டு இருக்கிறாரு. இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம். யார் பேசுவது?
2: செல்வி
1: பேசுங்க.
2: அகற்றின் அழகு முகத்தில் தெரியும். அதாவது தலைப்பு சொல்லிடுறேன்,
1: சொல்லிட்டீங்க. சரி,
2: அகற்றின் அழகு முகத்தில் தெரியும். அதாவது ஒருத்தவங்க வீட்டுக்கு போனாலே அவங்க எப்படி திருச்சி பேசுறாங்களா இல்ல கோபமா பேசுறாங்களா அப்படின்னு அவங்களுடைய முகத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா?
1: இப்படி கூட சொல்லலாம், நம்ம வந்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையானு அதுலயே கண்டுபிடிச்சது.
2: ஆமா, அதாவது திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல, அவன் கைது சீர் தூக்கும் கோல் போல் என்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
1: என்ன அர்த்தம்?
2: நம்ம அதாவது நம்ம பேசலயே கண்டுபிடிச்சிடலாம் சார். சில பேரு நாலு வார்த்தை நல்லா பேசுவாங்க, அப்புறமா நம்மள போ சொல்ற மாதிரியே பேசுவாங்க. அதுலயே நம்ம வந்து சரி ஓகே, நம்ம இடத்த காலி பண்ணிட வேண்டியது.
1: அதோட வெளியே ஆயிடணும். எப்படி நம்மள சொல்றாங்கன்னு திருப்பி திருப்பி பேச்சு கொடுத்துட்டு கூடாது.
2: ஆமா, அதுலயே தெரிஞ்சிக்கலாம். நம்ம ஒரு நல்ல பேசுவாங்க, பேசிட்டு இருக்கக்குள்ளே இவங்க எப்ப போவாங்க அப்படின்னே பாப்பாங்க.
1: பாப்பாங்க, அந்த பார்வையிலே தெரிஞ்சுக்கணும்.
2: ஒதுங்கி இருக்கிறதே நல்லது, நல்ல பண்போட.
1: உங்க பார்வை என்ன? அதை சொல்லு.
2: நல்ல பார்வை தான், அதாவது இறக்கப்படுவாங்க.
1: நீங்க வந்து டாக்டர் டெக்ஸ்ட் பண்ண பார்வையை சொல்லல. வேகமா பேர் சொல்லும் போது தெரியுது.
3: வாய்தான் பேசுங்கிறது இல்ல சார், கண்களும் பேசும் வல்லமை உண்டு. அதத்தான் கவிஞர் கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசுமோங்கிறார். பார்வைகள் பலவிதம், ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு ஒரு விதம். கண்ணும் கண்ணும் கலந்து இன்பம் கொண்டாடுதே, ஒரு பார்வை. காதலியர் தம் கடைக்கண் பார்வை காட்டிவிட்டால் காதலருக்கு மாமலையும் ஒரு சிறு கடுகாகும், இது ஒரு வகை பார்வை.
1: இது ஒரு வகை பார்வை.
3: உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உயிரம் கொட்டுதடி.
1: சிறப்பு.
3: அந்த நீர் வழியும் பார்வைக்கும் ஒரு பவர் உண்டுல்ல. நேர்கொண்ட பார்வை, அனல் தெரிக்கும் பார்வை, கம்பீர பார்வை, கருட பார்வை, ராஜ பார்வை, கொடூரமான பார்வை, காந்த பார்வை, காம பார்வை, கடைக்கன் பார்வை. இந்த ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு பண்பு வெளிப்படும் சார்.
1: இந்த பார்வையில எப்ப எழுதினீங்க?
3: அது ஒரு சிலருடைய குணங்களையும் காட்டி கொடுத்துரும்.
1: காட்டி கொடுத்து ஒரு குணத்துக்கேற்ற ஒரு பார்வை இல்லையா?
3: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு சார். என்னுடைய பார்வை நேர்கொண்ட பார்வை.
1: நேர்கொண்ட பார்வை.
3: ஆமா சார்,
1: ரொம்ப சிறப்பு. நன்றி அஜிம்.
3: நன்றி நன்றி.
1: ரொம்ப அழகா சொன்னார் பாரு, வருஷப்படுத்தினார். அப்படியே கனல் பார்வை, கம்பீர பார்வை, கருட பார்வை. இந்த கருணோட பார்வை இருக்கு பாருங்க, ரொம்ப மேலேந்து பார்க்கும். நீங்கள் இந்த கடலுக்கு இந்த ஆற்று நீர்ப்பகுதி உள்ள இடத்துல பார்த்தா கண்டுபிடிக்கலாம். அப்படியே மேலேந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படியே நிப்பாட்டி வச்சது மாதிரி சல்லுன்னு கீழே வரும். அப்படியே காலால் அந்த மீனை தூக்கிட்டு போயிடும். அந்த பார்வை ரொம்ப கூர்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க. கருட கருடனுடைய பார்வை, அதையெல்லாம் வகைப்படுது. கருட பார்வை, கம்பீர பார்வை, இறக்க பார்வை,

0: நேயருக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம். வணக்கம்.
1: ஐயா, திருச்சி மாவட்டம் லால்குடி வெங்கடேசன் வெகு நீண்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் இணைப்புல வரேன்.
0: பேசுங்க ஐயா.
1: லால்குடி வெங்கடேசன் பேசுறேங்க.
0: பேசுங்க.
1: அது கண்கள்ங்கிறது மனிதனோட ஐந்து கருவிகள்ல அதுவும் ஒண்ணு.
0: சரி.
1: அது சென்று பற்றக்கூடிய பொருள், கருவி. கண்கள் பார்ப்பதனால் மட்டுமே எல்லா காரியங்களும் நிகழ்வது என்பது ஏற்புடையது அல்ல. தலைமை இடம் மனம். மனமால நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்களால வெளிப்பட்டு சென்று பற்றக்கூடியது.
0: சில செயல்களை பார்ப்போம் ஆனா மனசுல பற்றாது. அப்ப பார்வை அங்க இருக்குமே தவிர நம்முடைய கவனம் அதுல இல்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த காட்சி பதியாது. அப்ப நீங்க சொல்ல வர்றது அதுதான் இல்லையா?
1: அதான் கண்கள், கண்கள், கண்கள். நம்ம கண்களை பத்தியே நம்ம செஞ்சு செயல் திட்டத்துல செயல்படுத்தணும்னா அது வெறும் பார்வைக்கான செயல் மட்டுமே தவிர மனம்தான் தலைமையிடம்.
0: அருமை, அருமையா சொன்னீங்க.
1: காந்தாரியா வந்து தன்னோட கணவனுக்கு பார்வை இல்லைங்கிறதுனால இவர் தான் கணவன் ஊர்ஜிதப்படுத்தின உடனே கண்ணை மறைச்சுக்கிட்டான். இருந்தாலும் அவர் செஞ்ச காரியங்கள் என்ன, செவியால கேட்டு தன்னோட இப்ப ஓர்படியாக்கு அங்க குழந்தை உருவாச்சு சொன்னோடனே தன்னோட கருவை கலத்துக்கிட்டான்.
0: பார்வை என்பது குணம் சார்ந்ததை தவிர, மனம் சார்ந்ததை தவிர, நேரடியான விழிகளில் வருகிற பார்வை மட்டும் அல்ல அப்படின்ட்டீங்க.
1: அல்ல, பார்வை இங்கிருந்து புற வாழ்க்கை நிலை.
0: சரிங்க, நன்றிங்க, ரொம்ப அழகா சொல்றீங்க.
1: வந்து அக வாழ்க்கை நிலை.
0: நன்றிங்க.
1: அதனால மனத்துக்கண் மாசிலானாதால் அனைத்தாலும் ஆகுல நீரப்புறன்னு மனத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வாய்ப்புகள் வள்ளுவன் வாய்ப்பு.
0: நன்றி, நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயரை பேசலாம். முன்பாக
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோ ஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047642424 அண்ட் 7094455911 அண்ட் 7094466311.
0: நேயர்கள் அனைவருக்கும் இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் பூம்புகார் கண்ணகி சிலை அருகில் இருந்து

0: என்ன சொல்ல வர்றாங்க கேக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையத்துல இருந்து சேரங்க சாமி பேசுறீங்க.
0: பேசுங்க.
1: வாடிய பெயரை காணும் போதெல்லாம் வழிந்தான் வள்ளலார். அதாவது வந்து மனிதனை மட்டும் பார்க்காம இறக்கூடத்தை பார்க்காம தேவராசிலும் பார்த்தார். பயிரை கூட சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ சின்ன ஒரு இதுக்கு சொல்ல பாரு. அந்த காலத்துல இந்த பஞ்சாயத்து கூட்டம் போடுவாங்க. ஒரு குற்றம் முடிஞ்சா வச்சுங்களா வந்து பாட்டி விசாரிச்சல பண்ணுவாங்க. உடனே தன்னால் கொடுப்பாரு 10,000 ரூபாய் அபராதம் அப்படிம்பாரு. பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் பாருங்க. உடனே 10,000 வீடா மொதல் 10,000 இருக்குங்க. சொல்லுவாரு வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லி போட்டு வரும். ஒரு 9,000 போடு அப்படிம்பாங்க. இன்னொரு சொல்லுவாங்க 8,000, கடைசியில் 101 கொடுத்து போகுது அப்படிம்பாங்க. அப்ப அந்த ஒரு பார்வை இருக்கு பாத்தீங்களா, குற்றவாளி பாருதா அந்த நெகிழ்ச்சியோட அந்த விட்ட பார்வை பாருங்க. மொத்தமா இருக்கிற பார்வைக்குமே அவங்க வந்து எல்லாருமே அந்த இது நோக்கம் எடுக்கிறாங்க.
0: நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. நம்முடைய முகநூல்லையும் பதிவு பண்ணியிருக்காங்களே நேயர்கள், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் சொல்லியிருக்காங்க, பார்வையின் பண்பு கண்ணின் பார்வை, உருவத்தை பார்க்கும், உள்ளத்தை பார்க்கும், அறிவின் பார்வை, எதிர்காலம் பார்க்கும், நல் சிந்தனை பார்வை, வாழ்வை உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுருக்கமாகவும் சுயாகவும் நிகழ்ச்சி இருந்தது, இதே போல் நிகழ்ச்சி தொடரட்டும், வாழ்த்துக்கள்னு சொல்லி பாப்பாக்கள் ரவி சொல்லியிருக்கிறாரு. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, பண்பின் பண்பு என்பது பிறர் செய்யும் தீங்குகளையும் கூட பொறுத்து கொண்டு அவர்களால் அன்பு பார்த்து சான்றோர்கள் நல்லொழுக்கம் பாதையில் தொடர்ந்து நடப்பதாகும் அப்படின்னு போட்டிருக்காரு. பார்வையின் பண்புக்கு பண்பின் பண்புன்னு கொடுத்துருக்காரு. பார்வையின் பண்பு கத்திரிபுலம் பாக்கியராஜ், ஒருவரை பற்றி கண் உமைகளின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அவர் நல்லவராக கெட்டவராக என்பது பார்வையிலே தெரிந்திடும். ஒருவர் ஒரு செயலை தவறானவர்கள் செய்திருந்தால் அவர்களை கண் பார்வையிலே தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் பதட்டத்தில் இருப்பாலும் அதை வைத்து நாம் பார்வையிலே தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தா தேவன் ஜோதிலட்சுமி, புறப்பார்வை நம்மை பயணிக்க வைக்கும், அகப்பார்வை நம்மையே நமக்கு காட்டி நமக்கு சரியான பதில் பயணிக்க வைக்கும். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் மேலோட்டமாக பார்த்தோ அல்லது மற்றவர்கள் சொல்கிற நண்பர்களாக கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வது அகப்பார்வைக்கு எதிரானது. உண்மைத்தன்மைகளை ஆழமாக சேர்த்து வேகத்தின் துணையோடு பகுத்திருந்து பார்ப்பது நல்லது. அதேபோல் வெகுலாமை என்று கூறப்படும் கோபத்தையும் தேவையற்ற ஆசைகளும் சஞ்சலங்களையும் உணர்ச்சி வசப்படுத்தியும் கட்டுப்படுத்தி நமக்குள் ஒரு தெளிவு தருவது அகப்பாரின் பண்புகளாக இருக்கிறது. அகப்பாரின் பண்புகள் வரத்து கொள்ளும் போது தான் நம் மனதின் குழப்பங்கள் அனைத்தும் கலைந்து நிம்மதியான அர்த்தமுள்ள பயணம் பயணிக்க முடியும் அப்படின்னு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இணைந்து தொலைபேசி வாயிலாக கருத்துக்களை சொல்ல போகிறவங்க யாரார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கிறாங்க, குரல் வரல. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: யார் பேசுவது?
2: ஐயா தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அங்கே சேவி ஐயா.
0: பேசுங்க
2: ஐயா. பார்வையிலே பலவிதம் இருக்கியா?
0: சரி.
2: அதாவது அவங்க அதாவது ஒரு விருந்தினர்கள்ட்ட நம்ம போறோம்னு வச்சுங்க, அவங்க முகத்தை பார்க்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அங்க தங்கலாமா தங்க கூடாதா, உடனே கிளம்பி வந்துடலாமா
3: பார்வை பார்க்க ரொம்ப கரடுமுரடா தெரியும் பாப்பா ஒரு மாதிரியே மோட்டி
0: நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. பார்வை ஒரு மாதிரியா இருக்கும், ஆனா அவருடைய நடைமுறை வேற மாதிரி இருக்கும். ரொம்ப பார்க்கறதுல ஒரு ஹார்ஷா தெரியும், ஆனா வந்து ரொம்ப இனிமையா இருப்பாரு அப்படின்னு நேயர் சொல்லியிருக்கிறாரு. நேரிலே 11 மணிக்கு வர இருக்குது. வணக்கம் தோழி. தோழிகளுக்கு வணக்கம் சொல்லி யார் வரப்போறாங்க அப்படின்னா அறிவிப்பாளர் தீபா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தோழிகளும் காத்துக்கிட்டு இருப்பாங்க.

பார்வையின் பண்பு ரொம்ப அழகாக நேயர்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அதை விவரித்து இன்னும் சொல்லணும் அப்படிங்கிறத விட எல்லாமே தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒருத்தரை பிடிக்காத பிடிக்கல அப்படின்னா அவரை பார்க்குற பார்வை நம்ம முகத்தில் நல்லா தெரியும். பிடிச்சவங்களை பார்க்கும்போது கண் அப்படியே சிரிக்கும், அது நல்லா நமக்கு தெரியும். அதுபோல் கண்ணால் பேசுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ணாலே ஜாட காட்டுறது, கண் செய்கைகள் இது இருக்குது. கண்ணோட்டம் அப்படிங்கிறதாங்க ரொம்ப முக்கியம் இதில். இந்த பார்வையிலே பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணை தாயாக பார்ப்பதும் உண்டு, அது இல்லாமல் பார்ப்பதும் உண்டு. அது நேர் சொன்ன பெண்களுக்கு நல்லா தெரியும், நாமளும் அதை ரொம்ப நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மாதிரி இதில் இந்த கண் அப்படிங்கிறதுக்கு எந்த பார்வை ரொம்ப அழகாக வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா உயிர் இரக்கம் தான். இரக்கத்தோடு இருக்கக்கூடிய கண் இருக்குது பாருங்கள், அதுதான் கண்ணுன்னு அர்த்தம். அது இல்லை அப்படின்னா அது பயனில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. வள்ளலார் கூட இந்திரிய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, கண்ணுக்கு ஒரு ஒழுக்கம் சொல்லியிருக்கிறார். இந்த கண் நல்லதை பார்க்கணும் அப்படி, நல்ல சிந்தனைகள் வளர்ப்பதற்காக இந்த நல்லதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கண்ணுக்கு ஒரு ஒழுக்கமே வள்ளலார் தெரிவிச்சிருக்கிறாரு. அப்படி நல்லதை பார்க்கணுன்னா மனம் சார்ந்தது தான் நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாமே. புலன்கள் அனைத்தும் மனங்களுக்குள் தான் அகப்படுகிறது. மனம் அறிவோடு தொடர்புடையதாக இருந்தால் அது செம்மையானதாகத்தான் பார்க்கும். அதனால் முதல்ல நாம் நம்முடைய கண் இரக்கமாகவே பார்வை இருந்தால் எல்லா நலன்களையும் கொண்டு வரக்கூடிய பார்வையாக மாற்றி கொண்டு வரலாம் என்ற செய்தியோடு, பார்வையின் பண்பு உயர்ந்ததாகவே இருக்கட்டும் என்ற செய்தியோடு நிறைவேறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம்.

வணக்கம் தோழி. வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். தோழிகளே, இன்னைக்கு உங்க கூட பேசுறதுக்காக ஒரு கேள்வியோட வந்திருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறதா. நம்ம வந்து எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் நிறைய பொருட்கள்லாம் வச்சுருப்போம், ஆனால் ஒரு சில பொருட்கள் தான் எப்போவுமே வந்து நம்ம பேக்கில் இருக்கும். அது என்ன பொருள் அப்படிங்கிறத நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0436 என்ற இணைப்பு எண்ணுடன் 2312311 2998 மற்றும் 2995 8.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் வரும் முதல் தோழி யார், எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்
5: இனிய முற்பகல், வணக்கம். சித்ரா மணக்குடி.
2: சொல்லுங்க சித்ராமா, இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா?
5: சொல்லுங்கம்மா.
2: உங்க ஹேண்ட்பேக்ல எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படிங்கறதுதான். என்ன பொருள் சொல்லுங்க?
5: ஹேண்ட்பேக்ல எப்பவுமே இருக்கிற பொருள் வீட்டு சாவி இருக்கும்.
2: வீட்டு சாவியோ? ஓகே, போதும் போதும், நான் ஒரே ஒரு பொருள் தான் கேட்டிருக்கேன். வீட்டு சாவி அப்படிங்கிறது சூப்பர், எப்பவுமே வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். சரி, என்ன பாடல் கேட்க போறீங்க?
5: படம் மகாராசன் படத்தில் அரைச்ச அரைச்ச குழச்ச சந்தனம், அந்த பாடல் கொடுங்க.
2: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.
5: நன்றிம்மா.

0: நேகலை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் இணை வழங்கும் இன்சல் அமது.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக

0: இந்த சேதாரம் வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக நம்முடைய நினைவரும் இந்த தோழி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: தீபா ஜெயசில மேடம்.
2: சொல்லுங்க தீபா, ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். உங்க ஹேண்ட்பேக்ல எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பொருள் அது?
3: என்ன
2: பாடல் வேணும் தீபா உங்களுக்கு?
3: சுந்தர டிராவல்ஸ்ல இருந்து ஹாடாடா ஊர் கொல்தி தாமரைப்பூ ஆட கண்டு.
2: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலாணி குழு குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
2: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க காரைக்கால் பண்பலை. இந்த நிகழ்ச்சி வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த தோழி யாரு? வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: வணக்குடியில இருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் தனலட்சுமி. உங்களோட ஆன்சர் என்ன? உங்க ஹேண்ட்பேக்ல எப்பவுமே இருக்கக்கூடிய பொருள் என்ன?
4: நன்றி.

0: நீங்களே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வணக்கம், தொழில் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
5: நன்றி.

0: நேர்களே, உங்களுக்கு அரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அனு மருத்துவமனை.
0: வணக்கம், தோழி நிகழ்ச்சிக்காக வரும் இந்த தோழி யாரு, எங்கிருந்து அழைக்கிறாங்க? வணக்கம்.
3: வணக்கம்மா,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. செந்தாமரை, உங்க பேக்ல எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன?
3: பேக்ல எப்பவுமே இருக்கிறது ஒரு கண்ணாடி இருக்கும்.
0: ஆஹா, ஓ, அந்த கண்ணாடி சொல்றீங்களா? ஓகே, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
3: ராமன்
0: அப்துல்லா படத்துல இருந்து. ஓகே, சூப்பர், நல்லா பாடுறீங்க. உங்களுக்காக பாடல் வர்றது கேளுங்க. நன்றி.

நம்ம தோழிகள் கிட்ட உங்கள் ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே இருக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு ஃபேஸ்புக்லேயும் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ரித்விகா ஜெயங்கொண்டத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, ஏடிஎம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வாட்டர் பாட்டில் இருக்கும் அப்படின்னு ஜோதி அண்ணப்பன்பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து யார்

அப்படின்னா ஜோதி சதீஷ் சீப்பு கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே இருக்கிற பொருள் பேனா ஏடிஎம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால்லேருந்து நளினி ஆதார் கார்டு டூ வீலர் லைசன்ஸு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால்லேருந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருக்கும் பேனா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கொள்ளிடம்லேருந்து சித்ரா அவங்க சொல்லியிருக்காங்க தைலம் வச்சுருப்பாங்களாம் எப்போவுமே.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேரம் 11:45 ஆகுது. காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் யாரு? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சந்தானம் மஞ்சு பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க
3: போறீங்க? ஒரு சாங் போடுமா?
0: சரி, ஓகே. ஹேண்ட் பேக்ல சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க.
3: ஓன்லி ஆக்ஸ் ஆயில் கூட இருக்கல மேடம், எப்போது எனி டைம் இருக்கணும்.
0: சரி, ஓகே. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க. நன்றி.
3: தேங்க்யூ மேம், தேங்க்யூ.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனி அண்ட் சன் ட்ரீப்ஸ் வழங்கும் நண்பேண்டா.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: விரைவு திருச்சி சாரதாசில்.
0: நேரம் 11:51 ஆகுது. காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த தோழி, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: அணக்கரையிலிருந்து அனிஷா ஆசிக் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க அனிஷா, உங்க ஹேண்ட்பேக்ல எப்பவுமே என்ன பொருள் வச்சிருப்பீங்க?
4: எப்போதும் என்னோட ஹேண்ட்பேக்ல தலைவலி கையில இருந்துட்டே இருக்கும் மேடம்.
0: அவ்வளோ தலைவலி அனிஷா?
4: மேடம் வெளியில போனா கொஞ்சம் தலை வலிக்கும்.
0: சரி,
4: அதனால கண்டிப்பா கர்ச்சீஃப், தைலம், அப்புறம் ஒரு பெண்.
0: ஓகே ஓகே, சூப்பர். என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
4: வெந்த தனிதது காடு படத்துல இருந்து மல்லிகைப்பூ வச்சு வச்சு அந்த பாட்டு மேடம்.
0: சரி, உங்களுக்காக பாடல் வரும்.
4: உங்கள்கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். நன்றி, பாடல் வரும் கேளுங்க. நேர்களே, இன்னைக்கு நான் வந்து உங்க ஹேண்ட்பேக்ல எப்பவுமே வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய ஆன்சர் வந்திருந்தது. லைவ்லேயும் வந்து தொழில்கள்லாம் வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபேஸ்புக்லேயும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இல்லையா? இன்னும் யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் ஹேமா சொல்லியிருக்காங்க, செல்ஃபோன், ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து யார்? மணக்குடி சத்யா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மருந்து, மாத்திரை இதெல்லாம் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்கூர்மடப்புரம் நாச்சியா மன்சூர் சொல்லியிருக்காங்க, வாட்டர் பாட்டில் எப்போவுமே வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. மயிலாடுதுறையிலேருந்து அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில்லறை காசுகள் அடிக்கடி நான் வந்து கோயிலுக்கு போகிறதுனால வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி என்னென்னா, ஏடிஎம் கார்டு, தைலம் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அக்கறிவட்டம் உஷா, என்னோடய ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே பணம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பணம் இருந்தாலே போதும், என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் இல்லையா? சூப்பர். அடுத்து அனுஷியா சங்கர் பனங்காட்டங்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, ஆதார் கார்டு, ரேஷன். ரேஷன் கார்டா? எதுக்கு ரேஷன் கார்டெலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல. அடுத்து ஹேண்ட்பேக்கில் வந்து மாத்திரைகளும் தைலமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா, செங்கந்தபுரம் சாந்தி இளங்கோவன். அடுத்து நிறைவிலேருந்து அனுஷ்யா பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்க, சாக்லேட் வச்சுருப்பாங்களாம், அப்புறம் ஆதார் கார்டு, வாட்டர் பாட்டில் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து நான் கேட்டது ஒரே ஒரு பொருள்

சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் லிஸ்ட்டில் தான் சொல்லியிருக்கீங்க. அடுத்து ஜோதி அனப்பன்பேட்டை சொல்லியிருக்காங்க, அதிக பேச்சுக்கு இடமில்லை, ஒரே ஒரு பதில் ஒரே கேள்வி. ஓ, ஆனால் அவங்க பதிலே சொல்லலை, ஒரே கேள்வி ஒரே பதில், எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க, சூப்பர்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன வச்சுருப்பாங்க பேக்கில் அப்படிங்கிறத அவங்க சொல்ல மறந்துட்டாங்க போல இருக்கு. எருமாஞ்சேரியிலேருந்து கலாவதி ராஜமோகன், தண்ணீர் பாட்டில் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாகூர்லேருந்து காமிலா ஜலீல், அவங்க ஏடிஎம் கார்டு எப்பவும் 500 வச்சுருப்பாங்களாம்ப்பா அவங்க. இப்போ 500 வேணும்னா நம்ம வந்து காமிலா பேக் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து கேட்கலான்னு நினைக்கிறேன். அடுத்து வில்லியம் அமுதா வாழ்த்துக்களோட முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செல்ஃபோன் தான் அவங்க எப்போவுமே வச்சுருப்பாங்களா. அடுத்து யாரனா இளவரசி பிரபாகரன் திருவாரூர் கூடூர்லேருந்து, தண்ணீர் பாட்டில் எப்போவுமே வச்சுருப்பாங்களா, செல்ஃபோன் சொல்லியிருக்காங்க. சிவபுரி விஜயா, எனக்கு ஹேண்ட்பேக் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இனிமேல் ஹேண்ட்பேக் வாங்கிட்டு அதில் எப்படியாவது ஒரு பொருளை எப்போவுமே வச்சுருங்க விஜயா.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பல 100.3 நேரம் 12 மணி. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் காரைக்கால் PSR தங்க மாளிகை. பன்னிரண்டு 10 மனதில் நின்றவை 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பாலின் பசுந்தளிர். பங்கேற்கும் தளிர் எம் அப்துல் ஷாயான். 12:55 பன்னிசை தொண்டரடி என தொடங்கும் பாடல், பாடியவர் TR நாராயண ஓதுவார் அவர்கள். 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். மதிப்பூட்டப்பட்ட மீன் உணவுகள், புதிய தலைமுறைக்கான தொழில் வாய்ப்புகள், தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் வி அலமேலு அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 3 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 லைக் ஷேர் கமெண்ட் தொடரும். 4 மணிக்கு ஊரும் உறவும். இன்றைய நிகழ்ச்சியானது பூம்புகார் கண்ணகி சிலை அருகிலிருந்து நேரலையாக உலாவரும். 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும். மாலை 5 மணிக்கு திரையிசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேளை. 6 மணிக்கு பன்னிசை ஐங்கரணை என தொடங்கும் பாடல், பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள். 6:20 நாச்சர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாவ் ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் NV வினிஷா அவர்கள். இசைத்தூரிகை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம். மதிப்பு கூட்டுதால் மதிப்பு பெறும் மங்கையர். நாகப்பட்டினம் மாவட்டம் வெளிப்பாளையம் பி சித்ரா அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 8:30 காற்றில் வரும் கானம் தொடரும். 9 மணிக்கு ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள்.

9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன் சொல்லமது வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10 மணிக்கு இரவு மலரும், 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். இன்று மாலை, இன்று பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம். இன்று மாலை 5:15 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு.

பண்பலையில் இதுவரை உலா வந்தது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல். எஃப்எம் எக்ஸ்பிரஸ் ஆய் காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

பண்பலையில் இதுவரை உலா வந்தது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல் எஃப்எம் எக்ஸ்பிரஸ் ஆய். காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

காரைக்கால் பண்பலை 100.3 பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். பண்பலையில் இணைந்து நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். நேயர்களின் கடித விருப்ப பாடல்கள் இடம்பெறும் மனதில் நின்றவை.

இசையோடு நம்மை இணைத்திருக்கும் மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் பாடல் டியர்பட்டினம் பூங்குடி தேவா, லக்ஷ்மி அன்பரசு, ரேணுகா பழனிவேலு, மீனாட்சி செல்வம், சாரதா தட்சிணாமூர்த்தி, கீதா கண்ணா, மோனிஷா ஹேமா, அனுஹாசினி, அஸ்வின்ராஜ், தர்ணீஸ்வர், கைலாஷ்வர். வானவன் மகாதேவி, தமிழ்ச்செல்வன், வைரச்செல்வன், செமனார்கோவில் குணசேகர் திலகவதி, பொன்சை ஆறுமுகம் ஜனனி, பாலையூர் செல்வராஜ் செல்வி, இவர்களின் விருப்பமாக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஹரன் மகதி இணைந்து பாடியது குழுவினரோடு சாமி திரைப்படத்திற்காக.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்கள்

0: எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோ ஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047642424 அண்ட் 7094455911 அண்ட் 7094466311.
2: நேர்களை, இன்று பிற்பகல் 2:05 உழவை போற்றுவோம். மதிப்பூட்டப்பட்ட மெயின் உணவுகள், புதிய தலைமுறைக்கான தொழில் வாய்ப்புகள். தலை ஞாயிறு டாக்டர் MGR மெயின்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் வி அலமேலு அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது பூம்புகார் கண்ணகி சிலை அருகிலிருந்து நேரலையாக உலாவரும். 12:19 25 ஆகிட்டு இருக்குங்க. மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக 100.3 பண்பலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். தொடரும் பாடல் AR ரகுமான் இசையில் வாலியின் வரிகளுக்கு லக்கி அலி வசுந்தரா தாஸ் குழுவினர் இணைந்து பாடியது பாய்ஸ் திரைப்படத்திற்காக. விருப்பம் நாகப்பட்டினம் ஆரியநாடு திரு சிவா பாரதி, பிரகாஷ் வாழ்முனீஸ்வரன், படக்கடை வரதராஜன், பாப்பா கோவில் ரவி, நாகூர் ரஹீம், தஸ்னிம் ஏற்கட்டாஞ்சேரி, சுப்ராயலு, நாகலட்சுமி, தில்லையாடி வீராசாமி, தமிழன்பன் நகுலன், பெருங்குடி ரவிராஜன், எடக்குடி தீபா, வினோத்குமார், கீழமுக்குட்டு சமணார்கோவில் அன்பழகன் ஆதித்யா, வீரகடோத்கஜன், பாஸ்கர், பாலு, மூர்த்தி, ஸ்ரீராமலு, பெருஞ்சேரி ஜார்ஜ், சீர்காழி மேலமாத்தூர் கலைஞர் தார்சன் பாரி.

0: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைஸ் செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலு செய்வாங்க. அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்
1: தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியின் வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 8:45 மணிக்கு பன்ரூட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை வழங்குவோர் எஸ்வி ஜுவல்லர்ஸ் பன்ரூட்டி நெய்வேலி டவுன்ஷிப்.
5: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
0: நாளை மாலை 5:30 மணிக்கு விளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை பிற்பகல் 12:50க்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பாலின் பசுத்தளிர் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால்.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
8: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 6:20க்கு நாச்சார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் சொல்லும் நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
9: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.

0: துறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை காலை 7:30 தஞ்சை உழவர் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவர் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
2: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவர் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
1: இணைந்திருக்கிறோம் நேயர்களை. காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை தொடரும் பாடல் ஸ்டூடெண்ட் நம்பர் 1. பாடலுக்கு விருப்பம் செய்யார் சிறுங்கட்டூர் ராஜேந்திரன், தனலட்சுமி சந்தியா, மணிகண்டன் அடையாளம் பட்ட ஆசீர்வாதம், வில்லிவாக்கம் குபேந்திரன், திருமழிசை மணிகண்டன், திருச்சி முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், சிறுங்கட்டூர் அம்மாள் சின்னம்மாள், ராஜேந்திரன் தனம், கூடப்பாக்கம் ராஜேந்திரன், ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், பேட்ரிக் டோ, டெனிஸ் ராஜ், மேட்டுக்குடி நாகராஜன், குடந்தை மனோகரன், பாபுராஜபுரம் இக்மால், வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி, செம்பியன் மகாதேவி, லலிதா ரித்திஷ், ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் பிரகாஷ்.

மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களை நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 2:05 உழவை போற்றுவோம். மதிப்பூட்டப்பட்ட மீன் உணவுகள், புதிய தலைமுறைக்கான தொழில் வாய்ப்புகள். தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் வி அலமேலு அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் பூம்புகார் கண்ணகி சிலை அருகிலிருந்து நேரலையாக உலாவரும். மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஆண்டிப்பாளையம் மதனசேகர், தீபக் வெங்கடேஸ்வரன், விஷ்ணு பிரியா, தீபிகா, குணசேகரன், கள்ளிக்குடி பாலகுரு, நன்னிலம் அம்பலவாணன், மல்லிகா மேகநாதன், திவ்யா, தேத்தாக்குடி வடக்கு செல்வ பாரதி, வனிதா, சித்தார்த், இவர்களின் விருப்பமாக ஒழிக்கிறது. தென்னவன் திரைப்படத்திற்காக உன்னிமேனன், பத்மலதா இணைந்து பாடியது. யுவன் சங்கர் ராஜா இசையில் முத்து விஜயன் வரிகள்.

0: நிறைவு பெறுகிறது. நேயர்களின் கடித விருப்ப பாடல்கள் இடம்பெற்ற மனதில் நின்றவை. நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மக்களின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தொலைநோக்கு சிந்தனையுடன் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். வன பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான திட்டப்பணியை மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று தொடங்கி வைத்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் இந்தியாவை உலகின் நம்பிக்கைக்குரிய தொழில் மையமாக உயர்த்தியுள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நமது ஒவ்வொருவரின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். சேவை உறுதியேற்பு திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து பட்நாகர் செல்லும் யாத்ரீகர்கள் இடையே இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடிய பிரதமர், மதிப்புமிக்க நன்னெறிகள் தமது வாழ்க்கையை மாற்றி அமைத்ததாக கூறினார். காசி மாநகரம் ஆன்மீக நெறிமுறைகளின் சின்னமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். சேவை மனப்பான்மையோடு யாத்திரையில் இளைஞர்கள் பங்கேற்றுள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி மிகவும் குறைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு வசதிகள் கணிசமான அளவில் மேம்படுத்தப்பட்டு சுயசார்புமிக்க கிராமங்களாக உயர்ந்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். கிராமங்களின் வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை நினைவு கூர்ந்த பிரதமர், சேவை, பொறுமை, ஒத்துழைப்பு, நேர்மறையான சிந்தனை உள்ளிட்ட உபாத்யாயாவின் வழிகாட்டு நெறிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். உழைப்பின் பாதையில் நாம் செல்ல வேண்டும் என பண்டிட் உபாத்யாயா விடுத்த அழைப்பை நாம் ஏற்று செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். யாத்ரீகர்கள் தங்களது அனுபவங்களை இந்த கலந்துரையாடலின் போது பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டனர். இந்த யாத்திரை ஒரு பதிவாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், அன்றாட அனுபவங்களை குறிப்பு எடுத்து வைக்க வேண்டும் எனவும் யாத்ரீகர்களிடம் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தொலைநோக்கு சிந்தனையாளராகவும் தேசபக்தராகவும் மக்கள் நலனுக்காகவும் பாடுபட்டவர் உபாத்யாயா என்று கூறியுள்ளார். உள்ளார்ந்த வளர்ச்சி, சமூக நீதி உள்ளிட்ட இலக்குகளை எட்டுவதற்கான பயணத்தை மக்கள் இணைந்து மேற்கொள்வதற்கு ஊக்கம் அளித்தவர் பண்டிட் தீன்தயாள் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதனிடையே தீன்தயாள் உபாத்யாயா ஊரக திறன் மேம்பாட்டு திட்டத்தின் 2வது கட்டத்தில் 70,000 கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அடுத்த மாதம் தொடங்கப்படும் என்று மத்திய அரசு

0: அறிவித்துள்ளது. இதனால் கிராமப்புற இளைஞர்கள் பயிற்சி பெற்றவுடன் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். 3 மாதம் முதல் 12 மாதம் வரை பல்வேறு பிரிவுகளில் அளிக்கப்படும் இந்த பயிற்சி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தில் நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்றுள்ளன. வன பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான திட்டப்பணியை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மாநிலங்களின் வன பாதுகாப்பு நடவடிக்கையை திறம்பட மேற்கொள்வதற்கு தேவையான புதிய உத்திகள் இந்த திட்டத்தின் மூலம் கொண்டுவரப்படும் என்று அவர் கூறினார். வனப்பகுதிகளில் உள்ள தாவரங்கள், விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாறுபடுவதை கருத்தில் கொண்டு அதற்கேற்ற வகையில் வன வளங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். வனப்பகுதிகளில் ஏற்படும் தீயை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சி உள்ளிட்டவை இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். 537 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் தொடங்கப்படுவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். மக்களுக்கான ஒலிபரப்பு சேவையின் தரத்தை உயர்த்த ஆகாஷ்வாணி நிலையங்கள் தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் இன்று வட மாநிலங்களின் ஆகாஷ்வாணி நிலைய நிர்வாகிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட திரு ஆர் கே ஜெயின், நிகழ்ச்சிகள் மற்றும் செய்தி ஒலிபரப்பின் தரத்தையும் தொழில்நுட்ப ரீதியாக ஒலிபரப்பு தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆகாஷ்வாணியின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திரு ராஜீவ்குமார் ஜெயின், ஆகாஷ்வாணி நிலையங்களில் விளம்பரம் மற்றும் விற்பனையை மேம்படுத்தி வருவாயை பெருக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உற்பத்திக்கான இந்தியா திட்டம் இன்றுடன் 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நாட்டின் முதலீடுகள் அதிகரித்து ஏற்றுமதியும் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அனைத்து துறைகளின் வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கான இந்தியா திட்டம் உத்வேகம் அளித்துள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் இந்தியாவை உலகின் நம்பிக்கைக்குரிய உற்பத்தி மையமாக உயர்த்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் குறிப்பிடத்தக்க அளவில் வலு சேர்த்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த சலுகைகள் 14 முக்கிய துறைகளுக்கு அளிக்கப்பட்டு 240,000 கோடி ரூபாய் முதலீடுகள் பெறப்பட்டதாகவும், இதன் காரணமாக 266,000 கோடி ரூபாய் அளவுக்கு உற்பத்தியும் விற்பனையும் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 15,20,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான ஏற்றுமதி அதிகரித்து 14,00,000-க்கும் அதிகமான வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகில் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு நாடும் சவால்களை சமாளிப்பதற்கான புதிய உத்திகளை கையாண்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தம்மை சந்தித்த சர்வதேச இன்ஸ்டெப் அமைப்பின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய அவர், ஒரு நாடு ஒரு குடும்பம் என்ற வசுதெய்வ குடும்பக தத்துவத்தில் இந்தியா நிலைத்திருப்பதாக கூறினார். உலக நாடுகளுடன் உள்ளார்ந்த வளர்ச்சிக்கு இந்தியா ஒத்துழைப்பு நல்கி வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். சிக்கிம் மாநிலம் யால்ஷிங் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் பல வீடுகள் சேதமடைந்தன. அரசு அலுவலகங்களும் நிலச்சரிவில் அடித்துச் செல்லப்பட்டன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதால் உயிர்ச்சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமது கவலையை வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங், மக்களின் பாதுகாப்பான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்குமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அந்தந்த பகுதிகளில் உள்ள அதிகாரிகள் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். கனமழை பெய்து வருவதை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு பிரேம்சிங் தமாங் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும்

0: போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆடவர் 50 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜோஸ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபய் சிங்கும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனாகத் சிங்கும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் கபடி பிரிவில் இந்தியா 48-24 என்ற புள்ளிக்கணக்கில் நேபாளத்தை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் கபடி பிரிவில் இந்தியா 66-28 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குத்துச்சண்டை ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா தியாச்சிட்டேல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் சத்யன் ஞானசேகரன் ஹர்மீத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 200 மீட்டர் பட்டர்ஃபிளை நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷும், 200 மீட்டர் பேக்ஸ்ட்ரோக் பிரிவில் ரிஷப் தாஸும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 8 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு விளையாடி வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தொலைநோக்கு சிந்தனையுடன் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். வன பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான திட்டப்பணியை மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று தொடங்கி வைத்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் இந்தியாவை உலகின் நம்பிக்கைக்குரிய தொழில் மையமாக உயர்த்தியுள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 12:50.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது. பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் என்ன சொல்லணும்.
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
4: உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 27/9/2026 அன்று மாலை 4 மணிக்கு மதகடி அரசலாற்றில் மாபெரும் படகு போட்டியும், தொடர்ந்து காரைக்கால் கடற்கரையில் மாலை 6 மணிக்கு திரைப்பட பின்னணி பாடகர் அந்தோனிதாஸ், சத்ய பிரகாஷ், ராஜகணபதி, சூப்பர் சிங்கர் தவசீலி, மீனாட்சி, திரைப்பட பின்னணி பாடகி ஹரிப்பிரியா ஆகியோர் பங்குபெற்ற மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை காரைக்கால். அனுமதி இலவசம், அனைவரும் வருக.
1: பண்பலையில் இணைந்த நேயர்கள் கேட்கவிருப்பது ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பாலின் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரத் பால்.

புன்னகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளிர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா?

0: வணக்கம் தம்பி.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: அப்துல் சயான்.
0: தம்பி என்ன படிக்கிறீங்க?
1: யுகேஜி.
0: யுகேஜி படிக்கிறீங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
1: ஹம்டி டம்டி ரைம் சொல்லறேன்.
0: ரைம் சொல்றீங்களா? சொல்லுங்க கேப்போம்.
1: ஹம்டி டம்டி சச் அ நேபர், ஹம்டி ஹம்டி ஹட் எ கிரே பால், ஆல் தி கிங் ஹார்ஸ், ஆல் தி கிங் ஸ்மெல்ஸ், குட் இன் தி போட், டம்டி டம்டி டு தி அகைன்.
0: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. தம்பி வளர்ந்து பெரியாளாகி என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: போலீஸ்.
0: அப்படிங்களா? நீங்க வளர்ந்து பெரியாளாகி ஒரு காவல் அதிகாரி ஆகிறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
2: ரொம்ப அழகா கியூட்டா மழலை மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசந்தளர்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கிய பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நிகழ்ச்சியை வழங்கியோர் பாரத் பால்.

12:55 தொண்டரடி என தொடங்கும் டி ஆர் நாராயண ஓதுவார் அவர்கள் பாடிய பன்னிசை பாடல் கேட்கலாம்.

0: நேர்கள் இனி கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்லே இன்றைய தேன்மழை நிகழ்ச்சி உடுமலை நாராயணகவி அவர்களின் பிறந்த நாளையொட்டிய சிறப்பு தேன்மழை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகிலும் சமூக விழிப்புணர்வு பாடல்களிலும் அழியாத முத்திரை பதித்த கவிஞர் உடுமலை நாராயணகவி அவர்களின் இனிய பாடல்களுடன் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உடுமலை நாராயணகவி தமிழ் இலக்கியத்திலும் திரைப்பட பாடல்களிலும் சமூக சீர்திருத்த கருத்துக்களிலும் அழியாத தடம் பதித்த கவிஞர். எளிய தமிழில் மக்களின் மனதை தொட்ட பாடல்கள் எழுதியதால் பகுத்தறிவு கவிராயர் என்று போற்றப்பட்டவர். உடுமலை நாராயணகவி அவர்களின் பக்தி பரவசமூட்டும் பாடல்களில் இதுவும் ஒன்று. ஆம் நேயர்களே, ஆதிபராசக்தி படத்திலிருந்து பாடல் வருகிறது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: கல்யாணம் என்றாலே மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை, அதிலும் பொம்மை கல்யாணம் என்றால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. இதை இந்த பாடலில் வர்ணிக்கிறார் நம் கவிஞர். பொம்மை கல்யாணம் என்ற படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல்.

0: இன்றைய தென்மழை நிகழ்ச்சியில் உடுமலை நாராயணகவி அவர்களின் பாடல்கள் இடம்பெறுகின்றன. அந்த வகையில் விவசாயி படத்திலிருந்து வருகிறது அடுத்த பாடல். நல்ல நிலத்தில் விதைக்கும் விதை என்றும் முளைக்காமல் போனதில்லை. அதுபோல் சிறுவயதிலேயே பள்ளி மாணவர்களுக்கு கல்வியை விதைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் நாராயணகவி.
1: நல்ல நிலமா பார்த்து பண்படுத்தி விதை விதைக்கிற மாதிரி நல்ல உள்ளங்களை தயார் பண்ணி அதில் அறிவை விதைக்கணும்.

பார் முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து பார் முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து ஓர் முறையில்

0: உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாட்கள் எத்தனையோ வருகின்றன போகின்றன, ஆனால் அவற்றுள் சில நாட்களே பொன்னாளாக அமைகிறது. அந்த நாள் மீண்டும் வராது என்று கூறியுள்ளார் நம் கவிஞர்.

நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். தேன்மழை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அணையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அவர்கள் மொழிந்ததெல்லாம் நமக்கு வேதம் என்று பெற்றோரை பெருமைப்படுத்தும் பாடல் இது.

ஜெயிக்கு மடா தம்பி, எந்த நாளும் எந்த நாளும் எந்த நாளும் மலையது.

கரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ரசனை என்பது அனைவருக்கும் உண்டு, அதிலும் காதலர்களின் ரசனை அற்புதமானது என்பதை இப்பாடலில் கூறியுள்ளார் உடுமலை நாராயண கவியர்கள். மஞ்சள் மகிமை படத்திற்காக வருகிறது இந்த பாடல்.

நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமது தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மணமகள் படத்தில் உடுமலை நாராயணகவி அவர்கள் எழுதிய இந்த பாடல் பெண்ணின் பெருமைகளை உணர்த்தும் பாடலாகவும், ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தும் பாடலாகவும் அமைந்துள்ளது.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக

0: பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில் வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: நேரம் ஒரு மணி 30 நிமிடம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேர்ல இன்றைய தென்மொழி நிகழ்ச்சி உடுமலை நாராயணகவி அவர்களின் பிறந்த நாளையொட்டிய சிறப்பு தென்மொழி நிகழ்ச்சியாக அமைந்துள்ளது. அந்த வரிசையில் அடுத்து வருகிறது மதுரை வீரன் பட பாடல். மதுரை வேந்தனின் சிறப்பை ஆடல் பாடல் மூலம் விவரிக்கும் பாடலாக அமைந்துள்ளது இந்த பாடல்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: அடுத்து வருகிறது அபலை அஞ்சுகம் படப்பாடல். வெனிலா குடைபிடித்தால் மழை வரும் என்பார்கள், ஆனால் இவர்களுக்கோ காதல் மழை பொழிகிறது.

தேன்மழை நிகழ்ச்சி நிறைவாக கற்புக்கரிசி படத்திலிருந்து பாடல் வருகிறது. காயம் என்பது மெய், அதை நோய் நொடியின்றி கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்க வேண்டும் என்பதை இப்பாடலில் மிக சிறப்பாக கூறியுள்ளார் நம் உடுமலை நாராயணகவி அவர்கள்.

0: கண்ணப்புத்து கண்டாமாலை மஞ்சக்கா மாலைகளுக்கெல்லாம் மருந்துண்டு.
1: காசு மாலை போடாமே கழுத்து சுளுக்குதுன்னு கண்ணீர் விடும் பொண்ணுக்கு மருந்துண்டா?
0: இல்ல
1: இருக்கு.
0: அப்ப சொல்லு.
1: மூசத்தங்கத்தை கம்பி நீட்டி சூடுகாட்டி முதுகிலே ரெண்டு வாங்கினா குணம் கிடைக்கும்.
0: ஜீவ சிந்தாமணி மருந்து,
1: சித்த வைத்திய மருந்து,
0: மருந்தோ மருந்து.
2: நேயர்களே, எளிய சொற்களில் பெரிய சிந்தனைகளை விதைத்த மக்கள் கவிஞர் உடுமலை நாராயண கவி அவர்களின் பாடல்கள் இன்று வரை நம் சமூகத்திற்கு ஒளிவிளக்காக இருக்கின்றன. இந்த இசை பயணத்தில் இணைந்ததற்கு நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் நாட்டின் உற்பத்தி முதலீடுகள்

0: ஏற்றுமதிகள் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மருத்துவ நிறுவனங்கள் சேவையை மேம்படுத்தி நோயாளிகளின் தேவைகளுக்கு ஏற்ப செயலாற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் வலியுறுத்தினார். மதுராந்தகம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலையொட்டி தாவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் அதற்குட்பட்ட பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் தாவேக அரசில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியாவிற்கு 3 பதக்கங்கள் உறுதியாகியுள்ளன. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் நம் நாட்டின் உற்பத்தி அதிகரித்து முதலீடுகள் உயர்ந்து ஏற்றுமதிகள் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் 12வது ஆண்டையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த திட்டத்தால் அனைத்து துறைகளிலும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டதாக எடுத்துரைத்தார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் கட்டமைப்பை முன்னெடுத்துச் சென்று வர்த்தகத்தை மேம்படுத்தி புதிய சிந்தனைகள் மற்றும் படைப்பாற்றல் திறனுடன் நாட்டின் வளர்ச்சியையும் வளத்தையும் உறுதி செய்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் நடைபெறும் இளம் யாத்ரீகர்கள் இடையே காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர், இந்த பயணத்தில் இளையோர் பல்வேறு சேவைகளின் அடிப்படையில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் கிராமங்கள் வளர்ச்சி பெற்று மகளிரிடையே சுயசார்பு தன்மை அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இணைப்பு சங்கிலிகளை கொண்ட இவ்வுலகில் சவால்களை ஒருங்கிணைந்து எதிர்கொள்வதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் சர்வதேச ஒருங்கிணைப்பு சார்ந்த நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர், ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற இந்தியாவின் கொள்கை உலக நாடுகள் நலத்துடன் இருப்பதை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். G20 தலைமைத்துவத்தின் போது இக்கொள்கையின் மூலம் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த நிகழ்வுகளை நோக்கி இந்தியாவின் அணுகுமுறை அமைந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஒத்த நாடுகள் இடையே ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பு என்பதை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் இந்நிகழ்வு நடைபெறுகிறது. வனங்களை பாதுகாக்கும் முன்களப் பணியாளர்களின் திறனை மேம்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். புதுடில்லியில் வன மேலாண்மை திறன் மேம்பாட்டு திட்டத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர், வனம் சார்ந்த பாதுகாப்பில் தொழில்நுட்பங்கள் மற்றும் கள நிலையிலான திறன்கள் மேம்படுவது மிகவும் அவசியம் என்றார். இத்திட்டத்தின் கீழ் ஆராய்ச்சி, தொழில்நுட்ப மேம்பாடு, காடுகளில் முன்னோடி திட்டங்கள் போன்றவை மேற்கொள்ளப்பட்டு வனங்களின் வளம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றார். மரபு சார்ந்த திறன்களையும் அறிவியல் தொழில்நுட்பத்தையும் நவீன தொழில்நுட்பங்களையும் இணைத்து வன பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். மருத்துவ நிறுவனங்கள் தொடர் சேவையை மேம்படுத்தி நோயாளிகளின் தேவைக்கு ஏற்ப செயலாற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுடில்லியில் எய்ம்ஸ் மருத்துவ கல்வி நிறுவனத்தின் 71வது ஆண்டு தினத்தையொட்டி இன்று உரையாற்றிய அவர், லட்சக்கணக்கான மக்களின் நம்பகத்தன்மையை இம்மருத்துவ நிறுவனம் பெற்றிருப்பதால் அனைவரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்றார். அனைவருக்கும் தரமான குறைந்த செலவிலான மருத்துவம் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு உலகளாவிய மருத்துவ காப்பீட்டு பாதைக்குள் நுழைவதில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப சேவைகளை வலுப்படுத்தி தொடர் ஆராய்ச்சிகளால் சுகாதார சீர்கேடுகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற அவரது தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெற்றது. இரண்டாயிரத்தி 2016 ஆண்டு தொடங்கப்பட்ட பிரதமரின் சமையல் எரிவாயு திட்டத்தின் மூலம் கடந்த மே மாதம் வரை நாட்டில் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த 10,50,00,000 பெண்கள் பயன்பெறும் வகையில் எரிவாயு சிலிண்டர் விநியோகிக்கப்பட்டுள்ளது. 2021 ஆண்டு இந்த திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை தொடங்கி வைத்த பிரதமர் இந்த திட்டத்தின் மாபெரும் வெற்றி குறித்து பெருமிதம் தெரிவித்தார்.
2: கிராமப்புற பெண்கள் சமையல் 8 crore गरीब दलित वंचित पिछड़े आदिवासी परिवारों की बहनों को मुफ्त गैस कनेक्शन दिया गया.
1: கிராமப்புற பெண்கள் சமையலுக்கு விறகுகளையும் சாண எரிபொருட்களையுமே சார்ந்திருந்த நிலையில் அவர்கள் இலகுவாக சமையல் செய்யும் நோக்கத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சென்ற நிதியாண்டில் 49 crore அதிகமான சிலிண்டர் பயனாளிகளுக்கு விநியோகிக்கப்பட்டது. இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வந்ததை அடுத்து இல்லங்கள் காற்று மாசுவிலிருந்து பாதுகாக்கப்படுவதுடன் சமையல் நேரமும் பெருமளவில் குறைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர்.
3: உஜ்வாலா திட்டத்தின் கீழே நாங்கள் கேஸ் வாங்கி பயன்படுத்துவதனால்

0: பொருளாதார ரீதியாக அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. நாங்க இதுக்கு முன்னாடி விறகு எல்லாம் வச்சுதான் சமைச்சிட்டு இருப்போம். பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி.
1: நான் பிரதமர் மோடியோட உஜ்வாலா திட்டத்துல பயனாளியா இருக்கேன். பதிவு பண்ண அடுத்த நாளே எங்களுக்கு சிலிண்டர் விநியோகம் பண்ணிடுறாங்க. இதுக்குண்டான மானிய தொகை 351 ரூபாய் எங்க வங்கி கணக்குல 2 இல்ல 3 நாட்கள்ல வரவு வச்சுறாங்க. இந்த திட்டத்தினால எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு.
2: பிரதமரின் சமையல் எரிவாயு திட்டத்தால் கல்வி மற்றும் வருவாய் ஈட்டும் பிற பணிகளில் மகளிர் கவனம் செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதால் மகளிரின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
4: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
3: மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. தாவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேலுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி நாளையும், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரும் 3ஆம் தேதியும் தத்தம் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகின்றனர். இதனிடையே தாராபுரம் தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணிகள் இன்று நடைபெற்று வருகின்றன. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக அலை வீசுவதை திரு ராகுல்காந்தி உணரவில்லை என்றும் கூறியுள்ளார். சண்டிகரில் மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் பேசுகையில், திரு ராகுல்காந்தி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த முயல்வதாக குறை கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வண்டலூர் அருகே பள்ளியில் பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர், அனைத்து பள்ளி வளாகங்களிலும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு நல்லசிவன் இன்று தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் சிறப்பு சேவைத்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் இளநிலை உதவியாளர் காலி பணியிடங்களுக்கு தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் ராணுவ ஆள்சேர்ப்பு முகாம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருச்சி பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கொலு பொம்மைகள் கண்காட்சியில் பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் தயாரித்த பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து இதன் மேலாளர் திருமதி காயத்ரி தெரிவிக்கையில்,
5: நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை பூம்புகார் விற்பனை நிலையம் சிங்காரத்தோப்பு திருச்சியில் நடத்தி வருகின்றோம். இக்கண்காட்சியில் பலவித கொலு பொம்மைகள், புராண கதாபாத்திர பொம்மைகள், விலங்குகள் மற்றும் பறவைகள் வடிவ பொம்மைகள், சிவன் பார்வதி, ராதா கிருஷ்ணா, விநாயகர், முருகன் போன்ற தனி பொம்மைகள், கிராம வாழ்க்கை பொம்மைகள், விவசாய வாழ்க்கையை பிரதிபலிக்கும் பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. இக்கண்காட்சியில் இடம்பெறும் அனைத்து கொலு பொம்மைகளுக்கும் சிறப்பு சலுகையாக 10% தள்ளுபடி வழங்கப்படுகிறது.
3: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உக்கரம் கிராமத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பண்டைய மனிதர்களின் ஈமக்காடு கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக தொல்லியல் மற்றும் கல்வெட்டு பயிற்றுநர் ஃபௌசியா இக்பால் கூறுகிறார்.
6: என்னுடைய பேர் ஃபௌசியா இக்பால். தொல் மாந்தர்கள் இங்க வாழ்ந்து இருக்கிறாங்க. அவங்கள இறந்தவங்களை அடக்கம் பண்ண 10க்கும் மேற்பட்ட கல் பதுக்கைகள் இங்க கிடைச்சிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடம்பூர் அப்படிங்கிற மலைப்பகுதியிலயும், தாளவாடி போற வழியிலயும், நெங்கமரகடா மலைப்பகுதிகளிலயும் நமக்கு இந்த மாதிரி தொல் மாந்தர்கள் வாழ்ந்த நீமச்சின்னங்கள் நிறையவே கிடைக்க வருது. ஈரோடு மாவட்டத்துல கொடுமணல் அப்படிங்கிற பகுதியில சங்ககாலத்துக்கும் உட்பட்ட ரொம்ப பெரிய ஒரு ஈமக்காடு நமக்கு கிடைச்சிருக்கு.
3: ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் பிரிவில் இந்திய வீரர்கள் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் ஆகியோர் கலப்பு இரட்டையர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதியில் பிலிப்பைன்ஸ் இணையை 11-3, 11-5 என்ற செட்களில் தோற்கடித்து அரையிறுதிக்குள் நுழைந்தனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனகத் சிங் தன்வியையும், ஆடவர் பிரிவில் அபய் ஜப்பானின் ரியோனாவையும் தோற்கடித்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் நாட்டின் உற்பத்தி, முதலீடுகள், ஏற்றுமதிகள் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மருத்துவ நிறுவனங்கள் சேவையை மேம்படுத்தி நோயாளிகளின் தேவைகளுக்கு ஏற்ப

0: செயலாற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் வலியுறுத்தினார். மதுராந்தகம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலையொட்டி தாவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் அதற்குட்பட்ட பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் தாவேக அரசில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியாவிற்கு 3 பதக்கங்கள் உறுதியாகி உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 1:55. மெல்லிசை கேட்கலாம்.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். கணைய புற்றுநோய் பற்றிய அறிகுறிகள் பற்றி நான் பேசுகிறேன். 1 அறிகுறி, ஒரு 55 வயது நபருக்கு திடீர்னு சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா அவங்களுக்கு கணைய புற்றுநோய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சர்க்கரை வியாதி வர ஆரிஜினே அந்த கணையத்தில் இருக்கிற செல்ஸ் பாதிக்கப்படுறதுனால வர்றது சர்க்கரை வியாதி. ஸோ 55 வயதுக்கு மேலே சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா நம்ம அலர்ட் ஆகிடணும். 2வது, எடை குறைவு. எடை குறைவை வந்துட்டு பேஷண்டால எப்பவுமே கணிக்கவே முடியாது. உங்க நண்பர்களால இல்ல தூரத்து சொந்தங்களால தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த வெயிட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தொலைவு வேணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு உங்க நண்பரை பாக்குறீங்க ஜனவரி மாசத்துல, திடீர்னு ஏப்ரல் மாசத்துல திருப்பி அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு வருது. அவர் பார்த்து சொல்றாரு, என்னடா நீ இவ்வளோ வயதுக்கு ரொம்ப இழைச்சு போயிட்ட அப்படின்னு. கூட இருக்கிறவங்களுக்கு அந்த டெய்லி பாக்குறதுனால அவங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் தெரியாது. பட் தொலைவு நம்ம காமிக்கும் போது அவங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு என்னடா திடீர்னு எடை குறைஞ்சிச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா, அது ஒன்றும் இல்லைப்பா நான் அப்படி தான் இப்போ இருக்கேன்னு சொல்லிடுறதுக்கு பதிலாக தயவு செய்து போய் ஒரு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஏன்னா எடை குறைவு வந்துட்டு கணைய புற்றுநோய்க்கான ஒரு முக்கியமான அறிகுறி. 3வது, மஞ்சள் காமாலை. சர்க்கரை டிஸ்டர்பன்ஸ் வந்ததுக்கப்புறம் எடை குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு மஞ்சள் காமாலை வரும். ஸோ இது ஒரு லேட் ப்ரெசன்டேஷன்னு சொல்லுவோம். மஞ்சள் காமாலை வந்தாலாவது உடனே நம்ம டாக்டர் கிட்ட போகணும். ஏன்னா மஞ்சள் காமாலை வந்துச்சுனாலே கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்பயும் குணப்படுத்திடலாம், பட் உங்களுக்கு நாள் கணக்கு தான் டைம் இருக்குது. சர்க்கரை வியாதி வரும்போது நமக்கு மாதக்கணக்கில் டைம் இருக்குது கண்டுபிடிக்க. எடை குறைந்தால் ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் மஞ்சள் காமாலை வந்துச்சுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் விதின் 10 நாள் கூட நம்ம ஆரம்பிச்சிடணும். ஸோ நம்ம அவசரமாக செயல்படணுன்ற ஒரு சந்தர்ப்பம் நமக்கு அவசரமாக செயல்படுறதுக்கான சூழ்நிலையும் நமக்கு வரும். ஸோ இந்த 3 அறிகுறிகள் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். சர்க்கரை வியாதி, எடை குறைவு, மஞ்சள் காமாலை, இது வந்துச்சுனாலே நம்ம கண்டிப்பாக கணையத்தில் ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். இதை விட அட்வான்ஸ்டாக போச்சுன்னா முதுகு வலி வந்துட்டு படுக்கவே முடியாது. அதாவது நம்ம தூங்குற நீங்கள் மாத்திரை போட்டாலும் அந்த ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கிதே ஒழிய அது உடனே உங்களுக்கு பயங்கரமான வலி இருக்கும். அது ரொம்ப அட்வான்ஸ்டான ஸ்டேஜ். நடு முதுகு பயங்கரமாக வலிக்கும். ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிடுச்சுன்னா கல்லீரலுக்கெல்லாம் பரவிச்சுன்னா தென் வயிறு வீங்க ஆரம்பிச்சிரும், கண்ணெல்லாம் உள்ள சொருக ஆரம்பிச்சிரும், உடம்பு ரொம்ப ஒல்லியாகி மெல்லிசா போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம ஆளாகக்கூடாது. புற்றுநோயை பற்றி இன்னும் இத்தனை விஷயம் சொல்லியிருக்கோம். கணைய புற்றுநோயை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களை அணுகலாம். நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க. 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வின்னா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: இன்றைக்கி நம்ம உழவை போற்றுவோம் நிகழ்ச்சிக்காக மதிப்பு கூட்டப்பட்ட மீன் உணவுகள், புதிய தலைமுறைக்கான தொழில் வாய்ப்புகள், தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் வி அலமேலு அவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய நேரலை நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கோம். நேர்களை நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய கேள்விகளுக்கு வந்து ஆலோசனை விளக்கம் பெறலாம். மீன், அதாவது மதிப்பூட்டப்பட்ட மீன் உணவுகள், இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை வந்து மேடம் கிட்ட கேட்கலாம். நிகழ்ச்சிக்காக அழைக்கலாம் 0436 8 இணைப்பு எண்ணுடன், 2311 2 9 9 4 8 0 2 9 9 5 8 0 அலைபேசி எண் 9 5 6 6 4 2 7 2 3 1. மேம், நிலையத்திற்கு வருகை தந்ததற்கு நேயர்களின் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: இப்போ இன்றைக்கு வந்து மதிப்பு கூட்டப்பட்ட மீன் உணவுகள், இதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ அந்த மதிப்பு கூட்டப்பட்ட மீன் உணவுகள்னால் இதில் எதது உள்ளடக்கமாக வரும் மேம்?
1: மேம், ஃபஸ்ட்டு மதிப்பு கூட்டப்பட்ட மீன் அப்படின்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மதிப்பு கூட்டப்பட்ட மீன் அப்படிங்கிறது இப்போ நார்மலாக நம்ம மார்க்கெட்லேயோ கடைகளில் வாங்குகிற மீனோட சுவை, தரம், அதோட சேமிப்பு காலம், அதனோட ஊட்டச்சத்து மற்றும் சந்தை மதிப்பு ஆகியவற்றை அதிகரிக்கும் வகையில் மீனை பதப்படுத்தி தயாரிக்கும் பொருட்களை வந்து நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட மீன் பொருள்னு சொல்கிறோம். உதாரணமாக மேம், மீன் கட்லெட், மீன் ஃபிங்கர், மீன் நக்கெட்ஸ், மீன் உருண்டை, மீன் பேட்டிஸ், மீன் பர்கர், மீன் பீஸா, மீன் ஊறுகாய், இது எல்லாமே வந்து மதிப்பு கூட்டப்பட்ட மீன் உணவு பொருட்களில் வரும் மேம். இது மட்டும் இல்லாமல் நான் என்ன நேயர்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ நம்ம டெய்லி தினசரி வாழ்க்கையில நம்ம பிள்ளைங்க எல்லாரும் சாப்பிட்றோம் இல்லையா, காய்கறி சார்ந்த உணவு பொருட்களோ லைக் வெஜிடபிள் கட்லெட், சிக்கன் கட்லெட், சிக்கன் பர்கர், பீஸா, இது எல்லாமே நம்ம கடல் உணவு, நன்னீர் மீன்கள் எல்லாத்துலேருந்து தயாரித்து சாப்பிட்லாம் மேம்.
0: சரி மேம், இப்போ இது வந்து இப்போ எல்லாத்துலேருந்து இந்த மீன், அதாவது நம்ம சிக்கன் வச்சு ஒரு கோழியை வச்சு என்னென்ன செய்கிறோம் அப்படின்ற பொறுத்து மீன்லேயும் இது எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அதனுடைய அந்த சுவை, தரம், சேமிப்பு, இப்போ நம்ம அதை பதப்படுத்தணும், சில பொருள் தயாரிக்கிறப்ப அதுக்கான ப்ராசஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை தயார் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் மேம்?
1: மேம், மதிப்பு கூட்டப்பட்ட பொருள், மீன் உணவு பொருள் அப்படிங்கிறதுக்கு முதல்ல வந்து நீங்கள், நம்ம இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு நான் இதில் வந்து ஒரு தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து எடுத்த உடனே நம்ம நிறைய முதலீடு பண்ணி நம்ம தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்ற இது இல்லாமல் இதில் நீங்கள் குறைந்த முதலீட்டிலேயே தொழில் தொடங்கலாம் மேம். நம்ம வீட்லேயே இருந்து கூட பண்ணலாம். என்ன வேணும்னா அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு சமைக்கிற பகுதி வேணும் மேம், கிச்சன் வேணும், சமையலறை வேணும். அதுக்கு நீங்கள் எப்போதுமே ஒரு உணவுப் பொருளை நம்ம தயாரித்து மக்கள் உண்ணுவதற்கு நம்ம விற்பனை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மீன் உணவு உணவு தர கட்டுப்பாட்டு நிறுவனம் FSSA சொல்லுவாங்க மேம்.
0: ஆமாம்,
1: ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்களோட சர்டிஃபிகேஷன் மிகவும் முக்கியம் மேம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்டேருந்து நம்ம மீன் உணவு தயாரிக்க போகிறோம், அதை வச்சு ஒரு தொழில் பண்ண போகிறோம்னா அவங்கக்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அதை வச்சு நீங்கள் முதல்ல குறைந்த முதலீட்டில் நீங்கள் இப்போ உதாரணமாக மீன் கட்லெட்டோ இல்லை மீன் பீஸாவோ, மீன் பர்கரோ, மீன் ரோலோ, இதை நீங்கள் வந்து மீன்னா இதில் வந்து இறால், அதாவது மசல், இந்த மட்டின்னு சொல்லுவாங்க மேம், அது எல்லாமே கடல் மீன், கடல்லேருந்து பிடிக்கப்படுற அந்த உண்ண தகுந்த கூடிய எல்லாவற்றிலேருந்து, நண்டுலேருந்து தயாரிக்கலாம். இதில் இருந்தெல்லாம் நீங்கள் தயாரிக்கிறதுக்கு வீட்லேயே நீங்கள் நாங்கள் பயிற்சி தரோம், நீங்கள் அந்த பயிற்சியில் பங்கேற்று எங்ககிட்ட நீங்கள் சான்றிதழ் வாங்கிக்கலாம். அதை வச்சு நீங்கள் FSSA அந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் குறைந்த முதலீட்டில் பொருட்கள், அந்த மீன் உணவு பொருட்கள், அது கட்லெட்டோ இல்லை பர்கரோ இல்லை ரோலோ தயாரித்து உங்கள் ஊர்லேயே இருக்கிற கடைகளில் கொடுத்து நீங்கள் அதோடய விற்பனை எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் மேம். பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் மேம்.
0: சரி மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம சிறிய அளவில் அதை செஞ்சு அதுக்கப்புறம் அது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டால் நம்ம பெரிய அளவில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நான் வந்து இந்த பொருள் தயாரிக்கணும், இப்போ மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் தயாரிக்கணும், இப்போ ஒரு கட்லெட் செய்கிறேன் அப்படின்னா இதற்கான பயிற்சி வந்து நம்ம எங்கெங்கே பெறலாம், அதே போல்

0: வந்து இந்த பயிற்சி காலம் எவ்வளவு நாள் இருக்கும்
1: மேம்? இப்போ பயிற்சி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் அப்படின்னு நம்மளோட பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் இருக்கு மேம். அங்கே தான் அதோட தலைமையிடம். அதுக்கு கீழே நிறைய உறுப்பு கல்லூரிகள்லாம் இருக்கு மேம். இப்போ உதாரணமாக தூத்துக்குடியில் ஒரு மீன்வள கல்லூரி இருக்கு, சென்னை பொன்னேரியில ஒரு, திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இருக்கு. நம்ம தலைஞாயிறு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற தலைஞாயிறுல டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அப்படிங்கிற ஒரு உறுப்பு கல்லூரி இருக்கு மேம். அங்க வந்து நாங் மீன்பதன தொழில்நுட்ப துறையில இந்த மாதிரி மீன் மதிப்பு கூட்டப்பட்ட மீன் உணவுப் பொருட்கள்ல நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தியும் என்னெல்லாம் பண்ணலாம், அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை பயன்படுத்தியும் என்ன மதிப்பு கூட்டலாம், எப்படி அந்த மீன்களுக்கு அப்படிங்கிறத பற்றியும் நாங்கள் பயிற்சி தரோம் மேம். இந்த பயிற்சிங்கிறது ஒரு நாள் பயிற்சியாக இருக்கலாம், மூன்று நாள் பயிற்சி தரும், ஐந்து நாள் பயிற்சி தரும், 15 நாள், அப்புறம் 1 மந்த் மேம், 30 நாள் பயிற்சி. நீங்கள் ஒரு நல்ல தொழில் முனைவராக நான் ஆகிறதுக்கு விருப்பப்படுறேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு எல்லா விவரங்களும் உடைய நான் அந்த பயிற்சியில் நான் எனக்கு தொழில் முனைவராக ஆகிறதுக்கான எல்லா விவரங்களும் எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்னா நீங்கள் 15 நாள் பயிற்சி எடுத்துக்கலாம் மேம். குறைஞ்சபட்சம் இதை நான் உங்களுக்காக சொல்கிறேன்.
0: சரிங்க மேம். இப்போ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கல்லூரி, உறுப்பு கல்லூரி, இந்த இடத்துலலாம் வந்து பயிற்சி எடுத்துக்கலாம்.
1: எஸ் மேம்.
0: சரி மேம். இப்போ நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன், வீட்லேயும் வந்து நான் முயற்சி பண்ணி ஒரு சக்ஸஸாக வந்து நல்லா அமைஞ்சிட்டு அப்படின்னா, நான் இப்போ அடுத்த கட்டமாக வந்து நான் அதை கொஞ்சம் ப்ரீஃபாக பெரிய அளவில் வந்து விரிவுபடுத்த தான் பார்ப்பேன், ஒரு தொழிலாக தொடங்குறதுக்கு. அப்போ அதுக்கு வந்து அரசுக்கிட்டேருந்தோ இல்லை வங்கிக்கிட்டேருந்தோ நான் கடன் உதவி பெற முடியுமா, மானியம் கிடைக்குதா மேம்?
1: மேம், கண்டிப்பாக நீங்கள் நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது அந்த புத்தொழில் அதை வந்து ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க. அப்போது இப்போ நீங்கள் வந்து இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு, நான் வந்து குறைந்த முதலீட்டில் நான் வந்து ஒரு ட்ரையல் பார்த்துட்டேன், எனக்கு அடுத்த லெவல் போகணும் தொழில் முனைவரம் ஆகிறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி முன்னாடியே இந்த எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க, அடுத்து நீங்கள் டிஐசி டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர், நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் இருக்கு, ஒவ்வொரு மாவட்டத்தோட தலைமையிடத்தில் அது வந்து அது இருக்கும், ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம PMMSY பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத்த யோஜனா, அப்புறம் PMMKSY பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி சா யோஜனா அப்படின்னு ரெண்டு ஸ்கீம் இருக்கு மேம். இதில் வந்து கவர்மெண்ட் நிறைய முக்கியமாக இந்த மாதிரி உணவை வந்து பர்டிகுலராக மீன் உணவுக்கு மதிப்பு கூட்டுதல், கோல்டு செயின் அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே அவங்க வந்து நிதி உதவி அளிக்கிறாங்க மேம். இது மட்டும் இல்லாமல் பேங்க் வங்கிகள், தேசியமயமாக்கப்பட்ட எல்லா வங்கிகளும் அவங்க இந்த மானியத்தோட கூடிய கடன் உதவியும் கொடுக்குறாங்க மேம். எல்லாமே அதுவும் அதில் வந்து பெண்கள் நம்ம வந்து முன்னெடுத்து போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அதிக அளவில் அந்த மானியம் வந்து இருக்கும் மேம்.
0: சரி மேம். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி நான் தொழில் தொடங்குறேன்னா எனக்கு வந்து மானியமும் கிடைக்குது, வங்கி மூலியமாக வந்து கடனும் கிடைக்குது, இணைந்தே கிடைக்குது.
1: எஸ் மேம்.
0: சரி மேம். இப்போ வந்து இல்லத்தரசிகள் இல்லை வீட்டில் இருக்காங்க, அவங்க வீட்டில் இருந்தே எந்த மாதிரியான மதிப்பு கூட்டல் பொருளை வந்து நம்ம தயாரிக்கலாம்?
1: இது ஒரு நல்ல ஒரு கேள்வி மேம். ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் நம்ம எல்லோரும் வந்து ஏர்ன் பண்ணணும், நம்ம எல்லாருமே வந்து இன்கம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். யாருமே இப்போ சும்மா இருக்கணும் வீட்டில் அப்படின்னு யாருமே நினைக்கிறதில்ல. ஹோம் மேக்கர் அப்படிங்கிறது, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், அதெல்லாம் அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் எல்லாருமே தேடிட்டு இருக்கோம். அப்போ பண்ணும்போது நீங்கள் சின்ன ஒரு குறைந்த முதலீட்டில் நீங்கள் உங்கள் ஊர்லேயே, இப்போ உங்கள் ஊர்லேயே இருக்கிற ஒரு நல்ல மூவ் ஆகிற பேக்கரியோ, நிறைய பேர் வந்து சாப்பிட்ற இடம், ஸ்கூல் பிள்ளைங்க இல்லை கூட்டம் எங்கே இருக்குது அங்கே அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த கடைகளில் வீட்டிலேருந்தே மீன் கட்லெட், மீன் ரோல், பர்கர், பீஸா, நக்கட்ஸ் இது எல்லாமே நீங்கள் தயாரித்து அந்த பேக்கரிங்களில் கொடுக்கலாம் மேம். கொடுத்து நீங்கள் எப்படி நுகர்வோர் எப்படி வாங்கி சாப்பிட்றாங்க, அதுக்கு எப்படி வரவேற்பு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வெஜிடபிள் கட்லெட், வெஜிடபிள் ரோல், வெஜிடபிள் பர்கர் இதெல்லாம் இருக்குது மேம். அதே மாதிரி சிக்கன் இருக்குது,
0: சிக்கன்
1: நிறைய பேர் சிக்கன் வந்து இப்போ நிறைய ஃபுட் பாய்சனிங்லாம் நிறைய, இதை வந்து ஒரு டிமோட்டிவேட் அதை மாதிரி சொல்லலை, பட்
0: நம்ம
1: நம்ம ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கணும்னா நம்ம இந்த மாதிரி மீன் உணவுல இது கொடுக்கலாம் மேம். இதை வந்து வீட்டில் இருக்கிறவங்க

0: நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த பெண்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து முயற்சி பண்ணலாம் மேம்.
1: சரிம்மா, இப்போ நீங்கள் வந்து சொன்னதில் வந்து இந்த பிரதான் மந்திரி மத்திய சம்படா யோஜனா திட்டம் இருக்குல்ல மேம்,
0: ஆமாம்,
1: இது வந்து இந்த மீன் தொழில் முனைவோருக்கு அந்த திட்டத்தின் கீழே என்னென்ன வாய்ப்புகளை வந்து வழங்குறாங்க மேம்?
0: இப்போ இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத்த யோஜனா மேம், இதுக்கு வந்து அடுத்தபடியாக இது வந்து ஒரு 5 வருஷம் அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக இந்த பிஎம்எம் கேஎஸ்ஒய் அப்படிங்கிற ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க மேம். இந்த பிஎம்எம்எஸ்ஒயில் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத்த யோஜனாவில் போஸ்ட் இப்போ மீனை பிடிக்கிறோம், பிடிச்சதுக்கப்புறம் அதை எப்படி அதோட தரத்தையும் அதோட பாதுகாப்பு தன்மையையும் உறுதிப்படுத்துறது, அதுக்கு வந்து நல்ல இடத்துல ஸ்டோர் பண்ணணும், அந்த மாதிரியான ஸ்டோரேஜ் பிளேஸை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண லோன் தராங்க மேம். வங்கி அந்த பிஎம்எம்எஸ் வயில நிதி உதவி பண்ணுறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு,
1: அந்த உள்கட்டமைப்பு.
0: ஆமாம் மேம், அந்த உள்கட்டமைப்புக்கும் அவங்க அதிலிருந்து நிதி உதவி பண்ணுறாங்க. ப்ராசஸிங் இப்போ நம்ம நாகப்பட்டினத்தில் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம வந்து மீன் வளம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. அப்போது அந்த மீன் வளத்தை நம்ம நல்லா பயன்படுத்துறதுக்கு அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு அதை ப்ராசஸ் பண்ணணும், அப்போ தான் அதோட அந்த சேமிப்பு காலம் அதிகமாகும். அப்போது அதுக்கான ப்ராசஸிங்கான நிறைய அந்த டெக்னாலஜிஸ் அட்வான்ஸ்டு மெத்தடாலஜிஸ் டெக்னாலஜி அந்த மெஷினரிஸ் அது எல்லாத்துக்குமே நிதி உதவி வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கக்கூடிய வேல்யூ அடிஷன் மீன் அந்த மதிப்பு கூட்டப்பட்ட அந்த ஒரு ஒரு
1: செயலுக்கும்
0: வந்து நிதி உதவி பண்ணுறாங்க மேம். இது நம்ம பேசுகிற எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மேம். ஸோ மார்க்கெட்டிங்கும் நான் இது வந்து ஒரு ஒரு டிகேட் ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரியில் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம பெண்கள் வீட்டில் இருந்தபடியே சோஷியல் மீடியா எல்லார் கையிலையுமே இருக்குது மேம், ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டா அதை அதை வச்சு இவங்களோட ப்ராடக்ட்ஸை ஈவன் ஆன்லைனில் கூட சேல்ஸ் பண்ணலாம் மேம்.
1: சரி மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ பெண்களுக்கு செய்கிறது அதே போல் அந்த ப்ராசஸ் முதற்கொண்டு உட்கட்டமைப்பு மார்க்கெட்டிங் வரைக்கும் எல்லாமே வந்து நமக்கு உதவி பண்ணுறாங்க மானியத்தோட அப்படின்னு சொல்கிறீங்க.
0: ஆமாம்,
1: இப்போ அடுத்ததான் வந்து இந்த இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் பெண்களுக்கு நம்ம சொன்னோம், அதே போல் அந்த பெண்கள் இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் இந்த மதிப்பு கூட்டலில் நம்ம என்னென்ன செய்யலாம், எப்படி நம்ம அவங்கள வந்து ஈடுபடுத்தலாம்
0: மேம்? இளைஞர்கள் குறிப்பாக சொல்லணும்னா மேம், ஒரு 2 வருஷமாக நாங்கள் நிறைய இளைஞர்கள்ட்டே இருந்து தான் இந்த மாதிரி நாங்கள் ஒரு தொழில் முனைவோரம் ஆகணும், அதுக்கு எங்களுக்கு என்ன அது பர்டிகுலராக இந்த வேல்யூ அடிஷன் ஆஃப் ஃபிஷ் மதிப்பு கூட்டப்பட்ட மீன் பொருட்களை தயாரித்து நாங்கள் தொழில் முனைவோரம் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வராங்க. இதில் என்னென்னா இளைஞர்கள் நம்ம இப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து குறைந்த முதலீட்டில் பண்ணலான்னு சொன்னோம், அதே தான் இளைஞர்கள் என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் அவங்க இருக்கிற ஏரியாவில் எந்த மாதிரியான கன்சியூமர்ஸ் நுகர்வோர் இருக்காங்க, அவங்க எந்த மாதிரியான பொருட்களை அந்த மீன் உணவு பொருளை நம்ம கொடுக்குறோன்னா அவங்க எந்த மாதிரியான பொருட்கள் நிறைய மீன்ஸ் அங்கே ஒரு ப்ரிஃபரன்ஸ் அதிகம் இருக்குது, எந்த மாதிரி அவங்களோட கன்சியூமர் பையிங் கெப்பாசிட்டி அவங்க இப்போ ஒரு எங்கே அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணணும் மேம். இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜியனில் இந்த ஃபிஷ் அதிகமாக கிடைக்கிது கம்மி விலையிலனா அந்த கம்மி விலையில் கிடைக்கிற அதிகமாக கிடைக்கிற அந்த ஃபிஷ்ஷை வாங்கி அவங்க மதிப்பு கூட்டப்பட்ட உணவு பொருளை பண்ணாங்கன்னா நல்ல சக்சஸ்ஃபுல்லா வரலாம் மேம்.
1: கம்மியா இருக்கிற வாங்கி டிமாண்ட் இருக்கிற இடத்துல நம்ம கரெக்ட்டா சப்ளை பண்ணலாம்.
0: எப்போதுமே இந்த மதிப்பு கூட்டப்படுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்னன்னா 100 ரூபாய்க்கு ஒரு கிலோ மீன் வாங்குறோம்னா அதை வந்து நம்ம குறைந்தபட்சம் 500 ரூபாய்க்கு விற்பனை பண்ணணும் மேம், மதிப்பு கூட்டப்பட்டு, அதுதான் அதோட நோக்கம்.
1: இப்போ மீனாக இருக்கட்டும் இறாலாக இருக்கட்டும் இதனுடைய அந்த வளர்ப்பில் உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக செயல்படுது, அது எதனால மேம்?
0: மேம் இப்போ எந்த உணவு பொருளாக இருந்தும் சரி மீன் அந்த பாதுகாப்பு உணவு பாதுகாப்புங்கிறது இன்னைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல இப்போ இந்த காலநிலை மாற்றம் இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட உணவை சாப்பிட்டு இவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி டிசீஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, லைக் வயிறுக்கு ஒத்துக்கலை இந்த மாதிரி. ஆனால் இந்த ராலாகட்டும் மீனாகட்டும் நம்மளோட சமைக்கிற முறை அதனால் நமக்கு அந்தளவுக்கு வந்து இந்த மாதிரி தரத்தில் அச்சுறுத்தல் இல்லை மேம். ஆனால் நம்ம எப்போதுமே தரமான மீன்களை வாங்கி அதை பயன்படுத்தி மீன் உணவு பொருட்களை தரமான முறையில் தயாரிக்கிறோம், சுகாதாரமான முறையில் நம்ம நுகர்வோருக்கு தயாரித்து கொடுத்தா நம்ம

0: இன்றைக்குமே வந்து எந்த ஒரு தரத்துக்கு அவங்க நுகர்வோரோட உடல்நலத்திற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் அவங்க தரமான பொருட்களை வழங்கலாம் மேம்.
1: சரிங்க மேம், தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ், காரைக்கால் ONGC காவேரி அசட்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெயின் இன்சொல் அமுது. நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்

0: கை வலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீட்டித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேல்நிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால் மேல்நிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ்.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
1: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 மணிக்கு வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் நன்பேண்டா நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.

நேர்களே, நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 வாட்ஸ்அப் சேனல் 200 ஃபாலோவர்ஸை தாண்டி, பார்வையாளர்களை தாண்டி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய வெற்றி பயணம் மீண்டும் தொடரட்டும். எப்போதும் என்றென்றும் இசையோடும் காரைக்கால் பண்பலை 100.3 மகிழ்ச்சியோடு இணைந்திருப்போம். இந்த மகிழ்வோடு நாம் இணைந்திருப்பது உழவை போற்றுவோம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: நேர்களை, இன்னைக்கு உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் மதிப்பூட்டப்பட்ட மீன் உணவுகள், புதிய தலைமுறைக்கான தொழில் வாய்ப்புகள், இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சிக்காக நம்ம கூட தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் வி அலமேலு அவங்க நம்மளோட நேரலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட அந்த மீன் பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருக்கீங்க மேம், அந்த உணவுகள் தயாரிக்கிறது அது மாதிரி. இப்போ நம்ம பாரம்பரியமாக அந்த உலர் மீன் செய்வோம் இல்லையா, அந்த உப்பு போட்டு காய வைக்கிற மீன், நம்ம கருவாடுன்னு சொல்கிறது, அதை வந்து நம்ம நவீன தொழிலாக மாற்ற முடியுமா, அதை எப்படி செய்யலாம் மேம்?
1: கண்டிப்பாக பண்ணலாம் மேம், இது ஒரு நல்ல கேள்வி.
0: மேம் அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் வந்து ஒரு நேர் வராங்க, அவங்க கண்டிப்பாக சந்திக்கலாம். வணக்கம். சரி மேம், நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: பாரம்பரிய அந்த உலர் மீன், இதை வந்து நம்ம நவீன தொழிலாக மாற்ற முடியுமான்னு கேள்வி.
1: ஆமாம் மேம், எப்போதுமே எல்லாருக்கும் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்குது இந்த உலர் மீன்களை பற்றி. என்னென்னா, ஒரு சுகாதாரமான ஒரு இடத்துல இந்த உலர் மீன்களை உலர் மீன்களை தயாரிக்கும் போது அதுக்கு வந்து ஒரு சுகாதாரமான இடங்களை பயன்படுத்துறது இல்லை அந்த உலர் மீன் தயாரிப்பாளர்கள். அதனால் அதை சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான விஷயம் இல்லைன்னு நிறைய பேருக்கு ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது மேம். இப்போது நிறைய ஒரு அட்வான்ஸ்டு இதெல்லாம் வந்துருச்சு மேம். இப்போ உலர் மீனை பாரம்பரிய முறை இல்லாமல் எப்படி ஒரு நவீன முறையில் தயாரிக்கலாம் அப்படின்னா, ஓப்பன் ஏரியாவில் ஒரு சுகாதாரமற்ற முறையில் அதை காய உலர வைக்காமல் நம்ம என்ன பண்ணலான்னா, அதுக்குன்னு சோலார் ட்ரையர், சூரிய கூடார உலர்த்திகள் அப்படிங்கிறது இருக்குது மேம். அதில் வந்து வெப்பநிலையாகட்டும், அந்த டெம்பரேச்சர், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ஈரப்பதம், இது எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணலாம் மேம். கண்ட்ரோல்டாக நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம். இதே வந்து சூரிய ஒளியில் காய வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த அந்த வெப்பநிலையோ அல்லது ஈரப்பதத்தையோ நம்மளால் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியாது. அதனால் அந்த உலர் மீன் தயாரிக்கிறதுக்கான அந்த ஒரு நேரம் வந்து மொத்த நேரம் எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது நம்மளால் குறிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த சூரிய கூடார உலர்த்தி, அதாவது சோலார் ட்ரையர்ஸ்னு சொல்லுவாங்க, இதில் நல்ல சுகாதாரமான முறையில் இதை வந்து ஒரு நவீன முறைன்னு சொல்லலாம். இது பல வருடங்களாக இது இருக்குது இந்த முறை. ஆனால் இதன் சுகாதாரமான முறையில் இந்த உலர் மீன்களை தயாரித்து எல்லாரும் ஒரு நல்ல சத்து மிகுந்த உணவை உண்ணலாம் மேம்.
0: சரிங்க மேம், இப்போ அடுத்து ஒரு நேர் வராங்க, அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்.
2: இனிய மதிய வணக்கம் இருவருக்கும்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ராஜேந்திரன் மணக்குடிமா.
0: சொல்லுங்க
2: மேடம். வணக்கம் மேடம். என்னோட கேள்வி மேடம், பார்த்தீங்கன்னா நம்ம முத்துப்பேட்டை அலையாட்சி காடுகளில் இந்த இறால் ஊறுகாய் வாங்கி நான் சாப்பிட்டேன், நல்லாவும் இருந்துச்சு. ஆனா அந்த தோழிகள் என்னன்னு சொன்னது, ஏன்னா சுய உதவி மகளிர் குழுகள் இருந்து அவங்க ப்ரொடக்ட் பண்ணி விற்கிறாங்க. அவங்க சொன்ன காரணம், ரெண்டு காரணம் பார்த்தீங்கன்னா, சரியான மார்க்கெட்டிங் இல்லை, இது அரசே எடுத்து வாங்கிக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு சரியான கோல்டு ஸ்டோரேஜ் இல்லைன்னு ஒரு கருத்து சொன்னாங்க. இதுக்கு என்ன விளக்கம் கொடுங்க சகோதரி? இன்னொரு கேள்வி, நீங்க சொன்னீங்க இப்ப கருவாடு வந்து இயற்கையா இருக்கக்கூடிய அந்த உப்பு, அந்த மீனை கிழித்து உப்பு காய வைத்து அதை கொண்டு வந்து சகோதரிகள் வைப்பாங்க வீடுகள்ல, அது ஒரு ருசியா இருக்கும். நீங்க இன்னைக்கு வந்து அந்த உலக்கூடங்களில் கொண்டு போய் கொடுத்து அதுல ஏதோ ரசாயனத்தை கலந்து, ஆனா அந்த ருசி அதுல இல்லம்மா.
1: சொல்லுங்கம்மா. வணக்கம் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களே, நன்றி உங்களோட கேள்விகளுக்கு, நல்ல கேள்விகள். நீங்கள் சொன்னீங்க முத்துப்பேட்டையில் சில பெண்கள், சுய உதவி குழுவில் இருக்கிற பெண்கள் இறால் ஊறுகாய் தயாரித்து விற்பனை பண்ணுறாங்க. அதுக்கு வந்து கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொன்னீங்க. இன்னொன்று, அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் இல்லைன்னு சொன்னீங்க. மார்க்கெட்டிங்கிறது அது, அதனால தான் நிறைய பேர் இன்னைக்கு ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோராக வராமலே போயிடுறாங்க. எல்லா விதமான திறமைகள் இருந்தும் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் அதை இனிஷியேட் பண்ணுறதுங்கிறது நம்ம தான், அந்த ஆரம்பக்கட்ட நடவடிக்கைகள் நம்ம தான் எடுக்கணும். நீங்கள் இப்போ முத்துப்பேட்டைன்னா அங்கே இருக்கிற கடைகளில் கேட்கலாம், அதை தாண்டி அடுத்த ஒரு பெரிய ஊர் என்ன இருக்குது அப்படின்னா அங்கேயும் நம்ம வந்து விசாரிக்கலாம் அந்த ஊறுகாய்க்கான விற்பனைக்கு. இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதை பற்றி தான் நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு வெற்றிகரமாகவும் நிறைய தொழில் முனைவர்கள் எல்லா தொழில்களையும் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் முதற்கொண்டு எல்லாருமே பண்ணுறாங்க. அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு என்னென்னா, நம்மக்கிட்ட இந்த சோஷியல் மீடியா, சமூக வலைத்தளங்கள், அதாவது ஃபேஸ்புக்கோ, ட்விட்டரோ, இன்ஸ்டா, இதிலெல்லாம் வாட்ஸ்அப் மூலமாக கூட, இதிலெல்லாம் வந்து லிங்க் கான்டாக்ட்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் கூட சேல்ஸ் பண்ணலாம். ஈவன் நம்ம டெய்லி லைஃப்பில் எல்லாருமே வாங்கிட்டுருக்கோம், இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஐடியாஸை அவங்களுக்கு யாரும் சொல்லலாம். அவங்களுக்கு இதுக்கு மேலே இதை பற்றின ஏதாச்சும் வழிகாட்டுதல் வேணும்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற தலைஞாயிறில் அமைந்துள்ள டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு, ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள மீன்பதன தொழில்நுட்பத்துறையிலே மற்றும் எங்கள் கல்லூரி முதல்வரையும் வந்து அவங்க அணுகலாம். அதுக்கான முழு உதவியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இன்னொரு கேள்வி கேட்டீங்க, கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மீன் ஊறுகாய்க்கு கோல்டு ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது, அது வந்து நாமெல்லாம் அறை வெப்பநிலையிலேயே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் அது ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக, அதாவது ஒரு குறிப்பிட்ட கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படிங்கிற

0: அவசியம் இல்லை சார். அதான் அதுக்கான வழிகாட்டுதல் வேணும்னா கண்டிப்பாக அவங்கள எங்களை வந்து அணுக சொல்லுங்கள் சார், நாங்கள் தயாராக இருக்கோம் அவங்களுக்கான சப்போர்ட் கொடுக்கறதுக்கு. இரண்டாவது கேள்வி கேட்டீங்க,
1: அதாவது செயற்கையாக நம்ம வந்து அந்த ட்ரை பண்ணுறது அதில் வந்து ரசாயனம் சேர்க்குறாங்க, சுவை இருக்காதா அப்படி?
0: உலர் மீன், அதாவது நவீன முறையில் தயாரிக்கிற உலர் மீன் அப்படிங்கிறத மக்கள் வந்து தவறாக எடுத்துக்கக்கூடாது. அதில் நம்ம ஏதாச்சும் கெமிக்கல்ஸ் ரசாயனம் கலக்கிறோம், கலந்து தான் நம்ம அதை வந்து ட்ரை உலர வைக்கிறோம் அப்படிங்கிறது மிக மிக தவறான ஒரு கருத்து. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஓப்பன் ஏரியாவில் சூரிய அந்த வெளிச்சத்தில் நம்ம காய வைக்காமல் ஒரே ஒரு மாற்றம் என்ன அங்கே நடக்கும் அப்படின்னா, அந்த சூரிய கூடார உலர்த்தி அது உள்ளே நம்ம ஒரு உயர்த்தப்பட்ட, அதாவது ரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க, கீழே தரையில் காய வைக்காமல் மீன்களை சுகாதாரமான முறையில் அங்கே சிமெண்ட்ல அந்த கட்டைகள் இருக்கும், இல்லைன்னா மரத்தில் இருக்கும் வலைகள் மாதிரி போட்டு அதில் அந்த மீன்களை உலர வைப்பாங்க. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அங்கே வெப்பநிலையும் ஈரப்பதமும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அப்போது இந்த 45 டிகிரி செல்சியஸில் வைக்கிறோம், ஈரப்பதம் வந்து ஒரு 70% இருக்குது அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியும், இது இந்த குறிப்பிட்ட மீன்கள் ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாளுக்குள்ளே உலர்ந்துடும், ஒரு தரமான உலர் மீன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த நவீன முறைகள், அதாவது இந்த சோலார் ட்ரையர், சூரிய கூடார உலர்த்திகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படுற உலர் மீன்களை எந்த விதமான ரசாயன பொருட்களும் கலக்கப்படுறதில்லை. நம்ம மக்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸை ரொம்ப வந்து நம்ம டேஸ்ட்லேருந்து எல்லாத்துக்கும் ப்ரிஃபர் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு கருத்தாக இருக்கலாம். இதுதான் என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. நன்றிங்க ஐயா.
1: சரிங்க மேடம், இப்போ நீங்கள் சொன்னது போல் இந்த கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல மேம், இதனுடைய பங்களிப்பு இந்த மதிப்பு கூட்டல் மீன் பொருளில் வந்து எப்படி இருக்கு மேம்?
0: எஸ் மேம், இப்போ நான் சொன்னேன், நம்ம நாகப்பட்டினத்தில் டாக்டர் எம்ஜிஆர் சாரி டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் இருக்குதுன்னு சொன்னேன் தலைமையிடம், அதுக்கு கீழே பல உறுப்பு கல்லூரிகள் இருக்குது. முக்கியமாக 3 மீன்வள கல்லூரிகள் இருக்குது, சென்னையில், தூத்துக்குடியில், நாகப்பட்டினம் மாவட்டத்தில், தலைஞாயிறுலன்னு நான் சொன்னேன். இப்போது ஒருத்தர் வந்து நான் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் தொழில் முனைவோராக ஆகணும், இல்லை நான் வந்து வீட்லேயே, இப்போ ராஜேந்திரன் ஐயா முத்துப்பேட்டையிலேருந்து பேசுனாங்க, அவர் சொன்ன மாதிரி சுய உதவி குழுக்கள்லாம் நாங்கள் வந்து சின்ன லெவலில் ஊறுகாயெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம், மீன் ஊறுகாயோ இறால் ஊறுகாயோ அப்படின்னா, உங்களுக்கான அந்த ஒரு தொழில் திறன், இப்போ ஊறுகாய் எப்படி செய்கிறது, நம்மளாம் செஞ்சிட முடியாது, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ எஃப்எஸ்எஸ்ஐ ஒரு லிமிட் சொல்லியிருக்கோம், அந்த ஊறுகாயில் போடுற வினிகர் இத்தனை பர்சன்டேஜ் தான், இத்தனை சதவீதம் தான் இருக்கணும், இந்த ஆயில் இத்தனை சதவீதம் தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட விகிதங்கள் இருக்குது, தயாரிக்கிறதுக்கும் தயாரிப்பு முறைகளுக்கும். அதுக்கு நீங்கள் எங்களை அணுகுனீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு டாக்டர் ஜெய ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழே இருக்கிற இந்த உறுப்பு கல்லூரிகளை அணுகுனீங்கன்னா, அதுக்கான முழு சப்போர்ட்டையும் ஆதரவையும் நாங்கள் தர ரெடியாக இருக்கிறோம்.
1: சரிங்க மேடம், இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசுகிறப்போ வந்து நீங்கள் அந்த மீன் கட்லெட்டாக இருக்கும், பர்கர் செய்யலாம், அப்படி இல்லைனா வந்து ரோல் செய்யலாம், நகர் செய்யலாம் அப்படி நிறைய சொன்னீங்க. இப்போ மீனோட கழிவு பொருட்கள் இதையும் வந்து நம்ம மதிப்பு கூட்ட பண்ண முடியுமா?
0: கண்டிப்பாக மேம் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது இப்போதைக்கு ரீசன்ட் டாபிக்ஸ், என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, வேஸ்ட் டு வெல்த். நம்ம வேணா கழிவுன்னு தூக்கி போடுறதுலேருந்து எப்படி ஒரு நல்ல மதிப்பு மிகுந்த பொருட்களை எடுக்கலாம், தயாரிக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போது நம்ம மீன் தோல் இதெல்லாம் வேணான்னு போடுறோம், மீனோட எலும்புகள்லாம் வேணான்னு போடுறோம், அப்போது இந்த மீன் தோள்கள்லேருந்து நம்ம கொலாஜன் அப்படிங்கிற ஒரு பொருளை தயாரிக்கலாம். அதுக்கு வந்து அது வந்து ஃபார்மசூட்டிக்கல், நியூட்ராசூட்டிக்கல், ஃபங்க்ஷனல் ஃபுட்டு இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அதே மாதிரி ஃபிஷ் போன், மீனோட எலும்புகளை வந்து என்ன தயாரிக்கலன்னா, கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ், கால்சியம் குறைபாடு இருக்கலையே அவங்களுக்கான சப்ளிமெண்ட்ஸ், ஒரு மருந்தாக அதை அதிலேருந்து தயாரித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நிறைய ஷிம் ஃபார்ம்ஸ் இருக்குது, இறால் பண்ணைகள் இருக்குது. அப்போது அந்த இறால்களோட தோல் இருக்கு இல்லையா, அந்த இறாலோட மேல் தோல் இருக்கு இல்லையா, அதிலேருந்து வந்து நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் எடுக்கலாம். அந்த தோலை ப்ராசஸ் பண்ணி அதிலேருந்து கைட்டின் மற்றும் கைட்ரோசன் அப்படிங்கிற பொருட்களை எடுத்து அதுவும்

0: வந்து ஃபங்க்ஷனல் ப்ளஸ் நியூட்ராசிட்டிக்கல் அப்ளிகேஷனில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இதெல்லாம் வந்து வேஸ்ட் டு வெல்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம கவர்மெண்ட்டும் வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணுறாங்க, ஃபண்டிங் சப்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
1: சரிங்க மேம், தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை காலை 8:45 மணிக்கு பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை வழங்குவோர் எஸ்வி ஜுவல்லர்ஸ் பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப்.
5: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
1: நாளை மாலை 5:30 மணிக்கு விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பாலின் பசுந்தலி நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால்.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
8: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் சொல்லமது நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் நாச்சியார் கோவில் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
9: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை காலை 7:30 மணிக்கு தஞ்சை புழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
10: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
12: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.

0: நேர்களை உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் மதிப்பூட்டப்பட்ட மீன் உணவுகள் இதை பற்றி தான் வந்து முனைவர் வி அலமேலு அவங்க நம்ம கூட பங்கேற்று நேர்களை நிகழ்ச்சியில் நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக நிகழ்ச்சியில் மேடம் கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த உப்பு ட்ரை சால்ட்டிங் சொல்லுவோம் இல்லையா மேடம், நம்ம பாரம்பரியமாக அந்த கருவாடு பதப்படுத்துறது. இப்போ வந்து ஒரு 10 கிலோ மீன்னா நமக்கு அது அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்கணும்? அதே போல் அந்த நவீன மீன் புகை ஊட்டுதல் பாரம்பரிய முறையாக நம்ம மரக்கட்டை பயன்படுத்தி இந்த பதப்படுத்துவோம், இதை பற்றியும் சொல்லுங்கள் மேம்.
1: மேம் இப்போது ட்ரை சால்ட்டிங் பற்றி கேட்டிங்க. இப்போது ஒரு 10 கிலோ மீன் நீங்கள் வந்து கருவாடு பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு 3 to 3.5 கிலோ வரைக்கும் உப்பு தேவைப்படும் மேம். அதாவது நீங்கள் அது ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா 1:3, 1 பங்கு மீன் 3 பங்கு உப்புலேருந்து அந்த ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா 1 பங்கு மீன்லேருந்து 6 பங்கு உப்பு வரைக்கும் போடலாம் மேம்.
0: சரிங்க மேம். அடுத்ததான் வந்து இந்த நவீன மீன் புகை ஊட்டுதல்.
1: நவீன மீன் புகை பதனம் செய்தல், அதாவது இது புகைப்பதனம் செய்யப்பட்ட மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட மீன் உணவு பொருள் தான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா மாசி மீன் சொல்லலாம். நிறைய கடலோர பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு வந்து இது தெரியும், நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாமலும் இருக்கிறாங்க. நம்ம இதை வந்து ஸ்ரீலங்காவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். சூரை மீன்லேருந்து இது பொதுவாக வந்து தயாரிப்பாங்க மேம். இதில் வந்து 3 மெத்தட் இருக்குது மேம், 3 வகையிலாம் இதை வந்து தயாரிக்கப்படுது. ஒன்று வந்து ஹாட் ஸ்மோக்கிங் சொல்லுவாங்க, அதிகபட்ச வெப்பநிலையில் புகைப்பதனம் செய்வாங்க. அடுத்து கோல்டு ஸ்மோக்கிங், வெப்பநிலை ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் அதை கோல்டு ஸ்மோக்கிங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 3வது வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் ஸ்மோக்கிங், அதாவது இந்த திரவ நிலையில் இருக்கிற அந்த ஒரு அந்த திரவ நிலையில் இருக்கிற அந்த புகையூ ஸ்மோக்கிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க, லிக்விட் ஸ்மோக்கிங் ஏஜென்ட், அதை பயன்படுத்துவாங்க. இந்த சாடெஸ்ட் மரத்தூள்களை பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த லிக்விட் ஏஜென்ட், இந்த ஸ்மோக்கிங் லிக்விடை யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா மேம், மீன்கள் மேலே தடவலாம் ஃபில்லட், அதாவது மீனோட தோல் எலும்பை எடுத்துட்டு வெறும் சதைப்பகுதி மட்டும் இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா அது மேலே தடவலாம். இல்லைன்னா மீன்களை அந்த லிக்விட் ஸ்மோக்கில் திரவ அந்த புகைப்பதனம் செய்யறதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த திரவத்தில் டிப் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி முறைகளில் நம்ம புகைப்பதனம் செய்யலாம். இந்த புகைப்பதனம் செய்கிற மீன்களுக்குன்னு தனியாக வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பாக அதோட ஃப்ளேவர், அந்த ஒரு மணம், நிறம், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அதில் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்காகலாம் அந்த புகைப்பதனம் செய்யப்பட்ட மீன்களை சாப்பிட்றது

0: போகிறதுக்குன்னு வாடிக்கையாளர்கள் தனியாகவே இருக்கிறாங்க மேம்.
1: அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ்
0: கண்டிப்பாக மேம். நம்ம நாகப்பட்டினத்தில் பாப்பா கோயிலில் ஒரு ப்ராசஸிங் பிளான்ட் இருக்குது மேம், எம்ஜே சீஃபுன்னு சொல்லுவோம். அவங்க கூட இப்போ மற்ற ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் வந்து இந்த புகைப்பதனம் செய்யப்பட்ட மீன்களை வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க மேம்.
1: சரிங்க மேம். அதே போல் நம்ம இப்போ பதப்படுத்தி இந்த டப்பாவில் அடைக்கிறோம்ல மேம், கேனிங் பண்ணுறது.
0: எஸ் மேம்.
1: அப்போ வந்து இந்த நச்சு உயிரி இதெல்லாம் வந்து அழிக்கிறதுக்கு, முழுமையாக அழிக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான அந்த உபகரணம், அந்த வெப்பநிலையை நம்ம பயன்படுத்தலாம்?
0: கண்டிப்பாக மேம். இது வந்து இப்போ இது இந்த கேண்டு ஃபிஷ் பற்றி கேட்குறீங்க, கேண்டு ஃபிஷ் அண்ட் ஃபிஷரி ப்ராடக்ட்ஸ், அதாவது கலன்களில் அப்படி இல்லைன்னா டப்பாக்களில் அடைத்து வைக்கப்பட்ட மீன் உணவு பொருட்கள். இது வந்து நம்ம டாக்டர் எம்ஜிஆர் தலைஞாயிறு மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தலைஞாயிறுலேயே இருக்குது இதுக்கான அந்த மெஷினரி. என்னென்னா இதை வந்து நம்மக்கிட்ட கேன் சீமிங் மிஷின், கேனில் அடைக்கிறோம் அப்படின்னா கேன் அந்த டப்பாவில் அந்த மீனை ப்ராசஸ்டு மீனை வந்து மீனை அதுக்குள்ளே ஃபில் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுவோம் மேம். எந்த டெம்பரேச்சரில் அதை ப்ராசஸ் பண்ணுறோன்னா 121 டிகிரி செல்சியஸில் அதை ப்ராசஸ் பண்ணுவோம். எதுக்கு அந்த குறிப்பாக 121 டிகிரி வெப்பநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உயர் வெப்பநிலையில் தான் கிளாஸ்ட்ரிடியம் பொட்டிலினம் அப்படிங்கிற அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு நச்சு நுண்ணுயிர் இருக்குது மேம், அதை அழிக்கிறதுக்கு அந்த உயர் வெப்பநிலை வந்து தேவைப்படும் மேம். இது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம கலனில் அடைக்கிறோம், அதாவது டப்பாவில் அடைக்கிறோம், டின்ல அடைக்கிறோம். இதை வந்து இன்னொரு முறையிலையும் ப்ராசஸ் பண்ணலாம், அதை வந்து ரிட்டார்ட் பவுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ரிட்டார்ட் பவுச் ப்ராசஸ் பண்ணுறதுக்கான மெஷினரி நம்மக்கிட்ட இருக்குது, அதை ரிட்டார்ட் மெஷின் சொல்லுவாங்க. அதுவும் அதே மாதிரி தான், அதாவது கலனில் அடைக்கிறதுக்கு பதிலாக இதை வந்து நம்ம பவுச்சில் அடைப்போம். ஈஸி டு ஓப்பன், ஈஸி டு கேரி, அதாவது எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும் கேனை கம்பேர் பண்ணும்போது. இந்த 121 டிகிரி செல்சியஸில் நம்ம ப்ராசஸ் பண்ணால் அந்த கிளாஸ்ட்ரிடியம் பொட்டிலியம்ங்கிற அதிக நச்சுத்தன்மையுடைய நுண்ணுயிரியை நம்ம அழித்து ஒரு தரமான பாதுகாப்பான உணவுப் பொருளை நுகர்வோருக்கு தரலாம் மேம்.
1: சரிங்க மேம். இன்னைக்கு வந்து எங்களுடைய உழவை போற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மதிப்பூட்டப்பட்ட மீன் உணவுகள் இதை சார்ந்து நிறைய தகவல்கள் சொல்றீங்க, ரொம்பவே நன்றி மேம். நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நன்றி.
0: நன்றி மேம்.
1: நேர்களை, இன்றைய லஞ்ச் பிரேக் உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் மதிப்பூட்டப்பட்ட மீன் உணவுகள், புதிய தலைமுறைக்கான தொழில் வாய்ப்புகள், தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் வி அலமேலு அவர்கள் பங்கேற்ற நேரலை நிகழ்ச்சி கேட்டோம். காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேர்களை, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது பூம்புகார் கண்ணகி சிலை அருகிலிருந்து நேரலையாக உலாவரும். இன்று மாலை 6:40 நலமாய் வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.

நேரம் 2:55 30 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், கூடலூர் பசார் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அவலாஞ்சி, நடுவட்டம், தேவாலா, ஹாரிசன், உட்பிரையர் மேல்

0: பவானி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், விண்ட்வர்த், சிறுவாணி அடிவாரம், எமரால்டு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, கடலூர், தருமபுரி, சேலம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, மதுரை, திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். பலத்த காற்றுடன் மழை தமிழ்நாட்டின் பல இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பெய்யக்கூடும். 28ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை அதிகள வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.2 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த
1: நேரம் 3 மணி. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.

0: நேர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சினை பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களை, இன்னைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில உங்களுக்காக என்ன டாபிக் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு என்று பொருட்கள் வாங்கும் பொழுது எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? ஆப்ஷன் ஏ விலை, ஆப்ஷன் பி தரம், இது ரெண்டுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

உங்களுக்கு என்று பொருட்கள் வாங்கும் பொழுது எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, விலையா தரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் எனக்கு பொருள் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தரத்தை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து மேலவாஞ்சூர்லேருந்து ஃபாத்திமா, பொருள் தரமாக இருக்கணும், பார்த்து தான் வாங்குவேன் சொல்லியிருக்காங்க. வினோத்குமார் காரைக்கால்லேருந்து, தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து, எனக்கென்று பொருட்கள் வாங்கும்போது விலையை விட தரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன், நல்ல தரமான பொருட்களை வாங்கினா நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புதுத்துறை செல்வகுமார், அன்பான மாலை வணக்கம், என்னங்க தோழி இவங்க வழக்கமுள்ள தான் இப்படி கேட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் கூட இருந்தாலும் பரவாயில்ல, தரம் இருக்கணும் கூட இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தரத்துக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்னு செட்டிப்பள்ளத்துலேருந்து சத்யா செந்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. நிலம்பல் ஷேக் அலாவுதீன் அவங்க வந்து தரம் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. திருவாரூர்லேருந்து கொடைக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா அவங்களும் வந்து, என் குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் எந்த பொருளை வாங்கினாலும் எனக்கும் வாங்கினாலும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனி அண்ட் சன் ட்ரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு.
1: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோ ஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047-642-424 அண்ட் 7094-455-911 அண்ட் 7094-66-311.
0: உங்களுக்காக பொருட்கள் வாங்கும்போது எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, தரத்துக்கா விலைக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. அடுத்து புவனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்காங்க, பொருளை பொறுத்து ஆடைகளில் விலைகளில் முக்கியத்துவம் கொடுப்பேன். என்னதான் விலை உயர்ந்த ஆடை வாங்கினாலும் ஒரு வருடம் கழித்து அது ஃபேஷன் போயிடும், சின்னதாக ஆகிடும். அதே பட்டுப்புடவை அப்படின்னா தரத்தை தான் பார்ப்பேன், எவ்வளோ வருடமானாலும் அது நிலைத்திருக்கும். ஒரிஜினல் பட்டுப்புடவை என்றால் நமது பணம் வந்து இருமடங்காக திரும்பவும் கிடைக்கும்னு வேற சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுவும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தானே. அடுத்து ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து, எனக்காக வாங்கும்போது விலையை விட தரத்துக்கு அதிகமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறையிலேருந்து ரேவதி அஞ்சு ரவிச்சந்திரன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோப்பு பேஸ்ட்டு பவுடர் இதெல்லாம் வந்து அவசிய தேவை, இதை வாங்கிட்டு தான் மற்ற பொருளை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தான் எனக்கு புரியவே இல்லை. அடுத்து காட்டுமன்னார் கோவில் டி மடப்புரம் வேல் முருகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விலையை விட தரத்தையே பார்த்து நான் வாங்குவேன் அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்து தரம் அது நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி குத்தாலத்துலேன்னு சொல்லியிருக்காங்க. அமர்ந்தராயன்கோட்டை பாரி வள்ளல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல தரம் தான், அதுக்கப்புறம்தான் எல்லாம் அப்படின்ட்டுருக்காங்க. விலையோடு கூடிய தரம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறதுனே தெரியாமல் ஸ்ரீ கிருஷ்ணா அவரே சொல்லியிருக்காரு.

0: உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாக. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: உங்களுக்காக பொருட்கள் வாங்கும் பொழுது எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? விலைக்கா இல்லை தரத்துக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த கேள்விக்கு அடுத்து யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்போவுமே தரமாக இருக்குதா அப்படின் தான் நான் பார்த்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பொருள் தரமானதாக இருக்கணும், தரமே முதலில் அப்படின்னு அவரிக்காடு வித்யா வீரமணி. விலை கொஞ்சம் கூட இருந்தாலும் தரமான பொருள் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செந்தில்கண்ணன் பேரளத்துலேருந்து. கும்பகோணன் குமரன், இனிய மதிய வணக்கம், என்ன சொல்லியிருக்காங்க, தரத்தை தான் முதல்ல பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைசூர் ரஹ்மான் திருச்சேரியிலேருந்து சொல்லியிருக்காரு, விலை குறைவு என்று தரமற்ற பொருட்களை வாங்க மாட்டேன், எந்த பொருள் வாங்கினாலும் தரமாக தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிகமாக சுலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை இன்சொல் அமுது, தரமான தாரிப்பாய்கள், கிரீனைட் ஹோஸ் நரம்பு விலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: உங்களுக்காக பொருட்கள் வாங்கும்பொழுது எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம், தரத்துக்கா விலைக்கா அப்படின்னு. கொள்ளிடம் கருணாநிதி சொல்லியிருக்காங்க, தரம் தான் அப்படின்ட்டு. அடுத்து எத்தனை வருடம் உழைக்கும் என்பதுதான் கணக்கு, ஒரு முறை அதிக விலை கொடுத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நனிலத்துலேருந்து சுப்பிரமணியம் சொல்லியிருக்காங்க, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவங்க வந்து எந்த பொருள் வாங்கினாலும் தரத்தை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த செய்தாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காரைக்கால் பண்பலையின் லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே தீபா சந்திரசேகர் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு பொருள் வாங்கும்போது எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். தரத்துக்கா இல்லை விலைக்கா அப்படின்ட்டு நிறைய நேயர்கள் வந்து தரம் தான் சொல்லியிருக்கீங்க. அடுத்து கோமல் சரவணன் தரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறவி ராஜவேல், ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருள் தரமானதாக இருக்குதா இல்லையான்னு பார்த்து தான் வாங்கணும், விலையை விட தரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்கார வேலு, எப்போதுமே தரத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, எங்களுக்கு முக்கியம் தரம் சொல்லியிருக்காங்க. தரத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு அப்துல் ரசாக் திருச்சிரிகளேன்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ரஃபீக், பொருள் வாங்கும்போது விலை மட்டும் பார்ப்பேன், தரம் மட்டும் பார்த்து வாங்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. விலை மட்டும்

0: தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதாம்பாள் சிதா பர்மா விடங்கலூர் இணை வழங்கும் இன்சொல் அமுது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்காக பொருட்கள் வாங்கும் போது எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, தரத்துக்கா விலைக்கா அப்படின்னு கேட்டிருந்தோம். என்னை பொறுத்த அளவில் தரம் தான் அப்படின்னு ஆண்டி மேடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க. இரமாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிகமாக இருக்கும் பொழுது தரமும் அதிகமாக இருக்கும், விலை அதிகமாக இருக்கும்போது சொல்லியிருக்காங்க. விலை குறைவாக இருந்துச்சுன்னா தரமும் ஓகே, இதெல்லாம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நான் பார்த்து தான் வாங்குவேன் விலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து தரத்துடன் கூடிய விலை குறைவாக அப்படின்னு சொல்லிட்டு குத்தாலம் தேரடி வில்லாலன் அவங்க சொல்லியிருக்காங்க. தரம் பார்த்து அப்படின்னு அனப்பன்பேட்டை ஜோதி அவங்க அனுப்பியிருக்காங்க. ஆடிமடம் சதீஷ் சுபிதா, எங்களை பொறுத்த அளவுக்கு தரம் முக்கியம், விலையும் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தரத்தை குறைந்த விலையிலே தரமான அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, இளவரசி பிரபாகரன் திருவாரூர் கூடூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. எத்தனை வருடம் நீடித்து உழைக்கும், அதுதான் வந்து முதல்ல பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது எப்படி பார்ப்பீங்க, அந்த டெக்னிக் தெரிஞ்சால் எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அடுத்து விலையும் தரமும் பார்த்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவைத்லேருந்து திருச்சேரி நிஷான் ஹலீம். அடுத்து கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து சொல்லியிருக்காங்க, தரத்தை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. வீரவநல்லூர் அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது.

0: உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழிக்குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலை விலையில் அலி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம் தரமான தார்பாய்கள்.

ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். உங்களுக்காக பொருட்கள் வாங்கும்போது எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? தரத்துக்கா, விலைக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா? அடுத்து யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே தெரிஞ்சுக்கலாமா? கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் தரம் தான் பார்ப்பேன் அப்படின்னு இருக்காங்க. குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியம் அவங்களும் வந்து தரம் சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் பி வேறு சொல்லியிருக்காங்க. அடுத்து தரம் தான் மேடம் அப்படின்னு சொல்லி தரம் தான் என்றும் நிரந்தரம் சொல்லியிருக்காங்க. மின்சார கண்ணன் இஞ்சிக்குடியிலேருந்து சரியான கேள்வி, முதலில் நம்பகத்தன்மையான கடை, இரண்டாவது நான் வாங்கும் பொருளின் காலக்கேடு. ஆஹா, இவங்க ரொம்ப பெரிய லிஸ்ட்டு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தரம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து இரண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன். தரமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால விலை அதிகமாக இருந்தால் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், பொருளை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயங்கொண்டம் ரித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டுமே ரீசனபிளாக இருக்கணுங்கிறது தான் ரித்விகா அவங்களோட கருத்து அப்படின்னு நினைக்கிறேன். அமுதா ஸ்ரீகர் மீமாத்தூர்லேருந்து முதல்ல தரத்தை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எண்ணிக்கிட்டே ஒரு பொம்மை போயிட்டுருக்கு ஃபோட்டோவில். அடுத்து குருவப்பலம் பழனிவேல், எனக்கும் தரம் மட்டுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி அருள் ஷாலினி ரியா, நாங்கள் தரத்தை தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் 150 ரூபாய்க்கு வாங்குகிற பொருளும் பல வருஷம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே, அது பெரிய கதையாக இருக்குது, அதனால் அதை நம்ம பொறுமையாக படிப்போம். நாகை சிக்கல் சரண்யா சரவணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விலை குறைவாகவும் தரமானதாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இது ஓகே, எல்லாருக்குமே விலை கம்மியாக தரமான பொருள் கிடச்சிட்டுனா சந்தோஷம் தானே.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நீங்களே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும், நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள், நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன்ரீப் சின் அண்ட் பேண்டா. இன்னைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். உங்களுக்காக பொருட்கள் வாங்கும் பொழுது எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, தரத்துக்கா இல்லை விலைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆய்மொழி மணிகண்டன் அவங்க சொல்லியிருக்காங்க தரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. தரம் மட்டுமே நிரந்தரம் அப்படின்னு நாகையிலேருந்து வீரபாண்டியன் சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன் அவங்களும் வந்து தரம் தான் சொல்லியிருக்காங்க. வேதாரண்யம் பைத்தவரங்காடு மருத வடுகநாதன் அவரும் வந்து தரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எனக்கு தரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கண்ணபுரத்துலேருந்து ஆனந்த் சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னா பவித்ர மாணிக்கம் ரகுபதி, அடுத்து யார் சொல்லியிருக்காங்க அதம்பார்லேருந்து ராமன், எல்லாருமே வந்து தரம் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து கடலங்குடியிலேருந்து பூங்கோதை அவங்க சொல்லியிருக்காங்க. நாகையிலேருந்து ஹேமா, தரமும் பார்த்து வாங்குவேன் விலையும் பார்த்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பொறையாறுலேருந்து லதா, எனக்கு பொருளின் தரம்தான் முக்கியம், விலை நாம் வாங்கிய பொருள் நமக்காக எவ்வளவு நாள் உழைக்கும் என்பது முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.

நேர்கள் இதுவரை கேட்டது லைக் ஷேர் கமெண்ட். நேரம் 4 மணி. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.

0: உறும் உறவும் நேர்களே, இன்றைய உறும் உறவும் நிகழ்ச்சி பூம்புகார் கண்ணகி சிலை அருகிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாக உள்ளது. நிகழ்ச்சிக்காக நேயருடன் காத்துக் கொண்டிருக்கிறார் நம்ம அறிவிப்பாளர் கே எஸ் பிரசாத். வாரங்கள் நேயர்களை பூம்புகாருக்கு செல்வோம்.
1: பண்பலை உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். நன்றி தீபா மேடம். ஒவ்வொரு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில பாத்தீங்க அப்படின்னா ஊரும் ஊரும் நிகழ்ச்சிக்காக நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் சென்று நம்ம நேர்களை சந்திச்சு பேசுறது வழக்கம் இல்லையா? ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். ஆனா பூம்புகார் அப்படின்னு சொன்னோடனே பூம்புகாரே ஒரு தனி சிறப்பு தானே. நம்மளோட தமிழர் அடையாளமா இருக்கக்கூடிய பூம்புகார் இந்த ஒருங்கே அமைந்த ஒரு ஊர் தான் இந்த பூம்புகார். தமிழர்கள் தொன்மை, கடல் வணிகம், இயற்கை பெருமை ஆகியவற்றை ஒருங்கே கொண்ட வரலாறு சிறப்பு மிக்க ஊர் இந்த பூம்புகார். மயிலாடுதுறை மாவட்டத்துல காவிரி ஆறு வந்து வங்கக்கடலை சங்கமிக்கக்கூடிய ஒரு அமைந்த இடம் தான் இந்த பூம்புகார். காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூம்புகார் இந்த கடற்கரை பக்கத்துல, அது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கண்ணகி சிலை அருகில் நின்றுதான் நம்ம நேர்களை சந்திச்சு பேச போறோம். ஏன்னா பூம்புகாருக்கு சொல்லும் போது நிறைய அடையாளங்கள் இருக்கு. ஏன்னா பூம்புகார் இந்த காவிரி டெல்டா பகுதி உள்ளவங்களுக்கு பூம்புகார் பத்தி நிறையவே தெரியும். ஏன்னா சிலப்பதிகாரத்தோட தொடர்புடையது, கண்ணகியோட தொடர்பு உடையது, கண்ணகி நடந்து சென்ற பாதையோட தொடர்பு கொண்டியது பூம்புகார் அப்படின்னு சொல்லலாம். அது காவிரி ஆறு நம்ம நம்மளுடைய இந்த டெல்டா மாவட்டத்தில் காவிரி ஆறு எவ்வளவு பேர் வளங்கொழிக்க வைக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த காவிரி ஆறு சங்கமிக்கிறது கூடிய ஒரு பகுதி தான் இந்த பூம்புகார். தமிழர்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு ஊர் தான் பூம்புகார். இந்த பூம்புகாரை பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சுற்றுலா தலங்களாக இருக்கிறது. தற்போது பாத்தீங்க அப்படின்னா இங்க கலங்கரை விளக்கம் இருக்கிறது. கலங்கரை விளக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அழகிய அந்த வங்க கடல்ல நம்ம ரசிக்கலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த அழகிய வயல்வெளிகள் நிறைந்த பகுதிகளை சத்தி நம்ம ரசிக்கலாம். மேற்கே பார்த்தா வயல்வெளிகள், கிழக்கே பார்த்தா வங்கக்கடல் அப்படி பார்க்கலாம். அதே சமயத்துல நம்ம வந்து காவிரியாலும் வங்கக்கடலும் சங்கமிக்கிற இந்த அழகை நம்ம ரசிக்கிற ஒரு ஊரா தான் இருக்கிறது. ஏன்னா இது ஒரு புகழ்பெற்ற துறைமுகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இளங்கோவடிகள் இயக்கிய சிறப்பதையாத்து காப்பியத்தின் முக்கிய களம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பூம்புகார் தான். கோவலன், கண்ணகி, மாதவி ஆகியோர் வாழ்க்கையை தொடர்புடைய இடையும் இந்த பூம்புகார் தான். இந்த பூம்புகார்ல பாத்தீங்கன்னா சிலப்பதிகார கலைக்கூடம் ஒன்று அமைஞ்சிருக்கு. அது கூட நம்ம எல்லாருமே விசிட் பண்ணி பாக்குற அளவுக்கு இப்ப அருமையா செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க. கண்ணகி சிலை அப்படிங்கிறது தான் முக்கியமான இடம் இல்லையா? ஏன்னா பூம்புகார் அப்படின்னு சொன்னாலே கண்ணகி அப்படிங்கிறது நினைவுக்கு வரும். அந்த இவட கண்ணகி சிலை அருகில் நின்றுதான் நம்மளுடைய பண்பலை உறவுகளை சந்திக்க காத்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம நேயர் இருக்காங்க, அவள்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் நாகரத்னம்.
1: நாகரத்னம், உங்களுக்கு என்ன ஊருங்க?
2: நீங்க சுண்டல் தயார் பண்ணி எப்ப இருந்து தயார் பண்ண ஆரம்பிச்சீங்க?
1: இப்போ நாங்க பீச்சுக்கு வரோம் அப்படின்னா எங்களுக்கு ஏதோ ஒரு இழைப்பாறுதல் அப்படிங்கிற சுண்டல் வாங்கிட்டு வந்துடும். ஆனா அது பின்னாடி உழைப்புங்கிறது நாகரத்தின் அம்மாவுக்கு தான் தெரியும். எவ்வளவு நேரம் மெனக்கெடு செய்வீங்க அதுக்கு?
2: ஒரு மணி நேரம்.
1: மொதல் நாள் ஊற வைக்கிறதுக்கு
2: நைட்டு ஊற வைப்போம். காலையில எழுந்திருச்சு அதை வச்சு மசாலா எல்லாம் போட்டு எடுத்துருவோம்.
1: மசாலா எல்லாம் கரெக்டா கழுவா, அதெல்லாம் எப்படி கைப்பக்கம் உங்களுக்கு வந்துச்சு?
2: மசாலா, மஞ்சள் சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சு போட்டு கொதிக்க வச்சு கிண்டி
1: எடுத்துருவோம். அதுக்கு நிறைய பேர் இந்த சாஸ் சொல்றாங்க, சின்ன பிள்ளைங்க அதிகமா சண்டை போட்டு வாங்குறது. இப்ப நாங்களா சின்ன பிள்ளை பாத்தீங்கன்னா பஜ்ஜி வாங்குறது சண்டை போடுவோம். இப்ப எல்லாம் கான் வாங்குறது, ஸ்வீட் கார்ன் வாங்குறதுதான் அதிகமா ஸ்வீட் கார்ன் வாங்குறாங்க. வியாபாரம் எப்படி பேசுறது உங்களுக்கு? ரேடியோ எல்லாம் கேட்கறது உண்டா? பேசுறீங்களா? இது
2: முன்னாடி
1: ஒரு நடை பேசிருக்கீங்க. இந்த ஊருக்கு வந்தா மட்டும் பேசுவீங்க, மத்த நேரத்துல பேச மாட்டீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க வேற வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சுண்டல் வேற, அது எப்படி சுண்டல் எப்படி சூடாவே இருக்கு? எப்படி அது
2: அடுப்பு உள்ள கேஸ் எரிஞ்சுட்டே இருக்கும்.
1: அதுக்கு தனியா செலவு? ஓஹோ, ஒரு நாளைக்கு எவ்வளவு சிலிண்டர் ஓடும் உங்களுக்கு? எத்தனை கிலோ ஓடும் ஒரு தோராயமா?
2: ரெண்டு கிலோ ஒரு நாளைக்கு.
1: கட்டுப்படி

0: அந்த பட்டர் எரிஞ்சிட்டு இருக்கும்போது உங்க கடையில
1: எரிஞ்சிட்டு
0: அப்ப உங்களுக்கு வந்து இப்ப கட்டுப்படி ஆகும். ஒரு 10 ரூபாய் சுண்டல் கொடுக்கணும் அப்படின்னா அது மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 20 சுண்டல் ஒரு 300 சுண்டல் போலாம் நான் நினைக்கிறேன். அப்ப கட்டுப்படி ஆகுமா?
2: நிறைய
0: ஊர்ல இருந்து வருவாங்க. இப்ப ஒரு திருநெல்வேலி ஒருத்தர் பூம்புகார் பத்தி படிச்சு

0: பூம்புகார் தான். சரி, இப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கல, உங்கள்ட்ட கேட்கிறேன். இப்ப பூம்புகார் அப்படின்னு சொல்லும் போது நிறைய ஊர்ல இருந்து வருவாங்க. இப்ப ஒரு திருநெல்வேலியில ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா பூம்புகார் பத்தி படிச்சிருப்பாரு. பூம்புகார் பத்தி படிக்கும் போது அப்பா எப்படிப்பட்ட ஊர் பூம்புகார் அப்படின்னு. இந்த ஊருக்காரங்க போது உங்களுக்கு அந்த கர்வம் இருக்குமா? நீங்க சொல்லல, வெளியூர்கார சொல்றீங்களா?
1: ஆமா, நாங்க சோழ நாட்டு சேர்ந்தவங்களா, நாங்க கொஞ்சம் கௌரவமா தான் இருக்கோம்.
0: அப்படியா? சோழ நாட்டுனாலே ஒரு கெத்துதான்
1: கெட்டு காமிச்சிட்டு இருக்கோம்.
0: சரி, ஓகே. பூம்புகாருக்கு என்னென்ன பகுதியில இருந்து மக்கள் எல்லாம் வரான், இங்க என்ன சிறப்புன்னு அப்படி சொல்லுவீங்க? அதாவது நம்ம கண்ணகி சிலையை சொல்றோம், சிலப்பதிகாரத்தை ஒட்டி சொல்றோம், வேற என்ன சிறப்பு சொல்லுவாங்க?
1: சிறப்புனாக்கா குமரிக்கண்டன்றது கடல் அழிஞ்சிருக்குல்ல, அதோட தொன்பொருள் ஆராய்ச்சி எல்லாம் பாக்கணும் ஒரு ஆர்வத்துல வர்றாங்க. இப்ப அந்த காலத்துல உள்ள கப்பல்கள் எல்லாம் வந்து அழிஞ்சு போச்சுல.
0: ஆமா,
1: இப்ப உள்ளதெல்லாம் வந்து இரும்புல செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப உள்ள கட்டுமர கப்பல் எல்லாம் பாக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கும். அதை பாக்கிறதுக்குன்னு மக்கள் நிறைய வர்றாங்க.
0: இப்ப உள்ள வரும்போதே ஒரு கப்பல்
1: ஒண்ணு
0: வச்சிருக்காங்க,
1: கப்பல் ஒண்ணு வச்சிருக்காங்க. இருந்தாலும் உங்க தொல்பொருள் ஆராய்ச்சியில அந்த காலத்துல உள்ள கப்பல்கள் நிறைய இருக்கு. அதுக்குன்னு இப்ப டோக்கன் போட்டு வச்சிருக்காங்க.
0: கப்பல் பாக்கலாமா?
1: ஆமா, இருக்கு.
0: எங்க இருக்கீங்க?
1: தொல்பொருள் ஆராய்ச்சி சுற்றுலாத்துறைக்கு நேரா இருக்கு.
0: உள்ள கப்பல் இருக்கு, அந்த காலத்து கப்பல் மாதிரி வச்சிருக்காங்க.
1: 5 ரூபா டோக்கன் போட்டு உள்ள போய் பாக்கலாம்.
0: ஓ சூப்பர்,
1: எல்லா வசதியும் இருக்குங்க.
0: இப்ப இந்த ஊருக்கு வரோம், புதுசா வராங்க அப்படின்னா அந்த நேரா பீச் தான் கண்ணுக்கு தெரியுது, அழகா தெரியுது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கடல் அன்னை வந்து நம்ம பாக்குற மாதிரியே இருக்கு. இப்ப வந்தோம்னா பூம்புகார்ல அப்புறம் லைட் ஹவுஸ் இருக்கு, வேற என்ன இருக்குங்க?
1: பூம்புகார்ல வந்து கடல்ல இறங்க சில பேர் வந்து கடல்ல குளிக்கன்னே வருவாங்க. ஆனா இங்க வந்து கடலோர காவல்படை என்ன பண்றாங்கன்னாக்கா, கடல்ல குளிக்க கூடாது, கடல் சோரி நிறைய கிடைச்சு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறங்க கூடாதுன்னு
0: சொல்றாங்க. கடல் சோரி நிறைய இருக்கு,
1: அதனால இறங்க கூட சொல்றாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னாக்கா, ஹார்பர் இருக்கு. ஹார்பர் கல் மேல கடல் மேல நடக்கிற மாதிரி ஒரு சுகவாசல் இருக்கு.
0: ஓ, எங்க இருக்கீங்க? அது எவ்வளவு தொலைவு இருக்கு?
1: பீச்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 200 மீட்டர் தான், நடந்தே போயிடலாம். குடும்பமா வர்றவங்க அந்த கடலே போற மாதிரி ஒரு ஃபீல் வரும்.
0: ஒரு 100 மீட்டர் உள்ள போற மாதிரி?
1: ஆமா, கடல் மேலே கல்லு கொட்டி வச்சிருக்காங்க, அது ஒரு 100 மீட்டர் போறதுக்கு ஜாலியா இருக்கும்.
0: ஆனா இப்ப நம்ம வந்து கடல்ல வந்து அழக ரசிக்கிறோம், ஆனா சில ஆபத்துகள் இருக்கிறதுனால கடலோர காவல்படை வந்து இறங்காதீங்க.
1: ஆமா, சீசன் சீசன் வந்து என்ன பண்ணனாக்கா, கடல் ஆழமா, ஒரு சீசன் கடல் ஆழமா இருக்கும், ஒரு சீசன் கோட்டை விடுமுறை எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அலைகள் அதிகமா இருக்காது, நல்ல தரவட்டமா இருக்கும், நல்லா குளிக்கிறதுக்கு நல்ல வசதியா இருக்கும்.
0: கூட்டம் நிறைய வரும்.
1: ஆனா மழை பெய்யுற சீசன் பாத்தீங்கன்னா தண்ணில இறங்கவே முடியாது, அதுல தண்ணி இழுத்துட்டு போயிடும்.
0: ஓஹோ,
1: தசைக்கு தசை மாறும்.
0: இந்த கடலை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்ச ஆளா இருக்கீங்களே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்க பீச்ல கடை வச்சிருக்கேன், ஸ்பிரிங் போட்டோ.
0: ஒரு
1: உருளைக்கிழங்கு ஒரு குச்சி ரெண்டு தடவை செஞ்சிடலாம்.
0: எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப நாங்களும் ஆர்டர் கொடுத்தா வெயிட் பண்ணுங்க, உட்கார வச்சிருக்கீங்க. உட்கார வச்சுட்டு
1: 5 மினிட்ஸ்ல கொடுத்தா?
0: 5 மினிட்ஸ் ஆகும். சோ ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ வரும் உருளைக்கிழங்கு?
1: கூட்டமே இல்ல அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 கிலோ 1.5 கிலோ தான் ஓடும். அதே கூட்டம் வந்துச்சுனாக்கா 1 மூட்டை 50 கிலோ வரைக்கும் ஓடும்.
0: 50 கிலோ வரைக்கும் ஓடுமா? அப்ப வேலை நிறைய இருந்துட்டே இருக்கும்.
1: ஆமா,
0: கடைக்கு மசாலா ரெடி பண்றதுக்குலாம் இப்ப 1 கிலோக்கு நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க, கூட்டம் வந்துட்டா எப்படி சமாளிப்பீங்க?
1: நான் 10 மூட்டைக்கான மசாலா ரெடியா வச்சிருப்பேன்.
0: நம்ம எப்பவும் அதாட்ட 10 மூட்டைக்கு இருக்கும், அதுல எவ்வளவு ஓடுதோ அவளுக்கு வச்சுக்கலாம்.
1: நேற்று அந்த அன்னைக்கு எவ்வளவு கூட்டம் வந்து கணக்கு பண்ணி போட்டுக்க வேண்டியதான்.
0: சரி, இன்னைக்கு எவ்வளவு கூட்டம் வந்துருக்கு?
1: இன்னைக்கு ஒன்றும் சிறப்பா இல்லை, இன்னைக்கு 1.5 கிலோ தான் ஓடி இருக்கு.
0: இன்னைக்கு 1.5 கிலோ தான் ஓடி இருக்கு. இப்ப பொழுது போக போக கூட்டம் வராதா?
1: அவ்வளவுதான், இன்னைக்கு எல்லாம் இப்ப எல்லாம் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கனால கூட்டம் அதிகமா வராது.
0: எக்ஸாம் டைம் தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும்.
1: டூர் நல்லா டூர் எப்போதுமே வந்து பசங்க வீட்டுல ஃப்ரீயா இருக்கும் போது மட்டும்தான் டூர் வரும்.
0: இப்ப நாங்களா கேலண்டர்ல வந்து என்னைக்கு லீவுன்னு பாப்போம், அதுவும் நீங்களும் என்னைக்கு லீவுன்னு பாத்து அதுக்கேற்ற மாதிரி கூட தான் போடுங்களோ?
1: ஆமா ஆமா, எங்களுக்கு சண்டே சாட்டர்டே ஒரு நல்ல பெஸ்டா இருக்கும் எப்பவுமே. அதுக்கப்புறம் கோடை விடுமுறை, அப்புறம் ஜனவரி மாசம் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
0: சூப்பர் சார், அடுத்து நேற்று பேசுவோம். வரவங்க பேர் சொல்லுங்க.
2: பாக்யராஜ் சார்.
0: பாக்யராஜ், உங்களுக்கு என்ன ஊருங்க?
2: எனக்கு நெய்தவாசம் சார். நெய்தவாசம்.
0: நெய்தவாசம். நெய்தவாசம் அதுக்கு
2: பக்கத்துலதான்
0: இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு
2: இருக்கீங்க? மீன் கடையில. மீன் கடையில வேலை பார்த்துட்டு.
0: அங்க எல்லா மீனுமே
2: மீன் வருவல்
0: மீன் வருவல். என்ன மீன் இருக்கீங்க?
2: இப்போதைக்கா நினைக்க கிடைக்கிற மீன் தான் சார். வாழை மீன், வாழை மீனை தவிர வஞ்சிர மீன் இருக்கு, தெலங்கா மீன் இருக்கு, நெய் மீன் இருக்கு, ஷீலா மீன் இருக்கு, இறால் இருக்கு, கனவா இருக்கு,
0: ஓ
2: நெத்திலி இருக்கு.
0: இப்ப இங்க அந்த மீன்லாம் இங்க பூம்புகார் பக்கத்துல
2: பூம்பா இங்க பிடிக்குது.
0: நீங்க இங்கே வாங்கி வாங்குறாங்க, அதனால உங்களுக்கு வந்து அந்த
2: கிடைக்கிறது ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மீன் தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அன்னைக்கு வாங்கி தான் போடுங்க.
0: அன்னைக்கு வாங்குறது
2: தான் அன்னைக்கு வாங்கி போட்டுருக்கோம்.
0: சரி, இப்போ இப்போ உங்களுக்கு மீன் வியாபாரத்துக்கு எவ்வளவு ரூபாயில நீங்க செய்யறீங்க? இப்ப எவ்வளவு கிடைக்கிறாங்க?
2: செலவு அதிகமா சார் இருக்கு.
0: செலவு
2: மீன்லாம் இப்ப கம்மியாலாம் கிடையாதுல்ல, இப்ப விக்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்பெல்லாம் மீன்லாம் அதிகமான விலைக்குதான். அதனால இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான்.
0: கொஞ்சம் கஷ்டம் தான். அதாவது நம்ம சீசன்
2: புரோட்டாக்கு வேற புரோட்டா ரொம்ப டல்லு தான்.
0: ரொம்ப டல்லு தான்.

0: இப்ப இந்த சம்மர் லீவ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா
1: சம்மர் லீவ்ல
0: நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா
1: இருக்கும்.
0: இப்ப நெய்தவாசிக்காரர் பூம்புகார்ல எப்பவுமே இருக்கிறார்.
1: ஆமா சார்.
0: சார் எத்தனை மணிக்கு வியாபாரம் முடிச்சுக்கிட்டு போவீங்க?
1: நான் 9 மணிக்கு கிளம்புவோம் சார்.
0: நீங்க ரேடியோலாம் கேட்கறது உண்டுங்களா?
1: அப்பல இருந்து உண்டு சார்.
0: அப்பல இருந்து உண்டு, தொடர்ந்து ரேடியோ
1: கேட்கல ரெடியா இருக்கும். இப்ப கொஞ்சம்
0: கரண்ட்
1: கிடையாது, கரண்ட்
0: இல்ல. கரண்ட் வாங்கி வச்சு
1: வாங்கிக்கலாம்.
0: ஊரும் ஊரும் நிகழ்ச்சியில அடுத்த நேயத்தை பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: அலெக்ஸ்.
0: அலெக்ஸ், அலெக்ஸ் சாருக்கு என்ன ஊருங்க?
2: சேலம் சார்.
0: சேலத்துல வந்திருக்கீங்க. பூம்புகார் பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? பூம்புகார்னா ஒரு இமேஜினேஷன் இருக்கும். இங்க வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
2: ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த இடத்த பாத்துருக்குறேன். அடுத்து காலேஜ் இங்க கடலூர்ல தான் படிச்சோம், செயின்ட் ஜோசப்
0: கடலூர்ல.
2: அப்ப அடிக்கடி எங்களுடைய சாருங்க அழைச்சிட்டு வருவாங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்தாங்க ஒரு மீட்டிங் சம்பந்தமா.
0: ஓ சரி.
2: அதை முடிச்சுட்டு வாங்க இங்க பாத்துட்டு போலாம் அப்படின்ட்டு வேளாங்கண்ணிக்கு வந்தோம்.
0: ஓ, சேலத்துல இருந்து வேளாங்கண்ணி வரீங்க. இப்ப வேளாங்கண்ணி வரும்போது அங்க வேளாங்கண்ணி எப்படி வந்து ஒரு போர்ச்சுகீஸோ தொடர்புடையதோ, அது இது வந்து ஆதிகால தமிழ்ல இருந்து தொடர்புடைய ஒரு பூம்புகார். சேலத்துக்காருக்கு பூம்புகார் எப்படி, அந்த பார்வை எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு உங்களுக்கு?
2: எனக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்.
0: ஓகே.
2: அதுக்கு நிச்சயமா எங்க சாருங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்கணும். நம்ம ஒரு காலத்துல படிச்சிருப்போம், அந்த இடங்களை நேரில் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க முடியும்.
0: இப்ப மேட்டூர் டேம் வந்து சேலம் மாவட்டத்துல அங்கேதான் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ள காவேரி அப்படிங்கறது உள்ள என்ட்ரா வராங்க. அந்த காவேரி வந்து இந்த பூம்புகார் நீங்க பாக்குற இந்த கடலோட தான் சங்கமிக்கிறேன். இப்ப சேலத்துக்கும் பூம்புகாருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும் நான் நினைக்கிறேன். அலெக்ஸ் சாருக்கு எப்பவும் இருக்குங்களா?
2: கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா.
0: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் ஸ்கூல்ல இருக்கிறேன்.
0: டீச்சரா இருக்கீங்களா?
2: எச்எம்ஆ இருக்கு.
0: சூப்பர் சார். என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க நீங்க? பேப்பர் ஸ்பெஷலா இருக்கிறது. எச்எம்னால எல்லா டிபார்ட்மெண்ட் பார்ப்பாங்க. எஸ்பெஷலி ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டியா இருந்திருப்பீங்க இல்லையா? ஹிஸ்டரி. இப்ப ஹிஸ்டரினா பூம்புகார் பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எனக்கு கொஞ்சம் நாள் உங்களுக்கு நிறையவே தெரியும். அடுத்து சார் சார் அவர்கிட்ட பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: வின்சென்ட்.
0: வின்சென்ட். உங்களுக்கு என்ன வருங்க?
2: நேட்டூர்.
0: நேட்டூர். அந்த நம்மளுடைய ஆறு தொடங்குற இடம் தான். இப்ப இந்த நீங்க வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு பூம்புகாருக்கு வந்திருக்கீங்களா? அடுத்து என்ன இருக்கு உங்க பிளான்?
2: திருப்பிங்க சேலம் போறோம்.
0: சேலம் தான் வேளாங்கண்ணி, பூம்புகார், அடுத்து சேலம் தான். இப்ப நடுவில் ஏதாச்சும் ஊர் பாத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஐடியா எல்லாம் இருக்குங்களா? கல்லணை டேம் பாக்கணும் இல்ல பெரிய கோயில் பாக்கணும் அப்படின்னு ஐடியா இருக்குங்களா?
2: இல்ல,
0: அந்த ஐடியா
2: அதெல்லாம் பார்த்தாச்சு.
0: அதெல்லாம் பார்த்தாச்சு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரி சார். இப்ப எங்க ஊர் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா சமதளமா இருக்கும். விவசாயங்கிறது வந்து நாங்க ஒரு சைட்ல பண்ணுவோம். சேலத்துல எப்படி விவசாயம் எப்படி இருக்கும்? அது வந்து மலைப்பாங்கான இடமா இருக்கும் இல்ல சரிவா இருக்கும், எப்படி இருக்கும் அது?
2: சேலம் ஒரு சில இடத்துல வந்து மலைகளை சுற்றி நகரம்.
0: சுத்தி மலைகள் இருக்கு.
2: சமதளமாவும் இருக்கும். அதனால அதாவது மலையா இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி படிப்படியா வந்து ஸ்டெப் கல்டிவேஷன் சொல்லுவாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி கல்டிவேஷன் பண்றது.
0: இப்போ ஸ்டெப் கல்டிவேஷன்ங்கிறது வந்து சேலத்தை அதிகம் பார்க்க முடியுமா?
2: பார்க்கலாம்.
0: பார்க்கலாம். சரி. அங்கெல்லாம் எப்படி மூணு போகம் விவசாயம் உண்டுங்களா இல்ல ஒரு போகம் விவசாயம் உண்டுங்களா? மழை வந்து காவிரி தண்ணி நம்பியா இல்ல வந்து வானம் பார்த்த பூமிங்களா, எப்படிங்க?
2: ஒரு சில இடம் வானம் பார்த்த பூமியா இருக்கும், ஆனா காவேரி பாயிர இடம் போகம் இருக்கும்.
0: காவேரி பாயிர மூணு போகம் இருக்கும். ஆனா அந்த வானம் பார்த்த பூமிங்கிறது மட்டும் ஒரு போகம்
2: ரெண்டு போகம் இருக்கும்.
0: ரெண்டு போகம் உண்டு. ஆனா போர் பசங்களும் அந்த மாதிரி இருக்காது.
2: இருக்கு.
0: இருக்கு. ஓ சரி. ஏன்னா நம்ம வந்து படிக்கிறது தானே, நான் இன்னும் சேலத்தை சுத்தி பாக்குறேன் நான், அதனால எனக்கு தெரியல. எங்க நேயர்களுக்கும் அதிகமா தெரியல, அதனாலதான். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய பயணம் தொடரட்டும். நன்றி. நேரில் தொடர்ந்து அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: பூம்புகார்.
0: இந்த ஊருக்கார் தானா? அன்றன் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க?
3: கடை வச்சிருக்காங்க.
0: என்ன கடை வச்சிருக்கீங்க?
3: கூல்ட்ரிங்க்ஸ் கடை, பழக்கடை.
0: கூல்ட்ரிங்க்ஸ், பழக்கடையா? சரி. இப்ப சீசன் டைம்ல அதிகமா என்ன ஜூஸ் ஓடும் உங்களுக்கு? இப்ப என்ன ஜூஸ் ஓடுங்க?
3: எல்லாமே அனைத்தையும் ஓடிட்டு இருக்கும். அதனால வெள்ளி சனி ஞாயிறு ஃபுல்லா இருக்கும், பாக்கி நல்ல சுமாரா தான் இருக்கும்.
0: இப்ப வெள்ளி சனி ஞாயிறு நமக்கு நல்ல பீக்கா இருக்கும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஜூஸ் நிறைய ஓடிக்கே இருக்கும். அப்ப மழைக்காலத்துல கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். எந்த பழம் அதிகமா எல்லாரும் அதிகம் கேட்கறது? ஆப்பிள் ஜூஸ்ங்களா?
3: லெமன் அன்னாரி இதெல்லாம் போட்டு.
0: ஓ சரிங்க. நீங்க என்ன வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கோம்
3: பரவாயில்ல சுமாரா.
0: ரேடியோல கேட்கறது
3: தான் இப்ப வரைக்கும் வடை வச்சிருக்கேன். போனாக்க
0: எப்பவுமே
3: 9 மணிக்கு மேல பாட்டு கேட்கும்.
0: 9 மணிக்கு மேல பாட்டு விரும்பி கேட்கறது 9 மணிக்கு மேல. நைட்டு உறங்கு மேலாம் கேட்கறதெல்லாம் அந்த பாட்டு
3: கேட்கும். 11 மணி வரைக்கும் எல்லாருக்கும்.
0: ரொம்ப நன்றி. ரேடியோ தொடர்ந்து கேளுங்க சரிங்களா? நன்றி. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
4: முருகேஷ். பல்லவனத்திலும் சார். பல்லவனத்தில் பக்கம் தானே கிளம்புங்க.

0: ரொம்ப ஃபேமஸ் பூம்புகாரே ரொம்ப ஃபேமஸ். அதை சாயந்தரம்
1: தட்டினாரு.
0: எவ்வளவு பெரிய ஒரு மகான் வாழ்ந்த பகுதி. ஆனா இந்த ஊர்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம புத்தகத்துல ஒரு இலக்கியத்துல படிச்சதை நேரம் பாக்குறது. நீங்க அந்த ஊர்காரங்களாவே இருக்கீங்க, அந்த ஊர் மண்காரங்களா
1: மாட்டீங்க.
0: அப்படியா உங்களுக்கு அந்த கர்வம் இருக்குமா, நம்ம ஊருக்கு நம்ம ஊர்ல பெருமை இருக்கு அப்படின்னு
1: இருக்கு சார்.
0: இப்ப நான் நிறைய வீடியோ படிப்போம், நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: விவசாயம் சார்.
0: இப்ப இந்த பகுதியில வந்து இப்ப கடைமுறை பகுதியா இருக்கிறதுனால இப்ப எங்க ஒரு போகமா ரெண்டு போகம்?
1: ஒரு போகம் தான் செய்யலாம் விவசாயம்.
0: ஒரு போகம் தான் வானம் பார்த்து
1: போவீங்களா? தண்ணி பாயும் சார்.
0: தண்ணி பாயும், ஆத்து பாசம்.
1: ஆத்து பாசம் கள்ள போடுவோம் சீசர். காட்டிய மாதிரி கள்ள போடுவோம்
0: கல்லை சாகுபடி பத்தியும் பேசுறோம், நாங்க விவசாயத்தை பத்தியும் பேசுறோம், கால் வளர்ப்பு பத்தியும் பேசுவோம், நிறைய விஷயங்கள் சொல்லி தந்துட்டு இருக்கோம்
1: சரிங்களா.
0: தொடர்ந்து பேசுவோம். ஒரு விளம்பர பாடல் இடைவெளிக்கு பிறகு

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: எங்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: உலக இருதய தினத்தை முன்னிட்டு இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் இருதய சிறப்பு மருத்துவ நிபுணர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் ECG, சர்க்கரை அளவு, யூரியா, கிரியேட்டினின், கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள், எக்கோ ஸ்கேன் ஆகியவை முற்றிலும் இலவசம். தொடர்புக்கு 9047642424 அண்ட் 7094455911 அண்ட் 7094466311.
0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் சன்ரீஸ் வழங்கும் தொல்லி வரும்
4: பாட்டு.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்களை, இன்னைக்கு ஊரும் உருவும் நிகழ்ச்சிக்காக பூம்புகார் கண்ணகி சிலை அருகிலிருந்து நேர்கள் கூட பேசிட்டு இருக்காரு நம்ம அறிவிப்பாளர் பிரசாத். மீண்டும் செல்வோம் பூம்புகாருக்கு.
3: ஆனவே இன்றைய ஊரும்புறும் நிகழ்ச்சிக்காக நம்ம பூம்புகார் கண்ணகி சிலை பக்கத்துல தான் நேர்களை சந்திச்சு பேச காத்துக்கிட்டு இருக்கோம், நேர்களை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் சொல்லலாம். ஒரு சோழர் பெரும்பரை சோழர் பெருமையை சொல்லக்கூடிய காவேரி தாளாட்டக்கூடிய இந்த பூம்புகார் அப்படிங்கிற ஊர்ல கண்ணகி சிலை பக்கத்துல தான் நேர்களை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு நேர் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி இந்த லீவு நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க கூட்டம் அலமோதிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒர்க்கிங் டேஸ் அப்படிங்கறனால கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேர்களும் இங்க நிறைய சுத்தி பேசிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க பீச்சுக்கு போறதெல்லாம் குறிக்கோளா இருக்காங்களே தவிர கொஞ்சம் பேசிட்டு போலாமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுலயும் சில நேர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேச நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

நேரம் 4:30. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம். வைக்கிங் பனி அண்ட் சன் ட்ரீப்ஸின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது ஊரும் உறவும், இன்னைக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சி பூம்புகார் கண்ணகி சிலையிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. நம்ம அறிவிப்பாளர் அங்க பிரசாத் நேயர்களோட காத்துட்டு இருக்காரு. வாருங்கள் நேயர்களே, மீண்டும் செல்வோம் பூம்புகாருக்கு.
4: இன்றைய ஊரும்புறம் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து பூம்புகார் அப்படிங்கிற ஊருக்கு தான் வந்திருக்கோம். இந்த பூம்புகார் அப்படிங்கிறது ஒரு பறந்து விரிந்த ஒரு சுற்றுலாத்தலம் அப்படிங்கறது எல்லாருமே தெரியும். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா வங்கக்கடல் அப்படி பறந்து விரிந்து இருக்கு, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சுற்றுலா தலங்கள் நம்ம முன்னாடியே அப்படி கவர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா எனக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்ணகி சிலை இருக்கு, கண்ணகி சிலகத்துல இருந்து இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா கல் தூண் இருக்கு, பக்கத்துல பார்த்தா லைட் ஹவுஸ் இருக்கு. இப்படி நிறைய ஒரு ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. அதே சமயத்துல கொஞ்சம் பீச்சில் இறங்கி கால் நினைச்சிட்டு போகலாம். எனக்கு நிறைய கொஞ்சம் விஷயத்தன்மை உடைய சில பொருட்கள் இருக்கிறதுனால இறங்கக்கூடாது அப்படிங்கிற சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதனால பீச்சை கண்டு ரசிக்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், பேசுங்க.
5: நாச்சியா மன்சூர், ஆக்கூர் மடப்புறம்.
4: ஆக்கூர் மடப்புறத்துல நாச்சியா மன்சூர். ஆனா இப்ப அவங்க பூம்புகார் இருந்து பேசுறாங்க.
5: ஆமா சார், ஆமா சார்.
4: நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும் அப்படின்னு தான் வந்தீங்களா?
5: ஆமா சார்.
4: நிகழ்ச்சியில பிடிக்கிறதுக்கு காரணம் என்னங்க?
5: எல்லா நிகழ்ச்சியுமே பிடிக்குது சார். உலகமே தெரியாம இருந்த எங்களுக்கு ஒரு உலகமே தெரிய வைக்கிறது.

0: காரைக்கால் பண்பலையில
1: பேசுறேன். அதிகமா வந்து நாச்சியா மன்சூர் அதிகமா பார்த்த மாதிரி எனக்கு நினைவு இல்ல. சமீபத்துல உங்களுக்கு நிறைய நிகழ்ச்சியில கமெண்ட்ஸ் குடுக்குறீங்க பாக்க முடியுது.
0: எனக்கு அப்ப செல்லு கிடையாது சார், இப்ப இடையில தான் வாங்கி கொடுத்தாங்க, அதனாலதான் என்னால போட முடியல. ஆனா தொடர்ந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் 10 வருஷமா.
1: முதல் முறையா உங்களுடைய பெயர் வந்து பண்பலையில ஒரு அறிவிப்பாளர் வாசிப்பு எப்படி இருந்துச்சு?
0: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அத சொல்லவே முடியல என்னால. இந்த கடல் மாதிரி
1: அப்படியா? அந்த அந்த வார்த்தையே நம்ம சொல்ல
0: தெரியல சார்.
1: முதல் முறையா நீங்க பேசுற கமெண்ட் போடும்போது உங்க பேர் படிப்பாங்களா இல்ல உங்க பேர் சொல்லுவாங்களா அப்படின்னு?
0: சார் நாளைக்கு ஃபுல்லா வேலையே பார்க்கல, அங்கேயே தான் சார்
1: உட்கார்ந்துருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேடியோல பேச
0: கருத்து எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். நான் நான் படித்தது 8வது தான். எனக்கு அதுல வர்ற சிந்தனை கருத்துக்கள் நீங்க சொல்றது பல பேரோட இது எல்லாமே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நல்லது நிறைய கத்துக்கிறேன் சார்.
1: சூப்பர். இப்ப நீங்க என்னைக்காச்சும் போன் பண்ணி சிந்தனை பேசிருக்கீங்களா?
0: இல்ல சார், பயமா இருக்க மாதிரி இருக்கு.
1: என்ன பயம்? இப்ப என்கிட்ட நல்லா பேசுறீங்களே.
0: இல்ல சார், நீங்க இடையில வர கேக்குறீங்க.
1: என்ன கேக்குறோம்?
0: நீங்க இடையில எப்படி இந்த கருத்து என்னமா என்ன சொல்றீங்கன்னு கேக்குறீங்க.
1: அப்பதான் அப்படி பேசுறாதானே சிந்தனை அந்த கருத்துல பரிமாறி கொள்ள முடியும்.
0: இல்ல சார், நான் கண்டிப்பா அடுத்த தடவை நான் ட்ரை பண்றேன்.
1: நீங்க மட்டும் பேசுறீங்கன்னா உங்களோட கருத்தை பதிவு பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நாங்க மட்டும் பேசுறோம், இந்த கருத்தை பதிவு பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டு பேர் பேசினாதானே அது என்ன நல்லது என்ன இப்ப பிளஸ் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசலாம்.
0: எனக்கு நிறைய முகநூல்ல என்ன முகம் பாக்காதவங்க நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க, நண்பிகள் கிடைச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு தடவை உங்க காரைக்கு பண்பலைக்கு நான் வரணும்.
1: அப்படியா?
0: ஆமா சார்,
1: கண்டிப்பா வாங்க. உங்களுக்கு அன்னைக்கு வந்து ஏதாச்சும் பங்கெடுக்க வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா
0: உண்மையா முயற்சி பண்ணுங்க.
1: கண்டிப்பா அதுல வந்து நீங்க முயற்சி பண்ணி பங்கெடுக்கலாம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: நான் இட்லி கடை
1: வச்சிருக்கேன். வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? காலையிலயே மாலையிலீங்களா?
0: காலையில இட்லி கடை சார். நைட்டுக்கு 7 மணில இருந்து இடியப்பம் கடை.
1: ஓ, இட்லி
0: இடியப்பம்
1: ரெண்டு. இப்ப ரெண்டு மன்சூர் அம்மாவுக்கு எது ஸ்பெஷல்?
0: மகிழ்ச்சி
1: பேசணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்ப மகிழ்ச்சி. யார் அழைச்சிருக்காங்க உங்களை?
0: எங்க வீட்டுக்காரங்க.
1: அவர்கிட்ட பேசிடுவோம்.
0: ரொம்ப
1: துர்மாட்டமா நிக்கிறாரு.
0: பேசுவோமா?
1: ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் மன்சூர் அலி.
1: மன்சூர் அலி, ஆச்சியா மன்சூர்ல மன்சூர் நீங்கதான்?
2: ஆமா, நான்
1: அது மாதிரி அவங்க இட்லி இடியாப்பத்துல நீங்க இட்லியே இடியாப்பம்மா?
2: நான் இட்லி, அவங்க
1: இடியாப்பா. அவங்க இட்லி தானே சொன்னாங்க?
2: இல்ல, அவங்க இட்லி மேக்கிங் நான் தான், இடியாப்பம் மேக்கிங் அவங்க.
1: அப்ப நீங்க இட்லி தான்?
2: ஆமா, நான் இட்லி தான்.
1: இந்த மாதிரி விட்டு கொடுத்து போறதுலதான் எனக்கு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா?
2: ஆமா,
1: நீங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து நீங்க காலைல வியாபாரம் 8 மணிக்கு ஆரம்பிப்பீங்க?
2: நான் காலையில நான் 4:30 டீல இருந்து ஆரம்பிச்சிருவேன். இட்லி ஆரம்பிச்சிருவோம். போட்டு கொடுப்பாங்க, இட்லி ரெடி
1: பண்ணிடுவேன். கடைக்கு
2: அவங்க வர மாட்டாங்க,
1: அவங்க வீட்டுலதான் இருப்பாங்க.
2: ஆமா,
1: நீங்க ஹோட்டல்
2: அவங்க வந்து வேற பிசினஸ் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கூழ் வடகம், முறுக்கு, இந்த தீபாவளி முறுக்கு, அந்த இதெல்லாம் அவங்க வீட்டுல போட்டுக்கிட்டு இருக்காங்க.
1: அந்த வியாபாரத்தை பாத்துட்டு
2: இருக்காங்க.
1: ஹெல்ப் பண்றாங்க.
2: ஆமா,
1: பாலினால் அவங்க.
2: ஆமா,
1: இன்னும் வந்து ஆஸ்தூர் மடப்பூர் நாச்சியா மன்சூர் இருக்குதுல்ல, ஆலினால் நாச்சியா மன்சூர் அப்படின்னு சொல்லுவோமா?
2: சொல்லாமே தாராளமா
1: சொல்லலாம்.
2: ஆமா,
1: வேற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மனைவி பத்தி சொல்லும் போது நீங்க சிரிப்போட அதை ஏத்துட்டு சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: ஆமா ஆமா,
1: இன்னைக்கு இட்லியாவே இருக்காதிங்க, இடியப்பமாவும் இருங்க.
2: இடியப்பமும் இருப்போம், நம்ம ஃபுல்லா தெரியும். இப்ப வந்து சில உடல்நிலை சரியில்லாதனால 11 மணி வரைக்கும் தான் வியாபாரமே பண்றேன். அதுக்கப்புறம் 3:30 ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ராத்திரி 10 வரைக்கும் இடியாப்பம்
1: முடியுது. நல்லா போயிட்டு
2: இருக்குது.
1: இப்ப இந்த ரெண்டு அந்த மாவு அரைக்கிறது சொல்றதுலாம் நீங்க
2: மாவு அரைக்கிறதுலாம் அவங்க வீட்டுல

0: தம்பி வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: முகமது சஃபீர் பேசுறேன்.
0: முகமது
1: சஃபீர்.
0: சஃபீர் என்ன படிக்கிறார்? சஃபீர்
1: 8th படிக்கிறான்.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஓரியண்டல்.
0: ஒரு விருப்பம் தான். நல்லா படிக்கணும் தெரியுங்களா? நேரடியா தொடர்ந்து பேசலாம். ஒரு பாடலுக்கு பிறகு

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: இங்க

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஒரு முறும் நிகழ்ச்சிக்காக மீண்டும் செல்வோம் பூம்புகாருக்கு.
2: ஆமாம், இன்றைய ஊர்முறை நிகழ்ச்சிக்காக நம்ம பூம்புகார் கண்ணகி சிலை பக்கத்துல நேர்கள் சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். ஏன்னா பூம்புகார் அப்படின்னு சொல்லும் போது இந்த கண்ணகி சிலை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய காரணங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா பூம்புகாருக்குள்ள வந்தோம் அப்படின்னா நீங்க பூம்புகார் சுத்தி பாக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கும். இது ஒரு சனி ஞாயிறு லீவ் அப்படின்னா ஒரு பசங்களை கூப்பிட்டுக்கிட்டோ இல்ல வீட்டை கூப்பிட்டுக்கிட்டோ வந்தீங்க அப்படின்னா பூம்புகார்ல நீங்க வந்து இந்த லைட் ஹவுஸ்ல இன்னும் பாத்தீங்க அப்படின்னா காவேரி ஆறும் இந்த வங்க கடலையும் நீங்க சங்கமிக்கிற அந்த இடத்த நீங்க அழகாக ரசிக்கலாம். அது இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200 மீட்டருக்கு அந்த கடற்கரை உள்ளேயே நீங்க போய் உள்ள நின்று பாக்குற அளவுக்கு இங்க சுற்றுலாத்துறையானது சிறப்பா இருக்கு. தொடர்ந்து பேசாம ரொம்ப பரிச்சயமான நேயர் ஒருத்தர் இருக்காங்க. வணக்கம் சார்.
3: வணக்கம். பூம்புகார் சங்கரம். இங்க பூம்புகார் கண்ணகி சிலை அருகில் இருந்து இப்பொழுது இந்த ஊர்முறம் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது கண்ணகி சிலை மற்ற இடங்களில் வந்து கையில் சிலம்போட தலைவிரி கோலமாக இருக்கும், அதாவது ஒரு தாலி உருவம் என்று கூறுவார்கள் வரலாற்றிலே. இங்கே வந்து சாந்தமாக கையை அமர்த்தி கொண்டு கடலை அமர்த்தி கொண்டு, அதாவது கடலால் மேல் எழும்பாமல் அமர்த்தி கொண்டு இருப்பது போல் இங்கே காட்சி கொடுக்கின்றார். அதாவது சாந்த ரூபியினால் இங்கே காட்சி கொடுக்கின்றார். அதாவது சோழ நாட்டை விட்டு வெளி நாட்டு, அதாவது சோழ பாண்டிய நாட்டிற்கு செல்லும் போதுதான் கையிலே சிலம்பெய்து செல்கின்றார். ஆனால் சோழ நாட்டிலே ஃபுல்லாக காலிலே தான் சிலம்படைந்திருப்பார் என்பதற்காக தான் இங்கே கையில் சிலம்பில்லை காலில் சிலம்பிருக்கின்றது. இந்த கடல் கோல், இதை கடல் கோலாக சேர சோழ பாண்டிய மன்னர்களால் முற்காலத்தில் ஆண்டப்பட்டு வந்தது. இடையில் அதாவது 1000 கடல் கொந்தளிப்பு, அதாவது இப்போது சொல்லியிருந்த போது சுனாமி போன்ற ஒரு அலை பேரலை அப்பொழுது கிளம்பி இங்குள்ள ஊரினை அழித்து விட்டது. அதாவது பூம்புகார் பகுதியை, அதாவது காவேரி புகும்பட்டினத்தை அழித்து விட்டது. அதிலே சில எஞ்சிய ஊர்கள் மேலப்பெரும்பள்ளம், கீழப்பெரும்பள்ளம், தலச்சங்காடு, பல்லவனம், சாயவனம், மேலையூர், கீழையூர், வானகிரி, இது போன்ற நீதவாசல், இது போன்ற சில ஊர்கள் மட்டும் இப்பொழுது இருக்கின்றது. அதிலே வரலாற்றிலே மிக முக்கியத்துவமான ஊர்கள் அது. அங்கே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விசேஷங்கள் உண்டு. பூம்புகார் என்றால் அதாவது சோழர் காலத்திலே நாலங்காடி அல்லங்காடி போன்ற நிறைய அங்காடிகள், அதாவது நாலங்காடி என்பது பகலில் வியாபாரம் நடைபெறுகின்ற பெரிய வணிக வளாகம். நல்ல அல்லடங் அல்லாட அங்காடி என்பது இரவிலே வியாபாரம் செய்கின்ற இடமாக திகழ்ந்திருக்கின்றது. இங்கே அது மூன்று பிரிவுகளாக இங்கே பூம்புகார் நகரம் பிரிப்பட்டு இருக்கின்றது. ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு தொழில் புரிகின்றவர்கள் மிக சிறப்பாக தொழில் செய்திருக்கின்றார்கள். வர்த்தக வாணிபம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதற்கான ஆதாரங்கள் நாம் இங்கே கண்ணகிசிலை அமைந்திருக்கும் போது இருக்கின்ற இடத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவிலே ஒரு மரத்தாலான இரும்பு மரத்தாலான ஒரு தூண், அதாவது கப்பல் கட்டுகின்ற இழுத்து, ஒரு ஆற்று வழியாக சென்று கப்பலை இழுத்து அதில் கட்டியிருக்கின்றார்கள். அது ஒரு துறைமுகமாக இருந்த பொழுது அது, அதாவது ஆற்று வழியாக படகுகளை சென்று, அதாவது அலையிலிருந்து காவந்து கொள்வதற்காக இங்கு கட்டி வைத்ததற்கான இடக்கூறுகள் இங்கே இருக்கின்றன. செங்கல்களால் செய்யப்பட்ட இடத்திலே இந்த மரத்திலான, அதாவது இழுப்ப மரத்திலான தூண் அங்கே கடப்பட்டிருக்கிறது. இப்போது எப்போது சென்றாலும் காணலாம். இதை அடுத்து சிறிது தூரம் சென்றோமானால் வெள்ளையன் இருப்பு. வெள்ளையன் இருப்பு என்பது ரோமானியர்கள் ஆட்சி செய்த இடம். அந்த இடத்திலே ரோமானியர்களுடைய காசுகள் நாணயங்களும் ராஜராஜ சோழன் உருவம் படித்த நாணயங்களும் சமீபத்திலே கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதை அடுத்து சென்றோமானால் பல்லவனம். பல்லவனம் என்பது பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கட்ட

0: அதற்கு முன்னாலேயே ஒரு அதாவது பெருமாள் கோயில், பெருமாள் கோயில் ஒன்று இருக்கின்றது, அதை வணங்கிதான் கண்ணகி வந்து கண்ணகி நடைப்பயணத்தை தொடர்ந்தால், மதுரைக்கு தொடர்ந்தால் என்று ஒரு வரலாறு கூறுகின்றது. இந்த பல்லவனம் பட்டினத்தாருக்காக சிறப்பு பெற்ற இடம். பட்டினத்தார் இங்கே அதாவது குபேரனாக இருந்த குபேரன் சிவபெருமானிடம் வேண்டி இங்கே பட்டினத்தாராக அவதாரம் பண்ணி இங்கே லீலைகளை எல்லாம் செய்து மோட்சத்திற்கு சென்றார் என்பது ஒரு வரலாறு. அதை அடுத்து சென்றோமானால் சாயாவனம், சாயாவனம் என்பது திருச்சாய்க்காடு என்று பெயர், திருச்சாய்க்காடு. அந்த அங்கே இயற்பகை நயனார் வாழ்ந்த இடம். இயற்பகை நயன்மார் என்பது எது, அதாவது எது கேட்டாலும் இல்லை என்றாலும் வழங்கக்கூடிய ஒரு நாயன்மார். அதாவது தனது மனைவியே சிவபெருமானுக்கு தானமாக உகந்ததாக வரலாறு கூறுகின்றது. அடுத்து சென்றோமானால் சம்பாபதி அம்மன். இப்போது வரலாற்று எச்சங்களிலே அதாவது மிக திகழடைந்த நிலையில இருக்கின்ற ஒரு ஆலயம் சம்பாபதி ஆலயம்.
1: சரிங்க, இப்ப பூம்புகார் பத்தி சொல்லணும்னா நீங்க அப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க, சொற்பொழி மாதிரி சொல்லிட்டே இருக்கிறீங்க. பூம்புகார் மண்ணின் மைந்தர் நீங்க, பூம்புகார வந்து பாக்குறதுக்காக வரோம் அப்படின்னா இங்க பூம்புகாரோட மண்ணின் மைந்தர் இருக்கிறனால பூம்புகாருக்கு அவ்வளவு தெளிவா சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப அடிக்கடி பண்படையில பேசுறதுல உண்டா?
0: உடல்நிலை சரியில்லைனால கொஞ்சம் இறப்பு இருக்கிறதுனால நான் அடிக்கடி கலந்து கொள்ள முடியல. ஏதாவது சில நிகழ்ச்சியில கலந்துப்போம், அதுக்கான நேரமும் கிடைக்க மாட்டேங்குது. நாங்க பூம்புகார்ல வந்து கைவினைப் பொருள் கடை வச்சிருக்கோம், அதனால நாங்க வந்து பூம்புகார்ல வர நேரில் தான் எல்லாருமே பரிச்சயமானவர்கள் தான். ஏன்னா பண்பலைய கண்ணன் எல்லாம் பயந்து ஓடுறாங்க, வாங்க சார் வந்து பேசுங்க சார் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. அவங்க சுற்றுலா வந்தவங்க, ஆமா ஆமா,
1: அவங்க பேசுறதுக்கான வாய்ப்புகள்.
0: ஆமா, அவங்க சுற்றுலா வந்தவங்க சுற்றுலாவதான் பாக்குறாங்களே, ஒண்ணு இதை பாக்கலாம் சார்.
1: கைவினைப் பொருட்கள் வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கோங்க?
0: சுமாரா இருக்கு சார், இப்ப ஒரு 4-5 மாசத்துக்கு அப்புறம்தான் இருக்கு. இப்ப கடைகள்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஒதுக்குப்புறத்துல இருக்குன்னு வந்து மெயின் இடத்துக்கு வரல, வந்த பிறகுதான் எங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கும்.
1: உங்களுடைய வியாபாரம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார், நன்றி.
1: நீங்க தொடர்ந்து பேசுற ஒரு பாடலுக்கு பிறகு

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் 4:54 ஆகுது. ஒரு முறை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இன்னும் சில நேர்கள் நம்ம கூட பேசுறதுக்காக பூம்புகார்ல காத்துட்டு இருக்காங்க. மீண்டும் செல்வோம் பூம்புகாருக்கு.
2: இன்றைய ஊரும்புறம் நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கே வந்துட்டேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா காவேரி தாளாட்டக்கூடிய பூம்புகார் அப்படிங்கிற சிறப்பு வாய்ந்த ஊர்ல, அதுவும் கண்ணகி சிலை பக்கத்துல தான் நேர்களை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட மேடம் சொன்ன மாதிரி 4:54 ஆயிட்டதுனால நிகழ்ச்சி நிறைவா ஒரு நேயர் இருக்கா, அவங்கள்ட்ட பேசிட்டு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். வணக்கம், பேச சொல்லுங்க.
3: அன்பழகன்.
2: அன்பழகன். அன்பழகனுக்கு என்ன ஊருங்க?
3: பூம்புகார்.
2: இந்த பூம்புகார் ரொம்ப பூம்புகார்ல குறிப்பிட்டு என்ன ஊருங்க? ஏன்னா பூம்பு பக்கத்துல நிறைய ஊர்கள் இருக்கு, நிறைய சாயவன சொல்றாங்க. பல்லவன்
3: மேலையூர். மேலையூர்.
2: மேலையூர் ரொம்ப ஃபேமஸான ஊர் கூட இல்லையா?
3: ஆமா.
2: சரி, நீங்க அன்பழகன் சார் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க?
3: நான் ஃபேன்சி கடை வச்சிருக்கேன். ஃபேன்சி செங்கமணி கடை.
2: நாங்களே
3: கொஞ்சம் செய்வோம், இந்த சின்ன சின்ன பொருள் நாங்களே செய்வோம், பாக்கி எல்லாம் வெளியில இருந்து.
2: ஓ சரி. இப்ப உங்களுக்கு வியாபாரங்கிறது எந்த டைம்ல நல்லா சூப்பரா இருக்கும், எந்த டைம்ல கொஞ்சம் நல்லா இருக்கும்? அந்த மாதிரி
3: ஜனவரில இருந்து ஆரம்பிச்சு 5வது மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும்.
2: ஜனவரில இருந்து மே மாசம் வரைக்கும்
3: நல்லா இருக்கும். ஸ்கூல் திறந்து லீவ்ல இருந்து முடிஞ்சு ஸ்கூல் ஆரம்பிச்சாங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிடும். சனி ஞாயிறு கொஞ்சம் நல்லா இருக்கும். வாரத்துல
2: நல்லா இருக்கும். இப்ப நாங்களாம் கேலண்டர் என்னைக்கு லீவுன்னு பாக்குற மாதிரி நீங்களும் என்னைக்கு லீவ் பாப்பீங்க
3: நினைக்கிறேன்.
2: காலை 8:30 நீங்க கடை திறப்பீங்க? 8:30 நீங்க லஞ்ச் சாப்பாடுல 8:30
3: காலையில ஒரு 10:00 திறப்போம். முன்னாடி மே மாசம்னா கொஞ்சம் நேரத்தோட திறப்போம்.
2: ஒரு 8-9 மணிக்கு
3: 8 மணி வரைக்கும், நைட் 8 மணி வரைக்கும் இருக்கும். மத்தியான சாப்பாடு எங்க இருந்தாலும் இல்லாட்டா நாங்க அப்படி சாப்பிட்டு
2: வீட்டுக்கு போய் போயிட்டு வந்தாங்க. அது ஒரு 1 hour டைம் பிரேக். கடையெல்லாம் ரேடியா இருக்குங்களா?
3: இருக்கு.
2: எப்போ கேட்டு இருக்கீங்களா? இப்ப நிறைய பேர் பேஸ்புக்ல கமெண்ட்ஸ் பண்றாங்க, போன் மூலம் எல்லாம் பேசுறாங்க, லெட்டர் போடுறாங்க. நீங்க ஏதாச்சும் கலந்துட்டு அனுபவம்
3: இருக்கா? அவங்க சங்கம் தான் கலந்துட்டாங்க. நான்
2: கேட்கறதோட சரி, என் கடைக்கு வந்த வியாபாரம் பார்த்ததோட சரி, அந்த மாதிரிதான் தொடர்ந்து ரேடியோ கேட்டுட்டே இருக்கு. நிகழ்ச்சி பங்கேற்க முயற்சி சரிங்களா? நன்றி சார். நேர்களை இந்த ஊரும்புறம் நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த நம்மளுடைய ஆதி தமிழோட ஒன்றி பின்றி பிணைந்த ஒரு ஊர் சொல்லக்கூடிய இந்த பூம்புகார் அப்படிங்கிற ஊர்ல கண்ணகி சில பக்கத்துல நேர்களை சந்திச்சு பேசணும் அப்படிங்கிற சொல்ற போது நிறைவா ஒரு நேயர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசி நிகழ்ச்சி நிறைவு செஞ்சிடலாம். மறக்காம பேச சொல்லுங்க சார்.
4: என் செல்லத்தம்பி.
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: ஃபேன்சி கடை தான் வச்சிருக்கோம்.
2: ஓ சரி. இப்போ நீங்க எல்லாருமே 3 பேரும் ஃபேன்சி தான் வச்சிருக்கோம். இப்ப இந்த கடையில இருக்கிற அந்த கடையில சொன்னா சொல்லி விடுவீங்களா?
4: நாங்க ஒரு 35 வருஷம் கிட்டத்தட்ட இருக்கோம்.
2: அப்ப இருக்க பூம்புகாருக்கும் இப்ப இருக்க

0: பூம்பாருக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது?
1: அப்ப இருந்த வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா இப்போதைக்கு சரியில்லை பூம்புகாரே.
0: இப்ப நிறைய
1: மாற்றங்கள், நிறைய
0: மாற்றங்கள் இருக்கு. அது உங்களுக்கு சரியா
1: இல்ல?
0: அப்ப வந்து கொஞ்சம் இயற்கையோட இயற்கையா இருந்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு.
1: இப்ப வந்து ஒரு பிடிக்காத மாதிரியே இருக்கு.
0: உள்ளூர் காரங்களும் உங்களுக்கு அப்படி இருக்கு, ஆனா எங்களுக்கு சூப்பரா இருக்கு.
2: ஊர்முறை நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா, பூம்புகார் கடற்கரை பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணகி சில நிலைய பக்கத்துலதான் நேரில் சந்திச்சோம். அப்படிங்க மன நேரோட நிலையம் திரும்ப ஒளிபரப்பு குறித்து பணியாற்றிய சகாரி தீபா மருந்து நன்றி சொல்லிட்டு உங்களுடன் விடைபெறலாம். சார் tata chik tata chik tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata tata t

நேயர்கள் இதுவரை கேட்டது வாக்கிங் பனியன் சன் ட்ரீப்ஸின் ஊரும் புறவும். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ்.

சிந்தனை துளி. சாலை விதிகளை மதிப்போம், விபத்தை தவிர்ப்போம். அக்கறையோடு சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நெஞ்சம் தவழும் திரை இசை.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: காற்றலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலையின் திரை இசை பாடல்கள்.
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
3: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பைகள் தள்ளுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
4: திரை இசை பாடலில் நிறைவாக

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி 100%

0: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
1: அப்படியே சீர்காழி சாலையில அங்கதான் நம்ம மேலச்சாலை அப்படிங்கிற ஒரு கிராமத்தோட சாலை ஓரத்துல நம்ம நிக்கிறோம். அங்க இருக்கிற பசங்களை ஒரு சில பேரை நம்ம சந்திக்கலாங்கிற வகையில
2: இன்னொரு குட்டி பையன் வந்திருக்காப்ல, பக்கத்துல இருக்காப்ல, அவர் சந்திக்கலாம். தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சூப்பரா சிவப்பா அழகா இருக்கிறீங்களே, உங்க பேர் வந்து பிளஸ் தான்டா. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன படிக்கிறீங்க நீங்க? அம்மாவுக்கு செல்லப்படலையா, அப்பாவுக்கு செல்லப்படலையா? உங்க வீட்டுல
3: அப்பாவுக்கு
2: செல்லப்படலையா? உங்க அப்பா திட்டுவாங்களா ஸ்கூல் படிக்கிறீங்களே? உங்க மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஐட்டம் பாட்டு ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? நீங்க உங்க அப்பா அம்மா கூட என்னென்ன ஊருக்கு போயிருக்கீங்க? டூர் போயிருக்கீங்களா? வேளாங்கண்ணி போனீங்களா? வேளாங்கண்ணி வேற என்னென்ன ஊர்
3: போனீங்க?
2: என்ன
3: ஊரு?
2: போனா இப்போ மதியங்க இருக்கு. நீங்க சிதம்பரம் போயிருக்கீங்களா? சிதம்பரம் நடராஜர் கோயிலாம் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? சரி. உங்க அப்பா பேரு என்ன? ஓகே. அம்மா பேரு? அம்மா என்ன வேலை பாக்குறாங்க? விவசாயி மகனா நீங்க? சூப்பர். ஸ்கூல் போன உடனே வந்து விளையாடுவீங்களா? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?

0: சுற்று ஒரு பாட்டு. ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: விஜய்.
2: நல்லா இருக்கீங்களா தம்பி? ரொம்ப சந்தோஷம். விஜய் என்ன படிக்கிறீங்க? நீங்க வந்து கோடை விடுமுறையில என்னென்ன ஊருக்கெல்லாம் போக போறீங்க? டூர் என்னென்ன பிளான்
3: பண்ணிருக்கீங்க? மாமா ஊருக்கு
2: போவேன்.
3: உச்சிவாடி போவேன், கமலாபுரம் போவேன்.
2: ஓஹோ, மாமா ஊர் இந்த துறவர் பக்கமா?
3: எங்க அத்தை ஊருக்கெல்லாம் போவேன்.
2: வெரி குட், சூப்பர், பரவாயில்லையே.
3: எங்க ஆத்தா கூட திருவாரூர் இது மாதிரிலாம் சுத்தி பார்க்க போவேன்.
2: ஓ அப்பாடி.
3: அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டு இது மாதிரிலாம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வருவோம்.
2: ஹோட்டல் சாப்பிட்றது, பஸ் ஸ்டாண்ட் சுற்றி பார்க்குறது, வேறு டூர்லாம் வேறு வெளியூர், கோயம்புத்தூர், வேளாங்கண்ணி, நாகூர், இந்த பக்கம் சிதம்பரம், இங்கெல்லாம் போக மாட்டிங்களா?
3: அங்கெல்லாம் போக மாட்டேன், பயமாக இருக்கும்.
2: பயமாண்ணா, நீங்கள் மட்டுமே போக போகிறீங்க? அப்பா கூட வருவாங்களே?
3: அப்பா வேலை போவாங்க, நான் ஒன்றிய மன போகணும்.
2: அது எப்படி போக முடியும்? டூர் போகிறப்ப சேர்ந்துல போவீங்க? உங்கள் ஆத்தா விட்டு போய் போவீங்களா? சரி, உங்கள் ஆத்தா வீட்டுக்கு போகிறப்ப உங்கள் ஆத்தா என்னென்ன வாங்கி தருவாங்க?
3: என்ன
2: வாங்குவீங்க? போய்
3: பழங்கள், திராட்சை
2: வாங்குவீங்க. அம்மா கூட போறப்ப, கடை தட்டு போறப்ப என்ன வாங்கி கொடுப்பாங்க? ஸ்நாக்ஸ் மட்டும் கேட்டு வாங்குவீங்க.
3: தக்காளி, வெங்காயம், பீட்ரூட்.
2: ஓஹோ, எல்லா காய்கறியும் வாங்குவாங்க. சரி, உங்களுக்கு வந்துட்டு எதிர்காலத்தில்

0: ஆசையில என்ன வேலைக்கு போகணும் எதுவும் ஆசை இருக்கா?
1: வக்கீல்
0: வக்கீலா ஆசை இருக்கா? சரி சரி சரி. வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஆத்தா தாத்தாலாம் எதுவும் கதை சொல்லுவாங்களா? அப்போ என்ன கதை எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க?
1: நிறைய பொருளெல்லாம் இருக்குமா, அந்த பொருளை நைட்டு வந்து ஒரு வண்டி எடுத்துட்டு வந்து திருடிட்டு போயிடுவானா?
0: முன்னாடியே பாத்துட்டு வந்து திருடிட்டு போயிருது நைட்ல.
1: அது திருடிட்டு போய் ஒரு ஒரு குழிய நோண்டி அவனுக்கு தெரியற மாதிரி அங்க புதைச்சு வச்சிருப்பானா? டெய்லியும் போயிட்டு இருந்தானா? அப்ப அவன் நல்லவங்க நல்லவங்கன்னு எல்லாம் பாய் வாங்கினாங்களாம். அப்ப வந்து ஒரு நாள் என்ன எல்லா வீட்லயும் அப்புறம் ஒருத்தவங்க ஒரு முதலாளி வீட்டுல திருட்டு போயிட்டுனா போலீஸ்ல கண்டு விட்டாங்க, ஒண்ணுமே பண்ண முடியலையா. அப்ப இன்னொருத்தவங்க வந்து சொன்னாங்களாம், அந்த பைக் வந்து பறக்குற பைக் வந்து நான் என் ஃப்ரெண்டு வந்து கடையிலதான் வேலை பாக்குறான் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவன் அவங்க வந்து உக்காந்துயா அப்படின்னு நின்றுனாங்களாம், வருவான் வருவான் அப்படின்னு பாத்துக்கிட்டு வந்தாங்களாம், புடிச்சிட்டாங்களாம்.
0: இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சரி தம்பி, என்ன பாட்டு வேணும்?

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும், ஒரு பாட்டு, ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: குட்டி பசங்களாம் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு குட்டி பையன், தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: ரியாஸ்.
2: நல்லா இருக்கீங்களா ரியாஸ்?
3: நல்லா இருக்கேன்.
2: பேர் என்ன? ரியாஸா? ரியாஸ் என்ன படிக்கிறீங்க?
3: ஐந்தாம்.
2: இப்ப நல்லா படிப்பீங்களா? பரவாயில்ல. சரி தம்பி, நீங்க வந்து இந்த கோடை விடுமுறைக்கு பிறகு என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்க? நீ வெளியூர் போறதுக்கு, டூர் எல்லாம் போறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அப்பா அம்மாட்ட சொல்லிட்டீங்களா?
3: பிளான் பண்ணிட்டு வெளியூர் போவேன். அத்தை ஊர் போவேன்.
2: சரி,
3: வாய்க்கால் குளிப்பீங்களா?
2: வாய்க்கால குளிக்கிறது பத்தி இல்ல, ஆனா பாதுகாப்பா குளி. சரி, நீங்க குளிக்கிறப்ப யார் துணைக்கு நிப்பா? வந்து வாய்க்கால தனியெல்லாம் போக கூடாது, சரியா? இந்த நிகழ்ச்சி மூலமா சிறார்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, தனியா போய் குளத்துலயோ வாய்க்காலே குளிக்க கூடாது. ஆனா குளிக்கலாம், துணைக்கு யாராச்சும் இருக்கணும், சரியா? சரி, ரைட்டு. இவங்க ஜாலியா இருக்குமா? சொல்லி சொல்லி குதிப்பீங்களா? பள்ளி விடுமுறை நாட்கள் தம்பி, சனிக்கிழமை பாத்தீங்கன்னா சின்ன பசங்க எல்லாம் கிராமங்கள்ல வந்து இந்த தூண்டில் எல்லாம் போடுவாங்க, அது மாதிரி எல்லாம் செய்வீங்களா? பரவாயில்ல. சரி, நீங்க தூண்டில் போறப்ப என்ன மாதிரி மீன் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு?
3: என்ன?
2: நல்லா படிங்க தம்பி. பாட்டு வேணுமா உங்களுக்கு? சினிமா பாட்டு? என்ன பாட்டு?

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100% BIS 916 ஹால்மார்க் ஷோரூம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும் தயாரிப்பு எல்ஜி ராசக்யன் படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
3: நேரம் 5:30 ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. விளக்கேற்றும் வேளை பக்தி பாடல்கள் ஒளிவுல வரும் தருணம் இது. தொடக்கமாக எம் ஆர் விஜயா பாடியிருக்கும் பாடல்

0: கருமாறே அன்னையே, உள்ளம் தெய்வம் என்று தொழுவதெல்லாம் உன்னையே.
1: இது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ,
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர். வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3-jar மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டோவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டோவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3-liter பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. பரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
5: விபிஎன் கண் மருத்துவமனை.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
5: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை காலை 8:45 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலின் திருவிழா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் SV ஜுவல்லர்ஸ் பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப்.
7: தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட SV ஜுவல்லரி.
1: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் வசந்தன் கோ,
4: நம்பர் 1 டீலர். வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3-jar மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டோவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டோவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3-liter பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. பரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: இது பி சுசிலா வாடியிருக்கும் பாடல்.

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேளை. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவிருப்போர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்,
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவிருப்போர் பாரத் பால்,
2: அல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்,
3: உபயோக பொருட்கள் அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ARC காமாஜி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
4: ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 27/9/2026 அன்று மாலை 4 மணிக்கு மதகடி அரசு ஆற்றில் மாபெரும் படகு போட்டியும், தொடர்ந்து காரைக்கால் கடற்கரையில் மாலை 6 மணிக்கு திரைப்பட பின்னணி பாடகர் அந்தோனிதாஸ், சத்ய பிரகாஷ், ராஜ கணபதி, சூப்பர் சிங்கர் தவசிலி, மீனாட்சி, திரைப்பட பின்னணி பாடகி ஹரிப்ரியா ஆகியோர்

0: மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை காரைக்கால். அனுமதி இலவசம், அனைவரும் வருக.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் விளக்கேற்றும் வேளையில் இனிவரும் பாடல் வி. நடராஜ முதலியார் பாடியிருக்கும் பாடல்.

0: 100.3 பண்பலை ஒளிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேளை. நாளை காலை 7:30 தஞ்சை விடவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. பரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

நேரம் 5:51. 100.3 பண்பலை ஒலிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை. கேட்ட பாடல் பி ஜெயச்சந்திரன் மற்றும் குழுவினர் பாடிய பாடல். இனி கேட்கவிருப்பது எஸ் சரளா பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 5:55. இருள் நோங்கி ஒளிபெருகும் இந்த விளக்கேற்று வேளையில் நமது வாழ்க்கையிலும் அன்பும் அமைதியும் சகல நன்மைகளும் பெருகட்டும். நிகழ்ச்சியில் நிறைவாக காயல் ஏ.ஆர். ஷேக் முகமது பாடியிருக்கும் பாடல்

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6 மணி. பன்னிசை ஐங்கரணை என தொடங்கும் கிருவானந்த வாரியார் பாடிய பாடல்

0: at the high-level plenary meeting on addressing the existential threats posed by sea level rise at the 81st UN General Assembly in New York. He welcomed the adoption of the UN Declaration on Sea Level Rise and highlighted India's efforts on coastal resilience, mangrove conservation and disaster resilient infrastructure. In Asian Games, Indian duo Kamaljeet and Suruchi Singh won gold in the mixed team 10-meter air pistol event in Nagoya, Japan today. The pair shot 484.6 in the final to finish 6.6 points ahead of South Korea's Soo Hyun Hong and Gaon Chu, who took silver with 478. India's Indian long-distance runner Gulveer Singh won the silver medal in the men's 10,000-meter race at the Asian Games. Indian athlete Baranika Elangovan won the bronze medal in the women's pole vault at the Asian Games. Another Indian athlete, Manpreet Kaur, won the bronze medal in the women's shot put. In table tennis, Indian mixed doubles pair of Diya Chitale and Manoj Shah settled for a bronze medal after losing to world champions and Chinese combination Wang Huihing and Sung Hing Ha, 0-3. Indian men's and women's kabaddi team have also entered the finals at the Asian Games. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையேயான இடைவெளி கடந்த 12 ஆண்டுகளில் குறைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் நிலவிய போதிலும் இந்தியா 7.8% வளர்ச்சி வீதத்தை எட்டியுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் தன்னிறைவான எதிர்காலத்திற்கு வலு சேர்ப்பதில் பிஎம் சூரியகர் முப்த் பிஜிலி திட்டம் சிறப்பாக பங்காற்றி வருகிறது. புதுச்சேரியில் 2015 ஆண்டில் 100,000 பேருக்கு 102 இருந்த காசநோய் பாதிப்பு கடந்த 2025 ஆண்டில் 98 குறைந்துள்ளது என்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையேயான இடைவெளி கடந்த 12 ஆண்டுகளில் குறைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சேவா சங்கல்ப் அபியான் திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து வத் நகருக்கு செல்லும் யாத்திரிகர்களுடன் காணொலி வாயிலாக இன்று கலந்துரையாடிய பிரதமர், அனைவரின் பங்களிப்பு மற்றும் ஒத்துழைப்போடு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று தெரிவித்தார். வத் நகர் மதிப்புமிக்க நன்னெறிகளை வழங்கி தனது வாழ்க்கையை மாற்றி அமைத்ததாக தெரிவித்தார். காசி மாநகரம் ஆன்மீக பாரம்பரியத்தின் சின்னமாக திகழ்கிறது என்றும் கூறினார். இளைஞர்கள் இந்த சேவை பயணத்தில் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். உள்கட்டமைப்பு வசதிகள் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்தப்பட்டு இருப்பதன் மூலம் கிராமங்கள் சுயசார்பு மிக்கதாக திகழ்கின்றன என்றார். மேலும் கிராமங்களின் வளர்ச்சியில் மகளிரின் பங்கு முக்கியமானதாக உள்ளது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதை நினைவு கூர்ந்த பிரதமர், அவரின் சேவை மனப்பான்மை, பொறுமை, ஒத்துழைப்பு, நேர்மறையான சிந்தனை போன்றவற்றை நமது வாழ்வின் வழிகாட்டு நெறிமுறைகளாக நாம் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் போது சேவா யாத்திரிகர்கள் தங்களது அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். அப்போது யாத்திரையின் போது அவர்களுக்கு ஏற்படும் அனுபவங்களை ஒரு நாட்குறிப்பில் பதிவு செய்து கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் நிலவிய போதிலும் இந்தியா 7.8% வளர்ச்சி வீதத்தை எட்டியுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வர்த்தக கண்காட்சியை இன்று பிற்பகல் தொடக்கி வைத்து பேசிய அவர், உலகின் அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரம் என்ற நிலையை இந்தியா தக்க வைத்து கொண்டுள்ளது என்று தெரிவித்தார். 2047 ஆண்டிற்குள் விக்சித் பாரத் என்ற உறுதியுடன் நாடு முன்னேறி வருவதாக தெரிவித்த அவர், தற்போது இந்தியாவின் ஏற்றுமதி பன்மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் செமிகண்டக்டர் துறையில் விரைவான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில்

0: 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டுக்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான சூரிய சக்தி புரட்சி குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: இந்தியாவின் சூரிய மின்சார ஆற்றல் வளர்ச்சிக்கு குஜராத் ஒரு ஆரம்ப கால ஆய்வகமாக விளங்கியது. அம்மாநில முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி ஒரு பிரத்யேக சூரிய ஆற்றல் கொள்கையை அறிமுகப்படுத்தினார். இது பெரிய அளவிலான சூரிய மின்சார உற்பத்திக்கு வலுவான அடித்தளங்களை அமைத்ததுடன் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சி வாய்ப்பாக பயன்படுத்த முடியும் என்பதையும் நிரூபித்தது. குஜராத் மாநிலத்தின் இந்த அனுபவம் ஒரு மிகப்பெரிய தேசிய மாற்றத்தின் முக்கிய அம்சமாக அமைந்தது. 2014 2.8 GW இருந்த இந்தியாவின் சூரிய மின்சார உற்பத்தி திறன் 2026 ஜூலை மாதம் வரையிலான காலகட்டத்தில் 165 GW உயர்ந்துள்ளது. இது இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனில் சூரிய மின்சக்தி மிகப்பெரிய அங்கமாக திகழ்வதை எடுத்துக்காட்டுகிறது. 2024 75,000 கோடிக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீட்டில் தொடங்கப்பட்ட PM சூரியகர் முஃப்த் பிஜ்லி திட்டமானது 51 லட்சம் வீடுகளை சென்றடைந்துள்ளது. விவசாயிகள் PM குசும் திட்டத்துடன் இணைவதன் மூலம் சூரிய மின்சக்தியால் இயங்கும் நீர்ப்பாசனத்திற்கு மாறுகிறார்கள். இது டீசலை சார்ந்திருப்பதை குறைத்து பயிர் சாகுபடிக்கான தொடர் செலவையும் குறைக்கிறது. PM சூரியகர் திட்டத்தின் மூலம் உற்பத்தி, நிதி மற்றும் பராமரிப்பு உள்ளிட்ட துறைகளில் சுமார் 17 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் 2015 100,000 பேருக்கு 102 இருந்த காசநோய் பாதிப்பு கடந்த 2025 98 குறைந்துள்ளது என்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். ஜிப்மரில் இன்று நடைபெற்ற தேசிய காசநோய் மாநாடு மற்றும் கொள்கை கலந்துரையாடலின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், தொழில்நுட்பம், அறிவு மற்றும் சிகிச்சை ஆகியவை தேவைப்படும் ஒவ்வொரு நபரையும் விரைவாகவும் கண்ணியத்துடனும் சென்றடைவதை உறுதி செய்வதே தற்போது நம்மிடையே உள்ள சவால் என்று தெரிவித்தார். இதனால்தான் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் காசநோய் இல்லாத இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வை மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது என்று கூறினார். புதுச்சேரி அரசின் தீவிரமான நடவடிக்கைகள் காரணமாக 2025 36 கிராமங்கள் காசநோய் இல்லாத கிராமங்களாக அறிவிக்கப்பட்ட நிலையில், நடப்பாண்டில் இதுவரை காசநோய் இல்லாத 40 கிராமங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் பெருந்தலைவர் காமராஜர் 100 வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஜ் யோஜனா திட்டத்தின் கீழ் மங்களம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 24 பயனாளிகளுக்கு 2 மற்றும் 3 கட்ட தவணையாக 20,80,000 ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று வழங்கினார். சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அலுவலர் திரு ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் திரு அனில்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளின் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், வாடிக்கையாளர்களின் சிரமங்களை குறைக்கும் வகையில் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையன்று வங்கிகள் வழக்கம்போல் இயங்கும் என்று இந்தியன் வங்கி புதுச்சேரி மாநில வங்கியாளர் குழுமம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: வங்கி தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு சார்பில் இம்மாதம் 28, 29, 30 தேதிகளில் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்கும் வகையில் வங்கிகள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வரும் 27 தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று அனைத்து பொதுத்துறை மற்றும் கிராம வங்கிகளும் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இணைய வங்கி மற்றும் மொபைல் வங்கி, UPI, ATM மற்றும் பிற டிஜிட்டல் வங்கி சேவைகளை அதிக அளவில் பயன்படுத்தி வங்கி சேவைகள் பாதிக்கப்படுவதால் ஏற்படும் சிரமங்களை பொதுமக்கள் தவிர்க்க

0: கலாம் என்று இந்தியன் வங்கி புதுச்சேரி மாநில வங்கியாளர் குழுமம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை சார்பில் காரைக்காலில் ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் மூன்றாவது சனிக்கிழமைகளில் மகளிருக்கான சிறப்பு ஓட்டுநர் உரிமம் வழங்கும் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நாளை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை காரைக்கால் போக்குவரத்து துறை வளாகத்தில் மகளிருக்கான சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பழகுனர் உரிமம், ஓட்டுநர் உரிமம் மற்றும் கூடுதல் ஓட்டுநர் உரிமம் தொடர்பான சேவைகளை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் வழங்கப்படும் மருத்துவ சேவைகளை மேலும் மேம்படுத்தும் வகையில் ONGC நிறுவனம் சார்பில் 14.48 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள இந்த உபகரணங்கள் அவசர சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவுகளில் பயன்படுத்தப்பட உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையிலான இடைவெளி கடந்த 12 ஆண்டுகளில் குறைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் நிலவிய போதிலும் இந்தியா 7.8% வளர்ச்சி விகிதத்தை எட்டியுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் தன்னிறைவான எதிர்காலத்திற்கு வலு சேர்ப்பதில் PM சூரியகர் முஃப்த் பிஜிலி திட்டம் சிறப்பாக பங்காற்றி வருகிறது. புதுச்சேரியில் 2015 ஆண்டில் 1 லட்சம் பேருக்கு 102 ஆக இருந்த காசநோய் பாதிப்பு கடந்த 2025 ஆண்டில் 98 ஆக குறைந்துள்ளது என்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6:20. நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும்
3: எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
4: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் ARC காமாஜி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
5: ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்,
6: 906 ஹால்மார்க், தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
5: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
6: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
5: மற்றும் தி நகர், சென்னை.
7: வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
8: நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். நற்குணங்களிலேயே உயர்ந்த குணம் பொறுமைதான். பொறுமைக்கு பூமி தாயைத்தான் உதாரணம் சொல்வார்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினார் காடுகொள்வார் என்பார்கள். பொறுமைக்கு எல்லையே இல்லை, அது கடலினும் ஆழமானது. பிறர் நம்மை தூற்றினாலும், அவமானப்படுத்தினாலும், கடும் வார்த்தைகளால் திட்டினாலும், பொறுக்க முடியாத தொல்லைகள் கொடுத்தாலும், நாம் கோபப்படாமல், வெகுண்டு எழாமல், பழிக்கு பழி வாங்காமல் பொறுமையாயிருந்தால் இறுதி வெற்றியாளர்கள் நாம் தான், இது நிச்சயம். இதற்கு நம் சுதந்திர போராட்ட நிகழ்ச்சியையே எடுத்துக்காட்டாக எடுத்துக் கொள்ளலாம். ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் நம் நாட்டு மக்கள் பட்ட இன்னல்கள் கணக்கில் அடங்காது. நம் சொந்த நாட்டிலேயே நாம் அடிமைகளானோம். அப்போ நாட்டு மக்களை காப்பாற்ற, ஆங்கிலேயரை எதிர்க்க மகாத்மா காந்தி கையில் எடுத்த ஆயுதம் அகிம்சையும் பொறுமையும் தான். கத்தி இல்லாமல், இரத்தம் இல்லாமல் யுத்தம் ஒன்றை நடத்தி பொறுமையையும் அகிம்சையையும் மட்டுமே ஆயுதமாக கொண்டு போராடினோம். அவ்வளவு படைபலத்தோடு இருந்த ஆங்கிலேயனை நாட்டை விட்டு ஓட வைத்தது நம் பொறுமை என்னும் அஸ்திரம்தான். காந்தியடிகள் போன்ற நல்ல மனமும் மிக்க மனவலிமையும் கொண்டவர்களை அழிப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. என்றுமே பொறுமைக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் தர்மத்திற்கும் வலிமை மிக மிக அதிகம். அவ்வளவு சுலபமாக

0: குணங்கள் உடையவர்களை அழித்துவிட முடியாது. பொறுமையின் இத்தகு சிறப்பினால்தான் தம்மை தோண்டி அகழ்வாரையும் தாங்கிக் கொள்ளும் நிலம் போல நாம் பொறுமை கொள்ள வேண்டும். ஐம்பூதங்களில் நிலமாகிய பூமியைத்தான் பூமி மாதா என்கிறார்கள். நம் வள்ளுவரும் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் என்கிறார். காந்தியடிகளின் நீடித்த புகழுக்கும் நாம் சுதந்திர இந்தியாவில் மகிழ்வோடு வாழ்வதற்கும் நம் பொறுமையே காரணமானது. எனவே பொறுமையின் மகிமை உணர்ந்து பொறுமையை கடைபிடித்து நீடித்த வெற்றியை கைக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கிய
2: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
3: உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் ARC காமாஜி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 6:25. லைட் ஹவுஸ். நமது நிலைய நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு கண்ணோட்டம். பண்பலை 100.3 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மகப்பேறின் நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநரும் உதவி பேராசிரியருமான டாக்டர் NV வினிஷா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம். மதிப்பு கூட்டுதலால் மதிப்பு பெறும் மங்கையர். நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் P சித்ரா அவர்களுடன் நேர்முகம். இன்று 8:00 காற்றில் வரும் கானம் இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. 8:30 காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல் அமுது. இன்று 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலம்மன். இதுவரை இன்றைய ஒளிபரப்பில் நமது நிலை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி விவரம் அறிந்தோம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். முன்னதாக நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டி சிறப்பு தொடர். இதய நோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் RV சிவகுமார் அவர்கள் தரும் தகவல்கள். அதனைத் தொடர்ந்து காலை 8:45 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸின் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நாளை இடம்பெறுவது. காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில். இந்நிகழ்ச்சியை மறு ஒளிபரப்பாக நாளை மாலை 5:15 ஒளி உலா வரும். இனி மற்ற நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:00 குரலோசை. தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபர்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும்

0: கலைஞர் ஆர் ராதவன். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:35 காலை காம்போ, 8:05 துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்கள் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி. முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநரும் உதவி பேராசிரியருமான டாக்டர் என் வி வினிஷா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். தொடர்ந்து 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். நாளை காலை 10:00 சொல்லரங்கம் வழக்கு சொல்லுக்குள் தமிழ்ச்சொல். 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை தொண்டர் என தொடங்கும் பாடல் பாடியிருப்பவர் தர்மபுரம் பி சாமிநாதன் அவர்கள். நாளை மதியம் 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக், 2:30 சிறுவர் சோலை. காரைக்கால் மாவட்டம் பிள்ளைத்திருவாசல் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டோம். இனி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை நாள்தோறும் கண்காணிக்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் பெற்றார். இனி விரிவான செய்திகள். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்து வந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியை கண்டு வருவதாக கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% உயர்ந்துள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 2,58,000 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் 15,00,000 மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 முக்கிய துறைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி அந்த தொகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொழிலதிபர் திரு வீரமணிக்கு எதிரான பாலியல் வழக்கினை மறைக்க திமுக அரசு முயன்றதாக அவர் குற்றம் சாட்டினார். இருப்பினும் தாவேக அரசு திரு வீரமணியை கைது செய்து சிறைக்கு அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக திமுகவும் அஇஅதிமுகவும் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய திரு விஜய், இவ்விரு கட்சிகளும் ரகசியமாக கூட்டணி வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை நாள்தோறும் தீவிரமாக கண்காணிக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விளம்பரங்களுக்கு மட்டுமே தாவேக அரசு முக்கியத்துவம் கொடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வரும் காலங்களில் விளம்பரங்களை தவிர்த்து மாணவர்களின் நலனில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. வண்டலூர் பாலியல் வழக்கை மூடி மறைக்க தாவேக அரசு முயற்சிப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று காவல்துறையினர் அறிக்கை வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்தது ஏன் என்றும் அஇஅதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. வீரமணி வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை

0: எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகி திரு ரஞ்சன்குமார் உட்பட அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மழைநீர் வடிகால் பணிகளை தாவேக அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு ஒரு மாதம் கூட இல்லாத நிலையில் இப்பணிகள் முடிக்கப்படாதது கவலை அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், திருவொற்றியூர், மணலி, மாதவரம், திருவிக நகர் ஆகிய பகுதிகளில் இப்பணிகள் முடிக்கப்படாமல் இருப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சர்வதேச மருந்தாளுநர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகித்து வரும் மருந்தாளுநர்களின் சேவையை போற்றும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாக கோவையைச் சேர்ந்த மருந்தாளுநர் திருமதி இந்திரா தேவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சர்வதேச மருந்தியல் கூட்டமைப்பு நிறுவப்பட்ட செப்டம்பர் 25ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் உலக மருந்தாளுநர் தினம் கொண்டாடப்படுது. மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல மருந்தாளுநர்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அவர்களோட சேவையை பாராட்ட இந்த நாள் கொண்டாடப்படுது. 2026ஆம் ஆண்டோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரோக்கியமான எதிர்காலத்துக்காக மருந்தாளுநர்களை வலுப்படுத்துதல். இந்த கருப்பொருளில் மாறி வரும் மருத்துவ தேவைகளை எதிர்கொள்ள மருந்தாளுநர்களுக்கு தேவையான கல்வி, திறன், அங்கீகாரம் மற்றும் ஆதரவு வழங்கணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. மருந்தாளுநர்கள் முழுமையான திறனை சுகாதார அமைப்புகளில் பயன்படுத்தும் போது மக்களுக்கு சிகிச்சை மற்றும் மருந்துகளுக்கான அணுகல் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இதன் மூலம் வலிமையான மற்றும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: நேற்று நிலவிய தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 5 மணி அளவில் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தெற்கு உள் ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகள் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். எனினும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் வரும் 28ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். விழுப்புரத்தில் உள்ள கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் தீபாவளி சிறப்பு விற்பனையை அம்மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலர் திரு ஜான் லூயிஸ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டத்தின் சார்பில் ஊட்டச்சத்து மாதம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூரில் ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திரு நல்லசிவன் இன்று திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் விளையாட்டு மைதானத்தில் ராணுவத்திற்கான அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் இன்று தொடங்கியது. பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு அப்துல் ரசிக் தலைமையில் இன்று நடைபெற்றது. நெல்லை மாநகராட்சியின் அவசர கூட்டம் மேயர் திரு ராமகிருஷ்ணன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை மத்திய சிறை மற்றும் பெண்கள் தனிச்சிறையில் மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியில் ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின்

0: அவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் குண்டு எறிதலில் மன்பிரீத் கோரும், போல் வால்ட்டில் பரணிகா இளங்கோவனும் வெண்கலப் பதக்கம் பெற்றனர். டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் மனுஷ் ஷா தியாச்சிதாலே இணையும் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியது. அலைச்சறுக்கு பிரிவில் இந்தியாவின் சிவராஜ் பாபு 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 9 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஸ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12, 21-14 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் லேலா ஜருக்கை வென்றார். இந்தியா பனாமா இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக்கா அரசு உறுதி செய்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை நாள்தோறும் கண்காணிக்க தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரமாறு 6:40 இது ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நேயர்கள் கேட்கிருப்பது காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை. காரைக்கால் உங்கள் கடை வழங்கும்
3: நலமாய் வாழ.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள், ஓசுகள், சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை காரைக்கால்.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
6: தொடர்புக்கு 8925936936.

0: விளக்கம் தருகிறார். காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேரியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
1: இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா போஸ்ட்மார்ட்டம் கேர், அதாவது டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற பீரியடை தான் வந்து போஸ்ட்மார்ட்டம்னு சொல்றோம். நம்ம பிரெக்னன்சியில மட்டும்தான் வந்து அம்மாவை வந்து மோரா கேர் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க நல்லா சாப்பிடணும், நல்லா வெயிட் கெயின் இருக்கணும், குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி த்ரூ அவுட் பிரெக்னன்சி அவங்கள கேர் பண்ணுவோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட எல்லா அட்டென்ஷனும் வந்து பேபிக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்காம இந்த கேருங்கிறது வந்து அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஈக்குவலா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பயுமே ஒரு டெலிவரி முடிஞ்ச உடனே வந்து டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது சில டிஸ்சார்ஜ் அட்வைஸ்ன்னு சொல்லி அனுப்புவாங்க ஒவ்வொரு மதருக்குமே. அது வந்து மதர் மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் கண்டிப்பா அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படின்னா, அதாவது நார்மல் டெலிவரியா இருக்கலாம், சிசேரியனா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், அதுல போட்ட தையல் எப்படி வந்து கேர் பண்ணிக்கணும், அது மட்டும் இல்லாம வார்னிங் சைன்ஸ்லாம் என்ன, சில அறிகுறிகள் இருந்தா உடனே வரணும், வெயிட் தூக்கக்கூடாது, இந்த மாதிரி சில அட்வைசஸ்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. அதை வந்து நம்ம அலட்சியமாக விடாம கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரெக்னன்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட எனர்ஜிலாம் ஓகே போதும் அப்படின்ட்டு அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது. ஃபுல்லாக பேபியை மட்டும் பார்த்துட்டு பிரெக்னன்சி முடிஞ்ச லாக்டேஷன் டைம்ல தான் வந்து அவங்களுக்கு இன்னும் அதிகமான நியூட்ரிஷன்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படும். சத்தான உணவு,

0: நிறைய தண்ணீர், பிகாஸ் பிரஸ் மில்க் வந்து வாட்டர் கண்டென்ட் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அப்போ போதுமான அளவு தண்ணீர் வந்து அவங்க குடிக்கணும், அது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பேபி தூங்க மாட்டேங்குது, பேபி தூங்குற டைம்ல எனக்கு வீட்டு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸா இல்லாம வீட்டில் இருக்கவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இவங்களோட ஸ்லீப் அடிக்குவேட்டா இருக்காங்கிறது பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுல எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டெலிவரி ஆன உடனே வந்து சில பேத்துக்கு வந்து கொஞ்சம் தேவையில்லாம அழுகை, எரிச்சல், காரணம் இல்லாம கவலைப்படுறது, இதுக்கெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில பேர்த்துக்கு இருக்கும், அது தன்னாலவே சரியாயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது எமோஷனல் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம பாட்டுக்கு பேபியை மட்டும் கேர் பண்ணிட்டு இவங்களோட எமோஷனுக்கு சப்போர்ட்டே இல்லாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு அது ரொம்ப ஆக்ரவேட் ஆகும். அப்படி எமோஷனல் சப்போர்ட் கொடுத்தும் சரியாகாம ரொம்ப நீண்ட நாள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு டாக்டரை வந்து மீட் பண்ணணும். அது தவிர முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்மளோட போன பிளட் லாஸை திருப்பியும் ரிப்ளெனிஷ் பண்ணுறதுக்கும் நம்மளோட பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு இருக்கிற கால்சியம் சப்போர்ட் எல்லாமே போயிடும். ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் அயன் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் வந்து உங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி 1-3 months எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரெக்னன்சி டைமில் என்ன தொந்தரவு இருந்தது, மேபி பிபி இருந்திருக்கலாம், சுகர் இருந்திருக்கலாம், தைராய்டு இருந்திருக்கலாம், அதோட டேப்லெட்ஸ் எப்போ கண்டினியூ பண்ணணும், கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா, இல்லை கண்டினியூ பண்ணாமல் டெஸ்ட் எடுத்து பார்க்கணுமா, எல்லாத்துக்குமே வந்து டாக்டர் என்ன அட்வைஸ் சொல்லியிருக்காங்களோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். குழந்தை பிறந்ததும் ஒரு தாய் பிறக்கிறார், அந்த தாயை நாமும் கவனித்தால் தான் குடும்பம் முழுமையாக நலமாக இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய
1: வளமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடைக்காரைக்கால், தரமான தரப்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: ஆகாய காற்றில் லாலபனை பாடும் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

இசையால் வசமாகும் இதயத்தை வருட வருகிறது இசை தூரிகை. இசை தூரிகையில் தொடக்கமாக சந்திரமுகி 2 இந்த படத்திலிருந்து ஒரு பாட்டு கேட்கலாமா?

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஒயின் டிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஒஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
1: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
2: புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: விரைவு திருச்சி சாரதாசில்.
4: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
5: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
4: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
0: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தொகுதி 1 முதல்நிலை தேர்வு எதிர்வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 4 இடங்களில் 6 தேர்வு மையங்களில், அதாவது ஏடிஎம் மகளிர் கல்லூரி, ஜே ஜெயா மெட்ரிகுலேஷன், நடராஜன் தமயந்தி மேல்நிலைப்பள்ளி மற்றும் நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் 1595 நபர்கள் தேர்வு எழுத உள்ளனர். இந்த தேர்வு சிறப்பாக நடைபெற 6 முதன்மை கண்காணிப்பாளர்களும் 1 இயக்க குழுவும், 6 ஆய்வு அலுவலர்களும், 1 கண்காணிப்பு அலுவலரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் தனித்தனியாக பாதுகாப்பு பணியில் காவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தேர்வு மையத்திற்கு வருகை தர ஏதுவாக எந்தவித இடையூறும் ஏற்படா வண்ணம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அனைத்து பகுதிகளிலும் பேருந்து வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தேர்வர்கள் தேர்வு நாளன்று காலை 8:30 மணிக்குள் தவறாமல் அவரவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தேர்வு மைய அமைவிடத்திற்கு வருகை தர கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எக்காரணம் கொண்டும் 9 மணிக்கு மேல் தேர்வு

0: மையத்தில் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எக்காரணம் கொண்டும் 9 மணிக்கு மேல் தேர்வு மையத்தில் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மேலும் தேர்வு மையத்திற்கு கைபேசி மற்றும் இதர எலக்ட்ரானிக் சாதனங்கள் ஏதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இசைத்தூரிகை. இசைத்துறையில தொடக்கமா எஸ்பிபி சரண், ஹரிகநாராயணன் ஆகியோர் பாடிய பாட்டு கேட்டவங்க, விவேக் ஏற்றி எம்எம் கீரவாணி இசையில உருவான பாட்டு, பாட்டு கட்டு அப்படின்னு ஒரு மெட்டு போட்டு ஒரு பாட்டு கேட்டோம், சந்திரமுகி 2 அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து.
1: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பண தமிஜ வருதனும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பண தமிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நாளை காலை 6:40 மணிக்கு

0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபர்மாவின் விடங்கலூர் எண்ணை வழங்கும் என் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபர்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனுக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்.
2: நிகழ் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலனிக்குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி மற்றும் உங்கள் கடை கும்பகோணம்.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: தரமான தார்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் நண்பேண்டா. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள்.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் வரும் ஞாயிறன்று 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே.

இசைத்தூரிகை. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் தங்களது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களில் தற்போது வரை கைவிரல் ரேகையை பதிவு செய்யாதவர்கள் நாளை 26 அன்று அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் நடைபெறும் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு கைவிரல் ரேகையினை பதிவு செய்திட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களில் கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் பணி நிமித்தமாக வேறு பகுதிகளில் தற்காலிகமாக வசிப்பவர்கள் தற்போது வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலைக் கடைகளில் நாளை நடைபெறும் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு கைவிரல் ரேகையினை பதிவு செய்து தங்களது உரிமையினை உறுதி செய்த வேண்டும் என்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொள்கிறார். இசை தூரிகையில் நிறைவாக

0: விடைபெறுகிறது இசைத்தூரிகை. இனி தொடர்வது ஏழைகள் மணிக்கான தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஐநாவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். எந்தவொரு பிரச்சினை குறித்தும் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லடாக்கில் 23 நாட்களுக்குள் 20க்கும் மேற்பட்ட சிகரங்களில் ஏறி சாதனை படைத்த 20 பேர் கொண்ட குழுவினரை பாராட்டி அவர் பேசினார். மலையேற்றத்தில் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் திறன்மிக்கவர்களாக உள்ளனர் என்பதை இது எடுத்துரைத்துள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று போபாலில் புதிய அரசு பேருந்து சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைப்பதில் எத்தனால் கலந்த பெட்ரோல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உணவு பாதுகாப்பு மட்டுமின்றி எரிசக்தி பாதுகாப்பிற்கும் விவசாயிகள் உறுதுணையாக உள்ளதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். புதுமை கண்டுபிடிப்புகளின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் ஏழைகள், தொழிலாளர்கள், விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்றும் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். நாடு முழுவதும் 1700க்கும் மேற்பட்ட கட்டமைப்பு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 17 துறைகளின் கீழ் இந்த பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 16,33,000 கோடி ரூபாய் செலவில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சீரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் நிறுவன தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த குழுமத்தின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு பிரதமர் ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். எதிர்கால தொழில்நுட்ப தேவையை நிறைவேற்றும் வகையில் இந்த குழுமம் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றி மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று அவர் கூறினார். வளர்ச்சிப் பணிகளுக்கு மக்கள் எப்போதும் ஆதரவளிப்பார்கள் என்பதையே இந்த வெற்றி உணர்த்துவதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பாதுகாப்புத்துறை சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்புத்துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படைக்கான திட்டங்கள், தளவாடங்கள் கொள்முதல் மற்றும் பயிற்சிகள் தனித்தனியாக நடைபெற்று வந்த நிலையில், முப்படைகளையும் ஒருங்கிணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கார்கில் ஆய்வுக்குழு 1999 பரிந்துரைத்தது. இருப்பினும் இது நிறைவேற்றப்படாமலேயே இருந்து வந்தது. கடந்த 2019 சுதந்திர தின உரையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி முப்படைகளின் தளபதி பதவி உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து அந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த பதவியிடம் ஏற்பட்டதன் காரணமாக முப்படைகளின் செயல்பாடுகளும் அதற்கான தளபதியின் கீழ் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க இது பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதுகாப்பு படையினருக்கான திட்டமிடுதல் மற்றும் கொள்முதல் நடவடிக்கைகளை இது எளிதாக்கியுள்ளதாகவும் பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சீர்திருத்தங்கள் பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றால் அது மிகையாகாது.
0: ஐநா சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் நியூயார்க்கில் கானா மற்றும் சூரிநாம் வெளியுறவு அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். சர்வதேச விவகாரங்களில் வளரும் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பது தொடரும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் யானை வழித்தடங்களில் உள்ள தங்கும் விடுதிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ஷிபு பேபி ஜான் கூறியுள்ளார். இடுக்கியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். யானை வழித்தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு ஷிபு பேபி ஜான் கூறினார். மேகாலயாவில் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் திரு கன்ராட் சங்மா தலைமையில் இன்று நடைபெற்றது. இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சத்தீஸ்கட்டில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். பலோட் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நின்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும், 2 விக்கெட் இழப்பிற்கு 52 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடனும் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆஸ்திரேலிய ஏ அணி 200 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. அதிகபட்சமாக ஃபெர்கஸ் ஓ நீல் 47

0: எடுத்தார். துஷார் தேஷ்பாண்டே மற்றும் ஷம்ஸ் முலானி அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னுக்கும் இரண்டாவது இன்னிங்ஸில் 199 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜப்பானின் ஒசாக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஜிசல் சிபாயை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஐநாவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 7:25.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
2: எப்படி சொல்ற?
1: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமு ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் தானே சொல்லணும்.
2: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
3: காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும்.
4: உழவர்களுக்கு
3: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
6: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு எம்டி பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
7: சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
8: ரேவதியக்கா, ரேவதியக்கா, என்ன ஆளே காணோம்? இப்படி சந்து வழியா போய் பாப்போம். அட அக்கா, மாட்டு கொட்டகையில நிக்கிறீங்களா?
9: அப்பா, இதெல்லாம் சுத்தம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நேரம் பொழுதே ஓடி போயிடுது.
8: நல்லா சுத்தம் பண்ணிருக்கீங்கக்கா. தரையெல்லாம் பார்த்தா அங்கே உட்காந்து சாப்பிடலாம் போல இருக்கு. என்ன, கொட்டகையோட மேல பார்த்தாதான் அந்த காக்கா குருவிங்களே உள்ள பூந்து சாப்பிட்டுட்டு வெளில போயிடும் போல இருக்கு. கூரை பழசாயி அங்கங்க வானம் தெரியுது.
9: ஏன் சுபா, உனக்கு தெரியற வானம் எனக்கு தெரியாதா? நானும் குளிர்காலம் முடிஞ்சு வெப்பகாலம் ஆரம்பிச்சுச்சேன்னு கூரை சரி பண்றவங்கள வர சொல்லி ஒரு வார காலம் ஆகுது. இன்னைக்கு வர நாளைக்கு வரேன்னு ஆளு வர காணோம். இப்பதான் பக்கத்து வீட்டு பால் இல்ல, அதுகிட்ட கடுந்து சொல்லி அழைச்சிட்டு வந்தாலே போச்சுன்னு சொல்லி வச்சிருக்கிறேன்.
8: அதானே அக்கா, ஆடு மாட கண்ணுங்கருத்தமா பாத்துப்பீங்களே, இப்படி போட்டுட்டீங்களேன்னு நினைச்சேன். இப்ப வரப்போறது வெயில் காலம்,
9: வெப்பத்தினால என்னென்ன பிரச்சனை ஆடு மாடுகளுக்கு வரும் அப்படின்னு நல்லாவே தெரியும்.
8: வெப்பத்தினால வெப்ப அயர்ச்சி வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
9: வெப்பத்தினால வெப்ப அயர்ச்சி மட்டும்தான் வருமா? மாடோட ஆரோக்கியமே ஒட்டுமொத்தமா குறைஞ்சு போகும் சுபா.
8: என்னக்கா சொல்றீங்க?
9: மாடு சரியா தீவனம்லாம் எடுத்துக்காது.
8: தீவனம் சரியா எடுத்துக்காதுன்னா உடல் எடை குறைஞ்சிரும்லக்கா?
9: உடல் எடை குறைஞ்சதுன்னா பால் உற்பத்தி தன்னால குறைஞ்சு போயிடும்.
8: ஓ, முதலுக்கே மோசங்கிற மாதிரி நேரடியா பால் உற்பத்தியே குறைஞ்சிருமா?
9: அது மட்டும் இல்ல, அடுத்து மாடு செனை பிடிக்கணும்னா அந்த திறன் கூட குறைஞ்சு போயிடும். பிறகு சொல்லவே வேணாம், நோய் எதிர்ப்பு சக்தி சேர்ந்தே குறைஞ்சு போயிடும்.
8: இங்க

0: பாட்டி கூட சொல்லுவாங்க, வெப்பம் இந்த மாதிரி அதிகரிச்சுட்டே போகும்போது மாடுங்களுக்கு குடிக்க நிறைய தண்ணி காட்டணும்னு சொல்லுவாங்க.
1: சரியா சொன்ன, தண்ணிய சரியா குடுக்கல, அதுல தாது உப்பு சரியா கலக்கலன்னு வச்சுக்கோயே, அதோட வளர்ச்சி திறனும் குறையும், வெப்ப அயற்சி நோயால முற்றிலுமா பாதிக்கவும் படும், பாலோட உற்பத்தி குறையும் அப்படிங்கறது உனக்கு தெரியும்ல?
0: ஆமா, இப்பதான் சொன்னீங்களே.
1: அது மட்டும் இல்ல, பாலோட தரம் குறையும்ன்றது உனக்கு தெரியுமா?
0: ஓ, பாலோட அளவே குறையும், அப்படி கறக்குற பால்ல அதோட தரம் வேற குறைஞ்சிருமா?
1: ஆமா சுபா, ஆமா.
0: சரி ரேவதி அக்கா, இவ்வளோ பிரச்சனையை தெரிஞ்சு வச்சிருக்க நீங்க, கண்டிப்பா அதுக்கான தீர்வையும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, அது என்னன்னு எனக்கும் சொல்லுங்களேன்.
1: முதல்ல முக்கியமா நாம செய்ய வேண்டிய பல விஷயங்கள்ல ஒரு விஷயம், மாடுங்களை வெப்ப காலத்துல தொடர்ந்து உத்து கவனிக்கணும் சுபா.
0: ஓ,
1: அந்த மாதிரி மாட்டுங்க மேல நம்ம கவனம் வச்சாலே அதுங்களோட நாடி துடிப்பை நாம அறிஞ்சு வச்சுக்க முடியும், தண்ணி தீவன அளவை எவ்வளவு எடுத்துக்குது அப்படிங்கிற கணக்கை நாம புரிஞ்சு வச்சுக்க முடியும், அதுங்களோட நடமாட்டம் எப்படி இருக்கு, கூடுதா குறையுதா அப்படிங்கிற விவரத்தையும் நாம கண்காணிச்சுக்க முடியும். மாடுங்களை குறைஞ்சபட்சம் 2-3 தடவையாச்சும் நல்ல குளிர்ந்த தண்ணியில குளிப்பாட்டி விடணும். தீவனம் குடுக்கற நேரத்தை கூட கொஞ்சம் மாற்றம் பண்ணி குடுக்கணும்.
0: அப்ப எந்த நேரத்துல அக்கா குடுக்கணும்?
1: நல்லா உச்சி வெயில் நேரத்துல தீவனம் குடுக்கறத தவிர்த்துட்டு காலையிலயும் மாலையிலயும் கொஞ்சம் கூடுதலா குடுக்கணும் அதுக்கு பதிலா.
0: சரிதான்க்கா.
1: இது மட்டும் சரின்னு சொல்லிட மாட்டேன், இந்த பால் கறக்குற நேரத்துல கூட கொஞ்சம் மாற்றம் பண்ணணும்.
0: அதுல என்ன மாற்றம் பண்ண முடியும்?
1: பால் கறக்குற நேரம் குளிர்ச்சியான நேரமானு பாத்துக்கணும். அதிகாலையில கறக்கிறது நல்ல விஷயம், அதே மாதிரி மாலையில 3 மணிக்கு கறக்கிறது, 2.5 மணிக்கு கறக்கிறது இதெல்லாம் வச்சுக்க கூடாது. நல்லா வெப்பம் தணிஞ்சு குளும கூடின பிறகுதான் மாடு கறக்கிற வேலையை செய்யணும், அப்பதான் பாலோட அளவு குறையாம பாத்துக்க முடியும்.
0: இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குக்கா. அக்கா அக்கா, அங்க பாருங்க, நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த பாலு அண்ணா வராங்க தென்னங்கீத்தோட.
2: கேட்டது
3: காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கிய
2: உழவர்களுக்கு.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: சூப்பர் கோல்ட், உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசட், கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
7: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
8: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
7: அதுல என்ன எண்ணெய் தாத்தா எடுப்பாங்க?
8: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
7: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
8: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
7: தாத்தா, ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
9: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
8: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
9: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
7: அப்போ ONGC நல்லதான் கொடுத்தது, நமக்காக கொடுத்தது.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர்

0: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன் முறையாக வேளாண்மை பொருட்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட், கும்பகோணம்.
1: துளசியக்கா, துளசியக்கா,
2: வரும்போதே என் பேரை ஏலம் போட்டுக்கிட்டே வரியா பூங்கொடி, உள்ளவா.
1: சரி, என்ன உங்க வீட்டு கிச்சன்ல எல்லா டப்பாவும் காலியா கிடக்கு?
2: டப்பா காலியா இருக்கு.
1: அதான் ஏன்
2: எப்பவும் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன், கத்தரி வத்தை, வெண்டை வத்தை, அது இதுன்னு. இந்த வருஷம்தான் போகலையே.
1: சரியா போச்சு போங்க. அப்போது இத்தனை வருஷமாக நீங்கள் வத்தை போட்டு பழகினது இல்லையாக்கா?
2: அவ்வளவெல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாது பூங்கொடி.
1: என்ன துளசியக்கா இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுனா ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி நான் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்.
2: ரஸ்க்கு வேணால் சாப்பிடுவேன், ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டேன்.
1: சரி சரி, நீங்கள் அப்படியே ரஸ்க்கு சாப்பிட்டுட்டு ரேடியோ ஆன் பண்ணுங்க முதல்ல, சீக்கிரமா.
2: என்னத்துக்கு?
1: என்னக்கா தெரியாம கேக்குறீங்க? எல்லாம் விவசாய நிகழ்ச்சிக்காக தான்க்கா.
2: அடுத்து நான் ஒரு கேள்வி வேற கேட்கணும், இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி அப்படின்னு.
1: கேட்டதானக்கா நான் சொல்ல முடியும்.
2: சரி சொல்லு.
1: இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில நாகப்பட்டினம் மாவட்டம் வெளிப்பாளையத்துல இருந்து பி சித்ரா அப்படின்றவங்க மதிப்பு கூட்டுதலால் மதிப்பு பெறும் மங்கையர் அப்படின்ற தலைப்புல அவங்க பேச இருக்கிறாங்களாமே.
2: அப்ப எங்க வீட்டுல இருக்க ரஸ்க இன்னைக்கு முடிக்கிறதுன்ற முடிவோட வந்துட்ட.
3: என்ன பூங்கடி, துளசி, என்ன ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க?
2: அட செல்வி அக்கா, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி அப்படிங்கறத பத்தி தான் பூங்கொடி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தது. அத கேக்கலான்ட்டு இருந்தோம், பார்த்தா நீங்களும் வந்துட்டீங்க.
3: அது என்ன துளசி, தட்டுல ரஸ்கா?
2: ஆமாங்கா, இந்தாங்க.
3: சரி, இப்படி நவுத்து தின்னுகிட்டே நிகழ்ச்சியை கேட்போம்.

0: வணக்கம் நேர்களே. பெண் வளர்ந்ததிலிருந்து எவ்வளவு வேலைகளை செய்யறாங்க, எந்த ஒரு தொழிலாகட்டும் அந்த இடத்துல பெண்ணினுடைய பங்களிப்பு இல்லாம இருந்ததே கிடையாது. அது நம்ம வேளாண்மையிலயும் நிச்சயமா இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாகப்பட்டினம் வெளிப்பாளையத்தை சேர்ந்த பி சித்ரா அவங்கள சந்திக்க இருக்கோம். அவங்க எப்படி செய்ய ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு அவங்க எப்படி இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் நாம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போமா. வணக்கம்மா.
1: வணக்கம் மேடம். என் பேரு சித்ரா புகழேந்தி. நான் நாகப்பட்டினம் வெளிப்பாளையத்துல இருந்து வரேன். ஊருக ஐட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். முதல் வடகம், சிறுதானியத்துல லட்டு, அப்புறம் சிறுதானியத்துல சத்து மாவு முதல் கொண்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில. கல்யாணம் ஆயிட்டு இங்க நாகப்பட்டினம் வந்திருக்கேன். நான் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணல, பிலிட் டிகிரி எடுத்தேன், தமிழ் எடுத்தேன். இங்க மேரேஜ் ஆகி வந்துட்ட பிற்பாடு ஒரு காலகட்டத்துல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும், வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது வரையில ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணப்ப அவங்க இதெல்லாம் வேண்டாம், அப்புறம் பாத்துப்போம், இதெல்லாம் அந்த அளவுக்கு இதாகாது அப்படின்னாங்க.
0: அப்புறம் எப்படிங்க ஆரம்பிச்சீங்க ஊறுகாய் செய்யக்கூடிய வேலைய?
1: நம்மளால என்ன பண்ண முடியும்ட்டு யோசிச்சப்ப எங்க அண்ணி சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் ப்ராப்பரா பண்றதுக்கு அவங்க கொஞ்சம் கைடன்ஸ் கொடுத்தாங்க. அதை வச்சு நான் பண்ணிட்டு இருந்தேன்.
0: எதுவும் பயிற்சிக்கெல்லாம் போயிருக்கீங்களா?
1: அவங்க சொல்லி கொடுத்ததை வச்சு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு சர்டிபிகேட்லாம் வேணும், எஃப்எஸ்ஐ எல்லாம் எடுத்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா கத்துக்கணும்னு சொன்னாக்கா நம்ம பிரிசர்வேட்டிவ் எப்படி போடுறது இந்த மாதிரி இதெல்லாம் கத்துக்கணும்ட்டு பக்கத்துல இருக்கிற நிறைய பயிற்சிக்கெல்லாம் போயிருக்கேன். முக்கியமா போனது என்னதுன்னா கேவிகே மூலமா போனது. அங்க மதிவானன் சார்னு சொல்லிட்டு ஒரு சார் இருக்காங்க, சிக்கல் கேவிகேல போயிருந்தேன். அவங்க ரொம்ப கைடன்ஸ் கொடுத்தாங்க. அவங்களோட இதுல வந்து அசை ஊறுகாய்லாம் சொல்லி கொடுத்தாங்க.
0: அதாவது இந்த உணவு பதப்படுத்துதல் அப்படிங்கறதுலதான் இந்த ஊறுகாய் செய்யற எல்லா விஷயங்களும் வரும் இல்லைங்களா? சரிங்க, நீங்க உங்களுடைய உறவினர் கொடுத்த ஒரு ஊக்கத்துல நீங்க இந்த தயாரிப்புல ஈடுபட்டிருக்கீங்க. அதுக்காக நீங்க எப்படி மூலப்பொருட்களை வந்து வாங்க ஆரம்பிச்சீங்க?
1: மூலப்பொருட்கள் நம்ம பக்கத்துல இருக்க கடைகள்ல போய் வாங்கும் போது அது குவாலிட்டி இதா இருந்தாலுமே ரேட் அதிகமா இருக்கும். நம்ம ஹோல்சேல் கடையில அங்க போயிட்டு பொருள் எல்லாம் மொத்தமா கேட்போம். இப்ப எனக்கு ஊறுகாய் ஐட்டம் பண்றதுனால அதுக்கு தேவையான மாங்காய், நாத்தங்காய், கிடாரங்காய், பெரண்டை இது எல்லாமே நாகப்பட்டினத்துல இருக்க பறவை சந்தைன்னு சொல்லுவாங்க.
0: நீங்க விவசாயிகள் கிட்ட போய் நேரடியா
1: வாங்கிடுவோம். ஏன்னா அவங்க வந்து ஆர்கானிக்கா பண்ணிருப்பாங்க, அதை நம்ம நேரடியா வாங்கிட்டு அவங்க மூட்டை கணக்குல நம்மளுக்கு கொடுப்பாங்க.

0: அங்கே மொத்தமாக போய் வாங்கிட்டு வந்துடுவோம்.
1: ஆர்கானிக்காக பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, இயற்கை முறையில் விளைவிச்ச பொருட்கள் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க?
0: அவங்கக்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், நம்ம பார்க்கும் போதே தெரியும் பொருள் வந்து. சிலது இப்போ நம்ம கடைகளில் வாங்குறதுல ஒரு மாதிரி பாலிஷ் மாதிரி ஒரு மாதிரி தெரியும், இது அப்படி கிடையாது. நான் ஒரு ரெண்டு மூணு தடவை அவங்க இடத்துக்கெல்லாம் போய் பார்த்துருக்கேன். டைரெக்டாக அவர்கிட்ட காண்டாக்ட் நம்பரும் வச்சுருக்கோம். இப்போ எனக்கு என்ன பொருள் தேவைப்படுதுன்னு நம்ம சொன்னோம்னா அவங்க ரெடி பண்ணி தந்துடுவாங்க. நம்ம நம்பிக்கையாக சொல்லலாம், அவங்க நம்மளுக்கு தரமான பொருளை தான் கொடுப்பாங்க, அதை வச்சுட்டு நாங்கள் ஊறுகாய் பண்ணுவோம். அது இல்லாமல் மளிகை பொருள் வேற ஏதாவது வாங்குறதா இருந்தாலும் மற்றபடிக்கு ஆளுங்க கிட்ட சொல்லி வைப்போம். இப்ப எனக்கு சிறுதானியத்துல கம்பு திணை இதெல்லாம் தேவைப்படும், இதை வந்து நாங்க என்ன பண்ணுவோம், குரூப் இருக்கு எங்களுக்குன்ட்டு, சிக்கல் கேவிக்கே குரூப் அந்த மாதிரி, அதுல வாய்ஸ் நோட் போட்டோம்னு சொன்னாக்கா அவங்க வந்து எனக்கு இத்தனை கிலோ வேணும்னு சொன்னா அவங்க கொண்டு வந்து நம்ம கிட்ட இது பண்ணுவாங்க, இல்ல நம்மளா போய் வாங்குறதா இருந்தாலும்.
1: விவசாயிகள் வந்து இப்படி ஒரு குழுவா இயங்குறது அப்படிங்கறது ரொம்பவே நம்ம வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறது அப்படிங்கறது கேட்கவும் பார்க்கவும் ரொம்பவே அழகான ஒரு விஷயமா இருக்கு. ப்ராசஸ், அது செய்முறை அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்துல வந்து சரியா வந்துச்சா? இப்போ வந்து அதை எப்படி நீங்க வந்து மேம்படுத்தி கொண்டு வந்திருக்கீங்க?
0: முதல் தடவை பண்ணும்போது மாங்காய் தான் ஸ்பெஷலா பண்ணது. நாங்க செய்யற மாங்காய் ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பக்கத்துல இருக்க கடைங்கள்ல தான் ஃபர்ஸ்ட் போட ஆரம்பிச்சேன். மாங்காய், நார்த்தங்காய், கெடாரங்காய், லெமன் இது போட ஆரம்பிச்சிருந்தேன். அடுத்தது எங்களோட ஊறுகாயில ப்ரிசர்வேட்டிவ் அதிகமா இருக்காது. இப்போ நம்ம கடைங்கள்லனா ப்ரிசர்வேட்டிவ் போடுறதுக்குன்னு ஒரு கெமிக்கல் ஒன்று இருக்கு, நான் அதை யூஸ் பண்ணாம வெறும் வினிகரும் பிளஸ் நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றோம். அதுவும் மரச்செக்கு நல்லெண்ணெய் வாங்கிதான் அதை யூஸ் பண்ணுவோம்.
1: உணவு பதப்படுத்துற அந்த கெமிக்கலை சேர்த்தலன்னு சொல்றீங்க, அப்ப இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் கெட்டு போகாம?
0: நான் வந்து இதை முதல்ல செஞ்சு பார்க்கும்போது எனக்கே தோணுச்சு, நம்ம எத்தனை நாள் இதை கெட்டு போகாம வச்சுக்க முடியும்ட்டு. நான் ஒவ்வொரு தடையும் ஊறுகாய் ரெடி பண்ணும்போது ஒரு பாக்ஸ் எடுத்து தனியா வச்சிருவேன், அது எத்தனை நாளைக்கு நம்மளுக்கு யூஸா இருக்கு அப்படின்னு. ஆனா வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறாங்க. ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஊறுகாவை பொறுத்த வரைக்கும், வெளியிலேயே இருக்கலாம். ஈர ஸ்பூன் படாம மட்டும் பார்த்து எடுத்துட்டு யூஸ் பண்ணாலே போதும். என்னோடது மேக்ஸிமம் ஒரு 3 மாசம் 6 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். இன்னும் நான் மேம்படணும்னு நினைச்சுதான் கேவிகே சிக்கல் மூலமா போயிட்டு அவங்க ப்ரிசர்வேட்டிவ் எப்படி ஆட் பண்றாங்கன்னு பார்த்தேன்.
1: அவங்க கொடுத்த உணவு பதப்படுத்துவது எப்படிங்கிற ஒரு பயிற்சியில கலந்துகிட்டு அதுல வந்து இன்னும் நீங்க பயன்பெற்றீங்க?
0: பயன்பெற்றேன். நான் வந்து செய்யறது எல்லாமே வெஜிடபிள் ஊறுகாய் தான் பண்ணிட்டு இருந்தேன். அங்க நான்வெஜ் சொல்லி கொடுத்தாங்க.
1: எது எல்லாத்தையும் நான்வெஜ் ஊறுகாயில நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க?
0: எறா ஊறுகாய், இத்திலி கருவாடு தொக்கு, அதுக்கப்புறம் மீன் ஊறுகாய் பண்ணாங்க. சிக்கன் வந்து நானா ரெடி பண்ணி, இப்ப ஃபாரின் போறவங்க மேக்ஸிமம் வந்து வாங்கிட்டு போவாங்க.
1: சரிங்க.
0: சிக்கன் ஊறுகா கிலோ கணக்குல சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த கிலோ கணக்குல கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்ட்டு. இது மூணுமே ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு.
1: அதான் ஆசிரியர் சொல்லி கொடுக்கும் போது மாணவன் படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வளர்றது அப்படிங்கறது ஒரு கட்டம். அதுக்கு அடுத்து ஆசிரியர் சொல்லி கொடுக்காம மாணவன் தானா வளரணும் இல்லையா? அது போலதான் நீங்களும் நான்வெஜ் ஐட்டம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சிக்கன்ல ஊறுகா பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்களா வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ எலுமிச்சம்பழம் அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு சீசன் இருக்குங்க, அதனால அதை நம்ம பதப்படுத்தி வச்சோம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தேவை அந்த இடத்துல இருக்கு. இப்ப சிக்கன் அப்படிங்கிறது எப்பயுமே கிடைக்கக்கூடியதுதான், ஆனா அதுல வந்து எப்படி நீங்க ஊறுகாய் செய்யணும்ன்ற யோசனை வந்தது உங்களுக்கு?
0: ஃபாரின் போற பசங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க சமைக்க முடியாது, அதனால அவங்க என்கிட்ட முன்னாடி சொல்லிடுவாங்க சிக்கன் ஊறுகாய் இருந்துச்சுன்னா அவங்க நான்வெஜ் அங்க சாப்பிட முடியாது இல்லையா. அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நம்ம வீட்டுல ஹோம்மேடா பண்றது நல்லா டேஸ்ட் ஓகேவா இருக்கும். நான் முதல்ல எடுத்தவொடனே ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட டேஸ்ட்டுக்கு கொடுத்துருவேன், உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க. இது வந்து அவங்களுக்குன்னு மட்டும் இல்லை, நான் எந்தெந்த கடைங்களுக்கு போய் கொடுக்க போறேன்னு அந்த கடையில இருக்க ஓனர் கிட்ட முதல்ல டேஸ்ட் உங்களுக்கு ஓகேவா, ஏன்னா அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தா மட்டும்தான் நம்ம கடைங்களில் போட முடியும்.
1: நிச்சயம்.
0: அவங்க கடைங்களில் வர வாடிக்கையாளர்கிட்ட சொல்லுவாங்க இது நல்லா இருக்குன்னு. அதே மாதிரி அவங்களும் என்ன பண்ணுவாங்க, டேஸ்ட் பார்த்துட்டு ஓகே எனக்கு இது மாதிரி நிறைய ஆர்டருங்க வந்திருக்கு பிரான்ஸ்க்கு, அப்புறமா வந்து சிங்கப்பூர், அப்புறமா வந்து லண்டன், இந்த மாதிரி இடத்துல இங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. எங்களுக்கு போனும் பண்ணுவாங்க.
1: அவங்களுக்கு அங்க சமைக்கிறதுக்கான நேரம் வந்து அவ்வளவா கிடைக்கிறது இல்ல. இப்படி நம்ம எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா, ஏன்னா சிக்கன் அப்படிங்கும் போது புரோட்டீன் அதிகமா உள்ளது, அவங்க உடலுக்கும் தேவையான அந்த சத்துக்களும் கிடைக்கணும் அப்படிங்கறக்காக அந்த ஊறுகாய் வடிவுல அதையாவது எடுத்துப்போம் அப்படின்றக்காக உங்ககிட்ட வாங்கிட்டு போறாங்க இல்லைங்களா?
0: ஆமா.

0: அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGCல 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன்முறையாக வேளாண்மை பொருட்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட், கும்பகோணம்.
3: பெண்கள்னா சும்மாவா? பாத்தியா என்னென்ன வேலை செய்யறாங்க இவங்க. ஊறுகாய் போடுறாங்களாம், இந்த பொடி வகையெல்லாம் தயாரிக்கிறாங்களாம், அதுக்கு மேல தொக்கெல்லாமும் செய்யறதா சொல்லியிருக்காங்களே. நாகப்பட்டினம் மாவட்டம் வெளிப்பாளையம் பி சித்ரா அப்படிங்கிறவங்க அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கு மதிப்பு கூட்டுறதால அவங்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, கவனிச்சியா?
4: ஆமா துளசி அக்கா, 7 வருஷம் மதிப்பு கூட்டுதல்ல இவங்களுக்கு அனுபவம் இருக்கா. இதுல 6-7 வகையான ஊருக்கா தயாரிச்சுட்டு வராங்களா. இவங்க மதிப்பு கூட்டுற பொருளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாமே இயற்கை முறையில விளைஞ்ச மூலப்பொருட்களை வச்சுதான் இவங்க இந்த ஊருக்காக எல்லாம் தயாரிச்சுட்டு வராங்களா.
3: அது மட்டும் இல்ல, இவங்க அசைவத்திலயும் ஊருகா பண்றாங்களாமே. செல்வி அக்கா, நேர்முகத்துல அவங்க என்னென்ன ஊருகா செய்யறாங்கன்னு சொன்னாங்களே, அதுல உங்களுக்கு பிடிச்சது எது?
5: எனக்கு எல்லா ஊருக்காயும் பிடிக்கும். அதுல அவங்க சொன்னாங்க பாரு, அந்த தக்காளி ஊருக்கா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் துளசி.
4: ஏன் துளசி அக்கா இவ்வளோ கஞ்சமா இருக்கீங்க? அரை மணி நேரமா உங்க வீட்டுல உட்காந்துருக்கேன், வெறும் ரஸ்க மட்டும் தந்து சாப்பிட சொல்லிருக்கீங்க. பால்ல ஏதாவது டீ போட்டு கொடுத்தா என்ன எனக்கு?
3: ஆ, போடலாம் போடலாம், அடுத்த பகுதி வருது, அதை கேட்டுட்டு அப்புறமா வைக்கிறேன்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட், கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம்.
1: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம

0: பெரண்டையில் தொக்கு செய்கிறதாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா பெரண்டை வந்து எல்லாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் அப்பப்போ கிடைச்சிருமா அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம்தான். வேளாண்மையில் ஒரு ஒரு காலகட்டத்தில் உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறது அதிகப்படியானதாக இருக்கும். இப்போ அந்த இடத்துல ஒரு விவசாயிக்கு ஒரு லாபம் கிடைக்கணும்னா அந்த தக்காளியோ இல்லை கத்திரிக்காயோ அதை வந்து மதிப்பு கூட்டணும். அப்போ வந்து அது வருடம் முழுவதும் அந்த பொருள்ல இருந்து அவங்களுக்கான அந்த லாபத்தை வந்து எடுக்க முடியும். தக்காளி வந்து சாஸ் செய்யறது அப்படிங்கிறது வந்து பெரு நிறுவனங்கள் வந்து செய்யுது. தக்காளி தொக்கு செய்யறீங்களா? அது போல வேற என்ன செய்யறீங்க?
1: புளியோதரை மிக்ஸ்டர் வந்து கேட்பாங்க. அது என்ன, அவங்க சாதத்துல போட்டு பரட்டி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஒரு சாதம் வச்சா போதும்?
1: ஆமா மேடம், சாதம் இருந்தா போதும், புளியோதரை மிக்ஸ்.
0: அப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக ஏதோ ஒரு அப்பளம் வடகம் இல்லைன்னா நீங்க செய்யற தொக்கையை கூட தொட்டு கூட சாப்பிடலாம்.
1: அதுக்கப்புறம் வத்த குழம்பு பேஸ்ட் மேடம், அதுவும் என்ன பண்ணுவாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும்.
0: சரிங்க, நீங்க ஆரம்பிக்கும் போது ஊறுகாய் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிச்சீங்க, தொக்கு சொல்றீங்க, அப்புறம் சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரி ரெடி மிக்ஸ் பொடி எல்லாம் சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வத்த குழம்பு பேஸ்டும் செய்யறதாக சொல்றீங்க இல்லையா, ரெடிமேடு வத்த குழம்பு.
1: ஆமா மேடம்.
0: எப்படி இப்படி ஒரு ஒரு விஷயமா நகர்ந்து வந்தீங்க?
1: நம்மளோட தேடல் எதை நோக்கி போகுதோ அதுக்கான வழி நம்மளுக்கு தெரிஞ்சிட்டே வரும். சீசன் டைம்ல இதுதான் கிடைக்கும். மாங்காய் சீசன் இப்ப முடிஞ்சிருச்சு, இப்ப மாங்காய் எப்ப கிடைக்கிற டைம்ல நம்ம பண்ண முடியும். அது இல்லாத பட்சத்துல அந்த இடத்த ஃபில்ஃபில் பண்றதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது வத்த குழம்பு பேஸ்ட், புளியோதரை மிக்ஸ்டு, தக்காளி தொக்கு அதை செய்யலாம். தக்காளி சீசன்ல ஒரு சீசன் டைம்ல ரொம்ப கம்மியான விலையில விற்கும். அப்ப அது இப்ப கத்திரிக்காய் கொத்தவரங்காய் எல்லாம் கிடைக்கும் மேடம். விலை ரொம்ப கம்மியா கிடைக்கும் போது அதனால என்ன பண்ணுவோம்னா காய வச்சு வத்தலா பண்ணிடலாம். அதே மாதிரி பெரண்டா இருக்கும் போது பெரண்டா பொடி, பொடி ஐட்டங்கள்லாம் தனியா அதுக்குன்னு தனித்தனி பேட்சா வச்சிருக்கேன் மேடம்.
0: நம்மளுக்கு வந்து கடற்கரை பகுதின்றதுனால நம்ம பகுதியில எப்பயுமே நிறைய வெயில் கிடைக்கும். இப்ப வத்தல் போடுறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். இருந்தாலும் சிலருக்கு வந்து இடவசதி இல்லாமலும் இருக்கும். அவங்க எல்லாம் வந்து இப்ப சோலார் ட்ரையர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து மாறிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி சோலார் ட்ரையருக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: அந்த ஒரு லோன் ஒண்ணு போட்டிருக்கேன் மேடம் மாவட்ட தொழில் மையம் மூலமா. அதுல கேட்டிருக்கிறது ரெண்டே ரெண்டு மிஷின் தான் கேட்டிருக்கேன். சோலார் ட்ரையர் ஒன்னும் பிக்கல் மேக்கிங் மிஷின் ஒன்னு கேட்டிருக்கேன். இப்ப இந்த சோலார் ட்ரையர்ல நான் மதிப்பு கூட்டு பண்ணும் போது தாளிப்பு வடகம் பண்ணிட்டு இருக்கேன். தாளிப்பு வடகம் நம்ம ஹைஜீனிக்கா பண்ணும் போது வெளியில இருக்கும் போது தூசோ மண்ணோ படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம ட்ரையர்ல வைக்கும் போது ஹைஜீனிக் சுத்தபத்தமா இருக்கும். அதுல வந்து நான் மதிப்பு கூட்டுறதுக்கு இன்னும் ராகி தென இந்த மாதிரி முளைக்கட்டின பொருள் எல்லாம் வச்சு

0: செய்யலாம். நெல்லிக்காய், தேன் நெல்லிக்காய் வந்து ட்ரை நெல்லிக்காய் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன் மேடம். இது ட்ரையருக்காக நான்
1: வெயிட்டிங்
0: வெயிட்டிங் தான் மேடம்.
1: இப்போ எலுமிச்சம்பழம், கிடாரங்காய், பூண்டு இந்த மாதிரி ஐட்டங்களை ஊறுகாய் பண்ணும் பொழுது அது எல்லாமே நமக்கு இங்கே கிடைச்சி போயிடும். அது நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருந்தோம்னாலும் அவ்வளவு சீக்கிரத்தில் வந்து கெட்டு போயிடாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மீனோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி சிக்கனோ அதெல்லாம் வந்து உடனே அன்னைக்கு பண்ணணுமே, அது எப்படிங்க? அது
0: ஒன்றும் இல்லை மேடம், எண்ணெய் கொஞ்சம் நிறைய இது பண்ணுறோம், அதில் ஸ்பைசஸ் போடுறோம், மசாலா பொருட்கள் தான் போடுறோம். ரெண்டு நாளில் வேணும் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ரெண்டு நாள் சொல்கிறாங்கன்னா அன்னைக்கு நான் வாங்கி என்ன பண்ணிடுவேன், அதை ரெடி பண்ணி எல்லாம் இது பண்ண. ஏன்னா நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணோம்னா அது ஒரு நாள் வரைக்கும் அது அந்த ஸ்டேஜ்லயே இருக்கும். அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் தான் எடுத்து பேக் பண்ணணும். அவங்க சொல்லி ஒரு ரெண்டு நாள்னா அடுத்த நாளே அதை நான் ரெடி பண்ணி வச்சிருவேன். அடுத்த நாள் நம்ம பேக் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். அது போன்லெஸ் சிக்கன் வேணும்னு சொல்லி கேட்பேன்.
1: அப்ப சிக்கன் வந்து நீங்க தோலோடயே வாங்கிட்டு வந்துருவீங்களா?
0: இல்ல மேடம், அவங்க தோல் எல்லாம் எடுத்துட்டு நம்மளுக்கு 65 போடுற மாதிரி போன்லெஸ்ஸா போட்டு தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு,
1: அப்ப நீங்க போடுற ஊறுகாய் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த எலும்பு இல்லாத
0: பகுதியா இருந்தா நல்லா இருக்கும் மேடம். அவங்க சாப்பிடறதுக்கும் கொஞ்சம் இதா இருக்கும். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சு வச்சிருவோம். நம்மளுக்கு இவ்வளவு குவான்டிட்டிக்கு இவ்வளவு நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் ஊற வச்சு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது அதை ஊற வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராசஸ்னா எண்ணெய் போட்டுட்டு அதுக்கான மசாலா பொருள்லாம் இருக்கு. எல்லா மசாலா பொருளும் போடணும். தனியா முதற்கொண்டு ஜீரகம், அதுக்கப்புறமா வந்து இந்த லவங்கப்பட்டை, கிராம்பு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு. அது எல்லாத்தையுமே வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு இந்த சிக்கனை எடுத்து நம்ம எண்ணெய் சட்டியில ட்ரையா வறுக்கணும். அதுல ஈரப்பதம் இருக்க கூடாது. அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அது கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நாங்க என்ன பண்ணுவோம், வெறும் எண்ணெய் சட்டியில ட்ரையா வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து மாத்தி அதை நல்லா பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் எண்ணெய் போட்டு தாளிச்சுட்டு இந்த மாதிரி வறுத்ததை போட்டு மசாலா பொருள்லாம் போட்டு அதுக்குன்னு ஒரு பொடி வச்சிருப்போம். கடுகு வெந்தயம்ன்றது பிக்கல் ஐட்டம் செய்யறதுக்குனே உள்ளது.
1: சரி,
0: அதையும் போட்டுட்டு நம்மளோட டேஸ்ட் எப்படி வரும்னு அதை இது பண்றது.
1: உங்களோட சீக்ரெட் மசாலா
0: அதெல்லாம் போட்டு அதெல்லாம் செய்வோம் மேடம்.
1: ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுங்க நீங்க?
0: அது ஆரம்பிச்சு 1-7 வருஷம் இருக்கும். ஏன்னா ஓரளவுக்கு இங்க நாகப்பட்டினத்துல கடைங்கள்லாம் போட்டுட்டு இருந்தாலும் அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லும் போது அவங்க காரைக்கால் கீவளூர் பக்கம் இருக்க கடைங்க, இந்த மாதிரி கடைங்களுக்கு எல்லாம் போய் மார்க்கெட்டிங் பண்ணும் போது அவங்களுக்கு டேஸ்ட்க்கு கொடுத்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுல ரீச் ஆகணும்னு சொன்னாக்கா மிஷின் எல்லாம் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நிறைய பிளான் பண்ணிருந்தோம்.
1: இது எப்ப பிளான் பண்ணீங்க? ஆரம்பிச்ச புதுசுலயே?
0: இல்ல இல்ல மேடம், ஆரம்பிச்சு 1-5 வருஷம் போச்சு. அப்பதான் அவங்களுக்கே ஒரு கான்பிடன்ட் வந்துச்சு, இதுல ஓரளவுக்கு எல்லாம் கேக்குறாங்க, போன் பண்ணி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம், நம்ம இதை பிசினஸா பண்ணுவோம். அவங்களும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, இதை பிசினஸா பண்ணுவோம், 1-5 பேருக்கு வேலை கொடுத்துட்டு பார்ட் டைம் மாதிரி கொடுத்துட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இது பண்ணாங்க. நிறைய மிஷின்ஸ் பார்த்தோம், கோயம்புத்தூர் எல்லாம் போய் பார்த்துட்டு இடையில அவங்களுக்கு தவறிட்டாங்க. இப்ப நான் லோனுக்காக அப்ளை பண்ணிருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி பிக்கல் மேக்கிங் மிஷின் வாங்கிட்டு
1: அதான் உங்களுடைய தொழிலை வந்து இன்னும் விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இயந்திரங்களை வந்து இறக்கணும் அப்படின்னா தான் அது இன்னும் மேம்பட்டு செய்ய முடியும் இல்லைங்களா? இப்ப அதுக்கான ஒரு முயற்சியில வந்து இருக்கீங்க நீங்க. சரிங்க, இப்ப நீங்க வந்து ஊறுகாயில நான்வெஜ் ஐட்டம் தான் நிறைய சொன்னீங்க.
0: ஊறுகாயில மாங்காய், நார்த்தங்காய், கேடாரங்காய், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் விட பெரண்டை பண்ணிட்டு இருக்கோம் மேடம். பெரண்டை கிடைக்கிறது சிரமம். அது வாங்கி நம்ம ரெடி பண்ணும் போது அட்லீஸ்ட் குறைஞ்சது 10 கிலோவாவது எனக்கு கிடைச்சாதான் நான் பெரண்டை ரெடி பண்ணா அது 5 கிலோ 4 கிலோ அளவுக்கு எனக்கு வரும். அப்படி இருக்கும்போது அது வந்து டேஸ்ட் ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ கடைகள்ல அதிகமா கேக்குறது பெரண்டை தான் கேக்குறாங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்கு, நான் அதுல கொஞ்சம் இஞ்சி எல்லாம் நிறைய போடுவேன், அந்த டேஸ்ட் செரிமானத்துக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது, முக்கியமா அது எலும்புகளுக்கு ரொம்ப இது. அந்த மாதிரி பெரண்டை பண்ணிட்டு இருக்கேன். பெரண்டை பொடி, பொடி ஐட்டங்கள்லாம் தனியா அதுக்குன்னு தனித்தனி பேட்சா வச்சிருக்கேன் மேடம்.
1: இப்போ நீங்க மட்டும் ஒரு தொழில் முனைவோரா இல்லாம உங்க கூட 5 பேருக்கு வந்து நாங்க வேலை கொடுக்கற மாதிரி என்னுடைய தொழிலை விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு ஒரு காலகட்டத்துல வந்து இறங்கி இருக்கீங்க. உங்க திட்டப்படி எவ்வளவு பேருக்கு நீங்க வேலை கொடுத்துருக்கீங்க?
0: இப்ப 2 பேர் என் கூட வேலை பாக்குறாங்க மேடம். ஒரு இன்னும் 7 பேர் வேலையில இருக்கணும்னு ஒரு ஆசை. நான் செய்யற பொருட்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. சிறுதானியத்துல லட்டு, அது அப்புறம் இட்லி பொடி, இந்த மாதிரி என்னோட இது கொஞ்சம் போய்கிட்டேதான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வேலைக்கு ஆள் வந்து நான் 2 பேர் தான் வச்சிருக்கேன். இப்ப மிஷின் வாங்கினதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் 5 பேரை வேலைக்கு எடுக்கணும். கொஞ்சம் அவங்களுக்கும் உதவி அவங்களுக்கும் பண்ண முடியும். அவங்களும் கத்துக்கிட்டு பிற்காலத்துல அவங்களும் ஒரு தொழில் முனைவோரா வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: இப்ப நாம ஒரு இடத்துல இருந்து ஒரு ஊக்கம் கிடைச்சு

0: ஆமாம், ஒரு தொழில் முனைவோராக மாறின மாதிரி. இப்போ நீங்கள் செய்வீங்களான்னு ஒரு கேள்வி நான் கேட்கலான்ட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கு முன்னதாகவே நீங்கள் சொல்லிட்டீங்க நான் மட்டும் செஞ்சால் பத்தாது, கேட்குறாங்களோ உதவி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கவும் நீங்கள் தயாராகவே இருக்கீங்க இல்லையா?
1: ஆமாம் மேடம், நம்மளுக்கு அதோட வழி வருத்தம்
0: ம்,
1: அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே தெரியும். இப்போ நம்ம ஒரு கடைங்களில் போய் ஒரு என்னோட ஊறுகாவை எடுத்துக்கங்கன்னு சொல்லி கேட்கும்போது எந்த அளவுக்கு அலட்சியப்படுத்துவாங்க, எந்த அளவுக்கு மன வருத்தப்பட்டிருக்குன்னு நான் அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்போ என் கூட இருக்கிறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச கைடன்ஸ் அவங்களுக்கு கொடுத்து, ஏன்னா அவங்களுக்கும் இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜ் நம்ம போகும்போது அவங்க அப்போ தான் ஸ்டார்ட் ஆவாங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி இந்த மாதிரி பண்ணலாம், ஏன்னா நானும் அதை தாண்டி தானே மேடம் வந்திருக்கேன். அதனால எனக்கு அதில் ஒரு சந்தோஷம்தான்.
0: ம், சரிங்க. இப்படி இந்த ரெடிமிக்ஸ் இதெல்லாம் செய்யும் பொழுது ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, இப்போ நம்மளே எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டிங்க்கு வந்து அலைய முடியாது, இப்போ வேற யாராவது வந்து கேட்பாங்க ஒயிட் லேபிளிங்கில் கொடுக்கறது அப்படின்னு, நம்மளுடைய பெயர் இல்லாமல் ஆனால் பொருளை மட்டும் நம்ம செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு, அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா?
1: நம்மளோட பேர் நம்ம பிராண்டட் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டாங்க, ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறோம், நீங்கள் வந்து விரிசாமல் பண்ணி கொடுங்க, எங்களோட லேபிள் ஒட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, ஏன்னா நம்மளோட பொருளில் நம்மளோட பேர் இருக்கிறதுல அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன தான் காசு இது கொடுத்து இது பண்ணாலும் அது நம்மளுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. அதனால் நான் அந்த முயற்சி அந்த இது வேண்டான்னு சொல்லிட்டேன்.
0: சரிங்க, வருங்கால திட்டம் அப்படின்னு என்ன வச்சிருக்கீங்க?
1: பெரிய லெவலில் பண்ணணும்னு ஒரு ஆசை மேடம். எல்லா லேடிஸுங்களாம் நம்மள மாதிரி யார் இருக்காங்களோ அவங்களுக்கான உதவியாக அது இருக்கணும்னு நினைக்கிறேன்.
0: உங்களைப் போலவே நாமளும் ஒரு தொழில் முனைவோராக மாறணும், ஏற்றம் பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விவசாயிகளும் இருப்பாங்க, பெண்களும் வந்து இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், நம்ம எப்படி இதை எடுத்து செய்யறது, இப்போ உங்கள் நேர்முகத்தை கேட்டு உங்ககிட்ட இன்னும் சில சந்தேகங்கள் கேட்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக உங்களுடைய அலைபேசி எண்கள் வந்து சொல்லலாமா?
1: 9047970352.
0: குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் பி சித்ரா அவர்களுடைய அலைபேசி எண்கள் 9047970352. நன்றிமா.
1: நன்றி மேடம்.
2: அக்கா, நாகப்பட்டினம் மாவட்டம் வெளிப்பாளையம் பி சித்ரா அவங்க அவங்க பண்ணிட்டு வர மதிப்பு கூட்டுதல் எல்லாத்துக்குமே எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காங்களாம்.
0: அவங்களுடைய தொழிலை இன்னும் விரிவாக்கம் பண்ணணும்னா லோனை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.
3: நிகழ்ச்சியில பத்தியா, அவங்க எப்படி நிறைய இயந்திரங்கள் எல்லாம் வாங்கி ஊருக்கா தொழில மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க பத்தியா?
0: ஆமா செல்விக்கா.
2: ஆக மொத்தத்துல இவங்களோட வளர்ச்சிக்கு பயிற்சி தான் ஆதாரமே.
0: பொருட்களை உற்பத்தி பண்ணா போதுமா, அதை எப்படி சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிற நுணுக்கத்தையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் வருங்கால திட்டமா சோலார் ட்ரையரை பயன்படுத்தணுன்ற எண்ணத்தோடையும் இருக்காங்களே.
2: அக்கா, நிகழ்ச்சியே முடிஞ்சிட்டு இன்னும் அந்த டீ வரல.
0: காலையிலிருந்து வேலை செஞ்சது அலுப்பா இருக்கு பூங்கொடி. நாளைக்கு போட்டு தரவா?
2: எது நீங்க
3: பூங்கொடி, துளசி டீ போட்டு தரலனா என்ன? எங்க வீட்டுக்கு வா, நான் ஒரு நல்ல டீயா போட்டு தரேன்.
0: அப்ப சரி பூங்கொடி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம் செல்வி அக்கா வீட்டுக்கு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்,
1: கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின்
0: உழவர் அரங்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
0: காரைக்கால் ONGC காவேரி
2: அசட். ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்.
3: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன்முறையாக வேளாண்மை பொருட்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட், கும்பகோணம்.
4: நினைவர்கட்டும் நேயர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்

கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வானியல். இயற்கை விவசாயத்தின் உணவு சங்கிலி முக்கியத்துவம் குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் வேட்டைக்காரன் நெருப்பு சி ராஜசேகரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் வேட்டைக்காரன் நெருப்பு சி ராஜசேகரன் அவர்களுடன் நேர்முகம் நாளை இரவு 7:30 இயற்கை விவசாயத்தின் உணவு சங்கிலியின் முக்கியத்துவம் கேட்க மறவாதீர்கள். நாளை இரவு 7:30 கிசான் வாணி. இது ஆகாஷ்வாணி காரைக்கால்.

காட்டில் வரும் கானம். அலைவீசும் காற்றலை காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம். காற்றோடு இசை செவிமடுத்து காத்திருப்போம். காற்றில் வரும் கானம். 2311231 மற்றொரு தொலைபேசி எண் 2999480 அல்லது 2995580. காரைக்கால் தொலைபேசி இணைப்பகை எண் 04368 என்ற எண்களை இணைத்து தொடர்பு கொள்ளுங்கள். காற்றில் வரும் கானம்.

0: இது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடியவங்க, ஃபோனில் பாட்டு கேட்கக்கூடியவங்க யாரு, எங்கிருந்து என்ன கேட்க போறாங்க அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஜில்லனூர் இரவு வணக்கம். யாரு பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் என்று உங்கள் அன்புடன் பூந்தோட்டம் மெலனேஸ் முருகன்.
0: அன்புடன் பூந்தோட்டம் முருகன், வாங்க முருகன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் முருகன். சொல்லுங்க முருகன், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? பூந்தோட்டம் முருகன், போக்கிரி ராஜா படத்துல இருந்து போக்கிரிக்கு போக்கிரி ராஜா அப்படிங்கிற பாட்டு கேட்டிருக்காங்க. அந்த பாடலை நாம கேட்கணும்னு அவளோட இருக்கோம் இல்லையா? நாளை காலை 6:35 இருக்கு காரைக்கால் ஒயன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் ஒயன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால்.
4: ஒயன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒயன்ஜிசி.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: சிங்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் உங்களோடு ஆர்ஜே ஆர் குமார். காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் பூந்தோட்ட முருகனை தொடர்ந்து வரும் இந்த நேயர் யார் என்று கேட்போம். ஹலோ, வணக்கம்.
1: காரை பண்பலைக்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இரவு வணக்கத்துடன் இணைவது இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன்.
0: இரவாஞ்சேரியில் இருந்து கலாவதி ராஜமோகன், வாருங்கள் ராஜமோகன். என்ன பாடல் உங்களுக்கு பிடித்தமான பாடல்?
1: எனக்கு இங்கிலீஷ்காரன் படத்திலிருந்து யாரது யாரது இசைவிட இசைப்பது அந்த பாடல் கொடுங்க.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றிமா, நன்றி. நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனுக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுன் தளியர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.

0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். முன்னதாக நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் இவ்விரு நிகழ்ச்சிகளும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் நண்பேண்டா. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள். காற்றில் வரும் கானம் நேர்களை முகநூல் பக்கத்தில் உங்களுக்கான ஒரு பதிவு கொடுத்துருக்குறோம். முகத்திற்கு முதல் அழகு எது அப்படிங்கிற மாதிரி, முகத்திற்கு முதல் அழகு எது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம காற்றில் வரும் கானம் முகநூல் பக்கம் வழியாக நீங்கள் கருத்து சொல்லலாம். இப்போது இரவஞ்சேரி கலாவதி ராஜமோகன் கேட்ட பாட்டை நாம் கேட்கலாமா இப்போது?

0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இரவஞ்சரி கலவதி ராஜமோகனை தொடர்ந்து வரும் இந்த நேயர் யார் என்று கேட்கலாமா? எங்கிருந்து வருகின்றார்? என்ன பாடல் கேட்கப் போகின்றார்? ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: வணக்கங்க, வணக்கங்க. வாங்க வாங்க. யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: எங்க ஒரு காவக்காரன் சார் படம் பையன்.
0: சரி,
1: பாடல் வந்து அரும்பாகி முட்டாகி பூவாகி கனியாகி ஒரு பாடல் இருக்கு
0: சார். சரிங்க, அரும்பாகி முட்டாகி பூவாகி பாட்டு கேட்கலாமா இப்போ?
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி ஐயா மாணிக்கம் ஐயா அவர்களே.

0: காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் அடுத்து சீர்காழி மாணிக்கம் அவர்களை தொடர்ந்து வரும் இந்த நேயர் யார் என்று கேட்போம். எங்கிருந்து வருகின்றார், என்ன பாடல் கேட்கப் போகின்றார், கேட்கலாமா? ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம் சார். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? எங்கிருந்து பேசுறீங்க நீங்க? கூவூர் வடகரை ஆர் முருகேசன். ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டுங்க?
1: நானும் ஒரு தொழிலாளிங்கிற படத்துல.
0: சரி.
1: ஒரு நீலமாலரும் நடனம் ஒருயின் கலை அரங்கம்.
0: சரி, அரங்கத்தில் பாட்டு கேட்கலாமா இப்போ?
1: நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றிங்க.

0: காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியின் இப்பகுதி நமக்கு வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம். முகத்திற்கு முதல் அழகு முகநூல் பக்கத்தில் நீங்க பதிவு செய்யலாம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் கோவூர் வடகரை முருகேசனை தொடர்ந்து வரும் இந்த நேயர் யார் என்று கேட்போம். எங்கிருந்து வருகின்றார், என்ன பாடல் கேட்கப் போகின்றார் கேட்கலாமா? வணக்கம், வருக வருக.
7: வணக்கம் சார்.
0: வணக்கம், வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
7: தோப்புத்துறை சங்கரி.
0: தோப்புத்துறை சங்கரி.

0: சங்கரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் தோழர்.
0: சரி, ஓகே. என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் அற்புதம், காரை கொண்டு 100.3, பாடல் நீ மலரா.
0: சரி, பாட்டு கேட்கலாமா?
1: நன்றி தோழர்.
0: நன்றி, நன்றிமா.
2: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
3: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் இதுநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும் வரலாற்று நிகழ்வுகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்,
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
5: விபிஎன் கண் மருத்துவமனை.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்,
7: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: தோப்புத்துறை சங்கரி கேட்ட பாடலை இப்பொழுது நாம் கேட்கலாமா நேயர்களே?

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றில் வரும் கானம். நாளை காலை 8:45 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் எஸ்வி ஜுவல்லர்ஸ் பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப்.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் வசந்தன் கோ.
2: நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராம நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் பாரத் பால்.
4: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும் www.pmsuryagar.gov.in.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் தோப்புத்துறை சங்கரியை தொடர்ந்து வரும் இந்த நேயர் யார் என்று கேட்போம். எங்கிருந்து என்ன பாடல் கேட்கப் போகின்றார் கேட்கலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க?
5: அகலங்கண்ணு
0: மகேஸ்வரி சிவகுமார். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு?
5: செந்தமிழ் செல்வன் படத்திலிருந்து பாட்டு எஸ் பாட்டு.
0: பாட்டு எஸ் பாட்டு. சரி, பாட்டு கேட்கலாமா?
5: கேட்கலாம் சார். நன்றி.
0: நன்றிம்மா, நன்றி. நேர்களே, முகநூல் பக்கத்தில் முகத்திற்கு முதல் அழகு எது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான விடை யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் துறைமுகம் சுரேஷ், காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அப்புறம் அமிர்தராயன்கோட்டை பாரி வள்ளல், கன்னரபாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், வீரவநல்லூர் கருணாநிதி, குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, கலாவதி ராஜமோகன், அப்புறம் குத்தாலம் தேரடி தெரு தில்லை விலாலன், நாகை பாபு, கொடிக்கல்பாளையம் ஷாகுல் கமிதர் ராஜா, திருமலைஸ்தானம் வீரசுந்தரி, அன்னப்பன்பேட்டை ஜோதி, மணக்குடி சத்யா, ஆரூர் கொடிக்கல்பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர், ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், அப்புறம் இடங்கனி நெடுஞ்செழியன், மயிலாடுதுறை தியாகு, காட்டூர் எஸ் சிவகுமார், புவனகிரி சுமதி பாபு, இவங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறது புன்னகை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. புன்னகை அப்படிங்கிறது தான் முகத்திற்கு முதல் அழகு அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கிறாங்க. புன்னகை அப்படிங்கிற புன்னகையோடு சொல்லியிருக்கிறாங்க இவங்க.

அடுத்து பாருங்க, மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் பண்டாரவடை ஸ்ரீகிருஷ்ணா சொல்றாங்க, நிறம்தான் சார் முகத்திற்கு முதல் அழகு, நிறம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமா நிறம் கரம் கொடுக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. புன்னகை இருந்தால் நிச்சயமாக நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ஒரு புன்னகை போதுமை போதுமடி அப்படின்னு ஒரு பாட்டு கூட வந்திருக்குங்க. அது மாதிரி காரைக்கால் நளினி சொல்லக்கூடியது புன்னகை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், கள்ளம் கபடம் இல்லாத அமைதியான சிரிப்பு முகத்திற்கு அழகு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, புன்னகை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இன்பா இலக்கியா, இன்பா இலக்கியாங்கிற முகநூல் பக்கம் எங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஜன்னல் திறந்தது இதயத்தின் ரகசியங்கள் வெளிச்சத்திற்கு வந்தன, கண்களாலும் சிரிக்க முடியும் பேசவும் முடியும் அப்படின்னு சொல்லி அழகு கண் பார்வையே அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பிரதமரபுரம் பூவை அருள்தாசன் சொல்லியிருக்கிறாங்க, தன்னுடைய முதல் அழகு கண்கள் புருவம் உதடு அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருவருக்கும் முகத்தின் அழகு புன்னகை அப்படிங்கிறது காரைக்கால் மேல உடுதரை சேப்பு விஜயராகவன் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் ராஜேந்திரன், இரவு வணக்கம் புன்னகை தான் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து முகத்தின் அழகு புன்னகை தான் அப்படின்னு சொல்லி மெர்சி கலைவானின் மெர்சி ராணி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேரளம் செந்தில் கண்ணன் ஷோபா சொல்லக்கூடியது முகத்திற்கு அழகு புன்னகை அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பொறையார்லேருந்து சுகுணா தேவி, புன்னகை மட்டுமே முகத்திற்கு முதல் அழகு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க, சிரித்த முகமே அழகு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரகுபதி, ரகுபதி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா பவித்ரமாணிக்கம் ரகுபதி, முகத்தை புன்னகையுடன் வைத்திருந்தாலே அதே ஒரு பெரிய அழகு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நிறைய நேயர்கள் தங்களுடைய கமெண்ட்ஸை வந்து முகத்திற்கு முதல் அழகு புன்னகை அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆஃப் லிசனர் சொல்லக்கூடிய ஒரு பதில் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இப்போது நம்மோடு பேசிய அகலங்கன்னு நேயர் கேட்ட பாட்டு இப்போ நம்ம கேட்கலாம்.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் அகலங்கனு மகேஸ்வரி சிவகுமாரை தொடர்ந்து வரும் இந்த நேயர் யார் என்று கேட்போம். எங்கிருந்து என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: நேச உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள் சார். மதுரையிலிருந்து உங்கள் நண்பர் ஆண்டனி.
2: சொல்லுங்க ஆண்டனி, என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்?
3: கூந்தலை திரைப்படம் சார்.
2: சரி,
3: அது எஸ்பிபி குரல்ல வா பொன்மையில, அந்த பொன்மையில கொஞ்சம் மாதிரிக்கு அனுப்பிவிங்க சார்.
2: சரி, நிச்சயமா. மயிலெங்கும் பரவி கிடக்கின்றார்கள். அதில் உங்கள் குரல் ஒளியில் கேட்கும் போது சந்தோஷமாக இருக்கும். நேர்களை, முகத்திற்கு முதல் அழகு அப்படிங்கிறது முகநூல் பக்கத்தில் நம்ம கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பொறையார் லதா, முகத்திற்கு அழகு நாம் பார்க்கும் பார்வை, சிலரை பார்த்தவுடன் அப்படியே சிரிப்பு வந்துவிடும், கண் ஆடர் போடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பொறையார் லதா. அடுத்து நெம்மலியார் நந்தகுமார், புன்னகை அப்படிங்கிறது தான், நிறைந்த முகத்துடன் நம் சிரிப்பு தான் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பனங்காட்டங்குடி அனுஷியா சொல்லக்கூடியது, எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்ல உண்மையாகவே முகத்துக்கு புன்னகை தாங்க அழகு அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அதம்பார் கலைச்செல்வி செல்வம், முகத்திற்கு முதல் அழகு புன்னகை அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நன்னிலம் சுப்பிரமணியன் சொல்லியிருக்கிறது, புன்னகை அப்படிங்கிறதே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், புன்னகை தான் அழகு, நல்ல எண்ணங்கள் அழகு நல்ல குணங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மேமாத்தூர் அமுதா சேகர், முகத்திற்கு முதல் அழகு மனம் அழகாக இருந்தால்தான் முகம் அழகாக இருக்கும் அப்படின்னு, மனசு தான் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாப்பகோவில் ரவி, அழகாக சின்னதாக ஒரு சிரிப்பு அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தானிக்கொட்டகம் தெற்கு, புன்னகை அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. தானிக்கொட்டகம் தெற்குலேருந்து ரவிக்குமரன் சொன்ன அந்த புன்னகை அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. முகத்திற்கு முதல் அழகு எது அப்படிங்கிறது கேட்கும்போது புன்னகை செய்வது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காரைக்கால் சங்கீதா. அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி, அகத்தின் அன்பை வெளிப்படுத்தும் புன்னகை, காசு பணம் செலவழிக்காமல் மற்றவர்களின் மனதை வெல்லவும் நம் அக தூய்மையை வெளிப்படுத்தவும் புன்னகையே அழகு அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு மஞ்சள் கொள்ளை பாலாஜி சொல்லியிருக்கிறாங்க புன்னகையோடு. அடுத்து புஷ்பவனம் விஸ்வநாதன் சொல்கிறாங்க, முகத்திற்கு அழகு புன்னகை மட்டுமே அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அகரகந்தகை கார்த்திகேயன் புன்னகை அப்படிங்கிறதே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி அழகு வீரா செந்தில் முருகன் புன்னகையே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, முகத்திற்கு முதல் அழகு புன்னகை அப்படிங்கிறது ஞானசேகரன், நாச்சியார் கோவிலேருந்து ஞானசேகரன் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நிறவி ராஜவேல், சிரிப்பு தான் மலர்ந்த முகம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
4: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அமிர்தா.

0: சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
1: உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
3: ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை காலை 7:30 தஞ்சை விடவன் நாட்டு சர்க்கரை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை வருகின்ற 27 ஞாயிற்றுக்கிழமை 11:00 ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் வரும் ஞாயிறன்று 8:00 மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. காரைக்கால் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் சார்பில் பொதுமக்களின் வசதிக்காக சேவா சேது சிறப்பு முகாம்கள் மூலம் குடும்ப அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைத்தல் வருகின்ற செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறவிருக்கிறது. அதன்படி நெடுங்காடு மற்றும் தென்னலாறு தொகுதிக்கு உட்பட்டவர்களுக்கு செப்டம்பர் 28 கோட்டுச்சேரி விஓசி அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் திருநள்ளாறு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் முகாம்கள் நடைபெறும். காரைக்கால் வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிக்கு உட்பட்டவர்களுக்கு செப்டம்பர் 29 கோவில்பத்து PM ஸ்ரீ தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் கோத்துக்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முகாம்கள் நடைபெறும். நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்டவர்களுக்கு செப்டம்பர் 30 நிரவி பாரதிதாசன் அரசு நடுநிலைப் பள்ளியில் முகாம் நடைபெறும். முகாம்களில் குடும்ப அட்டைதாரர்கள், இதுவரை ஆதார் அடிப்படையிலான இகேஒய்சி இணைப்பை நிறைவு செய்யாதவர்கள் இந்த சிறப்பு முகாம்களை பயன்படுத்தி தங்களது இகேஒய்சி நிறைவு செய்வது அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையின் அனைத்து நலத்திட்ட பயன்களையும் தொடர்ந்து பெறுவதற்கு ஏதுவாக அமையும். எனவே இந்த வாய்ப்பை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு காரைக்கால் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை கேட்டுக்கொள்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் தங்களது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களில் தற்போது வரை கைவிரல் ரேகையை பதிவு செய்யாதவர்கள் நாளை அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் நடைபெறும் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு கைவிரல் ரேகையினை பதிவு செய்திட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களில் கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் பணி நிமித்தமாக வேறு பகுதிகளில் தற்காலிகமாக வசிப்பவர்கள் தற்போது வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலைக்கடைகளில் நாளை நடைபெறும் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு கைவிரல் ரேகையினை பதிவு செய்து தங்களது உரிமையினை உறுதி செய்திட வேண்டும் என்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொள்கிறார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் ஒருங்கிணைந்த குடிமைப்பணிகள் தொகுதி 1 நிலைத்தேர்வு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 4 இடங்களில் 6 தேர்வு மையங்களில் நடைபெறவுள்ளது.

0: வானொலி நிலையம்
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

மனிதர்களின் குணாதிசயங்கள் பரம்பரை காரணமாக இரத்தத்தில் ஊறியுள்ள இயல்புகளில் அமைகின்றன. சூழ்நிலையினாலும் பழக்க வழக்கங்களினாலும் வாழ்க்கை அனுபவங்களினாலும் மாறுதல் அடைகின்றன. வாய் பேச இயலா, காது கேளாத மந்தாகினி காட்டிலே பெரும்பாலும் வாழ்ந்திருந்தவள். வனவிலங்குகளிடமிருந்து தப்பித்துக்கொள்ள அவள் எவ்வளவோ ஜாக்கிரதையாயிருக்க வேண்டியிருந்தது. தான் உயிர் தப்புவதற்காக சில சமயம் அந்த மிருகங்களை கொடூரமாக கொல்ல வேண்டியும் நேர்ந்தது. வெகுகாலம் வரையில் பால் போல் தூய்மையாக இருந்த அவள் உள்ளத்தில் ஒரு சமயம் அன்பு என்னும் அமுத ஊற்று சுரந்தது. விரைவில் அந்த ஊற்று வறண்டு அவளுடைய நெஞ்சகத்தை வறண்ட பாலைவனம் ஆக்கியது. விதியின் விளையாட்டு அவளை ஒரு பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கிவிட்டது. அதனால் ஏற்பட்ட அதிர்ச்சி அவளுடைய புத்தியே வேதனித்து போகும்படி செய்துவிட்டது. என்றாலும் நாளடைவில் அவளுடைய நெஞ்சின் காயம் ஆறியது. அன்பாகிய அமுதவூற்று மீண்டும் சுரந்தது. சுந்தர சோழரின் மீது கொண்ட காதலையெல்லாம் அவருடைய அருமை புதல்வனாகிய அருள்மொழி செல்வனிடம் பிள்ளை பிரேமையாக மாற்றிக்கொண்டாள். மந்தாகினியின் புதல்வியாகிய நந்தினியிடம் தாயின் குணாதிசயங்கள் பல இயற்கையில் தோன்றியிருந்தன. ஆனால் தாயை உலகம் வஞ்சித்ததைக் காட்டிலும் மகளை அதிகமாக வஞ்சித்தது. பெற்ற தாயினாலும் கைவிடப்பட்டாள், பிறர் வீட்டில் வளர்ந்தாள். காட்டு மிருகங்களினால் அன்னைக்கு ஏற்பட்ட தொல்லைகளைக் காட்டிலும் நாட்டு மனிதர்களால் மகள் அதிக கொடுமைகளுக்கு உள்ளானாள். இளம் பிராயத்தில் அரச குலத்தினரால் அவமதிக்கப்பட்டதெல்லாம் அவளுடைய நெஞ்சில் வைரம் பாய்ந்து நிலைத்து விஷத்தினும் கூடிய துவேஷமாக மாறியது. துவேஷத்துக்கு மாற்று அளிக்கக்கூடிய அன்பு என்னும் அமுதம் அவளுக்கு கிட்டவில்லை. அவள் யார் யாரிடம் அன்பு வைத்தாளோ அவர்கள் ஒன்று அவளை அலட்சியம் செய்து புறக்கணித்தார்கள், அல்லது துரதிருஷ்டத்துக்கு உள்ளாகி மாண்டு போனார்கள். அவளை அவமதித்தவர்களும் அவளால் வெறுக்கப்பட்டவர்களும் மேன்மையுடன் வாழ்ந்தார்கள். ஒரு பெண்ணின் உள்ளத்தை நஞ்சினும் கொடியதாக்குவதற்கு வேறு என்ன காரணங்கள் வேண்டும்? தன்னை வஞ்சித்தவர்களையும் அவமதித்தவர்களையும் பழிவாங்குவதைத் தவிர அவளுடைய உள்ளத்தில் வேறு எதற்கும் இடம் இருக்கவில்லை. அதற்கு வேண்டிய சூழ்ச்சி திறன்கள் அன்னையின் கர்ப்பத்தில் இருந்த நாளிலேயே அவளுடைய இரத்தத்தில் சேர்ந்திருந்தன. வாழ்க்கையில் அவள் பட்ட அல்லல்களும் ஏமாற்றங்களும் பயங்கர அனுபவங்களும் அவளுடைய உள்ளத்திலிருந்து இரக்கம், அன்பு முதலிய மிருதுவான பண்புகளை அடியோடு துடைத்து இரும்பினும் கல்லினும் கடினமாக்கியிருந்தன. இந்த கதையில் இனிவரப்போகும் நிகழ்ச்சிகளை நன்கு அறிந்து கொள்வதற்கு இந்த குணாதிசய விளக்கத்தை இங்கே குறிப்பிடுவது அவசியம் என்று கருதி எழுதினோம். உணவருந்தும் வேளையிலும் அவர்களுக்குள் உற்சாகமான பேச்சு எதுவும் நடைபெறவில்லை. நந்தினியும் கரிகாலரும் வந்தியத்தேவனும் அவரவர்களுடைய கவலையிலே ஆழ்ந்திருந்தார்கள். இதனால் மணிமேகலைக்குத்தான் மிக்க ஆதங்கமாயிருந்தது. பழுவூர் ராணியுடன் உல்லாசமாக பேசி உற்சாகமாக பொழுதுபோக்கும் எண்ணத்துடன் அவள் அன்று நீர் விளையாடலுக்கும் வனபோஜனத்துக்கும் ஏற்பாடு செய்திருந்தாள். இளவரசரும் வந்தியத்தேவனும் எதிர்பாராமல் வந்து சேர்ந்து கொண்டவுடன் அவளுடைய உற்சாகம் அதிகமாயிற்று. ஆனால் அதற்கு பிறகு மற்ற மூவரும் பேசிய வார்த்தைகளும் நடந்து கொண்ட விதமும் அவளுக்கு சிறிதும் திருப்தி அளிக்கவில்லை. நந்தினியையும் வந்தியத்தேவனையும் சேர்த்து பார்த்தபோது ஏற்பட்ட வேதனையை அவளுடைய குழந்தை உள்ளம் உடனே மறந்துவிட்டது. அதை பற்றி தவறாக எண்ணி அசூயைக்கு இடங்கொடுத்தது தன்னுடைய தவறு என்று எண்ணித் தேறினாள். அதற்குப் பிறகு மற்ற மூன்று பேரும் கலகலப்பில்லாமல் சிடு சிடுவென்று முகத்தை வைத்து கொண்டிருந்ததும் கபடமாகப் பேசி வந்ததும் அவளுக்கு விளங்கவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை. எனவே உணவருந்தி சிறிது நேரம் ஆனதும் மணிமேகலை, அக்கா நாம் திரும்பி பிரயாணப்படலாமா? படகை கொண்டு வர சொல்லட்டுமா? இவர்கள் இருவரும் நம்முடன் வருகிறார்களா

0: அல்லது குதிரை மீது வந்த வழியே போகிறார்களா என்று கேட்டாள்.
1: அப்போதுதான் கரிகாலர் சிந்தனை உலகத்திலிருந்து வெளி உலகத்துக்கு வந்தார். ஆ, இந்த பெண்ணின் யாழிசையை கேட்காமல் திரும்புவதா? ஒரு நாளும் முடியாது. நந்தினி, மறந்துவிட்டாயா என்ன? மணிமேகலை, எங்களை ஏமாற்றி விடாதே என்றார்.
0: அதை நான் மறக்கவில்லை. தங்களையும் தங்கள் சிநேகிதரையும் பார்த்தால் கானத்தை கேட்கக்கூடியவர்களாகத் தோன்றவில்லை. முள்ளில் மேல் நிற்பது போல நிற்கிறீர்கள். ஆயினும் பாதகமில்லை. மணிமேகலை, எங்கே யாழை எடுத்துக்கொண்டு வா என்றாள் நந்தினி.
2: எதற்காக அக்கா? விரும்பாதவர்களின் முன்னால் எதற்காக என்னை யாழ் வாசிக்கச் சொல்லுகிறீர்கள்
0: என்று மணிமேகலை சிறிது கிராக்கி செய்தாள். இல்லை இல்லை, இளவரசர் தான் கேட்பதாகச் சொல்லுகிறாரே. அவருடைய நண்பருக்கு பாட்டு பிடிக்காவிட்டால் காதை பொத்திக் கொள்ளட்டும் என்றாள் நந்தினி.
1: கடவுளே, அப்படி ஒன்றும் நான் இசைக்கலையின் விரோதி அல்ல. கோடிக்கரையில் பூங்குழலி என்னும் ஓடக்கார பெண், அலைகடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல் தான் பொங்குவதேன் என்று ஒரு பாட்டு பாடினாள். அதை நினைத்தால் இப்போதும் எனக்கு உடம்பு சிலிர்க்கிறது என்றான் வந்தியத்தேவன்.
2: சில பேருக்கு சிலருடைய பாட்டுத்தான் பிடிக்கும். என்னுடைய பாட்டு உங்களுக்கு பிடிக்குமோ என்னமோ என்றாள் மணிமேகலை.
1: பிடிக்காமல் போனால் யார் விடுகிறார்கள்? அதற்கு நான் ஆயிற்று. நீ யாழை எடுத்து கொண்டு வா என்றார் கரிகாலர்.
0: மணிமேகலை யாழை எடுத்து கொண்டு வந்தாள். பளிங்கு மண்டபத்தின் படிக்கட்டில் மேற்படியில் உட்கார்ந்து கொண்டாள். நரம்புகளை முறுக்கி சுருதி கூட்டினாள். ஏழு தந்திகள் கொண்ட யாழ் அது. ஒவ்வொரு தந்தியிலும் பாதி வரையில் ஒரு ஸ்வரமும் அதற்கு மேலே இன்னொரு ஸ்வரமும் பேசக்கூடியது. சிறிது நேரம் யாழை மட்டும் வாசித்து இன்னிசையை பொழிந்தாள். கரிகாலரும் வந்தியத்தேவனும் உண்மையிலேயே மற்ற கவலைகளையெல்லாம் மறந்து விட்டார்கள். யாழின் இசையில் உள்ளத்தை பறிகொடுத்து பரவசமானார்கள். பின்னர் மணிமேகலை யாழ் இசையுடன் குரல் இசையையும் சேர்த்து பாடினாள். அப்பர், சம்பந்தர், சுந்தரரின் தெய்வீகமான பாசுரங்களைப் பாடினாள். சிறிது நேரமானதும் இளவரசர்,
1: மணிமேகலை, உன்னுடைய கானம் அற்புதமாயிருக்கிறது. ஆனால் எல்லாம் பக்திமயமான பாடல்களையே பாடி வருகிறாய். அவ்வளவாக நான் பக்தியில் ஈடுபட்டவன் அல்ல. சிவபக்தியெல்லாம் மதுராந்தகனுக்கே உரிமையாக்கிவிட்டேன். ஏதாவது காதல் பாட்டு பாடு
0: என்று சொன்னார். மணிமேகலையின் அழகிய கன்னங்கள் நாணத்தினால் குடிந்தன. சிறிது தயக்கம் காட்டினாள்.
1: பெண்ணே, ஏன் தயங்குகிறாய்? இங்கே நீ காதல் பாட்டு பாடினால் என்னை உத்தேசித்து பாடுகிறாய் என்று நான் எண்ணிக்கொள்ள மாட்டேன். என் சிநேகிதனும் எண்ணிக்கொள்ள மாட்டான். ஆகையால் தயக்கமின்றி பாடு என்றார் கரிகாலர்.
0: அப்படி யாராவது எண்ணிக்கொண்டால் மணிமேகலை அதற்காக கவலைப்படவும் மாட்டாள் என்றாள் நந்தினி.
2: போங்களக்கா, ரெண்டு புருஷர்கள் இருக்கும் இடத்தில் இப்படி பரிகாசம் செய்யலாமா
0: என்றாள் மணிமேகலை. இவர்கள் புருஷர்கள் என்று நீ நினைப்பதுதான் பிசகு. ஒரு செத்த புலியின் தலையை கொண்டு வர முடியாதவர்களை ஆண் பிள்ளைகள் என்று சொல்ல முடியுமா? முற்காலத்தில் தமிழ்நாட்டு வீர புருஷர்கள் உயிருடன் புலியை பிடித்து அதன் வாயை பிளந்து பற்களை பிடுங்கிக் கொண்டு வந்து தங்கள் நாயகிகளுக்கு ஆபரணமாகச் சூட்டுவார்களாம். அந்த காலமெல்லாம் போய்விட்டது. போனால் போகட்டும், நீ பாடு. அன்றைக்கு என்னிடம் பாடி காட்டினாயே, அந்த அழகான பாட்டை பாடு என்றாள் நந்தினி.
1: மணிமேகலை யாழ் வாசித்து கொண்டு இனிவரும் கீதத்தை பாடினாள். அது என்னமோ இத்தனை நேரம் பாடியதை காட்டிலும் இந்த பாட்டில் அவள் குரல் இணையற்ற இனிமையுடன் அமுத வெள்ளத்தை பொழிந்தது. இனிய புனல் அருவி தவள் இன்பமலை சாரலிலே, கனிகுலவும் மரநிழலில் கரம்பிடித்து உகந்ததெல்லாம் கனவுதானோடி, சகியே நினைவுதானோடி, புன்னை மரச் சோலையிலே பொன்னொளிரும் மாலையிலே என்னை வரச் சொல்லியவர் கண்ணல் மொழி பகர்ந்ததெல்லாம் சொப்பனந்தானோடி, அந்த அற்புதம் பொய்யோடி, கட்டுக்காவல் தான் கடந்து கள்ளரைப் போல மெல்ல வந்து மட்டிலாத காதலுடன் கட்டி முத்தம் ஈந்ததெல்லாம் நிகழ்ந்ததுண்டோடி, நாங்கள் மகிழ்ந்ததுண்டோடி. இவ்வாறு மேலும் மேலும் பல கண்ணிகளை மணிமேகலை வெவ்வேறு பண்களில் அமைத்து பாடி வந்தாள். அந்த கான வெள்ளத்தில் மற்ற மூவரும் மூழ்கிப் போனார்கள்.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: மந்தாகினியின் புதல்வி நந்தினியிடம் தாயின் குணாதிசயங்கள் பல இயற்கையிலே தோன்றியிருந்ததை குறிப்பிட்ட ஆசிரியர், துவேஷத்துக்கு மாற்று அளிக்கக்கூடிய அன்பு என்னும் அமுதம் அவளுக்கு கிட்டவில்லைன்னு சொல்லி வருத்தப்படுறார். தன்னிடம் வந்தியத்தேவன் கொண்டிருக்கிற அக்கறையும் மணிமேகலை வச்சிருக்கிற பாசமும் இன்னமும் நந்தினியின் வஞ்சகப்போக்கை மாற்றலை. வியப்பாக இருக்குது. இந்த பகுதியில் வந்திருக்கிற மிருது என்கிற சொல்லின் பொருள் மென்மை. இது எல்லோரும் அறிந்ததே. இருந்தாலும் இதன் பிறப்பு நம் கவனத்தை ஈர்ப்பதாக இருக்குது. வேர் சொல் மிருத், பிசைவது, பண்படுத்துவது. களிமண்ணை பிசைஞ்சா இழகி மென்மையாகிடும். மிருது மென்மை. இதையொட்டி மிருஸ் சக்கடிகம் என்னும் நாடகத்தின் பெயரை சிந்திப்போம். மிருத் களிமண், சக்கடிகம் சிறுவண்டி, களிமண் வண்டி, தமிழில் மண்ணியல் சிறுதேர், கிராக்கி, பாரசீக மொழியில் கிராணி என்பது அரிய விலை மதிப்பற்ற, அதாவது அதிக விலை. இப்படியெல்லாம் பொருள் தரும். எளிதாக சம்மதிக்காமல் இருப்பதை இந்நாளில் பந்தா காட்டுவதுன்னு சொல்கிறோம் அல்லவா. கிராக்கி செய்வது என்பது இதுதான். புலிப்பற்களை ஆபரணமாக சூட்டும் வீரச் செயல் பற்றி இலக்கியங்களில் நிறைய பார்க்குறோம். பொன்னுடு புலிப்பல் கோத்த புலம்புமணி தாலி, இது அக 400 புலிப்பல் தாலி புன்தலை சிறார், இது புறநானூற்று பாடற் பகுதி. இரும்புலி ஏற்று தாலி இடையடை மனவு கோத்து பெரும்புறம் அலைய பூண்டாள். பெரிய புராணத்தில் இந்த பகுதி கூடுதலாக சில குறிப்புகளை தருது. புலிப்பல் தாலியின் இடையிடையே வெண் சங்குகளை கோத்து தத்தை என்பவள் அணிஞ்சிருந்த சங்குமணி மாலை முதுகல புரளதான். கண்ணி, இரண்டு கண்கள் போல இரண்டிரண்டு அடிகள் கொண்ட செய்யுள் வகை. எதுகை மோனை நயங்கள் இதன் சிறப்பு. நாடக மரபில் இந்த வடிவத்தை திபதைன்னு குறிப்பிடுவாங்க. பண் என்கிற சொல் பண்ணுதல் என்கிற வினைச்சொல்லின் அடிப்படையில் பிறந்தது. அழகுபடுத்துதல், முறைப்படுத்துதல். அடிப்படை ஸ்வரங்களை முறைப்படி கோத்து அமைக்கிற இசைக்கோலம் பண். கர்நாடக இசையில் ராகம், இதன் பொருள் ஈர்ப்பது. கொல்லிங்கிற பண்ணுக்கு இணையான ராகம் நவ்ரோஸ், பஞ்சமம் ஆகிரி, சாதாரி பந்துவராளி. இப்படி கள்ளங்கபடற்ற மணிமேகலையின் இசை மற்ற மூவரையும் ஆட்கொண்டுடுச்சு. இந்த நிலை நல்ல மாற்றங்களை கொண்டு வருமா?
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாய காற்றில் ஆளவனை வடும் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

இசை ஊஞ்சல். சுகமான நினைவுகள், சுகம் தரும் கனவுகளாய், ஈரக்காற்றில் துளிகட்டி தாளாட்டும் இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் கதை களத்தில் ஒரு திரைக்களம் திரிசூலம் திரைப்பட பாடல்கள் ஒளி உலா வரவிருக்கின்றன. நிகழ்ச்சியில் உங்களோடு ஆர்ஜே இராகுமார். திரிசூலம் 1979 வெளிவந்த படம். சிவாஜி கணேசன், எம் என் நம்பியார், வி கே ராமசாமி.

மேஜர் சுந்தர்ராஜன், தேங்காய் சீனிவாசன், கே ஆர் விஜயா, ஸ்ரீபிரியா, இன்னும் பலர் நடித்து வெளிவந்த படம் திரைசூலம். கே விஜயன் இயக்கத்தில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் உருவான படம். கண்ணதாசன் பாடல்களை இயற்றியிருப்பார். உணர்ச்சி போராட்டங்களும் மர்மங்களும் நிறைந்த கதையாக அமைந்த படம் திரைசூலம். 3 வேடங்களில் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார். தந்தையாகவும் 2 மகன்களாகவும் நடிச்சிருப்பார்.

0: pam pam pam rukuru kurulu kurulu kurulu bululu bululu bululu bululu bululu ram pam pam pam pam pam pam.
1: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும்

0: சேலம் மங்களன் மங்களில்
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை காரைக்கால்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: திரிசூலம் இசை ஊஞ்சலில் திரிசூலம் ஒருபட பாடல்கள். இப்போ நம்ம கதைகளத்துக்கு வரோம். ராஜசேகரன் இது ஒரு கேரக்டர், சிவாஜி கணேசனுடைய ஒரு கேரக்டர். ஒரு நேர்மையான தொழிலதிபர். அவருடைய கூட்டாளிகள் முறைகேடான பேரங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்தகைய ஒரு பேரம் தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது கைகலப்பு ஏற்படுகிறது. அதில் ராஜசேகரன் தவறுதலாக தனது கூட்டாளிகளில் ஒருவரை சுட்டு கொன்று விடுகிறார். காவல்துறையிடமிருந்து தப்பி ஓடும்போது அவர் தனது கர்ப்பிணி மனைவி சுமதியுடனான தொடர்பை இழக்கிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகு சுமதி தன் மகன் சங்கருடன், இவரும் சிவாஜி கணேசன் தான், சங்கருங்கிற கேரக்டரில் டெல்லியில் வசித்து வருகிறார். அதே சமயம் ராஜசேகரன் காஷ்மீரில் ஒரு பெரும் பணக்கார தோட்ட உரிமையாளராக இருக்கிறார். ராஜசேகரனுடைய மருமகள் டெல்லியில் சங்கரை சந்தித்து காஷ்மீரில் உள்ள தனது மாமாவின் தோட்டத்தை நிர்வகிக்க அவரை பரிந்துரைக்கிறார். அதே சமயம் ஸ்ரீபிரியா அப்படிங்கிற பணக்கார பெண்ணுடன் ஒரு காதல் பயணத்திற்காக காஷ்மீருக்கு வரும் குருவும் சிவாஜி கணேசனுடைய 3வது கதாபாத்திரம், குரு கேரக்டர். சங்கரை போலவே தோற்றமளிக்கும் ஒருவராக இருக்கிறார். பின்னர் அவர் சங்கரின் இரட்டை சகோதரர் என்பதும் தெரிய வருகிறது. சங்கர் மூலமாக ராஜசேகரன் தனது நீண்டகாலமாக பிரிந்திருந்த மனைவி சுமதியுடன் தொடர்பு கொண்டு பெரும் மகிழ்ச்சியில் திளைக்கிறார். இருப்பினும் அவன் சுமதியை சந்திப்பதற்கு முன்பே எம்என் நம்பியார் தலைமையிலான ராஜசேகரனின் முன்னாள் நேர்மையற்ற கூட்டாளிகள் வடிவில் சிக்கல் வருகிறது. டெல்லியில் உள்ள ஒரு கோவிலிருந்து எடுக்கப்பட்ட திருடப்பட்ட விலை மதிப்புள்ள ஒரு கழுத்தணி ஒன்று இப்போது ராஜசேகரனிடம் இருப்பதாக நம்பி அவர்கள் அதன் பின்னால் அலைகின்றனர். அந்த கூட்டாளிகள் சுமதியை கடத்தி ராஜசேகரனை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்கின்றனர். தங்கள் தந்தையையும் தாயையும் மீண்டும் மீட்டு ஒன்று சேர்ப்பதுதான் சங்கர் மற்றும் குருவின் பொறுப்பாகிறது. இதுதான் திரிசூலம் படத்தினுடைய கதை களம். இந்த கதைகளத்தோட பாட்டு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில.
6: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேரலுக்கு காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்து சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் விழுவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நமது பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது.

0: நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரேனைட் ஓசு நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். திரிசூலம், நேரம் இப்போ 9:45 ஆயிடுச்சுங்க. திரிசூலம் படத்தில் 3 பாத்திரங்களில் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதில் தந்தையாக நடித்த கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசன் தன்னுடைய அபார நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். தன்னுடைய மனைவியாக கே.ஆர். விஜயாவும் கணவராகிய சிவாஜியும் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையில் இருவரும் தொலைபேசியில் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வரும் பாருங்க.
1: ஹலோ, நான் சங்கரோட அம்மா பேசுறேன்.
2: உங்க பேரு?
1: சுமதி. ஹலோ ஹலோ, சங்கரா?
2: நான் சங்கர் இல்ல, சங்கரோட அப்பா ராஜசேகரன் பேசுறேன். சுமதி, உன்னுடைய ராஜசேகரன் பேசுறேன்.

0: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க சுமதி, நல்லா இருக்கு.
2: இந்த காட்சியில சிவாஜி கணேசனும் கே ஆர் விஜயாவும் சும்மா போட்டி போட்டு நடிச்சு பிச்சு நாட்டி எடுத்திருப்பாங்க நடிப்புல அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே தங்களுடைய அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க.

இசை ஊஞ்சல். பாசத்துக்கும் பந்தத்துக்கும் இடையில போராடக்கூடிய மனித மனங்களின் உணர்ச்சி காவியம் திரிசூலம். 1979 வெளிவந்து வசூல் சாதனை படைத்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் திரிசூலம். இந்த திரைப்படத்தில் குடும்ப பிணைப்பையும் அண்ணன் தம்பி அல்லது தாய் செய் பாசத்தையும் மிக அழகாக வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான பாட்டு இந்த பாட்டு. கவிஞர் கண்ணதாசனுடைய ஆழமான வரிகளில் மில்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், இனிமையான இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா அவர்கள் தேன் போன்ற குரல்களில் உருவான அந்த காலத்தால் அழியாத பாட்டு இந்த பாட்டு.

0: நிறைவு பெற்றது இசை ஊஞ்சல். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும்
1: இன்சொல் அமுது.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குபவர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள், கிரீனேல், ஓஸ், வயல்களுக்கு தேவையான நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
4: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
5: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ரூபாய் 1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
4: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம். சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
1: வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். நற்குணங்களிலேயே உயர்ந்த குணம் பொறுமைதான். பொறுமைக்கு பூமி தாயைத்தான் உதாரணம் சொல்வார்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினார் காடுகொள்வார் என்பார்கள். பொறுமைக்கு எல்லையே இல்லை, அது கடலினும் ஆழமானது. பிறர் நம்மை தூற்றினாலும் அவமானப்படுத்தினாலும் கடும் வார்த்தைகளால் திட்டினாலும் பொறுக்க முடியாத தொல்லைகள் கொடுத்தாலும் நாம் கோபப்படாமல் வெகுண்டு எழாமல் பழிக்கு பழி வாங்காமல் பொறுமையாயிருந்தால் இறுதி வெற்றியாளர்கள் நாம் தான், இது நிச்சயம். இதற்கு நம் சுதந்திர போராட்ட நிகழ்ச்சியையே எடுத்துக்காட்டாக எடுத்துக் கொள்ளலாம். ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் நம் நாட்டு மக்கள் பட்ட இன்னல்கள் கணக்கில் அடங்காது. நம் சொந்த நாட்டிலேயே நாம் அடிமைகளானோம். அப்போ நாட்டு மக்களை காப்பாற்ற ஆங்கிலேயரை எதிர்க்க மகாத்மா காந்தி கையில் எடுத்த ஆயுதம் அகிம்சையும் பொறுமையும் தான். கத்தி இல்லாமல் இரத்தம் இல்லாமல் யுத்தம் ஒன்றை நடத்தி பொறுமையையும் அகிம்சையையும் மட்டுமே ஆயுதமாக கொண்டு போராடினோம். அவ்வளவு படைபலத்தோடு இருந்த ஆங்கிலேயனை நாட்டை விட்டு ஓட வைத்தது நம் பொறுமை என்னும் அஸ்திரம்தான். காந்தியடிகள் போன்ற நல்ல மனமும் மிக்க மனவலிமையும் கொண்டவர்களை அழிப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. என்றுமே பொறுமைக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் தர்மத்திற்கும் வலிமை மிக மிக அதிகம். அவ்வளவு சுலபமாக அக்குணங்கள் உடையவர்களை அழித்துவிட முடியாது. பொறுமையின் இத்தகு சிறப்பினால்தான் தம்மை தோண்டி அகழ்வாரையும் தாங்கிக் கொள்ளும் நிலம் போல நாம் பொறுமை கொள்ள வேண்டும். ஐம்பூதங்களில் நிலமாகிய பூமியைத்தான் பூமி மாதா என்கிறார்கள் நம் வள்ளுவரும். பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் என்கிறார். காந்தியடிகளின் நீடித்த புகழுக்கும் நாம் சுதந்திர இந்தியாவில் மகிழ்வோடு வாழ்வதற்கும் நம் பொறுமையே காரணமானது. எனவே பொறுமையின் மகிமை உணர்ந்து பொறுமையை கடைபிடித்து நீடித்த வெற்றியை

0: கை கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய
2: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள், கிரேனைட், ஓஸ், வயல்களுக்கு தேவையான நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: ஆகாய காற்றில் அலாவணை பாடும் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

இரவும் மலரும். இன்னைக்கு இரவும் மலரும் நிகழ்ச்சியில் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களின் நினைவு நாள் என்று. செப்டம்பர் 25 அப்படின்னாலே மறக்க முடியாத நாள். நம்ம இதயங்களில் என்றும் நீங்கள் இடம் பிடித்திருக்கும் அந்த இசை மாமேதைக்கு நமது நிலையத்தின் நெஞ்சார்ந்த அஞ்சலி. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் என்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் நிலாவிற்கு அஞ்சலிகள்.

0: தொடக்கமாக அடிமை பெண் படத்திலிருந்து அந்த பாட்டு.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
3: நைனோன்சிஸ் கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். இரவும் மலரும் காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மறையலாம், ஆனால் காற்றில் கலந்த குரல் என்றும் கரைவதில்லை.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காற்றில் மிதக்கும் ஒவ்வொரு இசை அலைக்கும் உயிர் கொடுத்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியன். பிறந்த குழந்தையின் முதல் தாலாட்டிலும் காதலனின் இரகசிய கவிதையிலும் சோர்ந்து விழும் மனிதனின் நம்பிக்கையிலும் தன் குரலால் நீங்காத இடம் பிடித்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியன்.
0: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.

0: இசை இரவு மலரும். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன்கண் மருத்துவமனை, திருவாரூர், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும், வரலாற்று நிகழ்வுகள் இடம்பெறும் நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் விபிஎன்கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்,
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர். நாளை காலை 8:45 பண்ரோட்டி, நெய்வேலி டவுன்ஷிப், எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலின் திருவிழா, புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் எஸ்வி ஜுவல்லர்ஸ், பண்ரோட்டி, நெய்வேலி டவுன்ஷிப்.
3: ஆன தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் வசந்தன் கோ,
4: நம்பர் 1 டீலர், வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: இன்னைக்கு எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களுடைய நினைவு நாள். இந்த நினைவு நாளில் அவரை பற்றி, அவர் பாடிய பாடலை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். பாடும் நிலா, இசை மேதை எஸ்பிபி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம், ஆனால் அவரது குரல் என்றும் இந்த ஆகாயத்தில் ஒலித்து கொண்டேதான் இருக்கின்றது.

0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்,
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் பாரத் பால்,
2: அல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஏஆர்

0: சி காமாஜி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை
1: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: பாடும் நிலா, எஸ்பி பாலசுப்ரமணியன். மனித உணர்வுகளின் அத்தனை பரிமாணங்களையும் தன் மூச்சு காற்றால் இசையாக்கிய அந்த மகா கலைஞனுக்கு நமது வன்மலையின் நெஞ்சார்ந்த புகழஞ்சலி.

0: தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: எத்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: 100.3 பண்பலை ஒளிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இரவும் மலரும். இசையாய் மலரும் எஸ்பி பாலசுப்ரமணியனின் நினைவஞ்சலி. நண்பர்களே, ஒரு பாடகருக்கு குரல் மட்டும் இனிமையாக இருந்தால் போதாது, அதில் உணர்ச்சி இருக்க வேண்டும் என்பார்கள். எஸ்பிபி சார் பாடும்போது அந்த பாட்டின் வரிகள் மட்டும் நமக்கு கேட்பதில்லை, அந்த கதாநாயகனின் சிரிப்பு, அழுகை, மூச்சு வாங்கும் ஒலி என அத்தனையையும் நம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துவார்.

0: இரவும் மலர்கிறது. இன்றைய எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவர்களின் நினைவஞ்சலியோடு நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன்தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தற்பயில் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை காரைக்கால்.
2: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் KMC மருத்துவமனை காரைக்கால்.
3: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் இப்பொழுது விற்பனையில், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நமது வன்வலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இசையின் இரவின் மடியில் இரவு மலர்கிறது. எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவர்களின் நினைவஞ்சலியில் நேரம் 10:36 ஆயிடுச்சு. எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவர்கள் MGR அவர்களுக்கு பாடும்போது கம்பீரமாகவும், ரஜினி சாருக்கு பாடும்போது துள்ளலாகவும், கமல் சாருக்கு பாடும்போது நுட்பமான உணர்ச்சியும், விஜய் அஜித் போன்ற அடுத்தடுத்த தலைமுறை நடிகர்களுக்கு பாடும்போது அசாத்திய இளமையும், தலைமுறைகள் மாறினாலும் அனைவரின் குரலாகவும் மாறிய ஒரே மாயக்காரன் நம் SPB தான்.

இரவு மலரும் இனிய இசைப்பொழுதில் இரவு மலரும் நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் ஆர்ஜே இராகுமார். பாடும் நிலா எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவர்களின் நினைவு அஞ்சலியில் புகழஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றது காரைக்கால் பண்பலை 100.3. என்றுமே அவரது பயணங்கள் முடிவதில்லை.

காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். ஒரு கவிஞன் பாடல் எழுதலாம், இசையமைப்பால் இசையமைக்கலாம், ஆனால் அந்த பாட்டுக்கு உயிர் கொடுக்கறதுங்கிறது அந்த பாடகர்கள் தான். அப்படிப்பட்ட வகையில் எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள், இப்போ நம்ம கேட்டோமே பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து மணி ஓசை கேட்டு அப்படின்ட்டு, அந்த பாட்டை கேட்கும்போதே அந்த பாடலுக்கு ஒரு உயிரை கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேருமே, எஸ்பி பாலசுப்ரமணியம் மறைந்த எஸ் ஜானகி அவர்களும். இந்த பாடலுக்கு உயிர் வரிகளை உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய பாடகர்கள் இவங்க ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக பாடகர்கள் அந்த பாட்டை பாடும்போது தான் நம் காதுகளில் வந்து தேன் பாய்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வகையில் நான் அடிமை இல்லை அப்படிங்கிற ஒரு படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பாங்க. ஒரு ஜீவன்தான் அப்படிங்கிற அந்த பாட்டை தொடங்கி அந்த பாட்டுக்குள்ளே ஜீவனாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லலாம்.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை வருகின்ற 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் வரும் ஞாயிறன்று 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

சிறந்த பின்னணி பாடகரும் 16 மொழிகளில் 40,000 மேற்பட்ட பாடல்களை பாடியவருமான எஸ்பி பாலசுப்ரமணியம் என்னும் எஸ்பிபி இறந்து இன்றோடு கிட்டத்தட்ட 6 ஆண்டு நிறைவடையக்கூடிய தருணம் இந்த தருணம். அவர் இறந்து விட்டாலும் இரவா புகழ்பெற்ற 1000 பாடல்களின் மூலம் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டே இருப்பார் என்று சொல்லிவிடலாம். புகழ்பெற்ற கலைஞர்கள் உட்பட சமூகத்துக்கு பங்களித்தவர்கள் இறக்கும்போது அவர்கள் மீது மரியாதை கொண்டவர்களால் உதிர்க்கப்படும் உணர்வும் உண்மையும் மிக்க வார்த்தைகள்தான் இவை. ஆனால் எஸ்பிபியை பொறுத்தவரையும் இந்த வார்த்தைகளுக்கு கூடுதல் அர்த்தமும் அதற்கு வலுவூட்டும் பல்வேறு காரணங்களும் இருக்கின்றன. எஸ்பிபி இன்று உயிருடன் இல்லை என்பதை நம்பவே முடியாது. அவருடைய பாடல்களை கேட்காம ஒரு நாள் கூட கழிவதில்லை அப்படின்னு சொல்லலாம். அது அன்று முதல் இன்று வரை அதே உணர்வுகளில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். 1960களில் திரைப்பட பாடல்களில் பாடத் தொடங்கிய எஸ்பிபி கிட்டத்தட்ட 2020 வரை எல்லா வயசு இசை ரசிகர்களையும் சமமாக வசீகரித்தார் அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த கலைத்துறையில் இப்படி ஒரு சாதனையை நிகழ்த்தியவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். தன் திறமையை நீண்ட காலத்துக்கு தக்க வைப்பதோடு அல்லாமல் கால மாற்றத்திற்கேற்ப தன்னை தகவ அமைப்பித்து கொண்டதாலும் தான் அவரால் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இசை ரசிகர்களின் இதய துடிப்பாக நிலைத்துவிட முடிந்தது. இளையராஜா இசையில் எஸ்பிபி பாடியிருப்பார் பாருங்க இந்த பாட்டு. கர்நாடக சங்கீதம் தனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருப்பார். ஆனால் கடவுளின் ஞான உதயம் அவருக்கு எப்படித்தான் சேர்ந்தது என்று தெரியவில்லை. அவர் கடவுளுடைய குழந்தை அப்படின்னே சொல்லலாம். இசையில் நான் வல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய அந்த வாய் வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அதை கேட்கும்போது நமக்கு மனசெல்லாம் அப்படியே புல்லரிக்கும். எப்படி இவரால் இப்படி பாட முடியுது அப்படின்னு. அப்படிப்பட்ட பாடல், அவர் ஒரு சங்கீத ஜாதி முல்லை அப்படின்னு சொல்லலாம்.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன.

இன்றைய இரவும் மலரும் எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவர்களின் நினைவஞ்சலியாக ஒளி உலா வந்தது. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 11:01. காற்றலையில் நாளை

0: நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி விவரம் அறியலாம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். முன்னதாக நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டி சிறப்பு தொடர், இதய நோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஆர் வி சிவகுமார் அவர்கள் தரும் தகவல்கள். அதனைத் தொடர்ந்து காலை 8:45 பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸின் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நாளை இடம்பெறுவது காரைக்கால் மாவட்டம் திருமலைராஜன்பட்டினம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில். இந்நிகழ்ச்சியை மறு ஒளிபரப்பாக நாளை மாலை 5:15 ஒளி உலா வரும். இனி மற்ற நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஒயன்சிசி கவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாமால் சித்த பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனுக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் தளிர் ஆர் ஆதவன். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:35 காலை காம்போ, 8:05 துள்ளி வரும் பாட்டு, 8:30 பைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநரும் உதவி பேராசிரியருமான டாக்டர் என் வி வினிஷா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 சொல்லரங்கம் வடக்கு சொல்லுக்குள் தமிழ்ச்சொல். 11:00 கருத்தடை நாள் குறித்து காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநரும் உதவி பேராசிரியருமான என் வி வினிஷா அவர்கள் தரும் தகவல்கள். தொடர்ந்து வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை தொண்டர் என தொடங்கும் பாடல் பாடியிருப்பவர் தர்மபுரம் பி சாமிநாதன் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக், 2:30 சிறுவர் சோலையில் காரைக்கால் மாவட்டம் பிள்ளை தெருவாசல் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 3:00 எல்எஸ்சி, 4:00 மனம் இடையுதே. பங்கேற்கும் நேயர் திருவாரூர் மாவட்டம் ஆண்டிபாளையம் ரா மதனசேகர் அவர்கள். 4:30 பைக்கிங் பன்னியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் நன்பேண்டா. மாலை 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்ற வேலை. 6:00 அங்கமும் என தொடங்கும் பன்னிசை பாடல் பாடியிருப்பவர்கள் அசோக் நகர் சகோதரிகள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது. 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 6:45 இசை தூரிகை. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டோம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi has said that over the past 12 years, the gap between cities and villages in India has narrowed significantly. He highlighted the considerable improvement in rural infrastructure and noted that women across the country have also become increasingly self-reliant and economically empowered. Mr. Modi made these remarks during a virtual interaction today with Seva Yatris, travelling on the Yatra from Varanasi to Vadnagar under Seva Sankalp Abhiyan. He emphasized the importance of social service, social reform and positive change. He said Viksit Bharat can be realized only with the contribution and participation of everyone. Mr. Modi highlighted that